நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சகவருடம் 1948 பாத்திரபத மாதம் 11ஆம் தேதி 2026ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. நிலையத்தில் நேரம் 5:56 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பு நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம். குரல் ஓசை. புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு. அன்புடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறப்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு உடம்பின் புறத்துறுப்புகள் எல்லாம் என்ன பயன் செய்யும்? புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. கேட்டது குரலோசை. இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு.

0: 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது. வழங்கவிருக்கிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸின் பசும் தளிர். இன்றைய தளிர் செல்வன் எஸ் கோவேஷ். 7:00 திரை இசை. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை. பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூலின் நலம் தரும் நல் உணவு. தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்கவிருக்கிறார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதை நாயகி அவர்கள். 7:35 காலை காம்போ. 7:55 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி. பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். வழங்குபவர் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரரசர் திரு சி இருதயராஜ் அவர்கள். 8:05 கோபால் பல்பொடியின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரேஸ். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கவிருக்கிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 10:05 சிந்தனை அரங்கம் இயற்கையின் மாறும் பயணம் என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். இன்றைய தளிர் செல்வன் கோவேஷ். 12:55 பன்னிசை தென்னாடுடைய சிவனே என தொடங்கும் பாடல் பாடியவர் கு சுப்பிரமணிய ஓதுவார் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:30 உலக தேங்காய் நாள் சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். 1:55 மெல்லிசை. 2:05 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி. பந்தல் அலங்காரம் மற்றும் மேடை அமைப்பு வேலை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி ஆறுமுகம் அவர்கள் பங்குபெறும் நேரலை. 3:00 கோபால் பல்பொடியின் எல்எஸ்சி. 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 4:00 ஊரும் உணவும் மயிலாடுதுறை மாவட்டம் பூதனூர் பேருந்து நிறுத்தம் அருகில் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸின் ஊரும் உணவும் மாலை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை மருந்தேரியன் என தொடங்கும் பாடல் பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கவிருக்கிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் பணம் ஈட்டும் தென்னை. நாகப்பட்டினம் மாவட்டம் கோட்டப்பாடியே துரைராஜ் அவர்களுடன் நேர்முகம். 8:00 கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் கானம். 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல்லாமது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடச்சிச்செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடல் உறுதியும். பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம். மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸின் தங்கமானவர்கள். இதுவரை இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடரவிருக்கிறது காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. Prime Minister Narendra Modi has called upon member countries of the Shanghai Cooperation Organization, SCO, to dismantle the entire ecosystem of terrorist financing, recruitment, radicalization, and safe havens. Addressing the 26th SCO summit in Bishkek yesterday, the Prime Minister said there can be no place for double standards on terrorism. Secretary West in the Ministry of External Affairs, C.B. George, said in a media briefing that the Prime Minister expressed concern over the ongoing conflicts in different parts of the world. The leaders of the member states also signed the Bishkek Declaration on the organization's 25th anniversary.

0: மதிப்புகள் கற்பிக்கப்படுகின்றன. பெற்றோரிடமும் கல்வி நிலையங்களிலும் இம்மதிப்பை உணராதவர்கள் வாழ்க்கையில் அனுபவம் வழியாக இம்மதிப்பை உணர்கிறார்கள். ஆனால் அனுபவம் பாடம் நடத்திய பிறகு தேர்வு வைக்காது, தேர்வு வைத்த பின்தான் பாடம் நடத்தும். பழைய புத்தகங்கள், பழைய நாணயங்கள், பழைய ஓவியங்கள், பழைய பானை ஓடுகள் என இவை பயன்படாதவை, மதிப்பில்லாதவை என நாம் ஒதுக்குபவை கூட சில நேரங்களில் பெரு மதிப்புடையவையாக மாறிவிடுவதுண்டு. ஆம், மதிப்புகள் நிலையானவை அல்ல, சில நேரங்களில் மாறக்கூடியவை. படித்தால் கிடைக்கும் மதிப்பு அதை பின்பற்றாவிட்டால் கிடைப்பதில்லை. பதவியால் கிடைக்கும் மதிப்பு சிலருக்கு அந்த பதவி இல்லாத போது கிடைப்பதில்லை. சிலர் அணியும் சீருடையில் கிடைக்கும் மதிப்பு அவர்கள் இயல்பான ஆடை அணியும் போது கிடைப்பதில்லை. அதனால்தான் திருவள்ளுவர் பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லது இல்லை பொருள் என்றார். மதிப்பில்லாதவர்களும் பொருளால் மதிப்படைவர். அதனால் பொருள் மட்டும்தான் மதிப்புடையது என்று நினைத்துவிடக்கூடாது. கற்றவருக்கு எந்த நாட்டிலும் எந்த ஊரிலும் மதிப்பு என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். சங்க காலத்தில் யவனர்கள் பெரிய மரக்கலங்கள் நிறைய தங்கத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் கொட்டிவிட்டு அதற்கு இணையாக நம் நாட்டில் விளைந்த மிளகை அள்ளிச் சென்றமையை அகநானூறு வழியாக அறிய முடிகிறது. தங்கத்தை விட மிளகு மதிப்பு மிக்கது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. முல்லை நிலத்து ஆயர் குலப்பெண் தான் விற்கும் நெய்யின் விலையாக கட்டி தங்கத்தை கொடுத்தாலும் பெறாமல் அவர்களிடமே சேமித்து வைத்து நல்ல பால் தரும் எருமையையே வாங்கினாள் என்பதை பெரும்பான்மையாற்று படை குறிப்பிடுகிறது. யானை இருந்தாலும் ஆயிரம் பொன், இறந்தாலும் ஆயிரம் பொன் என்பது பழமொழி. மதிப்புடன் திகழ்வதையே யாவரும் விரும்புவோம். பேச்சின் ஒலி அளவை அதிகரிப்பதை விட பேச்சின் ஆழத்தை அதிகப்படுத்தினால் பேச்சின் மதிப்பு உயரும். பயனில்லாத சொல் பேசுவோரை மக்கட்பதடி என உரைத்த வள்ளுவர் ஒவ்வொரு சொல்லையும் ஒன்றை ஒன்று வெல்வதாக பேசு என்றார். அவ்வாறு பேசும்போது சொல் மதிப்பு பெறுகிறது என்றார். மேலானவர் கீழானவர் என்பது பண்பாலேயே மதிப்பிடப்படுகிறது. சிறியோரிடமும் தோல்வியை ஒப்புக்கொள்வதே பெரியவர்களின் மீது மதிப்பை உருவாக்குகிறது. எளிமையும் இன்சொல்லும் கொண்ட அரசனால் பதவி மதிப்பு பெறுகிறது. தெளிந்த நீர் போன்ற கூழானாலும் உழைத்து உண்பதே இனிது. அவ்வாறு உழைத்து உண்ணும்போது உழைப்பு மதிப்பு பெறுகிறது. உதவியின் அளவு பெற்றவரின் மனநிலை சார்ந்தது. சிறு உதவியையும் பேருதவியாக கருதுவோருக்கு உதவும் போது உதவி மதிப்பு பெறுகிறது. நல்லவனிடம் செல்வம் சேருவது பயன் தரும் பழமரம் ஊர் நடுவில் பழுத்தது போன்றது. அப்போதுதான் செல்வம் மதிப்பு பெறுகிறது. அறிவானது நீரைப் போல சேரும் இடத்தை பொறுத்தே அதன் மதிப்பு. நல்ல நட்பால் அறிவின் மதிப்பு உயரும். மதிப்பு நாம் ஈட்டும் பொருள், தோற்றம், பதவிகளால் மட்டும் கிடைப்பதில்லை. கல்வி, பண்பு, இனிய சொல், சரியான கால மேலாண்மை, நற்செயல்களாலும் கிடைக்கும். வேடிக்கை மனிதரைப் போல வாழக்கூடாது, அது மதிப்பு இல்லை என்று உணர்ந்த மகாகவி பாரதி, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதியில் எரிவதுண்டோ என்று பாடினார். ஒரு வீணை எவ்வளவு அழகாக செய்யப்பட்டிருந்தாலும் அது மீட்டப்பட்டால்தான் அதற்கு மதிப்பு. அது பொழுதியில் எரியப்பட்டால் பயன்படாது. அதுபோல ஒரு மனிதன் எவ்வளவு தகுதியுடையவனாக இருந்தாலும் சுயநலமுடன் வாழ்ந்தால் மதிப்பில்லை. மண் பயனுற வாழ்ந்தால் மதிப்பை அவன் தேட வேண்டியதில்லை, மதிப்பு அவனை தேடி வரும் என்பதே சான்றோர் வாக்கு.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 6:15. ஆன்மீக மலர்களின் மனம் கமழும் பக்தி மாலை. வைகரை பொழுதின் வசந்த விடியலில் அன்னை காமாட்சியை வணங்கி பாடியிருக்கிறார்கள் B.S. சசிரேகா ரகுமாயி ராமன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மீக மலர்களின் மனம் கமழும் பக்தி மாலை. கனிவான காலையில் நன்னாளாக வேண்டி அல்லாஹ் பெருமானை தொழுது இசைத்திருக்கிறார் எஸ் சையத் அலி.

0: மலர்ந்து மனம் வீசியது. பக்தி மாலை. மீண்டும் பக்தி பாடல்களை இன்று மாலை 5:30 உலாவரவிருக்கும் விளக்கேற்றும் வேளையில் கேட்டு மகிழலாம் நேர்களே.
1: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
2: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
3: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
1: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
3: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
1: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
3: மாலை 6 மணிக்கும்
1: இன்னிசையாய் உலாவரும்.

0: பண்ணிசை.
1: இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: நேர்கள் இனி கேட்கலாம். அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 16 புதன்கிழமை. இனி வருவது காரைக்கால் ONGC காவேரி அசெட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் ONGC காவேரி அசெட் காரைக்கால்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
10: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
11: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
12: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
9: ONGC என்றும் மக்கள் பணியில்.
8: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
13: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
14: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
15: உழவர்களுக்கு
16: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
17: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
18: அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 5 நம்ம பகுதியில் வறண்ட வானிலை இருக்கும். ஏதாவது ஒரு சில இடத்துல தூறல் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றபடி வறண்ட வானிலை தான் இருக்கும். இதனால் பகலில் வெப்பநிலை கொஞ்சம் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதாவது 36-37 டிகிரி செல்சியஸும் போகும். அதனால் வெப்பம் தாக்குதல் இருக்கும். இரவு நேர வெப்பநிலை 24-25 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். ஆகையால் அந்த சமயத்துலேயும் வெப்பம் அதிகமாக இருக்கும். காற்றுல உள்ள ஈரப்பதம் பகல் நேரங்களில் சுமார் 40-50% பதிவாகும். இரவு நேரத்தில் 70-80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 5-6 கிலோமீட்டர் அளவில் தான் இருக்கும். அதனால் காற்றின் வேகம் இருக்காது. இது வந்து தென்மேற்கு திசையிலிருந்து இந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகையால் அடுத்த 5 வறண்ட வானிலை இருக்கும், மழை பெய்ய வாய்ப்பில்லை, தூறல் மட்டும் காணப்படும். ஆகையால் இந்த குறுவை சாகுபடி செஞ்ச விவசாயிகள் நிறையா அறுவடை ஸ்டேஜில் இருக்குது, அதை விரைந்து வந்து முடிச்சிடலாம். அதே போல் வந்து கேழ்வரகு எள்ளு சாகுபடி செஞ்ச விவசாயிகளும் இப்போ அறுவடை ஸ்டேஜில் இருக்குது, அதையும் வந்து முடிச்சிடலாம். முடித்து அடித்து தூத்தி அந்த நல்ல வெயில் பயன்படுத்தி காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மார்க்கெட்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். சம்பா பயிர் செய்கிற போகிற விவசாயிகள் மத்திய கால நெல் ரகங்களான வெள்ளை பொன்னி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி, அப்புறம் KKLR 2, KKLR 4, அது மட்டும் இல்லை IR 20, அதுபோல் மத்திய கால நெல் ரகங்கள் மட்டும் பயன்படுத்தி இப்போ நாத்தாங்கால் தயார் செய்யலாம், இல்லை நேரடி விதைப்புக்கும் ரெடி பண்ணலாம். இப்போ நிறைய இடங்களில் மிஷின் நடவு செய்ய போகிறனால இந்த நாற்று நடவு வந்து மிஷின் நடவில் கான்ட்ராக்டில் நிறைய விவசாயிகள் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த விதைகளை நீங்கள் பரிந்துரை செஞ்சு அவங்க நாத்தாங்கால் தயார் செஞ்சு உங்கள் வயலே கொண்டு வந்து நட்டு கொடுப்பாங்க, அதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இப்போ ஆள் கிடைப்பது வந்து மிகவும் கடினமாக உள்ளது. விதைகள் வந்து வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் விதை தொழில்நுட்ப பிரிவில் விற்பனை செஞ்சிட்ருக்காங்க, விவசாயிகள் வாங்கி பயன்பெறலாம். கொஞ்சம் நீர்ப்பாசன வசதி உள்ள விவசாயிகள் பசுந்தால் உரங்கள் பயிர் செஞ்சலாம். தக்கப்புண்டு, டெஞ்சா, சனப்பை போன்ற பயிர் விதை கிடைச்சதுன்னா அதை போட்டு விதைச்சு பூக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி, அதாவது முழங்கால் ஹைட்டுக்கு இல்லைன்னா அதை விட ஒரு 3-2 அடி ஹைட்டுக்கு வர்றப்போ மடக்கி உழுதலாம். இதனால் மண்ணில் சத்து அதிகரிக்கும், பூச்சி பூஞ்சானம் களைகள் அனைத்தும் வந்து கட்டுப்படுத்தப்படும். அப்புறம் விவசாயிகள் இப்போ இந்த நம்ம உர செலவை குறைக்கிறதுக்கு நானோ யூரியா

0: நானோ டிஏபி போன்ற உரங்கள் வந்திருக்கு, அதை பயன்படுத்தலாம். இது பயன்படுத்தினா மண்ணின் தரம் வந்து அதிகரிக்கும். நம்ம ஏகப்பட்ட யூரியா சூப்பர் பொட்டாஷ் போடுறதா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த மாசு கட்டுப்பாடு மற்றும் வந்து இயற்கை விவசாயம் அது போல வந்து மண்ணை பாதுகாக்கிறது மிகவும் அவசியமாக உள்ளது. ஏன்னா இந்த எல்நினோன்னு சொல்லக்கூடிய வெப்பநிலை வந்து அதிகமாகிறதுக்கு காரணம் வந்து மாசு கட்டுப்பாடு தான். இதற்கு தகுந்தாப்புல விவசாயிகள் பணிகளை வந்து மேற்கொள்வது மிகவும் நல்லது. பொதுமக்களும் வந்து இந்த வானிலை முன்னறிவிப்பு தகவல் தகுந்தாப்புல அவங்களுக்கு பணிகளை வந்து மேற்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: உலா வந்தது. காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
5: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
4: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. உறுப்பு தானம் ஒரு உயிருக்கு புதிய விடியல். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
9: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: விடங்களூர் எண்ணெய்.
4: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
10: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
11: வணக்கம். மணமது செம்மையானால் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி அவருடைய தோட்டத்தில் நிறைய முருங்கை மரங்கள், அவை எப்போதும் கொத்து கொத்தாக காய்த்து கொண்டே இருக்கும். அந்த ஏழை விவசாயிக்கு அந்த முருங்கை காய்களை வைத்துதான் பிழைப்பு ஓடிக்கொண்டிருந்தது. மளிகை கடை ஒன்றில் கொடுத்துவிட்டு அவர் கொடுக்கும் பணத்தில் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி கொண்டு செல்வார். அவர் முருங்கை காய்களை எண்ணி பார்ப்பதோ நிறுத்து பார்ப்பதோ கிடையாது. காய்கள் சுவையாக இருந்ததால் கொண்டு வந்த சற்று நேரத்தில் எல்லா காய்களும் விற்று போவதில் கடைக்காரருக்கு மிக்க சந்தோஷம். அதனால் அவர் மளிகை வியாபாரமும் நன்கு செழிப்பாக வளர்ந்தது. இப்படியே கொஞ்ச நாட்கள் சென்றது. சில நாட்களில் விவசாயி வீடு மாறும் சூழ்நிலை ஏற்பட்டது. போகும்போது முருங்கை மரத்தை விட்டு பிரிய மனமில்லாமல் ஆசையுடன் அதை வருடி கொடுத்தவர் சில கிளைகளை மட்டும் வெட்டி சென்று தன் புதிய வீட்டில் நட்டார். அங்கும் அம்மரம் சரியான காய்ப்பு காய்க்கவே சொற்ப செலவில் ஒரு காய்கறி கடை ஒன்றை தொடங்கினார். வியாபாரம் நாளுக்கு நாள் மிக சிறப்பாக நடந்தேறியது. நாளடைவில் பல கடைகளுக்கு முதலாளியானார். விவசாயி முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்க அந்த மளிகை கடைக்காரரின் நிலை தலைகீழாய் மாறிப்போனது. மளிகை வியாபாரம் சரிவை கண்டதால் ஒரு நாள் வெளியூர் பயணத்தில் இருந்தவர் இடையில் இறங்கி குளிர்பானம் அருந்த வந்தவர் விவசாயியின் அசுர வளர்ச்சியைக் கண்டு வியப்பும் அடைந்தார். இருவரின் வாழ்விலும் ஏற்பட்ட இம்மாற்றங்களுக்கு என்ன காரணம் என்பதை பார்ப்போம். விவசாயி சூதுவாது அறியாதவர் அந்த கடைக்காரரை நம்பி கொடுப்பதை வாங்கிக் கொண்டு போனார். ஆனால் மளிகை கடைக்காரர் ஒரு ஏமாற்ற

0: பேர்வழி. காய்களுக்கு சரியான விலையும் தரவில்லை. நிறுத்ததிலும் ஓரிரு கிலோ குறைத்து போட்டு காசு தந்தார். அதன் விளைவே மளிகைக்கடைக்காரரின் வீழ்ச்சி. அக்காலத்தில் வாணிகம் நடத்துபவர்கள் கொள்வதும் மிகை கொள்ளாமல் கொடுப்பதும் குறை கொடாமல் வாணிகம் செய்தனர் என்று பட்டினப்பாளை என்னும் சங்க இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ளது. நேர்மையாக வாழ்பவர்கள் ஒரு நாள் உயர்ந்த நிலையை நிச்சயம் அடைவார்கள். மாறாக ஏமாற்று வஞ்சகம் உடையவர்கள் உயர்வது போல தோன்றினாலும் அவர்களின் வாழ்வு நிச்சயம் ஒரு நாள் சரிவைத்தான் காண்கிறது. நன்னிலைக்கண் தன்னை நிற்பானும் நிலை கலக்கி கீழிடுவானும் மேன்மேலும் உயர்த்து நிற்பானும் தன்னை தலையாக செய்வானும் தான் என்கிறது நாலடியார் பாடல் ஒன்று. இதன் மூலம் நாம் பெறும் நீதி, இருக்கும் நிலையிலிருந்து ஒருவன் உயர்வதற்கும் இருக்கும் நிலையிலிருந்து ஒருவன் சரிவதற்கும் ஒரு உச்சநிலையை அடைந்து சிகரத்தை தொடுவதற்கும் அவரவரின் எண்ணங்களும் செயல்பாடுகளுமே காரணம். எண்ணம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம், எண்ணம் போல் வாழ்வோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்களூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: பூமெக்ஸ்
2: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 7:30 நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்கவிருக்கிறார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதை நாயகி அவர்கள். இன்று காலை 7:55 அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர் வழங்கவிருக்கிறார் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரருள் திரு சி இருதயராஜ் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்பிருக்கிறது காலை 6:45 மாநில செய்திகள். செய்திகளை செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதத்தில் GST வசூல் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகளை உள்ளடக்கிய SCO எனப்படும் இந்த மாநாடு நேற்று நிறைவடைந்தது. அப்போது பேசிய பிரதமர், பயங்கரவாதத்து விவகாரத்தில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த SCO மாநாட்டிற்கு பாகிஸ்தான் தலைமை வகிக்க உள்ள நிலையில் பிரதமர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டார். மாநாட்டின் நிறைவாக SCO தலைவர்களின் கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் தமது 4 நாள் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினாா்.

0: சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தை விட 14.8% அதிகம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1,74,116 கோடியாக ஜிஎஸ்டி வசூலாகியிருந்தது. ஒட்டுமொத்த உள்நாட்டு ஜிஎஸ்டி வருவாய் 1,37,249 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 9.3% அதிகம் என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி மூலமான ஜிஎஸ்டி வசூல் 29% அதிகரித்து 62,604 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 5 பேர் நேற்று இரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்றார். நேபாளத்தின் திபெத் எல்லையை ஒட்டி கடந்த வாரத்தில் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவு மற்றும் பெருவெள்ளத்தால் 1,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அங்கு புனித யாத்திரை சென்ற தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் சிக்கிக் கொண்டனர். அவர்களை மத்திய அரசுடன் இணைந்து தமிழக அரசு மீட்கும் நடவடிக்கையை மேற்கொண்டது. ஏற்கனவே நேபாளத்தில் இருந்து கடந்த 27ஆம் தேதி 21 பேர் சென்னை அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த 2 பேரும் மதுரையைச் சேர்ந்த 3 பேரும் சென்னை வந்தடைந்தனர். அவர்களை விமான நிலையத்தில் அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தார். தங்களை மீட்க உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு தாயகம் திரும்பியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வரும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அவர் பேசினார். இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு நடப்பாண்டில் 612 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இத்திட்டத்திற்கு தேவைப்படும் நூலை கூட்டுறவு ஆலைகள் மூலம் அரசு உற்பத்தி செய்யும் என்று அவர் தெரிவித்தார். கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை மாறிவரும் காலத்திற்கேற்ப நவீனமயமாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் இணையதளம் மூலம் விற்பனை செய்ய பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. பெரம்பலூர் மாவட்டத்தில் சாகுபடிக்கு தேவையான உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டு வேளாண் துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் சாகுபடிக்கு தேவையான உரங்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் தனியார் உர விற்பனை நிலையங்களில் உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. மொத்த உர விற்பனையாளர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து உரங்களை கொள்முதல் செய்யவோ அல்லது விற்பனை செய்யவோ கூடாது. சில்லறை உர விற்பனையாளர்கள் விவசாயிகளுக்கு உரங்களை வழங்கும் போது கட்டாயம் ஆதார் அட்டை கொண்டு கைரேகைகளை பதிவு செய்து விற்பனை செய்ய வேண்டும். விவசாயிகளின் பெயரில் அதிகப்படியான உர விற்பனை நடைபெற்று கண்டறியப்பட்டால் சில்லறை விற்பனையாளர் உரிமம் எந்தவித முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்படும். மேலும் உர மூட்டையின் மேல் அச்சிடப்பட்ட அதிகபட்ச விற்பனை விலைக்கு மேல் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வேளாண் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: ஈரோடு மாவட்டம் கடம்பூர் வனப்பகுதியில் நேற்று திடீரென காட்டுத்தீ பரவியது. வறட்சி காரணமாக பரவிய இந்த தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள கம்பத்ராயன் கோயில் மலை உச்சியில் திடீரென காட்டுத்தீ பரவியது. கடுமையான வறட்சியால் மரம் செடி கொடிகள் காய்ந்து கிடந்த நிலையில் தீ வேகமாக பரவி சுமார் 100 ஏக்கர் வனப்பகுதியை சேதமடைந்தது. இதனால் வனவிலங்குகள் பிற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தன. தகவல் அறிந்த சத்தியமங்கலம், கடம்பூர் மற்றும் டிஎன் பாளையம் வனச்சரகங்களைச் சேர்ந்த வனத்துறையினர் 3 குழுக்களாக சம்பவ இடத்திற்கு

0: சென்று தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மனித தவறுகளால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சத்தியமங்கலம் புலிகள் காப்பக இணைக்கள இயக்குனர் கௌதம் தெரிவித்துள்ளார். ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி.
1: தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்வதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த 4 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியாக தலா 3 லட்சம் ரூபாய்க்கான நிதியை மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோம் மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கான 3 நாள் பயிற்சி பட்டறையை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் உண்டியல் வருமானம் 1.5 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மண்டல அளவிலான அஞ்சலக குறைதீர்ப்பு முகாம் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான 15 பேர் கொண்ட அணியில் திலக் வர்மா துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். பும்ரா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா ஆகியோர் அணியில் இடம் பிடித்துள்ளனர். தில்லியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இரண்டாவது போட்டி வரும் 15ஆம் தேதியும் மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி 17ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதத்தில் GST வசூல் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55.
3: மாசம் மாசம் இந்த ஈடுபில் பார்த்தாலே கவலையா இருக்கு.
4: இனி இந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் பேனல் அமைத்து ₹1,08,000 வரை மானியம் பெறுங்கள். மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு.
3: இன்றே தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
2: துளிர்கிறது காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
5: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் டிரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ்.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலனிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
7: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின?
6: மேலனிக்குழி அபிநயா டிரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி, SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலனிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
8: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.

0: வணக்கம் நேர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: எஸ் கோவில்.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th ஸ்டாண்டர்ட்.
0: சரி, இன்னைக்கு நேர்வுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
1: சம் இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ்.
0: எங்க சொல்லுங்களே.
1: Air car spends on average 15 hours a day sleeping. All glowing fish are born male and can become female later. Summer on Uranus lasts for 21 years. An elephant jump can register more than 3 on the Richter scale. Flamingos bend their legs at the knee. Human teeth are the only part of the body that can't eat themselves. Sea stars don't have brains. House flies can't eat solid food. Honeybees beat their wings about 200 times a second. Octopus have 3 hearts and bluebell. Dogs can smell cancer. Hummingbirds are the only bird that can fly backward. We eat too many carrots. Our skin can turn orange. A snail would take about 220 hours to crawl around 1.6 kilometers. Strawberries have more vitamin C than oranges. Human beings' bones are 5 times stronger than steel.
0: சூப்பரா சொன்னீங்கப்பா. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: மிலிட்டரி.
0: எதனால நீங்க ராணுவ அதிகாரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய போட்டோ
0: பாப்பேன்,
1: அத பத்தி படிப்பேன்.
0: படிப்பீங்களா? அவங்க என்னென்ன பண்றாங்க?
1: நாட்டை காப்பாத்துறாங்க, நம்ம உயிரையும் காப்பாத்துறாங்க.
0: சரிங்கப்பா, நீங்க வருங்காலத்துல நீங்க சொன்ன மாதிரியே ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் குடும்ப சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.
2: துளிர்த்தது. காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மேலனிக்குழி குடிகாடு, ஸ்ரீ அபிநயா டிரேடிங் சென்ட். பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ், மேலனிக்குழி குடிகாடு.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலனிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
2: நாம் காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேரம் காலை 7 மணி. நேர்கள் இனி இணையலாம். திரை இசை.
5: அதிகாலையின் ஆனந்த பொழுதில் அம்மாவின் பாசத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா?

கனிவான காலை பொழுதை இனிமையாய் இசையாக்கிக் கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3. புல்வெளியில் பொட்டு வைத்து பார்க்கிறதோ பனித்துளி, பனித்துளியை ராகம்பாடி இசைக்கிறதோ இசைத்துளி.

புல்லில் உறங்கிய பனித்துளி கதிரவனின் செங்கதிர் கண்டு விழித்த இனிய காலை வேளையில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலையின் 100.3 திரை இசை. ஆகாயம் மழைதான் தூவவில்லை, பூக்களாவது தூவுமா?

0: நிறைவு பெறுகிறது திரை இசை. இன்னும் சில நொடிகள் தொடரவிருக்கிறது தமிழில் செய்திகள். இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சக மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் மூன்று நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று பட்டங்களை வழங்கி உரையாற்றவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டுறவு, பன்முகத்தன்மை மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் முக்கியத்துவம் ஆகியவற்றை வலுப்படுத்துவது குறித்து இன்றைய நிறைவு விழாவில் பிரதமர் உரையாற்றவுள்ளார். ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் குறித்த காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னுரிமை பணிகள், மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. குடிநீர் கட்டமைப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், குடிநீர் ஆதாரங்களின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துதல், ஜல்ஜீவன் இரண்டாம் கட்ட திட்டம் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான

IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், G20 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கிகளின் ஆளுநர்கள் கூட்டத்திற்கு இடையே ஆஷ்விலே நகரில் IMF நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டாலானா ஜார்ஜியாவை சந்தித்து பேசினார். அப்போது உலகளாவிய பொருளாதார மற்றும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இலக்கு குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவான நிலையில் முன்னேறி வருவதற்கு முந்தைய சாதனையை முறிய

0: நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவான நிலையில் முன்னேறி வருவதற்கும் முந்தைய சாதனையை முறியடித்து வேகமான வளர்ச்சி கண்டு வருவதற்கும் IMF நிர்வாக இயக்குநர் பாராட்டு தெரிவித்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பாடி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமது இந்த பயணத்தின்போது அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு நல்லுறவுகள் மற்றும் உலகளவில் இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான நிகழ்ச்சியிலும் பெல்ஜியம் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். தொடர்ந்து மும்பை செல்லும் அவர் துறைமுகங்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான வாய்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தை விட 14.8% அதிகம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1,74,116 கோடியாக GST வசூலாகியிருந்தது. ஒட்டுமொத்த உள்நாட்டு GST வருவாய் 1,37,249 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 9.3% அதிகம் என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி மூலமான GST வசூல் 29% அதிகரித்து 62,604 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீநகரில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான உயர்நிலைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது, பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைந்த தீவிர செயல்பாட்டு கண்காணிப்பை வலுப்படுத்துவதுடன் காவல்துறையினரும் பொதுமக்களும் ஒன்றிணைந்து இதுபோன்ற சவால்களை முறியடிக்க வேண்டும் என்று திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. கடந்த வாரம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் இதுவரை 4000 பேர் மாயமாகியுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாகவும் நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கி தவித்த 163 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 158 இந்தியர்கள் மீட்கப்பட்ட நிலையில் நேற்று மேலும் 5 பேர் மீட்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதிப்பில் சிக்கி சீனாவுக்கு சென்ற இந்தியர்களின் எண்ணிக்கை 151 உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீர்மின் சுரங்கங்களில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவினர் மற்றும் நவீன உபகரணங்களுடன் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே நேபாளத்தில் சிக்கி தவித்த 5 பேர் நேற்று இரவு தமிழகத்தின் சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் விமான நிலையத்தில் வரவேற்றார். ஏற்கனவே நேபாளத்தில் இருந்து கடந்த 27ஆம் தேதி 21 பேர் சென்னை அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த 2 பேரும் மதுரையைச் சேர்ந்த 3 பேரும் சென்னை வந்தடைந்தனர். தங்களை மீட்க உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு தாயகம் திரும்பியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை முறையிலான விவசாயம் குறித்த பயிற்சி வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் விவசாயிகளுக்கான மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்படுவதாக வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் முனைவர் வெண்ணிலா எமது

0: செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மண்வள அட்டை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் நிலங்களிலிருந்து மண் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்து அதன் மீது பரிந்துரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இயற்கை விவசாயத்திற்கான தேசிய இயக்கத்தின் கீழ் ரசாயன உரங்கள் இல்லாத இயற்கை விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சிகளும் செயல் விளக்கங்களும் அளிக்கப்படுகின்றன.
0: பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகளை உள்ளடக்கிய SCO எனப்படும் இந்த மாநாடு நேற்று நிறைவடைந்தது. அப்போது பேசிய பிரதமர், பயங்கரவாத விவகாரத்தில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த SCO மாநாட்டிற்கு பாகிஸ்தான் தலைமை வகிக்க உள்ள நிலையில் பிரதமர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டார். மாநாட்டின் நிறைவாக SCO தலைவர்களின் கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் தமது 4 நாள் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, சத்தீஸ்கர், ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதேபோல் அசாம், மேகாலயா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சீன மாஸ்டர் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், ஸ்ரீகாந்த், தன்வி சர்மா ஆகியோர் இன்று விளையாட உள்ளனர். குவாங்டாங்கின் ஷென்சென் நகரில் நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை விளையாட உள்ளது. முன்னதாக நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் உன்னதி ஹூடா தோல்வியடைந்து வெளியேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சக மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இசையலையில் நின்று இது சங்க தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 7:25.
3: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
4: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
6: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
5: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
7: நாகை மூராசென்ஸில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு August 30 முதல் September 5 வரை ஆசிரியர்கள் வாங்கும் ஜவுளிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும். ஆசிரியர்கள் ID ப்ரூஃப் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். மூராசென்ஸ் நாகை. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
10: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
2: நேர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். உங்கள் கடை கும்பகோணம் தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
11: உங்கள் கடை காரைக்கால்
12: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில்.

0: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: பந்திக்கு முந்தர ஆசாமிகள் நம்மள பல பேர் உண்டு. அப்படி முந்தரத்துக்கு கூட முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்தறது கூட தப்பு இல்லை, ஆனால் அப்படி ஒரு விருந்தில் மொதல் ஆளாக போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில் வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே வர்றது இருக்கு பாருங்கள். அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னார் பையனுக்கும் கல்யாணம், எல்லோரும் குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்களை வந்து ஆசீர்வதிக்கணும், இப்படி தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில். ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும், எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியாக கவனிச்சிக்கிட்டு இருக்க முடியாது, நாம் தான் அனுசரித்து நடந்துக்கணும். நாமளாக போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் கல்யாணம், பிறந்த நாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக, மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேறு எதுக்கு. ஒரு விருந்துக்கு போனால் அமைதியாக பொறுமையாக போய் உட்காரணும், அடித்து பிடிச்சிக்கிட்டு முதல் இடத்த பிடிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துக்கிட்டு இருந்தால் அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில் எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமாக வைக்க வைக்க நாம் பாட்டுக்கு எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலன்னு பரிமாறினவரே குழம்பி போயிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாகவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்கள் சாப்பாட்டையே நீங்கள் கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில் என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு. எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமாக இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க உங்களை எழுந்திருக்க சொன்னால் எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகளில் சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமாக போட்டுது இந்த காலத்தில். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளோ பெரிய மோசங்கிறத நினச்சி பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் முறை. விருந்தில் இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்கிறாங்கல்ல, அதாவது உணவு வகைகளையெல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதில் கூட சில பேர் தேவைக்கு அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்கிறாங்க. சில சமயம் வந்து கடைசியாக சாப்பிட போகிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காமல் போகலாம், அதை போய் பெருசு பண்ணிகிட்ருக்கக்கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூடவா நாகரிகம் தெரியாமல் இருக்கிறோம், இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டிங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம், அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. விருந்து மண்டபத்து வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையாக வணங்கி உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா, வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையாக வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கலை, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒலி களஞ்சியத்திலிருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
3: முகத்தில் பருவார் சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
7: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
8: உங்கள் கடை காரைக்கால்
9: தரமான தார்ப்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான

0: வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: திசையட்டும் வானலையில் நின்று இசை மீட்டும் காரைப்பண்பலையின் 100.3. இனி வருவது தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சங்கராசரோ சிபிஎஸ்இ ஸ்கூலின் நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
3: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
2: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
3: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
3: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பேரளம் ஸ்ரீ சங்கராசரோ சிபிஎஸ்இ ஸ்கூல்.
4: நினைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பேரளம், திருவாரூர் மாவட்டம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: பேரளம் சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
6: 6th to 8th வரை நீட், ஐஐடி, ஜேஇஇ வகுப்புகளுக்கு பவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
5: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
6: மற்றும் நீட் அகாடமி,
5: பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
7: நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதை நாயகி அவர்கள்.
8: இன்னைக்கு நம்ம பார்க்குற இருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன் மற்றும் ஹெல்த்தி ஃபேட்டுன்னு சொல்கிற இந்த முக்கியமான நியூட்ரியன்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்ன கார்போஹைட்ரேட் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு தானியம் நிறைந்த கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நமக்கு தேவையான ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னும் இருக்குது. இப்போ இந்த ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தோல் நீக்கப்பட்டு அதில் டயட்ரி ஃபைபரே இருக்குது. அந்த தோலில் தான் நமக்கு தேவையான நார்ச்சத்து இருக்கும். அந்த நார்ச்சத்தெல்லாம் எடுத்துட்டு ரிஃபைன் பண்ணி நமக்கு கொடுக்கறது தான் பார்த்தீங்கன்னா மைதா. மைதாவில் வெறும் நமக்கு தேவையான எனர்ஜி மட்டும்தான் கிடைக்கும். பட் அதுலேருந்து எந்த ஒரு நார்ச்சத்தும் உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதில் கிடைக்காது. அப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய தானியம் என்ன அப்படின்னா, முழு தானியம். வாங்குறப்ப கைக்குத்தல் அரிசி வாங்கலாம், கோதுமை வாங்கலாம், கேழ்வரகு, கம்பு, சோளம், சாமை அரிசி, குதிரவாளி அரிசி, தினை அரிசி, இந்த மாதிரி அரிசி வகைகளை நீங்கள் எடுத்துக்கிறப்போ அதில் நிறைய உங்களுக்கு தேவையான கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, வைட்டமின்கள் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஒரு டேட் சாப்பிட்டு தான் உங்கள் அயனை இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை. நீங்கள் சாதாரணமாக இந்த கேழ்வரகு கம்பு எடுத்தாலுமே உங்களுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும். பாஸ்பரஸ்ன்னு சொல்லுவோம், இரும்புச்சத்து எல்லாமே அதுலேருந்து கிடைக்கும் உங்களுக்கு. இது மாவுச்சத்து. புரதச்சத்து நிறைந்த உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பால், முட்டை, மீன், முழு பயிர்கள், பட்டாணி, காரா மணி, இந்த மாதிரி தானியங்கள் நீங்கள் எடுக்க எடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான நார்ச்சத்தும் கிடைக்கும், உங்களுக்கு புரதச்சத்தும் கிடைக்கும், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்தி ஃபேட். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஐயோ என்ன சாப்பிட்டா எனக்கு வந்து வெயிட் போட்டுரும் அப்படின்ற, சும்மா ஒரு டீஸ்பூன் கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அது தப்பு. நமக்கு ஹெல்தி ஃபேட் ரொம்ப முக்கியம் உடம்புக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின், ஹேர், உங்களோட சுரபிகள், ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம், அது எல்லாத்துக்குமே வந்து ஃபேட் தேவைப்படும். உங்களோட ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ஃபேட் தேவைப்படும். வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, இதெல்லாம் உடம்புல அப்சார்ப்ஷன் சொல்லுவோம், உரியப்படுறதுக்கு ஃபேட் தேவை. அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, வைட்டமின் ஏ இல்லைன்னா கண் பார்வை ஒழுங்காக இருக்காது, வைட்டமின் டி இல்லைன்னா எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காதுங்க, வைட்டமின் இ இல்லைன்னா ஸ்கின் வந்து ஹெல்தியாக இருக்காது, வைட்டமின் கே இல்லைன்னா நம்மளோட ரத்தம் வந்து உறையறதுக்கு கஷ்டப்படுறோம். இந்த 4 வைட்டமினுமே ஃபேட் இருந்தால் தான் அது வந்து உடம்புல அப்சார்ப் ஆகும். இதுக்கு வந்து அந்த ஃபேட் தேவைப்படுதுங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்தி ஃபேட் ரொம்ப முக்கியம். எது இதெல்லாம் ஹெல்தி ஃபேட் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் சொல்லுவோம், வால்நட், அக்ரூட்டுன்னு சொல்கிறது, நம்ம நெய் வந்து நம்மளோட ஒவ்வொரு நரம்புக்கும் தேவையானது அந்த நெய் தான். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு டீஸ்பூன் இல்லை 2 teaspoons நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய சேர்த்துக்க வேண்டாம், அது சேச்சுரேட்டட் ஃபேட். 1 teaspoon இல்லைனா 2 teaspoons, அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். எப்பயும் நீங்கள் வந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றப்போ உங்களுக்கு தேவையான புரதச்சத்து இருக்கா, உங்களுக்கு தேவையான கொழுப்பு சத்து இருக்கா, உங்களுக்கு தேவையான மாவு சத்து இருக்கா, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் பார்க்கணும்.
7: நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதை நாயகி அவர்கள்.

0: ஒலி உலா வந்தது. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சங்கராசுவர சிபிஎஸ்இ ஸ்கூலின் நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பேரளம் ஸ்ரீ சங்கராசுவர சிபிஎஸ்இ ஸ்கூல்.
2: நினைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: இழை இழையாய் வானலையில் நின்று இசை இசையாய் இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3.

0: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
8: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
7: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
9: சுற்றி தொடரும் வானொலியில் பற்றி படரும் இசையலையா இனிக்க இணைகிறது காலை காம்போ. ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை, பயனில்லாத ஆசையால் முயற்சி இல்லை என்ற நற்காலையின் இந்த நற்சிந்தனையோடு இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு நான் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். நீலவானும் நெய்தல் மண்ணும் பச்சை வயலும் படரும் காற்றும் பகலவன் ஒளியும் பறக்கும் ஓசையும் காற்றின் இசையும் சேற்றின் மனமும் பாட்டின் ஒளியும் கூட்டின் அசைவும் கண்ணில் எழும் காட்சிகளாய் மனதில் எழும் எழுச்சியாய் புலர்ந்த காலையின் புத்தம்புது மலர்ச்சியாய் மலரும் காலை காம்போ நிகழ்ச்சிக்கு வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் வரவேற்கிறோம் நேர்களே.

இதமான இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ. புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் வெளியிட்டுள்ள பொது அறிவிப்பு, காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கீழவாஞ்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள காரைக்கால் போர்ட் பிரைவேட் லிமிடெட் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. திட்டத்திற்காக பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் வருகின்ற செப்டம்பர் 9 அதாவது இம்மாதம் 9 காலை 10 போலகத்தில் உள்ள பல்நோக்கு மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் இந்த விரிவாக்க

0: திட்டம் தொடர்பான தங்களது கருத்துக்களை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவிக்கலாம். இந்த திட்டம் தொடர்பான விவரங்களை பார்வையிட காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருமலைராயன்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மண்டல அலுவலகம், தொழில் மற்றும் வணிக வரித்துறை அலுவலகம், ஊராட்சி வளர்ச்சி அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ளன. ஆயுஷ்மான் டிஜிட்டல் மிஷன் திட்டத்தின் மூலம் நோயாளிகளின் அனைத்து மருத்துவ சிகிச்சைகளை பதிவு செய்ய மத்திய அரசு நலவழித்துறை முடிவெடுத்துள்ளது. இதில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாவட்டம் மாதிரி மாவட்டமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நமது புதுச்சேரி மாநிலத்தில் நமது காரைக்கால் மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதில் நமது மாவட்டம் பயன்பெற நாம் அனைவரும் ஆபா ஐடி, ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு கொண்ட ஹெல்த் கார்டு, அதாவது 14 இலக்கத்துடன் கூடிய தனித்துவமான எண் வைத்திருக்க வேண்டும். இந்த எண் மூலம் நமது சிகிச்சை மற்றும் பரிசோதனை அறிக்கை அனைத்தும் பதிவு செய்ய முடியும். நாம் இந்த அறிக்கை அனைத்தும் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மருத்துவமனைக்கும் எடுத்துச் செல்ல தேவையில்லை. நம்முடைய ஹெல்த் கார்டு கொண்டு சென்றாலே அந்த எண் மூலம் ஆன்லைனில் மருத்துவ அறிக்கையை தெரிந்து கொள்ளலாம் என காரைக்கால் நோய் தடுப்புத்துறை துணை இயக்குநர் அறிவித்திருக்கிறார்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
11: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது காலை காம்போ நிகழ்ச்சியில் தொடர்கிறது. சேவை செய்திகள். வேதாரண்யம் மற்றும் தேத்தாக்குடி தெற்கு அருள்மிகு வெங்கடாச்சலபதி கம்ப சேவையில் இன்று மாலை 5 மணிக்கு திருவிளக்கு பூஜை. நாகப்பட்டினம் மாவட்டம் குறிச்சி அருள்மிகு மழைமுத்து மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று பகல் பெரிய நாயகி அம்மனுக்கு படையல். இனிய காலையில் இசைக்காக மனம் ஏங்கும், அதே இசைக்காக ஆத்துவரத்து ஆலமரமும் ஏங்கும்.

0: விடைபெறுகிறது. காலை காம்போ, நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, பறவை அன்னை ஏஜென்சி சின், அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
3: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை. அன்னை ஏஜென்சிஸ்
4: 50 ஆண்டிற்கும் மேலாக விவசாய துறையில் சேவை.
3: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், பூச்சி மருந்து மற்றும் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.

0: வழங்குகிறார் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரருட் திரு சி இருதயராஜ் அவர்கள்.
1: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று செப்டம்பர் 2026 வேளாங்கண்ணி அன்னை ஆண்டு பெருவிழாவின் 4வது நாள். அன்னை வேளாங்கண்ணி தாய் பிறரன்பு மிக்கவளாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். போர்ச்சுகீசிய மாலுமிகள் சீனாவிலிருந்து இலங்கை நோக்கி வியாபார பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அவர்கள்

வங்கக்கடலிலே சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று புயல் அடிக்கிறது. அந்த போர்ச்சுகீசிய மாலுமிகள் தங்களுடைய கப்பலிலே வேலை நகருக்கு அருகிலே சென்று கொண்டிருந்த பொழுது புயலிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். எந்த ஒரு துன்பம் என்றாலும், எந்த ஒரு வேதனை என்றாலும், நெருக்கடியான சூழல் என்றாலும், நமக்கு ஓடோடி வந்து பிறரன்போடு உதவி செய்யக்கூடியவள் அன்னை என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். ஆகவே அந்த அன்னையிடம் கைகூப்பி மண்டியிட்டு ஜபிக்கிறார்கள், நீர் காப்பாற்றுவீர், நம்புகிறோம். அப்படி நாங்கள் கரை சேர்ந்தால் எங்கு இருக்கிறோமோ அந்த இடத்திலே சென்று ஒரு சிறிய ஆலயத்தை உமக்காக கட்டுகிறோம் என்று உறுதிமொழி கூறுகிறார்கள். பற்றுறுதியோடு வாழ ஆசைப்பட்டு புயல் தீர்ந்தவுடன் கரை சேருகிறார்கள். அந்த கரை இந்த வேளாங்கண்ணி என்ற சிறிய கிராமத்தின் கரை. ஓடோடி வருகிறார்கள். அங்கு இருப்பவர்களை பார்க்கிறார்கள். அவர்களிடம் நடந்ததை சொல்லுகிறார்கள். குடிசையாக இருந்த ஒரு சிறிய கோயிலை ஒரு வடிவம் தந்து அந்த அன்னை வேளாங்கண்ணி தாயினுடைய ஒரு சிறிய ஆலயத்தை கட்டிவிட்டு சென்றார்கள். அந்த சிறிய ஆலயம்தான் காலப்போக்கிலே இப்பொழுது இங்கு இருக்கின்ற பசிலிக்காவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்த நீலக்கலரிலும் வெள்ளை கலரிலும் கலந்த டைல்ஸை கொண்டு வந்து ஆலயத்தை சுற்றி வைத்தார்கள். அதனுடைய ஒரு பகுதி நம்மிடம் இன்னமும் இருக்கிறது. அன்னை வேளாங்கண்ணி தாய் துன்பத்தில் தடுமாறியவர்களுக்கு பிறரன்போடு உதவி செய்திருக்கிறாள் என்பதை நாம் அறிகிறோம். இன்று வழக்கம் போல காலையிலிருந்து மதியம் வரை திருப்பலிகளும், மதியம் 12 மணிக்கு கொடியேற்றமும், பிறகு தொடர்ந்து திருப்பலியும், மாலை 6 மணிக்கு சிறப்பு நவநாள் ஜபங்களும், 8 மணிக்கு தேர்பவனியும் நடைபெறும். 7ஆம் தேதி பெரிய தேரன்று ஏறக்குறைய 8-10 லட்சம் மக்கள் சேர்வார்கள் என்று ஒரு கணக்கு சொல்லுகிறது. ஆகவே அதற்கேற்றாற்போல் காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அனைவரும் சிறப்பாக இணைந்து செயல்படுகிறார்கள் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மக்கள் எந்தவித அச்சமுமின்றி தகுந்த பாதுகாப்போடு சட்டம் ஒழுங்கை அவர்களும் மதித்து நடக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு பாராட்டுகிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது. நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கிய அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
3: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
4: மேலாக விவசாய துறையில் சேவை.
3: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் பூச்சி மருந்து மற்றும் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் நேரம் 8:01.
5: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
6: அனைத்தையும் வாங்கிட
5: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
0: தொலைபேசி தொட்டு நீங்கள் விரும்பிய பாட்டு மனம் விரும்பி கேட்டு இணையும் இது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக
7: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
8: அழகு கைரா.

0: புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். ஒருத்தவங்கள்ட்ட எவ்வளவு நல்ல பண்புகள் இருந்தாலும் அவங்கள்ட்ட இருக்கிற சின்ன சின்ன தீய செயல்களால அந்த எல்லா நல்ல பண்பும் மறைஞ்சு அந்த தீயல் செயல் தான் அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். நீங்க பாருங்க, சில பேர் வந்து ரொம்ப நல்ல ஒரு குணாதிசயம் உள்ளவங்களா இருப்பாங்க, நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி இருப்பாங்க, மற்றவங்களுக்கு எந்த விதத்திலையுமே எப்பயுமே உதவக்கூடியதா இருப்பாங்க. ஆனா அல்பமா சின்ன சின்ன சின்னதா ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ணுவாங்க. அப்படி அந்த சின்ன சின்ன காரியங்கள் பண்ணும் பொழுது இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும். அந்த அல்பமான விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு வெளியில வந்து ஃபோக்கஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இதுதான் அவங்களுடைய இமேஜை பாதிக்கிறது. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த நாய்க்குட்டி பாத்தீங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு இருக்கு. அந்த வாசல் வந்து ஒரு காக்கா வந்து உட்காரும். இந்த காக்காவும் அந்த நாய்க்குட்டியும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு நாள் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, காக்கா ரொம்ப கவலையோட வந்து உட்காந்துருக்கு. இத பார்த்த நாய்க்குட்டி கேக்குது, ஏன்பா நீ ரொம்ப கவலையா இருக்க என்ன அப்படின்னு கேட்டோன்னு, அப்ப அந்த காக்கா சொல்லுது, இல்ல மனிதர்கள் வந்து வீட்டுல பறவைகள் வளர்க்குறாங்க, அதுங்களை வந்து லவ் பேர்ட்ஸ் மாதிரி வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க, ஒண்ணுமே நாய்க்குட்டியை வச்சு அழகா வளர்த்துட்டு இருக்காங்க, ஆனா என்ன பார்த்தாலே கல்ல விட்டு எறிகிறாங்க. கேட்டா மாடியில வத்தல் காயப்பட்டிருக்கோம், வடகு காயப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு கல்லால் அடிக்கிறாங்க. சில நாள்ல மட்டும் என்ன கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க, ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னு, அப்ப இந்த நாய்க்குட்டி சொன்னிச்சு, எல்லாம் ஒன்றிருக்க தீய செயல்களால தான் உன்னை இப்படி செய்யறாங்கன்னு சொன்னோன்னு, அதுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படி என்ன தீய செயல்கள் நான் செய்யறேன் அப்படின்னு கேட்டோன்னு, அப்ப அது சொல்லுது, உன்ட்ட வந்து சுத்தமே கிடையாது, கண்ட இடத்துல இப்ப உட்கார்ற, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடமையை நீ ஒழுங்கா செய்யறது இல்ல, நல்ல குணங்கள் வந்து உள்ளவங்கள்ட்ட நீ வந்து பழகிறது இல்ல அப்படின்னோன்னு, அப்ப என்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கு, பகிர்ந்துடக்கூடிய நல்ல குணங்கள் இருக்கு, எங்களுக்கு எது கிடைச்சாலுமே நாங்க மத்தவங்களை கூப்பிட்டு தானே நாங்க சாப்பிடுறோம், தனியா சாப்பிடறது இல்லையே, உண்மைதான் நீ சொல்றது உண்மைதான் நாய்க்குட்டி சொல்லுது. அப்புறம் என்கிட்ட என்ன இல்ல அப்படின்னு, மத்த பறவைகளுக்குள்ள மதிப்பு ஏன் இல்லைன்னு தெரியுமா, குயில் கூவும் போது பாத்தீங்கன்னா அது ரொம்ப இனிமையா இருக்கு, கிளிய வீட்டுல வச்சு பேச கத்து கொடுக்குறாங்க, இவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் அதுகிட்ட வந்து எந்த கெட்ட குணமும் கிடையாது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி என வீட்டுல வளர்க்கறாங்கன்னா நான் நன்றி விசுவாசத்தோட இருக்கிறேன். அந்த நாய்க்குட்டி சொன்னா காக்கா கேக்குது, அப்படி என்ன என்கிட்ட தீய குணம் இருக்கு, ஏன் என்ன எல்லாரும் வெறுக்கிறாங்க, என்னையே கல்லால் அடிக்கிறாங்கன்னு சொல்லும் போது, நீ வந்து திருடுற, யார் வீட்டுலயே காயப்பட்டிருக்கத நீ இப்படியே பறந்து போகும்போது திருடி போயிட்டு இருக்க, இல்ல ஒரு பொருள் இருக்குன்னா அவங்கள சொல்லாம ஏமாத்தி எடுக்கிற, அப்ப திருடுறது ஏமாத்துறது எல்லாம் ஒன்று இருக்கிற ஒரு தீய குணம் இல்லையா, அதனால உன்னை எப்படி எல்லாரும் ரசிப்பாங்கன்னு சொன்னோன்னு, அப்பதான் அந்த காகத்துக்கு புரிஞ்சுது, ஆஹா நம்ம போய் ஒரு வீட்டுல இருக்கிறத தெரியாம காய வச்சிருக்கதையோ ஒரு பொருளையோ நம்ம எடுக்கிறோம் ஏமாத்துறோம், இது வந்து ஒரு தீய செயல் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இல்ல நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உறுதி எடுக்குது. நம்ம வந்து அந்த தீய செயல்கள்ல இருந்து விட்டுட்டு நல்ல செயல்களையே நம்ம கொண்டு வரணும். ஒரு காக்கா என்ன பண்ணுது, ஒரு மட்டன் ஷாப்ல ஒரு சின்ன ஒரு மட்டன் பீஸ் வருது, அதை அப்படி வாயில கவிட்டு பறக்குது, எல்லா காக்காவும் அது கூடவே போய் பறந்து அதை போய் அட்டாக் பண்ண போகுது. அப்ப அந்த ஒரு நிமிஷம் நினைக்குது அந்த காக்கா, இந்த ஒரே ஒரு பீஸ் என் வாயில இருக்கிறதால தானே எல்லாரும் என்ன அட்டாக் பண்ண வரீங்கன்னு சொல்லிட்டு அந்த பீஸ் கீழே விட்டுட்டு அது மேல நோக்கி பறக்குது. இந்த வானமே இல்லையா இருக்கிறதுக்கு மீதி எல்லா காக்கவும் அந்த மட்டன் பீஸை நோக்கி பயணித்துட்டு இருக்கு. அதான் என்ன கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன எண்ணங்களை சின்ன சின்ன காரியங்களை குப்பையில போட்டுருங்க. நம்ம மேல உயர உயர உயர நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் வரணும். அப்படி வர ஆரம்பிக்கும் பொழுது எல்லாராலும் ஏத்துக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக நீங்க உலா வருவீர்கள். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 8 மணி 6 நிமிடம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். கோபால் பல்படியின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட். இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களை துளிவரும் பாடு நிகழ்ச்சியில உங்களுக்காக கேட்கப்படும் பொது அறிவு வினா என்ன அப்படின்னா, இளநீரில் அதிகம் காணப்படும் தாது எது? இளநீரில் அதிகம் காணப்படும் தாது எது? இதற்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். உங்கள் பேர் ஊர் டைப் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாட்டை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9368 என்ற இணைப்பு எண்ணுடன் 2311 2311 2998 மற்றும் 9995 அலைபேசி எண் 9566427231. கால் பண்ணுங்க, பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதம்பாள் சிதா பர்மா விடங்கலூரினை வழங்கும் இன்சுல் அமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களை, தாய்மார்களே, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் வெளியிட்டுள்ள பொது அறிவிப்பு. காரைக்கால் மாவட்டம் திருமலராயன்பட்டினம் கொமீன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கீழவாஞ்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள காரைக்கால் போர்ட் பிரைவேட் லிமிடெட் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் வருகின்ற செப்டம்பர் 9 காலை 10 போலகத்தில் உள்ள பல்நோக்கு மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் இந்த விரிவாக்க திட்டம் தொடர்பான தங்களது கருத்துக்களை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவிக்கலாம். இத்திட்டம் தொடர்பான விவரங்கள் பார்வையிட காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருமலராயன்பட்டினம் குமீன் பஞ்சாயத்து அலுவலகம், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மண்டல அலுவலகம், தொழில் மற்றும் வணிகத்துறை அலுவலகம் மற்றும் ஊராட்சி வளர்ச்சி அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ளன.
0: தெளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யாரு, எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
7: இனி காலை வணக்கம், சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்க சித்ராமா, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
7: படம் இட்லி கடை பாடல் ஏன் சாமியோ, அந்த பாடல் கொடுங்க.
0: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: அபி பேரிச்சை நேரம் 8:20. அபி பேரிச்சை, ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபி பேரிச்சை.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலாணுக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலை விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
6: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தலைவரம் பாடல் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம்.
8: இனிய காலை வணக்கம், நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவிசேஸ்வரன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க என்ன பாடல் கேட்க போறீங்க?
8: எனக்கு வந்து RRR படத்துல இருந்து ஒரு நல்ல பாட்டு கொடுங்க.
0: சரி, RRR படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரும். நன்றி. நேர்களை பாடலை கேட்பதற்கு முன்

நாளை காலை 7 மணிக்கு திருத்திரிமுடி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராசக்கு அட்ராசக்கு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நரேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நரேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: நேர்லி உங்கள் காரைக்கால் பண்பலையில் இன்று பகல் 2 மணிக்கு அச்சாணி நிகழ்ச்சியில் பந்தல் அலங்காரம் மற்றும் மேடை அமைப்பாளர் வேலை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி ஆர் ஆறுமுகம் அவர்கள் பங்குபெறும் நேரலை கேட்கலாம். இன்று மாலை 4 மணிக்கு ஊரமுடவும் நிகழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்டம் பூதனூர் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோபால் பல்படியின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
0: நம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:30 9 1 6 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த செய்தாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் மணி அண்ட் சன்ரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல்பொடி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களே, இன்னைக்கு தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியில் இளநீரில் அதிகம் காணப்படும் தாது எது அப்படிங்கிற கேள்வி தான் ஃபேஸ்புக்கில் நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. சரியான விடை என்ன தெரியுமா? பொட்டாசியம் அப்படிங்கிறது தான். யாரெல்லாம் சரியான விடை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கடலூர் துறைமுகத்துலேருந்து சுரேஷ், ஜோதி அண்டப்பன்பேட்டையிலேருந்து, அடுத்து திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, அடுத்து சிவகுமார் அவர் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக ஊர் போடலை அவங்க. திருச்சேரியிலேருந்து நிஷான் ஹலீம் அவங்களும் வந்து பொட்டாசியம் அப்படின்னு சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அடுத்து வினோத்குமார் காரைக்கால்லேருந்து, ஆண்டிமடம் கார்த்திகேயன், ஆண்டிமடம் சுதீஷ், சுபிதா, ஐயாவடி, அசோக்ராஜ் கனிமொழி, அடுத்து கூவாகம் இளங்கோவன், பிரமிளா தமிழ்செல்வன் சென்னையிலேருந்து, பாபு முல்லக்காடு, அடுத்து நிறவியிலேருந்து நச்சுப்பிள்ளை அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ஃபைசூர் ரஹ்மான் திருச்சேரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. மீன் சுருட்டியிலேருந்து ராஜா சரியான விடை அனுப்பியிருக்காங்க. சுரேஷ் பாபு அவங்களும் வந்து சரியான விடை அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் பெருசாக இவ்வளோ பேராகிராஃப்லாம் அனுப்புகிறீங்க, ஆனால் ஊர் பேரை நான் கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாபு. அதனால் சிம்பிளாக நான் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு வேர்ட் அவ்வளோதான் ஆன்சர், பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் ஊர் சொல்லிட்டிங்கனாலே போதும், படிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, நான் தேடி உங்கள் பேரை எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். கோமல் சரவணன் அவங்களும் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. மீனாட்சி காட்டுமன்னார் கோவிலேருந்து, மீனாட்சி நீங்களும் கொஞ்சம் ஷார்ட்டாக அனுப்புங்க. அடுத்து செங்குந்தபுரத்தில் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு

மாதவன் அனுப்பியிருக்காரு. ரவிக்குமரன் தானி கோட்டகத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. பொட்டாசியம் ஓகே. நாகூர்லேருந்து முகமது ஜலீல் அவங்க, திருமழிசை கஸ்தூரி அருணாஸ் அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து பொன்னியம்மன் மேடு வனி கணேசன் அவங்களும் அனுப்பியிருக்காங்க. மயிலாடுதுறையிலேருந்து ரவிச்சந்திரன், மேலவாஞ்சூர்லேருந்து சம்சுதீன், பொன்னியம்மன் மேடு வனி கணேசன் திரும்பவும் ஏன் அனுப்பியிருக்கீங்க. அடுத்து காட்டுமன்னார் கோவில் மடப்புறத்துலேருந்து வேல்முருகன், பூவம் குபேர், வினோத்குமார் திருமலை ராயன் பட்டினத்துலேருந்து, பூவம்லேருந்து தினேஷ் ராஜ், வேதாரண்யம் பாய்த்தவரங்காடு வடுகநாதன், பூவம் நிலாஸ்ரீ அனுப்பியிருக்காங்க. அடுத்து கொள்ளிடத்துலேருந்து கருணாநிதி அவரும் அனுப்பியிருக்காரு. நிம்மேலேருந்து நந்தகுமார், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் அனுப்பியிருக்காங்க. அடுத்து திரும்பவும் வந்து ரெண்டு தடவைலாம் நீங்கள் அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு முறை நீங்கள் அனுப்பினாலே நான் வந்து படிச்சிருவேன். அடுத்து பிரதாபராபுரம் கவியரசன், பிரியா யோகநாயகி, அனல்யா அவங்களும் அனுப்பியிருக்காங்க. அடுத்து குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன் அவங்க அனுப்பியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, அடுத்து சோமசுந்தரம் சிவபுரியிலிருந்து, அடுத்து மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம் அனுப்பியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரி வல்லல், அடுத்து ஜெகபர் சாதிக் நாகூர்லேருந்து, வீரதுரை அரியலூர்லேருந்து, அடுத்து கலைச்செல்வி அவங்க அதம்மாரிலேருந்து அனுப்பியிருக்காங்க. இரவாஞ்சரி கலாவதி ராஜமோகன், மேலே ஒருதுரை சேப்பு விஜயராகவன், ஆக்கூர்லேருந்து செல்லராஜா, அடுத்து மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, நிரவி கஜேந்திரன், தலைங்காயிறு கம்பர் கபிலன் பாரி, ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி அவங்களும் வந்து சரியான உடைய அனுப்பியிருக்காங்க. நன்னிலத்திலேருந்து சுப்பிரமணியன், கலாவதி ராஜமோகன், அரியலூர் ஆண்டிமடம் சரவணன், பொட்டாசியம் தான் அதிகமாக இருக்குது இளநீரில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினத்துலேருந்து தீட்சிதா ஜெய்கிருஷ்ணன் அவங்க, காரைக்கால் புதுத்துறையிலேருந்து செல்வக்குமார் அவங்களும் சரியான விடை சதவீதத்தோடு அனுப்பியிருக்காரு. இன்னும் நிறைய நேயர்கள்லாம் வந்து அனுப்பிட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவில் உங்கள் பேரும் படிக்கப்படும்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
1: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நேரமேட்டு மணி 40 நிமிடமாக இது காரைக்கால் பண்பலையோட இணைந்திருக்கிறோம். இது தொலைவரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருக்கேன் தீபா சந்திரசேகர். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் மேடம்,
7: சொல்லுங்க யார் பேசுறீங்க?
8: கும்பகோணம் மட்டம் சிப்பராஜபுரம் கிருஷ்ணசாமி.
7: சொல்லுங்க கிருஷ்ணசாமி, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
8: அசுரன் படத்திலிருந்து கத்தரிப்பு வழக்கு.
7: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேயர்களுக்கு கோபால் பல்படியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
5: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
6: இன்னும்
5: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: கரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சியில். நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் மேடம், நான் ஐயாவடியிலிருந்து அசோக்ராஜ் பேசுகிறேன்.
2: சொல்லுங்க அசோக்ராஜ், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
7: எனக்கு தலைவன் தலைவி படத்திலிருந்து பொட்டலை மிட்டாய் சாங்கு.
2: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி
7: நன்றி, வணக்கம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நேர்மட்டுமணி 50 நிமிடம் ஆகுது. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க காரைக்கால் பண்பலை. இந்த நிகழ்ச்சி தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வடிவேலன்.
2: சொல்லுங்க வடிவேலன், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
3: பைரவ படத்துல இருந்து வரலாம் வரலாமா.
2: சரி, பாடல் வரும்.
3: நன்றி.
2: நன்றி.
4: நேர்களுக்கு
2: விருதாச்சலம். ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.

0: பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க, salt sugar னு அத இத சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்ல இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து உங்களுக்காக ஃபேஸ்புக்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இளநீர்ல அதிகமாக காணப்படும் தாது எது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பொட்டாசியம் அப்படிங்கிறது சரியான விடை. இது நிறைய நேயர்கள் வந்து அனுப்பியிருந்தீங்க, இன்னும் நிறைய நேயர்கள் அனுப்பிட்டே இருக்கீங்க, அவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நாகப்பட்டினம் ரஜினி, கண்ணன், இரவாஞ்சரி, ஷாகுல் ஹமீத், கைலாசபுரம் ரவி, நாகூர் முகமது ரஃபீக், நாகை பாபு, அடுத்து சந்திரவேல் ராதாநல்லூர்லேருந்து, கும்பகோணம் குமரன் சரியான விடை அனுப்பியிருக்காங்க, நீடாமங்கலம் கங்கலாஞ்சேரி மணிமாறன், வலங்கை மாந்துரை, தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, காரைக்கால் நளினி, கலைவாணி வெங்கடேஷ், பாட்டார் மன்னார்குடியிலேருந்து, காரைக்கால் அருள், ஷாலினி ரியா அவங்க சரியான விடை அனுப்பியிருக்காங்க, அடுத்து திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கர், அடுத்து புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்க சொல்லியிருக்காங்க, அடுத்து யார் மலேசியாவிலிருந்து இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க, அடுத்து அமுதா சேகர், காரைக்கால் பிரகாஷ், அடுத்து யாருன்னா நாகராஜன் அவங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து, ஆக்கூர் மடப்புரம்லேருந்து நாச்சியா மன்சூர் சரியான விடை அனுப்பியிருக்காங்க, நளினி சங்கர் அவங்களும் டிஆர் பட்டினத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க, அடுத்து செந்தில்கண்ணன் பேரளத்துலேருந்து ரவி அவங்களும் சரியான விடை அனுப்பியிருக்காங்க, அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, பத்மாவதி ஸ்ரீதர் அனுப்பியிருக்காங்க, டிஆர் பட்டினம் ரமேஷ், பேரளம் சந்தோஷ்குமார், அடுத்து பழனிவேல் ஆயக்காரன்புலம், சிவபுரியிலேருந்து கீர்த்தி ராஜன், அடுத்து அம்மாப்பேட்டையிலேருந்து வைத்தியநாதன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் அனுப்பியிருக்காங்க, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு அனுப்பியிருக்காங்க, சிதம்பரம் சரோஜா, காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர், அடுத்து பஞ்சநதிக்குளம் கோவில் அவரசன், அடுத்து சத்யா மணக்குடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க, அடுத்து யார் அப்படின்னா செந்தில்குமார் அவங்க, இலா செந்தில்குமார்னு போட்டிருக்காங்க, ஆனால் ஊரெல்லாம் அவங்க அனுப்பலை, புவனகிரியிலேருந்து சுமதி பாபு, அடுத்து குமார் உதயகுமார் அவங்க கோவில்பட்டியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 90 தாண்டி போயிடுச்சு கமெண்ட்ஸு, அதனால் இன்றைக்கி எல்லா நேயர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் சென்ட்ரீப் சிந்துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் ரசனவாளி கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9:00.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
7: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
10: நாகை மூரா சென்சில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு August 30 to September 5 ஆசிரியர்கள் வாங்கும் ஜவுளிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும். ஆசிரியர்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். மூரா சென்ஸ் நாகை, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: நேர்களை இனி கேட்கலாம். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் தொடக்கமாக சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பரஞ்சோதி ஜுவல்லரி, சீர்காழி,
11: ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
12: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
11: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
12: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
11: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
12: பரஞ்சோதி ஜுவல்லரி, சீர்காழி.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
13: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
14: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு

0: ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர். பிரியவதனா அவர்கள்.
1: பேலன்ஸ் டயட் அப்படின்னா நம்ம சரிவிகித உணவுன்னு சொல்லலாம், அது மட்டும் இல்லாமல் சமைச்சிரு உணவுன்னு சொல்லலாம். அதாவது பேலன்ஸ் டயட் அப்படின்னா நம்மளோட பிளேட்ல என்னெல்லாம் நிறைஞ்சிருக்கு, நம்ம பிளான்டா இதை வந்து பண்ணணும், மெனு பிளானிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம ஃபுட் குரூப்ஸ்ல அந்த சீரியல்ஸ் அண்ட் மில்லர்ஸ், பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, தானியங்கள், பருப்பு வகைகள், கீரைகள், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், ஃபிஷ் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி இந்த ஃபுட் குரூப்ஸ்லேருந்து எல்லாமே நமக்கு ஆட் ஆகுற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி, மெனு பிளான் பண்ணி நம்ம பேலன்ஸ் டயட் எடுத்துக்கணும். அப்போ ஹோல் டேலும் நமக்கு எல்லா நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும். அப்போ எப்படி எல்லாம் நம்ம பிளான் பண்ணலாம், எப்படி எல்லாம் நமக்கு பேலன்ஸ் டயட் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஃபுட் குரூப்ஸ் எல்லாமே அதுல அடங்கி இருக்கணும். அப்போ அந்த சாப்பாடு எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுல ரைஸ் இருக்கணும், பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ் அதாவது பருப்பு வகை இருக்கணும், சாம்பார், கூட்டு, பொரியல், அதுக்கப்புறம் வறுவல், அது நான்வெஜ் ஐட்டம்ஸ், ஒரு முட்டை, அந்த மாதிரி நம்ம பார்த்து எல்லாமே அடங்குற மாதிரி ஒரு நாள் ஹோல் டேல எல்லாமே நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா அதுதான் வந்து பேலன்ஸ் டயட். அப்போ டெய்லி நமக்கு என்னெல்லாம் தேவை, டெய்லியும் கண்டிப்பாக நம்ம மில்க் எடுத்துக்கணும். குழந்தைங்கள்லேருந்து வயதானவர் வரைக்கும் மில்க் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 100 ml மில்காவது நம்ம குடிக்கணும். அப்புறம் தானிய வகைகள், பருப்பு வகைகள் என்ன விதத்தில் எடுத்துக்கலாம், குழம்பா எடுத்துக்கலாமா, இல்லை அதை வந்து சூப்பாக சாப்பிட்லாமா, பழங்கள்னா ஜூஸாக எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி எல்லாமே அந்த ஹோல் டேல ஒரு நாள் முழுவதும் சாப்பிடக்கூடிய 3 வேளை சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை இடையில மிட் மார்னிங்ல மிட் ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் ஐட்டமா இருக்கட்டும், அப்படி சாப்பிடும் போதும் நம்ம வந்து அதை வந்து அந்த பேலன்ஸ் டயட் எல்லாமே கிடைக்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் மிட் மார்னிங் சொல்லுவோம், அந்த வேலையில வந்து நம்ம வந்து சூப் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ ஆக மொத்தத்தில் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும், நம்ம சாப்பிட வேண்டிய எல்லா ஃபுட் இன்கிரீடியன்ஸும் நமக்கு அதில் அடங்கிடும். அப்போ நமக்கு பேலன்ஸ் டயட் கிடைச்சிரும். நம்ம பாடி ஹைட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெனு பிளான் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கும், நம்ம எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். குழந்தைங்களுக்கு எப்படி உணவு அளிக்கலாம் பற்றி பார்ப்போம். குழந்தைங்க அப்படின்னா கரு உருவாகிறதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும், ப்ரெக்னன்சி பீரியட்லேருந்து 1 வயது முடிகிற வரைக்கும் நம்ம இன்ஃபான்சி பீரியட்னு சொல்லுவோம். கரு உருவாகிறதுலேருந்து என்னென்ன சத்துக்கள்லாம் அந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு என்னெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா, ஃபோலிக் ஆசிட், விட்டமின் சி, அந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் அவங்க நார்மல் இன்டேக்கை விட அவங்க அதிகமாக அடிஷ்னலாக எடுத்துக்கணும். ஒரு 300 kcal ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அப்படியே டபுளாக எடுத்துக்கணும் அவங்க, 600-700 kcal அதிகமாக அவங்க கன்சியூம் பண்ணும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர். பிரியவதனா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
3: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
3: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
4: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். செவிதேடும் இசையலையில் ஒழிப்பதெல்லாம் தேனு, இது கவிபாடும் காரை பண்பலை 100.3.

0: பயணிக்க இணைகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பரபரப்பான சுறுசுறுப்பான இந்த இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு வினாவை வந்து காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் விடுத்திருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர், இந்த குரலை கேட்ட நொடியில உங்கள் மனதில் தோன்றுவது என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம். அவசர அவசரமாக நம்முடைய நண்பர்களுக்கோ அல்லது உற்றார் உறவினர்களுக்கோ அல்லது வந்து வீட்டில் இருக்கிற குடும்ப நபர்களுக்கோ வந்து ஏதோ ஒரு அவசரத்தில் நம்ம வந்து தொடர்பு கொள்ளும்போது அந்த நேரம் பார்த்து தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார்னு சொல்ல தோணும், பிஸியாக இருக்கிறாருன்னு சொல்ல தோணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் வேறொருவருடன் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்கிற நேரத்தில் நம்முடைய மனசில் ஏதாவது ஒரு உணர்வை ஏற்படுத்தும் இல்லையா? அந்த உணர்வு வந்து கோபமாக இருக்கலாம், அதாவது இன்னும் சொல்லப்போனால் வெறுப்பாக இருக்கலாம், இல்லை பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இப்படி பல விடயங்களை வந்து ஒரு உணர்வாக வெளிப்படுத்த தோணும். அப்படி நீங்கள் அவசரமாக யாருக்காவது தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசில் என்ன தோன்றும், இதற்கான பின்னூட்டங்களை இன்னைக்கு நாம் விடுத்திருக்கிற காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் விடுத்திருக்கிற பதாகைக்கு கீழே உங்களுடைய பின்னூட்டங்களை இடுங்கள் அன்பு நேர்களே. படிப்பதற்காக அந்த பாயிண்ட்லேருந்து தீபா சந்திரசேகரம், இந்த பாயிண்ட்லேருந்து நான் உங்கள் காமேஸ்வரம் என் கே அன்பழகன். காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் காத்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு பாடலை கேட்டுட்டு நேர்களுடைய பின்னூட்டங்களை நாம் படிக்கலாம்.
9: அது நமக்கு

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில
1: நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர்
0: ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு மனதுக்குள்ள உங்களுக்கு சில எண்ணங்கள் தோன்றும், அது என்ன அப்படிங்கறத பின்னூட்டமா கேட்டிருக்கோம். நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் என்ற குரலை கேட்ட நொடியில உங்க மனசுல தோன்றுவது என்ன, அதுக்கான பின்னூட்டத்தை யார் முதல்ல அனுப்பியிருக்காங்க?
1: சுரேஷ் ராஜேந்திரன் அனுப்பியிருக்காங்க. சாதாரணமா பேச நினைக்கும் போது ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, அவசரத்துக்கு அழைக்கும் போது கொஞ்சம் கோபம் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
0: அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், நம்ம கிட்டே வேலை காட்டுற ரொம்ப கோபம் வரும், இல்லைன்னா டவர் இல்லாத இடத்துல இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் சார், ஏன் அப்படின்ட்டு யோசிச்சிருக்காரு.
1: அடுத்து வண்ணை கணேசன் வாழ்த்துக்களோட விட்டுட்டாரு. அடுத்து யாருன்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள், அவங்களும் அப்படியே தான் கோயில்பட்டி உதயகுமார் வாழ்த்துக்கள் சொல்றதோட அப்படியே உங்களோட சும்மா ஒரு ரெண்டு கமெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். திருச்சேரியில இருந்து ஃபைசூர் ரஹ்மான், அவசர தேவைக்கு வீட்டிற்கு போன் செய்யும் போது இது போன்ற குரல் எனக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏங்க எவ்வளவு அழகான குரல் கேக்குது.
0: அடுத்து அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், அடடா என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க தோணும் அப்படின்னு அனுப்பியிருக்காரு.
1: அடுத்து திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கவுண்டமணி சார் ஒரு படத்தில் சொல்லுவார், இதெல்லாம் அரசியலில் சகஜமப்பா என்று, அதே மாதிரி தான் டெலிஃபோனில் இதெல்லாம் சகஜம்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: கும்பகோணம் செந்திலாதன் ஜெய விவேகானந்தன் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, கோபத்தின் உச்சிக்கே சென்றுடுவேன் சார், ஆமாம் சார் உண்மையிலேயே அப்படின்னு இருக்காரு.
1: அடுத்து நாகராஜன் மேட்டுப்பாளையத்துலேருந்து, இது ஒரு நெட்ஒர்க் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது அவர்கள் வேறு ஒரு லைனில் இருக்கலாம், தப்பாக எடுத்துக்க முடியாது, சரி அவங்களா நம்ம நம்பரை பார்த்து பேசிட்டு பேசி முடிச்சுட்டு திரும்ப கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாராம்.

0: பாபு, அந்த அனுபவம் நிறவே இருக்கு சார். குறிப்பா அந்த நேரத்தில் ஒரு விடயத்தை பதிவு செய்தே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு முறை முக்கிய தகவலுக்காக நண்பர் ஒரு முறை அலைபேசியில் அழைத்த நீண்ட நேரமாக நீங்க சொன்ன மாதிரி நீங்க தொடர்பு கொள்ள வாடிக்கையாளர் பிஸியாக இருக்கிறாருன்னு வந்துகிட்டே இருந்துச்சு. டென்ஷன் ஆகி அலைபேசிக்கு சற்று நேரம் ஓய்வு கொடுத்தேன். அப்ப நான் அழைச்ச நபரை என்கிட்ட தொடர்பு கொண்டு, என்ன ரொம்ப நேரமா பிஸியா இருக்கீங்க, அவசரத்தை கூப்பிட முடியல என்றார். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதாவது அவர் எனக்கும் நான் அவருக்கும் கால் செய்து கொண்டிருந்தால் ரெண்டு பக்கமும் அந்த அலைபேசி வாய்ஸ் வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் சில நேரங்களில் நடக்கும்.
1: ஆமா, அடுத்து என்ன தெரியுமா, செல்வகுமார் புதுத்துறையிலேருந்து அர்ஜென்ட்

0: தலைபேசி வாய்ஸ் வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சில நேரங்களில் நடக்கும்.
1: ஆமாம். அடுத்து என்ன தெரியுமா, செல்வகுமார் புதுத்துறையிலேருந்து அர்ஜென்ட்டாக யாருக்காவது ஃபோன் பண்ணால் பிஸி பிஸின்னு வந்ததுன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும் சார். குறிப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க, இந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள், அதை எப்படி தான் அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னே தெரியாது, பிஸியோ பிஸியாக இருக்கும், எந்த நேரமும் நம்ம ஃபோன் அவங்களுக்கு போட்டாலே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எப்படின்னு தெரியல, இவங்க ஃபோன் பண்ணாலே பிஸியாக இருக்கணும்னு ஏதாவது செட்டிங்ஸ் இருக்கு.
0: ஆமாம். கடையில் நிறைய வாடிக்கையாளர் உண்டு, நம்ம தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு கோவம் வராது, அவர் பேசும் விதத்தை வைத்து அவர்கள் என்ன மனநிலையில் பேசுவார்கள் என்று கணக்கு போட்டுருவேன், அவரவர் எண்ணத்திற்கேற்ப ஈடுகொடுத்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து அனுப்பியிருக்கிறார்.
1: நம்ம அவசரமாக பேசணும்னு நினைக்கிறப்ப தான் இந்த அம்மா வந்து திரும்பி திரும்பி சொன்னதையே சொல்லுவாங்க, நம்ம நம்ம காலை
2: அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ சிங்கிள் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாகில் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்
7: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
8: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
10: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
11: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
12: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்
13: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் பேரளம் வழங்கும் நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர்
14: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
15: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை மாலை 6:20 நச்சியர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது
16: வீட்டு உபயோக பொருட்கள்
17: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
18: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள், ஹார்ட் சுகர் ஃபைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள், விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால். நாளை காலை 7:55 டிஎல்ஆர் லட்சுமி நாராயண் பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம் அன்னை ஏஜென்சிஸ் பறவை வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்
17: சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
19: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
0: இன்னைக்கு மிசை வசந்தமாக நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 இந்திய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில நீங்கள் தொடர்பு கொண்டு வாடிக்கையாளர் இந்த குரலை கேட்ட நொடியில உங்க மனசுல என்ன தோணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்ட உடனே நம்ம நேர்கள் எல்லாரும் வந்து அதே எண்ணத்தோடையே பின்னோட்ட அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா வலங்கைமான் ஆட்டோதுரை
1: அல்ல, அடுத்து வந்து அரியலூர் மாவட்டம் ஆணிமடம் சரவணன் அவங்க அனுப்பியிருக்காங்க. ஜோலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு
0: புண்ணியமன் மேடு வண்ணை கணேசன் எரிச்சல் அடிவேன் பேசாமல் போன வச்சிருவேன் அப்படின்னு இருக்கார்.
1: அடுத்து கோபம் வரும் என்ன செய்ய, அடக்கிதான் ஆள வேண்டும், அவசரம் என்றால் மீண்டும் மீண்டும் தொடர்பு கொள்வேன், அவசரம் இல்லை என்றால் அப்படியே விட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குவாகம் இளங்கோவன் அனுப்பியிருக்காங்க.
0: வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தமரை செல்வி, நான் அதிகமா யாருக்கும் போன் செய்ய மாட்டேன், அப்படி நான் போன் செய்யும் போது அவர்கள் வேறு ஒருவருடன்

0: பேசி கொண்டிருக்கிறான் வந்தால் திரும்ப திரும்ப போட மாட்டா, அவங்களை ஃபோன் நம்பரை பார்த்துட்டு கூப்பிடுவாங்க. அதுக்கு முன்னால் கரைக்கால் வானொலிக்கு பேசும்போது பிஸி என்று தான் வரும் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க.
1: அடுத்து பாருங்க, நீங்க தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொரு இணைப்பில் உள்ளார் என்று கேட்டவுடன் என்ன தவிர மத்த எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி தோணும். பிறகு அவங்க வந்து போனை எடுத்த உடனே ஹலோ சொல்றதுக்கு பதிலாக யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அப்புறம் ஒரு சலிப்பு அந்த மாதிரி நல்லா பேச போய் அது ஒரு சண்டையிலே முடிஞ்சிடும் போல இருக்கு.
0: ஆமா, யார் சொன்னாங்க சொல்லிடுங்க.
1: சுமதி பாபு.
0: ஆமா, கட்டுமன்னார் கோயில் மடப்புறம் வேல்முருகன். முதல் தடவை தொடர்பு கொள்ளும் போது எனக்கு கோபம் வராது, மீண்டும் சில நிமிடங்கள் கழித்து பேசும்போது அதே நிலை என்றால் எரிச்சல் அடைவேன். அருமையான கேள்வி, பாராட்டுக்கள் அப்படின்னு நினைப்பிருக்காங்க.
1: அடுத்து பஞ்சநரிக்குளம் கோவில் இளவரசன் அவங்க, அவரின் எதிர்பார்ப்பு என்ன என்று தெரிந்து அதற்கான தீர்வுகளை தெரிந்து செயல்படுவேன், இருவருக்கும் நன்றி அப்படின்னு
0: சொல்ல வந்திருக்காங்க.
1: என்ன சொல்ல
0: வந்திருக்காங்க? கோவில் இளவரசன்
1: எதிர்பார்ப்பு என்ன? அவர் இன்னொருத்தர் பேசுறதுதான், அவ்வளவுதான்.
0: திட்டச்சேரி நிஷான் கலிம், சரி அப்புறம் கூப்பிடலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பலாம்னு அடுத்த கட்ட யோசனை உடனடியாக உடனடியாக தோன்றும். சுருக்கமா சொன்னா அது உரையாடலை தடுக்கும் ஒரு தடை கற்களின் குரல் அப்படின்னு நினைப்பிருக்கிறேன்.
1: கோமல் சரவணன் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? மீண்டும் முயற்சிக்க வேண்டும், வேற என்ன செய்யறது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அடுத்தது தனிக்கோட்டகம் ரவிக்குமரன். எரிச்சல் தான் வரும், ஏன்னா அவசர தேவைக்காக தானே தொலைபேசி உள்ளது, அதுவும் தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் அப்படின்னு அனுப்பியிருக்காரு.
1: அதாவது லைன் கிடைக்கல அந்த மாதிரி விஷயம்னா பரவாயில்ல, வேற யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கும் போது என்ன பண்றது, வெயிட் பண்ணி தானே ஆகணும். நீங்க தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் என்ற குரல் கேட்டதும் வாழ்க்கையே வெறுத்து போய்விடும், உங்கள் அன்பின் காரைக்கால் நிறைவி நச்சப்பிள்ளை அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்த ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சற்று பதட்டமாக தான் ஆகும், ஏனென்றால் நம்ம அவசரத்துக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்கிறதா தொடர்பு கொள்ளும் போது கைபேசியை எடுக்கலை, இந்த மாதிரியான குரல்லாம் கேட்குது அப்படின்னா அப்படி ஆகிடுமா?

0: நேர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: நேரம் 9:30 இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
4: நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் VPN கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம்.
8: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: VPN கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: VPN கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
4: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
10: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் சேதியும். இன்று செப்டம்பர் 2 வரலாற்று ஏடுகளில் புரட்டிய சில நிகழ்வுகளின் தொகுப்பு.
4: உலக தேங்காய் நாள் ஆண்டுதோறும் செப்டம்பர் 2 அன்று கொண்டாடப்படுகிறது. 1998 வியட்நாமில் நடைபெற்ற இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவை தலைமையாக கொண்ட ஆசிய பசிபிக் தேங்கு குழும மாநாட்டில் செப்டம்பர் 2 உலக தேங்காய் நாளாக அறிவிக்கப்பட்டது. வறுமை குறைப்பில் உயிர் நாடியாக விளங்குகின்ற தேங்காயின் முக்கியத்துவம் தொடர்பாக மக்களிடையே அதிக விழிப்புணர்வினை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த நாள் அறிவிக்கப்பட்டது.
0: டோக்கியோ வளைகுடாவில் அமெரிக்காவின் மிசோரி கப்பலில் ஜப்பான் தனது முறைப்படியான நிபந்தனையற்ற பேரில் கையெழுத்திட்டதன் மூலம் 1945 இரண்டாம் உலக போர் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்த நாள் இன்று.
4: கன்னியாகுமரியில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை நினைவகத்தின் திறப்பு விழா 1970 செப்டம்பர் 2 நடைபெற்றது.
0: சூரிய வளிமண்டலத்தை ஆய்வு செய்வதற்காக திட்டமிடப்பட்ட சூரிய புரணி வரைவு விண்கலமான ஆதித்யா L1 என்ற இந்தியாவின் சூரிய ஆய்வு விண்கலம் 2023 இன்றைய நாளில்தான் வெற்றிகரமாக ஏவப்பட்டது.
4: ஆதித்யா L1 என்பது சூரிய வளிமண்டலத்தை ஆய்வு செய்வதற்காக திட்டமிடப்பட்ட சூரிய புரணி வரைவி விண்கலமாகும். இது தற்போது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் உட்பட இஸ்ரோ உட்பட பல்வேறு இந்திய ஆய்வு நிறுவனங்களால் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இது புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள L1 புள்ளியை சுற்றி ஒரு சமநிலை ஈர்ப்பு வட்டத்தில் நிலைநிறுத்தப்படும். அங்கு

0: இது சூரிய வளிமண்டலம், சூரிய காந்த புயல், புவியை சுற்றியுள்ள சூழலில் ஏற்படும் தாக்கத்தை ஆய்வு செய்யும்.
1: இந்தியாவின் குறிப்பிடத்தக்க பொருளாதார அறிஞர்கள் ஒருவரும், ஐக்கிய நாடுகளின் சபை பொருளாதார குழு உறுப்பினராக பணியாற்றியவரும், பல்வேறு நூல்கள் ஆய்வுக் கட்டுரைகள் எழுதி புகழ் பெற்றவருமான பி எம் பாட்டியா அவர்களின் நினைவு நாள் இன்று.
0: அமெரிக்க அறிவியலாளர் ஆர்தூர் அஸ்கின் அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1922. இவர் 2018 ஆண்டிற்கான இயற்பியல் நோபல் பரிசை வென்றவர்.
1: தமிழகத்தின் கர்நாடக இசை பாடகரும், தமிழ்நாட்டிலிருந்து ஐக்கிய அமெரிக்கா சென்ற முதல் கர்நாடக இசை ஆண் பாடகர் என்ற பெருமைக்குரியவரும், தெலுங்கு கீர்த்தனைகளோடு தமிழிசை பாடல்களையும் தனது நிகழ்ச்சிகளில் பாடி பெருமை சேர்த்தவருமான டி வி சங்கர நாராயணன் அவர்களின் நினைவு நாள் என்று. இந்திய அரசின் பத்மபூஷன் விருது 2003 பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்,
3: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நேரம் 9:35, பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
0: நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார், இல்லைன்னா வேறு ஒருவருடன் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணணும் இங்க அப்படின்னு தான் இன்னைக்கு நாங்கள் வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்கோம்.
1: நல்ல வேலைங்க, நீங்கள் சொன்ன உடனே எனக்கு திரும்ப அந்த ஞாபகமே வந்துருச்சு. ஏகப்பட்ட முறை நானே அந்த அவஸ்தைக்குள்ள மாட்டியிருக்கேன். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க?
0: அடுத்து ஆக்கூர் மடப்புறம் நாஷியா மன்சூர் என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, அவசரத்தில் ஃபோன் செய்யும்போது நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறு தொடர்பில் இருக்கிறார் என்று சொன்னால் நம்மிடம் பேசாமல் வேறு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பார்த்த உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: நமது அவசரம் அவங்களுக்கு தெரியாது, நம்ம விட அவசியமான காரணங்களுக்கு தான் அவர்களும் பேசி கொண்டிருப்பார்கள். எனவே இதில் கோபங்களோ வருத்தப்படவோ ஒன்றும் இல்லை. மீண்டும் முயற்சி செய்வேன். குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி.
0: அவசரமா தொடர்பு கொள்ளும் போதுதான் நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன், கேட்கணும்னு தோணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நண்பர் ஒருத்தர் இருக்காரு, இன்னைக்கு போன் அடிச்சா நாளைக்குதான் எடுப்பாரு, அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்காரு.
0: அடுத்து எங்க ஊர் பகுதி கங்களாஞ்சேரி, அதிகம் கேட்கக்கூடிய ஒரு தொலைபேசி பதிவு, எங்கள் ஊரில் நெட்ஒர்க் சரியாக கிடைக்காததா, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது அப்படின்னு சொல்லி பழகிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க கங்களாஞ்சேரி மணிமாறன்.
1: அடுத்து பிரகாஷ் கல்லேரியிலிருந்து, கொஞ்சம் கோபம் வரும் அவ்வளவுதான் அப்படின்னு அனுப்பியிருக்காரு.
0: அவசர அழைப்புக்கு கோபமும் பதட்டமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிமடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காரு.
1: மணக்குடியிலிருந்து சத்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவசரமா யாருக்காவது பேச நினைக்கும் போதுதான் சார் இப்படி நடக்கும், கோபம் தான் வரும், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
0: கச்சமங்கலம் ராஜேஷ், அவசரத்துக்கு போன் செய்யும் போது இந்த வசனத்தை கேட்கும் போது பிபி ஏறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
1: ஒரு அவசரத்தை வைக்க தொடர்பு கொள்ளும் போது இது மாதிரி குரல் வந்தால் எனக்கு நான் தொடர்பு கொண்டவரின் குரல் வலையை நெரிக்கும் அளவுக்கு ஆதங்கமும் எரிச்சலும் கோபமும் வரும். வெயிட்டிங் கால் வைக்காமலும் தவறில்லாத இடத்திலும் இருந்து கொண்டு எனது பொறுமையை சோதிப்பவர்கள் அவர்களாக போன் செய்து சமாதானம் கூறும் வரையில் என் கோபம் குறையாதுங்க அப்படின்னு தேவனூர் ஜோதிலட்சுமி அனுப்பியிருக்காங்க.
0: நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் என்ற குரலை கேட்டால் இது வேலைக்காகாது அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மனார் கோவில் குணசேகர் சொல்லியிருக்காரு.
1: கொல்லியம் கருணாநிதி, அவங்க நிகழ்ச்சிக்கு மட்டும் வணக்கம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்து நாகூர் யூசுப் மாலிக், தொலைபேசியில் ஒரு முக்கியமான செய்தி சொல்லும் போது நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் உங்களுக்கு அழைப்பை ஏற்க மறுக்கிறார் என்று செய்தி வரும், எரிச்சலை உண்டாக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
0: அந்த குரலை கேட்டாலே முயற்சியில் சற்று தொய்வு ஏற்படும், பிறகு மீண்டும் மீண்டும் முயற்சிப்பேன், பேசும் வரை முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமணேஷ் ராஜேஷ் சிதம்பரத்துலன்னு சொல்லியிருக்காங்க.
1: காரைக்கால் நளினி, ஒரு தடவை கேட்டால் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் அடிக்கடி கேட்கும் போதெல்லாம் அது மாதிரி கேட்டால் செம்ம கோபம் வரும், எப்போ பார்த்தாலும் பிஸி பிஸி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பேன் அப்படின்னு இருக்காங்க.
0: அடுத்து சேப்பு விஜயராகவன் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல, ஆமாங்க அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு.

0: என்ன இருவருக்கும் இனிய காலை வணக்கம். சில நேரங்கள்ல கோபம் வரும், பல நேரங்கள்ல காரை பண்பலை தொடர்பு கொள்ளும் போது ஆசை. இவங்க கடைசியில இங்கேயே வந்துட்டாங்க, செந்தில்கண்ணன். அதாவது நிறைய நேயர்கள் வந்து நமக்கு தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க, அதனால அப்படிதான் வரும், வேற வழி இல்ல. நீங்க அதை கேட்டுதான் ஆகணும், திரும்ப முயற்சி பண்ணிதான் ஆகணும்.
1: அடுத்து கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, பேச முடியவில்லை என்ற டென்ஷன் வரும் அப்படின்னு நினைப்பிருக்காரு.
0: ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்துல இருந்து தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் அப்படின்னு வந்த குரலை கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி சொலசொலப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
1: எரிச்சலை ஏற்படுத்தும் உண்மைதாங்க அப்படின்னு நாகூர் ஜெகவர் சாதிக்கு அனுப்பியிருக்காரு.
0: அடுத்து வாழ்த்துக்கள் தான், ஜான்சி கவியரசி கேள்வி கொண்டிருப்பிலேருந்து. அடுத்து காரைக்கால் அருள் ஷாலினி ரியா, எனக்கு கொஞ்சம் கோபம் வரும் ஆனா போன் விடாம அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி, அவங்கள இன்னொருத்தவங்க கிட்ட பேசவே விட மாட்டாங்க போல இருக்கு இவங்க.
2: குமரனவன் குடியிருக்க

0: நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் இந்த குரலை கேட்ட உடனே உங்க மனசுல என்ன தோணும் அப்படின்னு ஒரு கேள்வி இன்றைக்கு முகநூல் பக்கத்துல பதாகையா விடுத்திருந்தோம். அந்த பதாகைக்கு கிழப்பு உங்களுடைய பின்னூட்டங்களை எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நம்முடைய நேயர்கள் பின்னூட்டங்களை ரொம்ப சுடிக்கி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது முடுக்கி விட்ட குதிரை போல தடுக்கி விழாம நம்முடைய கணினிக்கு அப்படியே வந்துட்டு இருக்கு. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க?
1: அடுத்து மே மாதத்திலிருந்து அமுதாசேகர், ஏதாவது அவசரமா இருந்தாதான் என்ன செய்வது என்று தெரியாது, இல்ல பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து கோவி கார்த்திகேயன், இது போன்ற குரலில் சில மாற்றங்கள் செய்யலாம், கடுப்பேற்ற
1: வேற என்ன மாற்றம் இதுல செய்யலாம் யோசிப்போம். அடுத்து பனங்காட்டங்குடி அனுஷியா சங்கர், வேற என்ன நினைக்க முடியும், கொஞ்சம் லேட் ஆகுதே, அவசரமா இருந்தா மட்டும் கோபம் வரும், சாதாரண நேரத்துல அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து அண்ணப்பன்பேட்டை ஜோதி, எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது காரைக்கால் பண்பலை தான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: ஆனா ஒரு காலத்துல இந்த போன்ல இந்த மாதிரி வாய்ஸ் வரும்போது அதை கேட்கவே எல்லாம் ஒரு ரசிகர் கூட்டமே இருந்துச்சு தெரியுமா. அதுக்கப்புறம்
0: இன்னைக்கு வேகமா ஓடிட்டு இருக்கீங்க, நவீன யுகத்துல வந்து உடனே உடனே தொடர்பு கொண்டு உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாமே இருப்பாங்க. உடனே சாப்பாடு கிடைக்கணும்னு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போற மாதிரி உடனே லைன் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா எல்லாருக்கும் எப்பவுமே கிடைச்சிடாது இல்லையா, அதே மாதிரி எல்லாருக்கும் எப்பவும் லைன் கிடைச்சிட போறது இல்லை. அதனால இந்த குரலை கேட்டுத்தான் ஆகணும். அதுக்கும் உங்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டிருக்கோம்.
1: அடுத்து இரவஞ்சரி கலாவதி ராஜமோகன், இருவருக்கும் அன்பான காலை வணக்கம். ஒருவருக்கு கால் பண்ணும் பொழுது பிஸி என்று வந்தால் நார்மல் கால் போட்டா பார்த்துட்டு திரும்ப கூப்பிடுவாங்க. அவசரமா ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னா அடுத்தடுத்து திரும்ப கால் பண்ணி பிஸி பிஸின்னு வந்துட்டே இருந்தா கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.

0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நேர்களுக்கு கோபால் பல்பொடியின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலியை வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் அப்படின்னு இந்த குரலை கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் கேட்டிருந்தோம். அந்த வகையில் அடுத்து எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவருக்கு கால் பண்ணும்போது பிஸின்னு வந்தால் நார்மல் கால் ஃபோட்டோ பார்த்துட்டு போடுவாங்க என்று இருப்பேன். நார்மல் கால் போட்டால் பார்த்துட்டு மறுபடியும் நமக்கு போடுவாங்க அப்படின்னு நினைப்பேன் அப்படின்ட்டுருக்காங்க. அவசரமாக ஒரு செய்தியை கூற வேண்டும் என்றால் அடுத்தடுத்து போட்டு பார்த்து பிஸின்னு வந்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் டென்ஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குத்தாலம் சிவசுப்பிரமணியன், நான் தொடர்பு கொள்ள வாடிக்கையாளர் என்ற குரலை கேட்டாலே என் மனதில் கோபம் தான் வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவசரத்துக்கு அழைக்கும்போது இது போன்ற இந்த மாதிரி நடக்கத்தான் செய்யும், முயற்சி திருவினையாக்கும் முயற்சி செய்வோம் அப்படின்ட்டு இருக்காரு. அடுத்து மதுரை சண்முக சுந்தரம் காலை வணக்கத்தோடு முடிச்சிருக்காரு. அடுத்து நன்னிலம் சுப்பிரமணியன், நெட்ஒர்க்கு பிரச்சனையாக இருக்கலாம்னு அப்படின்னு பிறகு முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து காரைக்கால் ஸ்ரீதர், கொஞ்சம் மெருத்து போகும், இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜமப்பான்னு சரியாயிடும் அப்படின்னு இருக்காரு. டிஆர் பட்னம் ரமேஷ், எப்படி சார் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தலைப்பு கொடுத்துருக்கீங்கன்னு சட்டுன்னு பொறுமை எழுந்து டென்ஷன் வர்ற மாதிரி தான் தோணும். ஃபோனில் வரக்கூடாத வாசகம் அதுவாக தான் இருக்கணும்னு நினைப்பேன். வேற என்ன செய்யறது, தினமும் ஃபோன் செய்யும்போது அடிக்கடி இது போல தான் நடக்கிறது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன், ஒரு அவசர செய்தி சொல்லணும், அப்போ ஃபோன் பண்ணும்போது நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேற ஒரு இணைப்பில் உள்ளார் என்று சொல்லும்போது கொஞ்சம் பொறுமை இழந்து மீண்டும் மீண்டும் போட்டு பார்த்து அதையே பதில் தான் வந்தேன்னா வெறுத்து போய் ஃபோனை வச்சிருவேன் அப்படின்ட்டுருக்காரு. 2 மணி நேரம் கழித்து அவராக ஃபோன் பண்ணார், ஒரு முக்கியமான தகவல் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றால் உடனே ஃபோனை எடுத்து பேசணும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து குடந்தை கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமையான தலைப்பு, நேர காலத்திற்கு தகுந்தாறு போல் முடிவெடுப்பது சிறப்பு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.

0: மத்திய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
3: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேகுறையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
2: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: ஆரம்பம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நீங்கள் தரைக்கார் பண்பலை 100.3 நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த நிகழ்ச்சியினை அடுத்து 10 மணிக்கு உலாவரவிருக்கிறது நமது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். தொலைபேசி வழி நேரலையாக நிகழ்ச்சியாக உலாவரவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சி இயற்கையின் மாறும் பயணம். இந்த தலைப்பினில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கலாம் இன்று காலை 10 மணிக்கு. இந்திய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர், இந்த குரலை கேட்ட உடனே உங்கள் மனதில் தோன்றுவது என்ன, இந்த கேள்வியை வந்து விடுத்திருந்தோம். இந்த கேள்விக்காக நம்முடைய நேர்கள் நிறைய பின்னூட்டங்களை காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் விடுத்திருக்கிறாங்க. அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசடிக்குப்பம் சரவணன். நாம் ஏதாவது ஒரு அவசர செய்தியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச நினைக்கும் போது இப்படி ஒரு செய்தியை காதில் விழுந்தால் அப்படி ஒரு கோபம் இருக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அர்ஜெண்டாக யாருக்காவது ஃபோன் பண்ணாக்கா பிஸி பிஸின்னு வந்தனாக்கா பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும் சார். இந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் பாருங்கள், அதை எப்படி தான் அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது, வச்சுருவாங்க, பிஸியாக பிஸின்னு வரும். எந்த நேரமும் நம்ம போனால் அவங்களுக்கு ஃபோன் போட்டாலே எடுக்க மாட்டாங்க, அடுத்தது நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருவாங்க, அப்போ வரும் பாருங்கள் டென்ஷன். கொஞ்சம் நெஞ்சம் என்ன பண்ணுறது, பொறுமையாக கையாள வேண்டியது தான், கொடுத்ததை வாங்கணும்ல அப்படின்னு இருக்காங்க. நிறைய பணம் கொடுத்துருக்கீங்களோ திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, கடனை கொடுத்தா கடனை கொடுத்துட்டு அவ்வளோ பொறுமை தேவை தான், வேறு வழி இல்லை. அடுத்து மீன் சுருட்டி ராஜா, ஒரு முறை இருமுறை என்றால் பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு முறையும் அந்த குரலை கேட்டால் அனைவருக்கும் எரிச்சல் தான் வரும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து பாப்பாப்பட்டியிலிருந்து வெங்கடேசன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. வேதாரணி பைத்தாரன் காடு ஆரம்ப படுகநாதன், கோபம் கோபம் கோபம் அப்புறம் சாந்தம் சாந்தம் சாந்தம் அப்படிதான் சார் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நல்ல பெருமாள் அப்படிங்கிற ஒரு முகவரியிலேருந்து வந்திருக்கிறது, காலை வணக்கம் மட்டும் அனுப்பியிருக்காங்க. அடுத்து திருக்கண்ணபுரம் ஆனந்த், கோபம் வரும் பக்கத்தில் இருந்தால் நேராக போயிடுவேன் அப்படின்னு இருக்கார் ஆனந்த் பக்கீர்சாமி, அதாவது திருக்கண்ணபுரம் ஆனந்த். அடுத்து பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வமரி, நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை, இதை கேட்டு கேட்டு காது வந்து கேட்காமலே போய்விட்டது, ஏங்க இங்கு தாங்க நன்றிங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு, முள்ளக்காட்டிலேருந்து பாபு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவசரமாக ஃபோன் செய்யும்போது ரொம்பவே கோபமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து திருப்புண்டி சுந்தரி பாஸ்கர், யாருப்பா நீ அவசரத்துக்கு அழைப்பு கொடுத்தா, ஒருவேளை நாம் என்ன தப்பாக போட்டோமோ அப்படிங்கிற நினப்பு வந்து ஒரு முறை நம்பரை சரிபார்ப்பதும் உண்டு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி என்னெல்லாம் நடக்கப்போதோ அப்படின்னு அனுப்பியிருக்காரு பிரதாபராமபுரம் கவியரசன். அடுத்து இதெல்லாம் நம் அன்றாட வாழ்வில் வரும், ஆகையால் இதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது, சகஜமாக எடுத்துகிட்டு போய்தான் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. நெம்மேலி நந்தகுமார், காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான செய்தியை என் கணவருக்கு சொல்ல ஃபோன் செய்யும்போது நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் வேறு ஒருவரிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று வரும்போது எனக்கு வரும் பாருங்க கோபம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து மருதூர் வடக்கு பன்னீர்செல்வம், நிகழ்ச்சி அருமை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. கைலாசபுரத்திலிருந்து ரவி, சற்று கோபம் தான் வரும், அட என்ன தான் இந்த நேரத்தில் அப்படி எனக்கு கோபம் வரும் சார் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து பில்லூர் சதா கௌதமன், நான் பிஸியாக இருக்கும்போது அழைப்பு வந்தால் கோபமாக தான் இருப்பேன், வேலை இல்லாத பொழுது வந்து அமைதியாக அட்டன் செய்வேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி, கொஞ்சம் கோபம்தான் வரும், நமது மிஸ்டு காலை பார்த்து திரும்ப அழைத்தால் பரவாயில்ல, நமது பண்பலைக்கே எவ்வளோ நல்லா முயற்சி செய்தாலும் இதே பதில் தான் வருகிறது, என்றாவது ஒரு நாள் லைன் கிடைக்கும், நானும் பேசுவேன்ல அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து பேரலம் சந்தோஷ்குமார், நான் யாருக்காவது போன் செய்யும்போது அப்படி இடையூறாக இருந்தால் நாம் தான் பொறுமையாக இருந்தாகணும், அவசரப்பட்டு மொபைல் ஃபோனை உடைக்கணும் அப்படின்னு தோணும், அப்படி தோணால் நாளைக்கு அவசரத்துக்கு ஃபோன் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்னு கோபத்தை அடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் தொழில் தாங்களையேன்னு நினைப்பேன், இம்சை அரசியாக இருக்கேன்னு நினைப்பேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க ரவி பாப்பா கோயில். அருள் கொடிக்கால் பாளையம் ஜாங்காஜா நஜ்முதீன், நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் என்ற குரலை கேட்டவுடன் அரபிக்கடல் தான் ஞாபகம் வரும், ஏ போய் குதிக்கவா அப்படின்னு கேட்டு விடாதீர்கள், அரபி மீன்ஸ் அறுவை இரம்பம் பிளேடு, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து நாகூர் அலோன்ஸ் ராஜ், நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்பொழுது தொடர்பு கொள்ள முடியாது, வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கா என்று சொல்லும்போது வரும் பாருங்க ஒரு கோபம், அதை என்னவென்று சொல்வது எனக்கு புரியவில்லை, உடல்நிலம் சரியில்லை என்று நண்பருக்கு போன் செய்தால் அவர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று கூறியதும் என் நண்பர் கைபேசியை தூக்கி உடைத்து விட்டார், அவ்வளவு கோபம் வந்துவிட்டது, அவசர தேவைக்கு தொடர்பு கொள்ள முடியாத போது கைபேசி எதற்கு என்று போட்டுவிட்டார் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. வளத்தாமங்கலம் சம்பந்தம்

0: ஒரு முறை இருமுறை என்றால் பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு முறையும் அந்த குரலை பிஸி ஸ்டே ஆன் அனதர் லைன் கேட்டால் எரிச்சல் தான் வரும் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு வரும் சோதனை என்னவென்றால் சாப்பிடு நேரம் வரும் முறை அழைப்பால் கடுமையான எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க.
1: நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் கொஞ்ச நேரம் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்த இப்ப
0: புரிஞ்சிருக்கேரி பிரியா கண்ணன், கணவர் மார்க்கெட்டுக்கு சென்று மீன் வாங்கி வருகிறேன் என்று சொன்னார். 10 மணிக்கு பகல் 1 மணியாகியும் வரல, நான் கைபேசியில் தொடர்பு கொண்ட போது வேறு ஒருவர் தொடர்பில் இருக்கிறார் என்று குரல் வந்தது. வந்து சீ பாருங்க கோபம், என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே நான் 1 மணிக்கு மேல மீன் வாங்கி வந்தார், அதை அப்படியே வச்சுட்டு தண்ணி ஊத்தி சோறு போட்டேன், அவர் முகம் மாறி போச்சு அப்படின்னு இருக்காங்க.
1: அப்புறம் என்ன செஞ்சிருக்கோம்,
0: ஒருவேளை போன அட்டன் பண்ணலாம் இப்படியும் நடக்குமோ,
1: மீன் அப்படியே குழம்பா வாங்கிட்டு வந்திருந்தா பிரச்சனையே இல்லாம போயிருக்கும்.
0: ஆமா. அடுத்து திருவாலப்புத்தூர் ஐங்கரன், சகிப்புத்தன்மையோட மனசை தேத்திட்டு மீண்டும் முயற்சி செய்ய வேண்டியதான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இப்போ நேரமும் காலமும் நமக்கானது அல்லங்கிற மாதிரி. அப்புறம் சிவபுரி சோமசுந்தரம், டிஆர் பண்ணம் நளினி சங்கர், நன்னிலம் அம்பலவாணன், இவங்கெல்லாம் வந்து பின்னூட்டங்களை இட்டிருக்காங்க.
1: இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
0: விடைபெறுகிறது பாயிண்ட் டு பாயிண்ட். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10 மணி.

0: நேர்கள் இனி கேட்கலாம். சிந்தனை அரங்கம். நித்தம் நித்தம் ஒரு புத்தம்புது தலைப்பினில் உலாவரும் காரைக்கால் பண்புலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பாக இயற்கையின் மாறும் பயணம். இயற்கையின் மாறும் பயணம் இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். நல்ல நல்ல கருத்துக்களோடு பேச ஆர்வத்தோடு காத்திருக்கிற அன்பு நேயர்கள் 03-4-3-6-8 என்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 2-3-1-2-3-1 இந்த எண்ணிலும், 2-9-9-4-8 இந்த எண்ணிலும், 2-9-9-5-8 இந்த மூன்று எண்களிலும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அன்பின் நேர்களுக்காக இன்னும் ஒரு அலைபேசி எண் 9-5-6-6-4-2-7-2-3-1.
1: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இயற்கையின் மாறும் பயணம். இயற்கையின் பயணம் மாறிக்கொண்டிருக்கிறதா? இயற்கை மாறவே மாறாது, அது அதன் நிலையிலேயே இருக்கும். ஆனால் இயற்கை தன்னைத்தானே தகவமைத்து கொள்ளும். இப்படியெல்லாம் வந்து நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், அறிஞர்கள் பல சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் இயற்கை தன்னுடைய வழித்தடத்தை, தன்னுடைய பயணத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இன்றைய சூழலில், இன்றைய பருவநிலை மாற்றத்தில் இயற்கை தன்னுடைய பயணத்தை சற்றே தடுமாறி வழிமாறி கொண்டிருக்கிறதா பயணத்தை அப்படிங்கிறதா நினைக்க தோன்றுகிறது. ஆம், இயற்கையின் பயணம் நிச்சயம் மாறிக்கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் விதமாகத்தான் இருக்கிறது. அந்த மாற்றத்தின் தன்மை

0: வேகத்தையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் இயற்கையின் இந்த மாறிய பயணத்திற்கு நாமும் ஒரு காரணம். மனித செயல்பாடுகளால் தான் இன்றைய சூழலில் இயற்கை தன்னுடைய பயணத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறதோ என்று யோசிக்க தோன்றுகிறது. இயற்கையின் இயல்பான விதி என்பது மாற்றம்தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த மாற்றம் அதன் இயல்பான பாதையிலிருந்து விலகி சவால்கள் நிறைந்த ஒரு புதிய திசையை நோக்கி நாம் நகர்வதை பார்க்க முடிகிறது. ஆம், சவால் என்றால் மிகப்பெரிய பேரிடர்கள், மிக எதிர்பாராத விதமான சவால்கள். இதை போன்றுதான் இயற்கை நமக்கு அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த இயற்கை இடர்பாடுகளை எல்லாம் எதிர்நோக்க வேண்டிய காலகட்டத்திற்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு இயற்கை அதன் நிலையிலிருந்து பயணத்தை மாற்றி இருக்கிறது. அந் பயணத்தை மாற்றியது இயற்கை அல்ல, மனித செயல்பாடுகள் தான் என்பதை நாம் உணர வேண்டும். இப்படி இயற்கை தனது பயணத்தை மாற்றியதால் ஏற்படுகிற எதிர்வினைகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நாம் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்
1: ஐயா. இனிய காலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
1: ஐயா. உங்க வணக்கம்ங்கிறது மணக்கொடி ராஜேந்திரன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க ஐயா.
1: அதாவது ஆறறிவு படித்த மனித உயிரினம் இது பெருகி போச்சு. ஐந்தறிவு உயிரினமும் ஆறறிவு உயிரினமும் சமச்சீரா இருக்கணும். சமச்சீரா இருந்தா இயற்கை தன் பயணத்தை மாற்றாது.
0: சரிங்க.
1: இயற்கை பயணம் ஏன் மாற்றி கொண்டது அப்படின்னு கேட்டால், இந்த ஆறறிவு படித்த உயிரினம் என்ன பண்ணுச்சு, இது பெருகிச்சு. பெருகி இதனுடைய சுயநலத்துக்காக மாற்றியது. கடலும் வானமும் மாறவில்லை,
0: சரி,
1: தண்ணியும் காற்றும் மாறவில்லை, மனிதன் மாற்றி விட்டான். மனிதன், தனி மனிதன் மாற்றியதனால இன்னைக்கு இந்த விளைவை நம்ம அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். நம்ம அதுக்கு என்ன பண்ண, எல்லா உயிரினும் வாழணும், மனித உயிரினம் மட்டும் வாழக்கூடாது. மனித உயிரின சமச்சீர் எல்லா உயிரினங்களும் வாழ்ந்தாதான் ஒன்றே ஒன்று சார்ந்துதான் இயற்கை இருக்கு. இயற்கை எல்லாரையும் சமமா தான் படைச்சது.
0: சரிங்க.
1: அந்த இயற்கை என்ன பண்ணணும், நம்ம சுரண்ட ஆரம்பிச்சோம், அதுக்கு நிறைய இடையூறுகள் கொடுத்தோம். நம்ம இடையூறுகள், நம்ம இடையூறு கொடுக்க கொடுக்க எவ்வளவு தூரம் தான் கொடுக்கும், பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்கல்ல.
0: சரிங்க.
1: அந்த பொறுமை இழந்தது இயற்கை. அந்த இயற்கை இருந்தது, அந்த இயற்கை இருந்தா திருப்பி நமக்கு ஒண்ணுமில்ல ஐயா. இன்றைய காலையில் உங்க வானொலியில் ஒரு செய்தி கேட்டேன். என்ன செய்தி கேட்டேன் பாத்தீங்கன்னா, நம்ம இது கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற ஒரு மலையில தீப்பத்தி இருக்கு. தீ ஏன் தீப்பத்தது அப்படின்னு கேட்டா, அதுக்கு வந்து வனத்துறை அதிகாரிக்கு கொடுக்கக்கூடிய காரணம், மனிதனால ஏற்பட்ட விதம் அப்படிங்கிறாங்க. அங்க இருந்தக்கூடிய மரங்கள் அழிந்தன, விலங்குகள் எல்லாம் ஓடி ஓடின. அப்ப அதனால என்ன சூழ்நிலை மாறுகிறது?
0: சூழ்நிலை மாறியதால் இயற்கை பயணத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறது இல்லையா? மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க ஐயா. இணைப்பில் வந்த மைக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க.
1: நன்றியா.
0: அடுத்து வருகிற நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம். அரியலூர் மாவட்டம் உதயங்கம் சுப்பிரமணியம்.
0: சுப்பிரமணியம் ஐயா பேசுங்க.
2: எங்க ஊர்ல ஒரு குடும்பத்துல கல்யாணம். தேதி வச்சாச்சு.
0: சரி.
2: தேதி வைக்கிற போதெல்லாம் எல்லாம் நல்லாதான் இருக்காங்க. கல்யாணம் ஆகுற டயத்துல,
0: சரி,
2: ஒரு அவசரமா ஒண்ணு இறந்து போட்டாங்க.
0: சரி.
2: அப்படியே தூக்கி உள்ள போட்டு ஒரு ரூம்ல வச்சு பூச்சிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி பண்ண பிறகு அப்புறம் தூக்கி அதை கொண்டாடினாங்க.
0: சரிங்க.
2: இதுதான் இயற்கையில இருந்து மாறினது. நன்றி.
0: இதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு என்று தெரியவில்லை, ஆனால் நீங்கள் இயற்கையோடு எதையோ சம்பந்தப்படுத்தியிருக்கிறீர்கள். சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் சார். நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் பேசுறேன்.
0: பேசுங்க.
3: அதாவது மனிதனை வந்து இயற்கை மாத்திட்டான் சார். மாத்திங்கன்னா ஏரி குளம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் பந்துச்சு, அவன் அப்படியே வீடை கட்டிட்டு மரத்தை உண்டாக்கி அதுக்கு ஓடு தளத்துல இப்ப 25 அடியில எங்களுக்கு தண்ணி கிடைச்சி சார். இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல குளம் வாய்க்கால் எல்லாம் பாத்தீங்கன்னா துண்டு எல்லாம் வாழங்கல் எல்லாம் போட்டாங்க. இந்த தண்ணி நிக்கிறது கூட இடம் எல்லாம்
0: போயிடுச்சு.
3: இப்ப 25 அடியா எங்க வீட்டுல வந்து நகராட்சி குடிநீர் கிடையாது, போர் தண்ணி தான். அந்த போர் தண்ணி அவ்வளவு இனிமே இனிப்பா இருக்கும். 25 அடியிலே அவ்வளவு சூப்பரா இருக்கும் எங்களுக்கு. இப்ப இந்த குளம் எல்லாம் தூத்து தூத்து அவங்க வீடு கட்டிட்டு ஆக்கிரமிச்சாங்க. மனிதன் சார் இயற்கையை வந்து வீணடிச்சிட்டு இருக்கான். அத மறுபடியும் இந்த குளம் கூட்டாங்கன்னா முன்னோர்கள் எல்லாம் எத்தனை குளம், எத்தனை வாய்க்கா, எத்தனை ஆறு எல்லாம் கட்டி எதுக்காக செஞ்சிருக்காங்கன்னு இப்ப உணர்ந்து உணக்கிற அளவுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க.
0: சரி.
3: இயற்கையம்.
0: சரி.
3: வாய்ப்புக்கு நன்றி.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
4: நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசதிப்பம் சரவணன்.

0: சொல்லுங்க சரவணன்.
1: ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா எங்கள் நெய்வேலி பகுதியில் ஆர்டிசன் ஊற்று நாங்க பாத்திருக்கேன், நான் பாத்திருக்கேன், தெரிஞ்சு இருந்திருக்கு. அதே ஆர்டிசன் ஊற்று இப்போதைக்கு இல்லை, காணப்படவில்லை.
0: இங்குமே நாகப்பட்டினம் பகுதியில இருந்துச்சு, அதன் பிறகு மயிலாடுதுறை பகுதியில இருந்துச்சு, அதன் பிறகு கும்பகோணம் பகுதியில் நிறைய ஆர்டிசன் ஊற்று எடுத்தாங்க.
1: ஆமா, அந்த ஊத்து இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் குடிநீர் பாத்தீங்கன்னா அந்த இளநீர் குடிக்கும் போது எவ்வளவு சுவை இருக்குமோ அவ்வளவு சுவையாக இருந்த எங்கள் பகுதியில் இருந்த தண்ணீர் எல்லாம் இப்போது குடிப்பதற்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி மாறி போயிட்டு.
0: ஆமா, அந்த ஆர்டிசியன் ஊற்றுல இருந்து வருகிற நீர்ல குளிச்சாலே தோல் நோய், உடம்புல தோல் நோய் இருந்துச்சுன்னா அது போயிடும் அப்படின்னு.
1: ஆமா ஆமா, அது நாங்க அதுல குளிச்சிருக்கோம். நாங்க குளிச்சிருக்கோம். அந்த தண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே கலகலப்பா இருக்கு, அப்படியே அது ஆவி போய்கிடும். அந்த ஆவி அப்படியே ஆவி போய்கிட்டு.
0: அதாவது வீட்டுல மெனக்கட்டு வெந்நீர் வச்சு எவ்வளவு பதமா உடம்பு ஏத்துக்குமோ அந்த மாதிரி அந்த வெந்நீர் மாதிரி இருக்கும் அது.
1: ஆமா, அது குறிப்பா குறிஞ்சிப்பாடி என்ற பகுதியில நாங்க படிக்கும் போது பாத்திருக்கோம். அந்த அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நாமும் கொஞ்சம் முக்கியமான காரணமாக இருக்கிறோம். இந்த மழை நீரை வந்து நம்மளால முடிந்த அளவு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சிறிய பள்ளம் தோண்டி மழை நீரை சேமிச்சு சேமிச்சு வச்சோம்னா நமக்கு அந்த ஆர்டிசன் ஊற்று திரும்ப கிடைக்கும்,
0: திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
1: அனைவரும் முயற்சி பண்ணுங்க.
0: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: கருத்து உதவிகளை சிந்தனை அரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளரையும் வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொல்லுங்க.
0: சொல்லுங்க.
2: இயற்கையின் மாறுபட்ட பயணம், அதாவது இயற்கைக்கு எதிராக மனிதர்கள் செயல்படும் போது இயற்கை மாறுபட்ட பயணத்தை மேற்கொள்கிறது. அதாவது இயற்கையோடு நாம் இணைந்து வாழ வேண்டும்.
0: சரி,
2: மனிதர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். தண்ணீர் போகிற நீர் தடங்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து அதை அடைத்துக் கொண்டா தண்ணீர் எங்கே போகும்? அது வெள்ளப்பெருக்காக ஆறுகள் மனிதர்களை அழித்து விடுகிறது.
0: சரி,
2: ஆமா, இயற்கையோடு இணைந்து வாழ்வது நல்லது.
0: சரிங்க,
2: நன்றி.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார். வேதாரண்யம் வட்டம் தேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி.
0: செல்வ பாரதி பேசுங்க.
3: அதாவது இப்போ ஒரு நம்ம பாதையில ஒரு நடைபாதை இருக்கு, நடந்து செல்றோம். அத ஒரு முள்ளு போட்டோ இல்ல வேலி வச்சு அடிச்சுட்டாங்க அப்படின்னாங்க, நம்ம வந்து என்ன பண்றோம், மாற்றுப்பாதை தேடுறோம். அதே மாதிரிதான் இப்ப நீரை வந்து ஆறு ஓடுதுன்னாக்க அந்த ஆறு வந்து நல்லா விரிவுபடுத்தணும், ஆழப்படுத்தணும், அதுக்கு ஒரு வடிகால் அமைச்சு தந்தாதான் அது அழகா ஓடும் அந்த பாதையில. அதுல ஒன்னாந்து வீட்டை வந்து கட்டுறது, அதை அப்படியே துத்து சரிச்சு போடுறது, ஓரத்துல ரால் பண்ணி போடுறது, இது மாதிரி பண்ணாதான் ஆறு குறுகி தண்ணி எங்க வரும் அடுத்தது?
0: நிச்சயமா
3: குடியிருக்கிற நம்ம பயன்லதான் வரும்,
0: பகுதிக்கு தான் வரும்.
3: இதே மாதிரிதான் அது மாதிரி இப்போ வந்து ஒரு இடத்த வந்து நட்டடல பிடிச்சி மண்ணை வெட்டுறது, வயலை பிடிச்சி மண்ணை வெட்டி அதாவது வயலை வந்து தடலாக்குறது, இது மாதிரிலாம் ஆழ்படுத்துறதுனாலதான் பல வித பிரச்சனைகள் வருது.
0: சரிங்க,
3: நன்றி.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.

0: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: காற்றலையில் கைகோர்த்து கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் இயற்கையின் மாறும் பயணம், இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இயற்கை பருவ காலங்களின் தடத்தை மாற்றியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். முன்பெல்லாம் துல்லியமாக இருந்த மழைக்காலம், குளிர்காலம், கோடைக்காலம் ஆகியவற்றின் சுழற்சி இப்பொழுது முற்றிலுமாக மாறியிருக்கிறது. பொழிய வேண்டிய காலத்தில் பெய்யாத மழையும் எதிர்பாராத வேளையில் ஏற்படும் தீவிர பேரிடர்களும் இயற்கையின் சமநிலை சீர்குலைந்திருப்பதை உணர்த்துகின்றன. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனித தலையீடும் அதுக்கான மாற்றத்தினுடைய வேகம்தான் அப்படிங்கிறது. இயற்கை தானாகவே தன்னை தகவமைத்து கொள்கிற ஆற்றல் கொண்டது தான். ஆனால் மனித செயல்பாடுகளான காடழிப்பு, நகரமயமாக்கல், இதனால் ஏற்படுகிற புவி வெப்பமயமாதல் போன்ற மனிதனின் தடையற்ற செயல்பாடுகள் என்று ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. இதனால்

0: இயற்கை தன்னை சீரமைத்துக் கொள்வதற்கான நேரத்தை காட்டிலும் மாற்றங்களின் வேகத்திற்கு ஈடுகொடுப்பதற்காக பல மடங்கு அதிகரித்து தன்னுடைய பயணத்தை மாற்றியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இணைப்பில் வருகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கங்க.
1: வணக்கம் சார், நான் சிவபுரில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: சோமசுந்தரம் எப்பவுமே வணக்கம் சொல்லிடுவார், ஏன் இன்றைக்கு இவ்வளவு தாமதம்?
1: இல்லங்க, லாயர் போட்டுக்கிட்டே இருக்கேன்.
0: சரி,
1: இன்னொரு இயற்கையின் மாற்று பயணம், அதாவது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்ப மாறி போச்சுன்னு சொல்றாங்க. இயற்கை அதுக்கு வந்து பூமி வெப்பம் அடையறதுதாங்க. அதனால நம்ம வந்து குப்பைகளே பாத்தீங்கன்னா அங்கங்கும் போட்டு குளிச்சு விட்டுறாங்க. அந்த வந்து பிளாஸ்டிக் கவர் அது இது எல்லாத்தையும் போட்டு அது வாங்குறவங்க வராங்க, அவங்கள்ட்ட கொடுக்கலாம்னாக்கா வந்து இது அந்த டஸ்ட்பின்ல போட்டு அதை கொண்டு போய் அந்த தொட்டியில போட்டா கூட அவங்க எடுத்துட்டு போய் மருத்துவ சிகிச்சை பண்ணுவாங்க.

0: கஞ்சம் போட்டு கொளுத்தி விட்டுறாங்க. அந்த வந்து பிளாஸ்டிக் கவர் அது இது எல்லாத்தையும் போட்டு அது வாங்குறவங்க வராங்க, அவங்கள்ட்ட கொடுக்கலாம்னாக்கா வந்து இது அந்த டஸ்ட்பின்ல போட்டு அதை கொண்டு போய் அந்த தொட்டில போட்டா கூட அவங்க எடுத்துட்டு போய் மருத்துவ சிகிச்சை பண்ணுவாங்க. அது எல்லாமே அங்கங்க போட்டு குளுத்தி இந்த மாதிரி தேவையில்லாத புகை மூட்டத்தை உண்டாக்கி அதனால வந்து காற்றும் வந்து மாசுபடுது.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: அதனால இதெல்லாம் கொஞ்சம் நம்மளே இதெல்லாம் தவிர்க்கணுங்க. தவிர்த்தாதான் வருங்காலத்துல இயற்கை வந்து நம்ம வந்து வளமோடு கொண்டு வர முடியும். ஏன்னா இப்ப எல்லாம் விலைவாசி எல்லாம் ஏற்பட்டு இயற்கை வந்து சரியா வந்து அதோட செயலை சரியா செய்யல.
1: நீங்க வானொலிக்கு பக்கத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எதிரொலி அதிகமா கேக்குது. மிக்க மிக்க நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
2: ஹலோ, வணக்கம் ஐயா. மேனாவிலிருந்து எம்ஜி புரியஸ்
1: பேசுறேன் ஐயா, பேசுங்க.
2: அதாவது இயற்கையின மாற்றத்துக்கு காரணம் வந்து நம்ம மனிதர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது.
1: இயற்கையினுடைய பயணம் மாறி இருக்கிறது அப்படின்னு
2: நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அதனுடைய பயணம் மாறல, நம்ம மாத்திட்டு இருக்கோம்.
1: நம்ம மாத்திட்டு இருக்கோம்.
2: ஆமா, நம்ம மாத்துறதுனால அது மாறுற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம்.
1: ஏன்னா
2: எல்லாத்துக்கும் வந்து இயற்கைக்கு மாறாக நம்ம நிறைய செஞ்சிட்டு இருக்கோம். ஆமா, ஏதாவது வந்து வீட்டுகள்லயும் சரி வெளியிலயும் சரி நம்ம என்னென்ன அதுக்கு மாற என்னென்ன இருக்கு அதை பூரா நம்ம செஞ்சிட்டு இருக்கோம்.
1: சரிங்க.
2: அப்படிங்கிறப்ப வந்து நம்ம தான் அதை வந்து மாத்திட்டு இருக்கோம். ஒழிய இயற்கை மாறல. அது எப்படி இயற்கை என்ன எந்த காலத்துல மாறாது வந்து மாத்துறது நம்ம தான்.
1: நாம தான்.
2: ஆமா,
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை காலை 10 நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ். தரமான தார்வாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான்
4: 24 எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. தார்வாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இந்த இன்றைய பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் இயற்கையின் மாறும் பயணம் என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இயற்கை தன்னுடைய பயணத்தை மாற்றிக்கொண்டு இருக்கிறதா? இல்லை, அது அது வழியிலே செல்கிறது, நாம் தான் அதனுடைய பயணத்தை தடுமாற்றி இருக்கிறோமா அல்லது தடம் மாற்றி இருக்கிறோமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பறவைகளினுடைய வலசை போகிறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த பறவைகள் வலசை போவது, அதாவது தன்னுடைய தான் விரும்புகிற இறை தேடுகிற அந்த இடத்திற்கு போயிட்டு திரும்பவும் வருவது, அப்படி இல்லைன்னா வந்து தன்னுடைய இனப்பெருக்கத்தை பெருக்குவதற்காக பல மைல் தூரம் கடந்து சென்று வலசை செல்வது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கு இருக்கிறதா அப்படின்னா அது கூட தடுமாறி இருக்கிறது தான்ங்கிறாங்க பறவியலாளர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாவரங்களினுடைய பூக்கிற காலம் கூட மாறியிருக்கிறது. விலங்குகளினுடைய உறைவிடம் அனைத்தும் வந்து இடமாறி இருப்பதால் அனைத்து உயிர்களினுடைய இயல்பு வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. சில உயிரினங்கள் இந்த மாற்றத்திற்கு ஏற்ப தம்மை தகவமைத்து கொண்டாலும் கூட பல உயிரினங்கள் இந்த தகவமைப்பை முடியாமல் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் அரிதான இடத்திற்கு சென்றிருக்கிறது அப்படின்னு சூழியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அடுத்து வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம்.
8: வணக்கம். நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி.
1: ராஜேஸ்வரி சொல்லுங்க.
8: மனிதரின் பேராசைகள் தான் காரணம். பேராசைகளை படிக்கணும். அக்காலங்களிலும் வந்தன பேரழிவுகள்,
9: ஆனாலும் ஆபத்துகள் குறைவு உயிர்களுக்கு.

0: காலங்களில் வரும் பேரழிவுகள் வீரத்தை வரவழைக்கிறது அனைவரின் கண்களுக்குள். உள்ளங்கள் ஆயிரம் ஆயிரம் அழுதாலும் ஊழினைகள் கண்ணீரை மாற்றிடுமா? விட்டெடுக்கும் ஆளிகைகளை அடுத்தடுத்தா ஏறிதனில் கட்டி முடித்தால் ஐயத்தோடுதான் தினம் வாழ வேண்டும். இதை நாம் அனைவரும் உணர வேண்டும். ஒற்றுமையோடு பாதிக்கப்பட்டவருக்கு ஓடி சென்று நாம் உதவிடுவோம். அவடோகம் தேவைப்படுவோருக்கு நம் தேவைகளை குறைத்து அக்கம் சுருக்கி பிறருக்கு சேவை செய்வோம். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், இன்பம் காண்போம்.
1: மிக்க மகிழ்ச்சிமா, நன்றிமா, நல்லா எழுதிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
0: ஊரணிகரைகள்ல வீடுகளை கட்டுறதா நினைக்கணுங்க.
1: நீர்நிலைகள் மீது கட்டிடங்கள் எழுப்பப்பட்டதும் ஒரு காரணம் இல்லையா?
0: ஆமா, அது பூராமே என்ன ஆகும், பழங்களுக்கு நோக்கி ஓடி வர்ற அந்த தண்ணி எங்க போய் சென்றடைய? கட்டிடங்களுக்குள்ள போகும், வெள்ளங்கள் போகும். ஏன்னா எல்லாம் நினைச்சு பார்த்து அந்த ஊரணிகரைகள்ல இருக்கிற இடங்களை ஆக்கிரமிக்காம அவங்க இடத்துக்கு என்னென்ன தேவையோ அப்படிங்கறத பார்க்கும்போது இயற்கை நடவடிக்கை சிறப்பா இருக்கும்.
1: மகிழ்ச்சிமா, நன்றிமா, இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நாகூரில் இருந்து அலோன்ஸ் ராஜ்
1: பேசுங்க. அலோன்ஸ் ராஜ்,
2: ஐயா, இயற்கையின் பாரும் பயணம். ஆமா சார், இயற்கை வந்து என்னைக்குமே மாறாது சார்.
1: மாறாதா?
2: மாறாது. இயற்கை என்றுமே தனது மாதிரி பாதையே மாற்றிக்கொள்ளாது. மனிதன் அதன் வழித்தடங்களை அபகரித்துக் கொண்டதால் இயற்கை கோபம் கொண்டு ஒரு காலத்துல மாந்தோப்பு, கொய்யா தோப்பு, தென்னந்தோப்பு, புளியந்தோப்புன்னு இருந்துச்சு. இப்ப அந்த இடமெல்லாம் வீடுகளா மாறி போச்சியா?
1: கான்கிரீட் தோப்பு, அடுக்குமாடி தோப்பு,
2: இப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு.
1: இப்படி ஆயிடுச்சு.
2: ஒரு நேரத்துல ஏரின்னு சொன்னோம்னா ஏரியில தண்ணி தான் ஓடும்.
1: ஐப்பசி
2: மாசத்துல மழை தேங்கியதான்
1: தீரும்.
2: நம்மத்தான் மாத்திக்கிறோம தவிர இயற்கை என்னைக்குமே நமக்கு தீங்கே செய்யாதயா.
1: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க, சால்ட் சுகர் அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
4: நீங்களே நமது காரைக்கால் பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பத்து மணி 33 நிமிடமாக இருந்த இனிய பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இந்திய சிந்தனை அரங்கத்தில் இயற்கையின் மாறும் பயணம் இந்த பொறுமையில் நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இயற்கையினுடைய மாறாத விதிகள் என்று ஒன்று இருக்கிறது, பிறப்பு இறப்பு. இயற்கை அது மட்டுமல்ல, ஆகாயம் பூமி பஞ்சபூதங்கள் எல்லாமே அத்தனையும், ஆகாயம் நீர் நெருப்பு காற்று என்று சொல்லக்கூடிய அனைத்து பஞ்சபூதங்களும் இன்றைக்கு அதன் நிலையிலிருந்து மாறாத விதிகளாகவே இருக்கின்றன. ஆனாலும் கூட இந்த ஒட்டுமொத்த பஞ்சபூதத்தையும் மனித செயல்பாடுகள் கொஞ்சம் நவீனத்துவம் நிறைந்த நிலைமைக்கு தள்ளிவிடப்பட்டதால் பஞ்சபூதங்களினுடைய செயல்பாடுகள் தன்னுடைய பயணத்தை மாற்றியிருக்கிறது. அது தடுமாறியிருக்கிற சூழலில்தான் இயற்கையும் தன்னுடைய பயணத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது என்று நாம் சொல்லலாம்.

0: அந்த வகையில் அடுத்து நம்மோடு இணைகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: பாண்டியன் பேசுறேன் சார். அதாவது எத்தனை எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு சொன்ன மாதிரி, நாம இயற்கையை எவ்வளவு நாளா ஏமாத்திக்கிட்டோம் பாருங்க.
0: நிச்சயமா.
1: பொதுவாகவே நாம வந்து அதோட புரட்சியை காட்டதானே செய்யும். இதுதானே இன்னைக்கு நடந்துகிட்டு
0: இருக்கு.
1: நானும் என் மனைவியும் நடந்து வந்துகிட்டு இருந்தோம் ரோட்ல.
0: என்ன
1: ஐயோ என்னங்க அப்படின்னு, என்ன ஏமா அப்படின்னு. ஒண்ணு இல்ல, அந்த குப்பை அழுற அம்மா குப்பை அழுகிட்டு ஒரு பெரிய கொம்போட ஒரு மாடு வந்து பக்கத்துல நிக்குதுங்க. போதுங்க, அந்த மாடு முட்டாதுங்க. அதோட வாழ்விடம் இதுதான். அதுக்கு துணை அடிக்கிறாங்க, அவங்கள வந்து போய் முட்டாதது. ஏன்னா நம்ம கூட வாழ்ந்து பயணித்துக்கிட்டு இருந்த கால்நடையை இன்னைக்கு கழட்டி விட்டோம். அதோட வாழ்விடம் வந்து குப்பை தொட்டியா போயிட்டு இன்னைக்கு இருக்கு.
0: நிச்சயமா.
1: இன்னைக்கு இயற்கையில வந்து இயற்கையா கிடைக்க வேண்டிய பொருள்களை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கைய விட்டு போயிட்டே இருக்கு. இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த மாதிரி இருக்கு. எல்லாமே செயற்கையா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்ப நீங்க மூங்கில் காடுகளையும் பாட்டு போட்டீங்களே, எங்க இருக்கீங்க மூங்கில்? இங்க 50 கிலோமீட்டர் சுற்றளவுல எனக்கு மூங்கில் காடு எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல.
0: இல்ல, அந்த மூங்கில் காட்டினுடைய நினைவை வைத்துக் கொண்டே பாடலை கொடுத்துட்டோம், வேற இல்ல.
1: இப்ப நம்ம வாழ்ற காலத்திலேயே அது மறைஞ்சு போச்சுங்க.
0: புவி வெப்பமடைந்ததனுடைய விளைவு
1: தனி மனிதனுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒட்டுமொத்த சமுதாயமே மடத்தனமா நடந்துகிட்டு இருக்கும்போது இது என்ன எந்த எந்த சூழ்நிலையில கொண்டு போய் நம்மள விடும்?
0: சரிங்க, சரிங்க.
1: நன்றி,
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. காரைக்கால் பந்தலை 100.3 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது சிந்தனை அரங்கம். நீங்களே இன்றைய சிந்தனை அரங்கத்தினுடைய பதாகையை நம்முடைய காரைக்கால் பண்புலனுடைய முகநூல் பக்கத்தில் விடுத்திருந்தோம். அந்த முகநூல் பக்கத்தில் தங்களுடைய நேரலை நிகழ்ச்சியில் வாய்ப்பு கிடைக்காத நேயர்கள் தங்களுடைய பின்னூட்டங்களை முகநூல் பக்கத்தில் விடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நிகழ்ச்சியின் தொடக்கமாக யார் பின்னூட்டம் பெற்றிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா. இயற்கையின் மாறும் பயணம். இயற்கை எப்போதும் ஒரே நிலையில் இருப்பதில்லை, காலத்திற்கேற்ப மாறிக்கொண்டே இருப்பது தான் அதனுடைய இயல்பு. ஒரு காலத்தில் பசுமையாக இருந்த நிலங்கள் இன்றைக்கு கட்டிடங்களாக மாறுகின்றன. அமைதியாக ஓடிய ஆறுகள் சில இடங்களில் வறண்டு போகின்றன. மரங்கள் குறையும் போது வெப்பம் அதிகரிக்கிறது. இயற்கையின் இந்த மாற்றத்திற்கு காலநிலை மாற்றமும் மனிதர்களின் செயல்பாடும் முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன. ஆனால் மாற்றத்தை ஏற்படுத்தும் மனிதனாலேயே நல்ல மாற்றத்தையும் உருவாக்க முடியும். ஒரு மரத்தை நட்டால் அது ஒரு செடியாக மட்டும் வளராது, நாளைய தலைமுறைக்கான நம்பிக்கையாக வளரும். இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும். இயற்கையின் மாற்றம் நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கம் என்பதை சிந்திக்க வேண்டும். அருமையான தலைப்பு, இயற்கையின் மாறும் பயணம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அண்ணப்பன்பேட்டை ஜோதி, இயற்கையின் மாறும் பயணம் என்பது காலத்தின் சுழற்சியிலும் மனிதனின் தலையீட்டினாலும் இந்த பூமி சந்தித்து வரும் தொடர் மாற்றங்களின் கதைகள். பல நகரமயமாக்கலால் காடுகள் அழிக்கப்பட்டு வனவிலங்குகளின் வீடுகள் பறிபோகின்றன. புவி வெப்பமயமாதல் மாசடைவதால் பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டும் உயர்ந்து வருகிறது. மனிதன் விலகியிருக்கும் போது இயற்கை தன்னைத்தானே மிக விரைவாக புதுப்பித்துக் கொள்கிறது. இயற்கையின் இந்த பயணத்தை அழகாக தொடர வைக்க மரங்களை நடுவது கடமையாகும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. ரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன் வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் வேல்முருகன், இயற்கையின் மாறும் பயணம். இயற்கை மாறுவதற்கு காரணம் மனிதனிடம் சுயநலம் பெருகிவிட்டது, பொதுநலம் குறைந்து விட்டது. இதில் என்னையும் சேர்த்துதான் சொல்கிறேன், நமக்கு இருக்கிற இடத்தில் இயற்கையை வளர்த்தாலே போதும், இயற்கை மாறாது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், எந்த பின்னூட்டமும் இடலை, ஒரு பேரை மட்டும் விடுத்திருக்கிறார். அடுத்து மீனாட்சி காட்டுமன்னார் கோயில், இயற்கைக்கு மாறாக நாம் செயல்படுவது முற்றிலும் தவறானது, ஆபத்தானதும் கூட. மனிதர்களாகிய நாமும் இயற்கையின் ஒரு பகுதி தான் என்பதால் இயற்கைக்கு எதிராக நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் இறுதியில் நமக்கே பாதிப்பாக முடிகிறது. இயற்கைக்கு மாறாக நடப்பதால் ஏற்படும் முக்கிய பாதிப்புகள் அப்படின்னு சொன்னால், சுற்றுச்சூழல் சீரழிவு, காடுகளை அழிப்பது, நீர்நிலைகளை மாசுபடுத்துவது, பிளாஸ்டிக் பயன்பாடு போன்றவற்றால் புவி வெப்பமயமாதல் மற்றும் பருவகால மாற்றங்கள் ஏற்படுகின்றன.

0: அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அதே போல் இயற்கையின் சமநிலையை நாம் குலைக்கும் போது அது வெள்ளம், வறட்சி, நிலநடுக்கம் போன்ற பேரிடர்களாக நமக்கு திருப்பி தாக்குகிறது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி, இயற்கையே இப்போ மாறிட்டு தான் இருக்குது, மரத்தை நம்மளே வைக்கிறோம், அது குப்பையாவது நம்மளே விட்டுறோம், அது வைக்கும்போது இருக்கிற ஆசை ஆர்வம் வெட்டும்போது மனசு கஷ்டமாக இருக்குது, அந்த இலை கொட்டுது, அப்படியாவது குப்பையாவது அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது அந்த மரத்தை வெட்டுற சூழ்நிலை வருது, அது கொஞ்சம் மருத்தமாக தான் இருக்குது, இயற்கையை நாம தான் அழிச்சிக்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு வீடு மரம் வளர்ப்போம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து டிஆர் பட்டினம் நளினி சங்கர், இயற்கையை சார்ந்துதான் நாம் வாழ வேண்டும், இயற்கை இல்லாமல் நாம் இல்லைன்னு அனுப்பியிருக்காங்க. பனங்காட்டாங்குடி அனுஷா சங்கர், இயற்கையின் மாறும் பயணம், இயற்கை என்றுமே மாறாது, மனிதன் தான் மாறுவான். தண்ணீர் இல்லை என்றால் ஒரு காலத்தில் கையால் ஊத்து தோண்டி தண்ணீர் எடுத்தாங்க, இன்று போர் இறக்கி 30 அடி ஆனாலும் தண்ணீர் கிடைக்கவில்லை. இதுக்கெல்லாம் காரணம் மனிதர்களே தான். எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்துட்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்மளால் தண்ணீரை தேக்கி வைக்கிறதுக்கு வீட்டுக்கு ஒரு துட்டி கட்ட வேண்டும் என்ற எண்ணம் கட்டளை இடுவதில் யாருக்கும் விருப்பமில்லை, விருப்பமே இருந்தாலும் கட்டுவதில் ஈடுபாடு இல்லை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. காரைக்கால் அருள் ஷாலினி, மனிதனாக பிறந்த நாம் மாற வேண்டும், நாம் மாறினால்தான் இயற்கை வளம் காக்க முடியும், வடிகாலே இல்லாமல் வீட்டை கட்டுகிறோம், இயற்கை வளர்த்த அனைத்தையும் அழிக்கிறோம், வீட்டிற்கு வீடு மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன், இயற்கை நமக்கு பலவிதமான நன்மைகளை செய்கிறது, நாம் தான் அதற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல்படுவதால் இயற்கையும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறது. இயற்கையை அழித்து பூமி அதிக வெப்பத்தை வெளிப்படுத்துவதால் சரியான மழையும் இல்லாமல் நிலத்தடி நீரும் 500 அடிக்கும் கீழே செல்கிறது, இதனால் குடிநீரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ஏரி குளம் குட்டையை அழித்து இயற்கைக்கு நாம் செய்யும் சில துரோகங்கள் திரும்பவும் அது நமக்கே தீங்கு விளைவிக்கிறது. வனங்களை அழிப்பதால் விலங்குகளும் வாழ வழியின்றி ஊருக்குள் புகுந்து நம்மை அச்சுறுத்துகிறது, நாம் மாறுவது போல் இயற்கையும் மாறிக்கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இயற்கை நமக்கு எண்ணிலடங்கா செல்வங்களையும் வளங்களையும் இன்னும் எத்தனையோ அற்புதங்களையும் தந்திருக்கிறது, அதை நாம் பேணி பாதுகாக்க வேண்டியது அவசியம், இயற்கையை ரசித்து வாழ்வோம் அப்படின்னு அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி, இயற்கையின் மாறும் திசை மாறும், பயணம் மாறும், மனித குலத்துக்கு பேராபத்து என்பதை நாம் உணர்ந்து தெளிய வேண்டியது மிகவும் அவசியம். இயற்கையை நமக்கு தாய் போல, தாய் என்பவள் கோபம் கொள்ள மாட்டாள், ஆனால் பிள்ளைகளின் தவறுகளால் தன் இயல்பு மாறி தவிக்கிறாள். இயற்கை சமநிலை தரும் எச்சரிக்கைகள் தான் பேரிடர் இழப்புகள் என்பதை உணர்ந்து இயற்கையை அதன் இயல்பு பயணத்திலேயே பயணித்துச் செல்ல நாம் அனுமதிக்க வேண்டும். மனிதர்களாகிய நாம் அனைவரும் இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான அத்தனை வளங்களையும் தடையில்லாமல் நமக்கு அள்ளி வழங்கிய இயற்கையை நாம் தேவைகளை கடந்து பேராசையின் எல்லையை தொட்டு இயற்கையின் விதிகளுக்கு எதிராக செயல்படுவதன் விளைவுகள் தான் பருவநிலை மாற்றங்கள். விவசாயம் சிதைக்கப்படுகிறது, வரவேண்டிய காலத்தில் மழை இல்லை, சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகமாகி மனிதர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிறது. இயற்கையை பாதுகாத்தால் அது நம்மை தாங்கும், அழித்தால் அது நம்மை வீழ்த்தும். இயற்கைக்கு எதிராக எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருப்பதே நாம் அதற்கு செய்யும் மிகப்பெரிய கைமாறாக இருக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்காஜா நஜ்முதீன், இயற்கையின் மாறும் பயணம், இயற்கை அது போக்கில் போய்கொண்டிருக்கும் பொழுது அதற்கு மாறாக மனிதன் செயல்படும் பொழுதுதான் இயற்கையின் பயணம் மாற்றம் அடைகிறது. சுகாதாரமான காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது மனிதன் எண்ணற்ற கழிவுப் பொருட்களை போட்டு எரிக்கும் பொழுது காற்று மாசடைகிறது. நல்ல நீரில் அசுத்தம் கலந்த நீரை கலப்பதால் நீர் ஆதாரங்களும் கெட்டுவிடுகிறது. இயற்கையாக மரம் செடி கொடிகள் வளரும் மண்ணில் பிளாஸ்டிக் நெகிழிகளை நிலத்தில் போடுவதால் நிலம் மாசடைகிறது. மனித செயல்பாட்டால் இயற்கையான காலநிலையே மாற்றமடைந்துள்ளது. இயற்கையின் பயணம் மாறி மழை பெய்ய வேண்டிய காலங்களில் வெயிலும் வெயில் அடிக்கக்கூடிய காலங்களில் மழையும் மாறியுள்ளது. மற்றும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால் இறைவனின் கோப பார்வை, மனிதன் செய்யக்கூடிய அநியாயம் அக்கிரமம் இவற்றிற்கெல்லாம் இயற்கை அவ்வப்போது தன் அழிவினை தந்து வருகிறது. மனித இனம் இயற்கைக்காக இயற்கைக்கு எதிராக செயல்படுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு
3: நினைப்பிருக்காங்க. சேலம் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். நேர்களுக்கு கோபால் பல்பொடியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பெண்களை 100.3 சிந்தனையை அரங்கத்தோடு காற்றலையில் கைகோர்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் இயற்கையின் மாறும் பயணம் என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதோடு சேர்த்து முகநூல் பக்கத்தில் நேர்களுடைய பின்னூட்டங்களையும் படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மீன் சுருட்டி ராஜா, இயற்கைக்கு மாறாக நாம் செய்யும் ஒவ்வொரு தீங்கும் நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. வாஞ்சூர் பாத்திமா, வானம் பார்த்த பூமியாக இருந்து

ஆயிடுச்சு, ஆனால் இப்போ இல்லை, ஏன்னா மரங்கள் குறைகிறது, நெகிழி பை பிளாஸ்டிக் அதிகமாகிடுச்சு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மழையின் கண்களில் முளைக்கின்ற பூமி, வெயிலின் கைகளில் வறண்டு போவது தான் நிஜம். காலம் மாறும், கோலமும் மாறும், காற்றின் திசையிலே பூமி நகரும், இளமை இலைகள் உதிரும், புதிய தொழில்கள் சிரித்து எழும். இவையெல்லாம் இயற்கையின் ரகசியம், மாற்றம் மட்டுமே நிரந்தர நிஜம். இயற்கையின் பயணம் மாறுகிறதா அப்படின்னு கேட்டால் இவங்க ஒரு கவிதையாக தந்திருக்கிறாங்க. சரி, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. பருவகால மாற்றம், கோடை காலம், மழைக்காலம் மற்றும் குளிர்காலம் என பருவங்கள் மாறி மாறி வருவது இயற்கையின் அடிப்படை பயணம். உயிரின பரிணாமம், காலம் செல்ல செல்ல உயிரினங்கள் தங்களை சூழலுக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டு புதிய வடிவங்களை அடைவது, தகவமைத்துக் கொள்வது சரியாகத்தான் இருக்கிறது, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து யார் பின்னூட்டத்தை அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையிலிருந்து. இயற்கை மாறவில்லை, மனிதன் தான் இயற்கையை மாற்றிவிட்டான். காடுகள் அழிந்தது, ஆறுகள் வாய்க்கால் சுருங்கியது, குளங்கள் வற்றியது, வனவிலங்குகள் நகரத்தை நோக்கி வரத் தொடங்கிவிட்டன. அனைத்திற்கும் யார் காரணம்? மனிதனாகிய நாம் தான் காரணம். அனைத்தும் மாற வேண்டும். மாறினால் இயற்கை மாறாது, அதன் போக்கில் போய்கொண்டே இருக்கும். இல்லையென்றால் வருங்காலத்தில் பூமியில் வசிக்கும் மக்களுக்குத்தான் ஆபத்து அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றலையில் கைகோர்த்து கொண்டிருக்கிறது சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் இயற்கையின் மாறும் குணம், மாறும் பயணம் என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். கொள்ளிடம் கருணாநிதி என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, இயற்கையின் பயணம் அப்படின்னு மட்டும் அனுப்பி விட்டுட்டாங்க. அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி, இயற்கையின் மாறும் பயணம், மாற்றம் ஒன்றே மாறாதது. ஒரு கூட்டு புழுவாக மாறி அழகிய வண்ணத்து பூச்சியாக மாறுவது ஆகச்சிறந்த மாற்றம். நிலவு தேய்வதும் வளர்வதும் இயற்கையின் மாற்றம். சூரியன் உதிப்பதும் மறைவதும் இயற்கையின் தான். மனித வாழ்க்கை இன்பமும் துன்பமும் நிறைந்தது தான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், இயற்கை மாறுவதற்கு காரணம் மனிதர்கள் தான். மரம் வளர்ப்பதில்லை, ஒரு இடம் 12 குழியாக இருந்தாலும் முழுவதும் வீடு கட்டி விடுகிறோம். கேரிப்பை உபயோகப்படுத்தி விட்டு தெருக்களில் போட்டு விடுகிறோம். நாம் சரியாக இருந்தால் இயற்கை பாதுகாக்க முடியாது. எல்லோரும் ஒன்று கூடி நாள் முடியும். இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. வீட்டுக்கு ஒரு வேப்ப மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம் அனுப்பியிருக்காங்க. திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான், இயற்கை மாற்றங்களினால் நமக்கு அழிவுதான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இயற்கையை வெல்ல முடியாது, அதை மதித்து மாற மட்டுமே மனிதனால் முடியும். மும்பை நடராஜன் அனுப்பியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன், நாம் காடுகளை அழிப்பதும் கழிவு பிளாஸ்டிக் பை குப்பைகளை கொட்டுவதன் மூலம் இயற்கை சமநிலை ஆகிறது. காலம் தவறியும் மழை பெய்வதால் புவி வெப்பம் அதிகமாவதால் காலம் மாறி பயணம் செய்கிறது இயற்கை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. புரவாச்சேரி பிரியாக்கண்ணன், இயற்கையின் மாறும் பயணம், இறைவன் நமக்கு கொடுத்த இயற்கையான அழகை கூட நாம் விருப்பத்திற்கு ஏற்றது போல் மாற்றிக்கொள்கிறோம். கருப்பாக இருக்கும் முகத்திற்கு வெள்ளையான பவுடரை போட்டு வெள்ளைப்படுத்திக் கொள்கிறோம். வெள்ளையாக இருக்கும் தலைமுடிக்கு கருப்புமை அடித்து அழகுபடுத்துகிறோம். அதுவே இயற்கைக்கு மாறான செயல்தானே. இயற்கையான உணவை விட்டுவிட்டு செயற்கையான உணவு உட்கொண்டு நோய்களை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் அனுப்பியிருக்காங்க, இயற்கையின் மாறும் பயணம், இயற்கையை நாம தான் அழிச்சிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வீடு மரம் வளர்ப்போம், ஏதோ ஒன்று பிரச்சனை. மரத்தை வெட்டும் முன் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், மழை நீரை சேமிப்போம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து பிரகாஷ் மித்ரா அனுப்பியிருக்காங்க, கல்லேரி பிரகாஷ் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப பேசணும்னு நினச்சேன், முடியலை, லைன் கிடைக்கல சார் அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க. அடுத்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம், கோடையில் வெப்பம், மழைக்காலத்தில் உயிர் பெறுதல், இலையுதிர் காலத்தில் புதுப்பித்தலுக்கு தயாரதல் என பருவகால சுழற்சியாக தன் பயணத்தை தொடர்கிறது இயற்கை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இயற்கையோடு இணைந்து பயணித்தால் என்றும் இயற்கை நமக்கு நண்பனேன்னு வழங்குமான ஆட்டோ துரை. அடுத்து குமார் கோவில்பட்டியிலிருந்து, இயற்கையின் மாற்றம், இன்றைய காலத்தில் செயற்கை உரம் பயன்படுத்துகிறோம், அதனால் மண் வளம் கெடுகிறது. முன்னாடி காலத்தில் நிலத்தில் செம்மறியாடு கிடை அமைப்பார்கள், 1 வாரம் 2 வாரம், இப்பொழுது அப்படி கிடையாது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. டிஆர்பட்டினம் ரமேஷ், சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து இயற்கையை மனிதன் மாற்றுகிறான், அது நம்மை மாற்றி கொண்டிருக்கிறது. பறவைகள் மிருகங்கள் இடம் மாறுகின்றன, நதிகளும் இடம் மாறி பேராபத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு ஆயக்காரன் புலத்திலிருந்து பழனிவேல் அனுப்பியிருக்கிறாங்க. விஜயலட்சுமி இளவரசன் அனுப்பியிருக்கிறாங்க, இயற்கை மாற்றங்களை தடுக்க நீர் மேலாண்மை, மரம் நடுதல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல், நெகிழி பயன்பாட்டை தவிர்த்து துணிப்பை பயன்படுத்துதல் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. திருமணஞ்சேரி அனிதா தமிழாளன், எங்கள் வீட்டில் பின்புறம் இருந்த மூங்கில் குத்துக்களை அழித்து தான் வீடு கட்டினோம். நாமே இயற்கை இப்படி அழிக்கிறோம். மூங்கில் மரத்தை வெட்டிய போது மனது கஷ்டமாக இருந்ததுன்னு இருக்காங்க. மாறும் பயணம் என்பது 6 ஓடை கால்வாய் குளத்தில் வீடு நகர் அமைத்தால் இயற்கை தன்னைத்தானே சுத்தம் செய்து கொல்லும். அதாவது 2 கொல்லுமே கொடுத்துருக்காங்க, கொல்லும் கொள்ளும் அப்படின்னு. குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், வேதாரண்யம் பைத்தவரன் காடு ஆரம் படுகநாதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. இணைப்பில் வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் சார்,
5: பேசுங்க.
6: மாணிக்கம்
5: பேசுங்க. மாணிக்கம்

0: நேயர் சரியா கவனிக்க மாட்டீங்க. வர வர
1: நாங்க கவனிக்குமா?
0: ஆமா சார், நேயர் நீங்க அதிக சந்தேகமே இல்ல சார். நீங்க
1: நேர்களை இல்ல அரை மணி நேரம் சரிங்க சரிங்க. இப்ப உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க, உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. நேர்களுக்கு முதலிடம் கொடுத்துதான் வந்து அவர்கள் அனுப்பிய பின்னூட்டங்களை படிக்கிறோம். உங்களுக்கும் வாய்ப்பு இப்ப கொடுத்துருக்குறோம், நீங்க வாய்ப்பு கொடுத்ததை படிக்கலாம். அதை சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறார் போல. அந்த நேரத்தை கொடுக்கப்பட்ட நேரத்தை வீணடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். வணக்கம். எந்த ஊருங்க? தாராசுரம் சமரசம் பேசுங்க.
2: வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: எதுங்க?
2: நலமுடன் இருக்க வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
2: இந்த பூமி வந்து பூமி பூமி இந்த இயற்கை பார்வையிலும் போக்கை மாற்றினதுல முக்கிய பங்கு உண்டு. பூமியை வெப்பமயமாக்கி இந்த பனிப்பாறைகளும் உருக விட்டு இந்த பக்கத்து நாட்டுல எவ்வளவு சீரழிஞ்சு போனதை பாக்குறோம் நம்ம. இப்ப நம்மதான் இந்த ஓசோன்ல எல்லாம் ஓட்ட போட்டு நம்மதான் காரணம். பூமி வெப்பமயமாக்கினதையும் மனிதர்கள் தான் சார் காரணம். போக்க மாத்தினாதான் இயற்கை இயற்கை தான் பாதையை சரியா போகணும் என்பது தாழ்மையான கருத்து.
1: மிக அழகா சொல்லிருக்கீங்க, நன்றிங்க. இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
3: சார் வணக்கம். ஆண்டிப்பாளையம் மதனசேகர்
1: பேசுங்க.
3: வணக்கம் சார். மனிதனுடைய இடர்பாடுகளால் இயற்கையும் மாறிவிட்டது தான். இயற்கை மாறிவிட்டது, காரணமே மனிதன் தான். மனிதனுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டான். மாற்றிக்கொண்டதனால் இந்த இடர்பாடுகள் அதிகமாக பெருகிவிட்டன. அதனால எல்லா விஷயத்திலையும் மனிதன் இப்ப தன்னால் கஷ்டப்படுறான். இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து பெருகி வரும் மக்கள் தொகையும் காரணம். வசிப்பதற்கு இடம் இல்லை. வசிப்பதற்கு இடத்தை வந்து வயலையும் குளங்களையும் தேடுகிறான் மனிதன். அதை விட்டுட்டு அந்த இடமெல்லாம் விட்டுட்டு மற்ற இடங்களை தேடி வீடு கட்டி வாழ்ந்தால் இந்த குளம் சுருங்காம இருக்கும், வயல் காணாபோகமா இருக்கும். அது வீடை கட்டிடுறாங்க. அதனால இந்த தண்ணியை தேக்கி வச்சு பண்ண முடியல. ஆறுகளில் குப்பையை கொட்டுறதுனால குப்பையை தேங்கி அந்த ஆறு நீரோட்டமும் கெட்டு விடுகிறது. அதனால இயற்கை மாறுபாடு வந்து கொண்டுதான் இருக்கிறது.
1: சரி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. காரைக்கால் பண்பலை 100.3 காற்றலையில் இதுவரை கைகோர்த்தது சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் இயற்கையின் மாறும் பயணம். இயற்கை பயணம் மாறினாலும் கூட அது தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக் கொள்ள தொடர்ச்சியாக போராடி கொண்டுதான் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் மிக அழகானது. சற்றே சுற்றி பாருங்கள். இயற்கை நமக்கு தந்திருக்கிற அத்தனை வளங்களும் நமக்கானது தான். நமக்கான அந்த வளங்களை எல்லாம் நாம் எப்படி பாதுகாக்கப் போகிறோம்? ஆனால் பாதுகாக்காததின் விளைவுதான் இன்றைக்கு இயற்கை தன்னுடைய சமநிலையை மாற்றி பயணத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறதுன்னு நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கை தந்த மலை, காடுகள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், கிணறுகள், இன்னும் சொல்ல போனால் இந்த மண்ணின் மகத்துவமான விளைகிற இடங்கள் அனைத்துமே வந்து இன்றைக்கு வறட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற காலம். மலையை குடைந்ததால் ஏற்படுகிற எதிர் வினை, நீர்நிலைகளை மூடிவிட்டு அதன் மீது கட்டிடங்கள் எழுப்பியதால் கொடுக்கப்பட்டிருக்கிற எதிர்வினை, இது எல்லாமே இயற்கை தன்னுடைய பாதையை மாற்றி வேறு பயணத்தை நோக்கி செல்கிறதோ என்கிற நிலையில்தான் இன்றைக்கு புவி வெப்பமயமாதலினுடைய உச்சக்கட்டமாக எல் நினோ அப்படிங்கிற அந்த பாதிப்பு ஏற்பட்டு அது இன்றைக்கு இயற்கையையே புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஆங்காங்கே நாம் கேள்விப்படுகிற பேரிடர்கள் எல்லாம் மனதை வருத்தினாலும் கூட, மனதளவில் நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தாலும் கூட, இயற்கை தன்னுடைய பயணத்தை மாற்றியதனுடைய விளைவு என்று தான் சொல்ல தோன்றுகிறது. இயற்கை பயணத்தை மாற்றாமல் அதன் வழியே செல்ல வேண்டுமானால் நாம் மனித செயல்பாடுகளால் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை எச்சரிக்கையாக உணர வேண்டும். இயற்கை தன் இயல்பான பாதையை மாற்றிக்கொள்ளவில்லை. நம்முடைய தேவைகளுக்காக இயற்கையின் பாதையை நாம் திசை திருப்பி விட்டிருக்கிறோம் என்கிற இந்த சிந்தனையும் உங்களோடு பரிமாறிக்கொண்டு இன்றைய சிந்தனை அரங்கத்தில் பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியினை இல்லத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும், முகநூல் வழியாக பின்னூட்டங்களை இட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

0: உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
0: வணக்கம். தொழில் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து எடிக்கல பாடலை கேட்டு நீங்கள் ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 04368 என்ற முன்னிணைப்பை தொட்டு 231-231 என்ற எண்ணிலோ, 299480 என்ற எண்ணிலோ, 299580 என்ற எண்ணிலோ இணைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அலைபேசி எண்ணான 9566427231 என்ற எண்ணிலையும் இணையலாம். வாய்ப்பு கிடைக்காத நேயர்கள், லைனில் வர முடியாத நேயர்கள், அலைபேசி எண்ணில் ஏதாவது குறைபாடு இருக்கிற நேயர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எஃபி பக்கத்தில் ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கோம் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக. அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கோம். என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படின்னு உங்கள் மனசில் ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்கோம். அதுக்கு உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் போடலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிற வாய்ப்பையும் பெறலாம். இது வணக்கம் தோழி.

0: கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில வரும் முதல் நேயர். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யாருங்க, இந்தமா வரீங்க?
6: நான் காட்டுமன்னப்பேல இருந்து கோமதி பேசுறேன் மேடம்.
5: பேசுங்க கோமதி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
6: எனக்கு பிடிச்ச பாட்டுல வந்து எங்க முதலாளி இடத்துல இருந்து மருமகளே மருமகளே அந்த பாடல் வேணும் மேடம்.
5: ம், சரி.

0: நீங்க மருமகளா ஒரு வீட்டுல இருக்கீங்க அப்படிதானே? என்ன சொல்வீங்க?
1: அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப என் மருமக கூட போய் ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு ரொம்ப நாளா ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்.
0: எங்க போய் இருக்காங்க? வெளிநாட்டுல இருக்காங்க. ஓ, உங்க கூட இல்ல? சரி சரி.
1: மருமகல மருமக கூட போய் இருக்கணும்னு ரொம்ப நாளா ஒரு
0: பாருங்களேன், மருமக மேல எவ்வளவு பற்றுன்னு சொல்லிட்டு மகன் கூட இருக்கணும்ன்றது கூட வார்த்தையில வரல, மருமக கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க.
1: மருமக கூட தான் போய் இருக்கணும், அந்த பொண்ணை ஏன் கூட வச்சுக்கிட்டு பாக்கணும்ன்ற ஒரு ஏக்கம் ரொம்ப நாளா.
0: ஒரு நல்ல மாமியார் கூட நாங்க பேசிட்டு இருக்கோம்ன்ற சந்தோஷத்துல உங்களுக்கு பிடிச்ச பாடல் வருதுமா கேட்டு ரசிங்க?
1: கேக்கலாம் மேடம். நன்றி மேடம்.
0: நன்றிமா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பேரழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலினிக்குழி கடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலினிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: மளிகை பொருட்களை மலிவிலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். உற்சாகம் உற்றெடுக்கும் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வணக்கம் தோழி. வணக்கம் தோழியில் வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். காலை வணக்கங்க. யாரு இங்கிருந்து பேசுறீங்க? பூங்கொடி அறிவழகன் அவர்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
5: காதல் தேவதை அப்படிங்கிற படத்துல இருந்து மறக்குமா இல்ல மலரை காட்டி மறக்குமா அந்த பாட்டு என்ன மேடம்?
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது என்ன மாதிரியான விஷயமா இருக்கும்? உங்க மனசுல ரொம்ப நாளா தேங்கிட்டு இருக்க ஒரு விஷயம்.
5: அதான் மேடம், சைக்கிள் கத்துக்காம சின்ன வயசுல சைக்கிள் கத்துக்காம இருந்துட்டேன். இப்ப வந்து ஏன்டா கத்துக்காம இருக்கோம் அப்படின்ட்டு இப்ப வந்து சில மில்லு அங்காடிக்கு போகும்போது மில்லுக்கெல்லாம் நான் தான் போற மாதிரி இருக்கும். வேலைக்கு போறதுக்கு ரொம்ப தூரத்துல எல்லாம் வேலைக்கு போற மாதிரி இருக்கா. சரி, அப்ப சைக்கிள் கத்துக்காம இருக்கோமே அப்படின்ட்டு அதை கத்துக்கோம் நினைக்கிறேன், ஆனா முடிய மாட்டேங்குது.
0: சரி, சைக்கிள் கத்துக்கலாம் என்ன, நம்ம பைக்கே கத்துக்கலாம், தப்பி இல்லையே. அடுத்த ஒரு படி மேலேயே யோசிங்க, சீக்கிரமா அதை முடிங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருதுமா, கேட்டு ரசிங்க.

0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டது சைபால். மேலும் இந்நிகழ்ச்சி வழங்கோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தற்பைகள் ஹோல்சேல் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ரஸுக்கு அட்ரஸுக்கு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கிண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. வணக்கம். தொழில் நிகழ்ச்சியில 11:25 நிமிடத்துல இணைஞ்சிருக்கிற இந்த வேளையில அடுத்து வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: மேடம். வணக்கம், பேசுறீங்க?
1: சூப்பரா
0: இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க இந்த நேரத்துல. விருப்பம் விஷயம் அந்த பெரிய கனவு ரொம்ப சீக்கிரம் நிறைவேற பண்பலை சார்பா வாழ்த்துக்கிறோமா.
1: ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம், வாடகை வீட்டுல இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். சொந்த வீடு மாதிரி இருக்க முடியும் மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஒரு சொந்த வீடு உங்களுக்கு சீக்கிரமே வர வாழ்த்துக்கள்.
1: சீக்கிரம் அமையணும்
0: நடத்திடுவோம். சரியா, நன்றி. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது
1: நேயர்களுக்காகவும் இந்த பாட்டு மேடம்.
0: சரிமா.

0: வணக்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: உற்சகம் ஊற்றெடுக்கும் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. வணக்கம் தோழி நிகழ்ச்சியில இனிய வரும் அடுத்த தோழி. ஹலோ வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம் மேடம்.
4: இனிய காலை வணக்கங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
4: மணக்குடி தனலட்சுமிக்கு பிடிச்ச பாட்டு என்னமா?
5: எனக்கு ஆனஸ்ட் ராஜில இருந்து வானில் விடிவெள்ளி மின்னிடும் நேரம் வாசலில் மாப்புள்ளி வைத்தியதும் கோலம்
4: விட்டா ஃபுல் லைன்ஸ் சொல்லிடுவீங்க போல இருக்கு. சரி ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கு உங்க மனசுல ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கிற ஒரு லட்சியம் அப்படின்னா என்னன்னு சொல்வீங்க?
5: சொந்த வீடா நம்ம ஒரு கல் வச்சு கட்டணும்னு ஆசை மேடம். வாங்கின வீடா இருந்து வாழ்ந்துட்டு இருந்தோம்.
4: சரி,
5: இப்ப போன வர சொந்தம் குடி போயிருக்கோம்.
4: பாருங்களேன் எவ்வளவு பெரிய சக்சஸ் பண்ணிருக்கீங்க.
5: அது ரொம்ப நாள ஒரு ஆசை. அதுல நிறைய தோட்டங்கள் வளர்த்து பூச்செடி வளர்த்து அதன் கண்கள் பார்த்து நம்ம மகிழணும் மேடம். அது ஒரு ஆசை இருந்துட்டு.
4: ரொம்ப சீக்கிரம் உங்க வீடு ஒரு பிருந்தாவன வீடு ஆயிடுறோம்னு நாங்க வாழ்த்துறோம். சரியா?
5: நன்றி
4: நன்றி. உங்களுக்கான பாட்டு வரும், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கேள்வியோட போஸ்ட் பண்ணிருக்கோம். என்ன கேள்வியோட அப்படின்னா, இப்ப கேட்டோம் இல்லையா, இதை எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படின்னு உங்க மனசுல ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி எஃபி பக்கத்துல ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். இந்த போஸ்டருக்கும் கீழே உங்களோட கமெண்ட்ஸை நீங்க போடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அதுக்கு பாருங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. அந்த வகையில யாரெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றதையும் படிச்சிடலாம். காரைக்கால் நளினி, நான் சிறு வயதில் ஆசைப்பட்டது ஆட்டோ வாங்கி நான் ஓட்ட வேண்டும், அதுக்காக முயற்சித்து கொண்டிருந்தேன். நானும் வாங்கி விடுவேன் என்ற நம்பிக்கையில் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. விஸ்வரூப வெற்றி அடைஞ்சிட்டா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் தெளிவா நீங்க சொல்லல, இருந்தாலும் வாங்கி விடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை இன்னும் வாங்கலன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அந்த வாங்கறதுக்கான வாழ்த்துக்கள் பண்பலை சார்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா சத்யா சொல்லியிருக்கிறாங்க மணக்குடியிலிருந்து, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சரி, புதுசாக கார் வாங்கி நானே ஓட்டணும், இதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த லட்சியம் நிறைவேறட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் சுடர் கடலூர் துறைமுகத்திலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. கப்பலில் போக வேண்டும், அந்தமான் நிக்கோ

பத்தி இவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறுங்க. பாருங்களேன் உங்கள் மனசில் எப்படிப்பட்ட ஆசைகள்லாம் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், ரொம்ப நாளாக சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போக வேண்டும் அப்படின்னு ஆசை லட்சியம், அது நிறைவேறினால் மனதில் ஒரு ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு, சீக்கிரமே அது நிறைவேறட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், அன்பு தோழிக்கு வணக்கம் சொல்லிக்கங்க. வணக்கங்க. நானும் என் கணவரும் சிறியதாக இட்லி கடை வைத்து இருக்கிறோம். அந்த கடையை பெரிதாக்க எடுத்து நடத்த வேண்டும். என்னால் நான்கு பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும். இது என்னுடைய ஆசை முயற்சி என்று, நாலு பேர் என்னங்க 40 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வளர்ந்து நிற்பீங்க. வாழ்த்துக்கள்ங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படியெல்லாம் பெரிய ஆசையெல்லாம் இல்லைங்க, வாழ்க்கை அதன் போக்கில் போகுது, சாண் ஏறினால் முழம் சறுக்குது என்பார்களே, அது மாதிரி போயிட்டே இருக்குங்க, அப்புறம் என்ன சாதனை செய்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சலிப்போட சொல்லியிருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நம்மளோட லட்சியத்தை மட்டும் உயர்ந்த இடத்துல வச்சுட்டே இருங்க, அது ஒரு நாள் சாதனையாக மாறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுத்துறை சித்ராதேவி, அன்பன காலை வணக்கங்க. வணக்கங்க. நான் சரியாக படிக்கலை, என்னுடைய இரண்டு குழந்தைகளை நல்ல விதமாக படிக்க வைத்து நல்ல ஆளாக்கணும், அதான் என்னுடைய ஆசை அப்படின்னு. கண்டிப்பாக என்னங்க, நீங்களும் படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். நம்ம வந்து ஸ்கூல் போய் தான் படிக்கணும் அப்படிங்கிறலாம் இல்லை, இப்போ எவ்வளவோ முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட்டுடுச்சு இல்லையா. நமக்கு படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை எப்படி வேணாலும் நம்ம நிறைவேற்ற முடியும், பசங்களையும் படிக்க வச்சு நல்ல விதமாக ஆளாக்கிடவும் முடியும். சரிங்க, இப்போ நீ ரொம்ப நேரமாக காத்துட்ருக்குறாங்க, பாட்டு எங்கே கேட்டது வரலையே அப்படின்னு சொல்லிட்டு.

0: உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்பொடி விருதச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வீ டூத் பேஸ்ட்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு அச்சாணி நிகழ்ச்சியில பந்தல் அலங்காரம் மற்றும் மேடை அமைப்பாளர் வேலை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி ஆர் ஆறுமுகம் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இருக்குங்க, கேட்க தருவாதீர்கள். வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில வரும் அடுத்த நேயர். ஹலோ வணக்கம்.
5: இனிய வணக்கம்.
0: இனிய வணக்கம். யாரிங்க இருந்து?
5: என்ன பண்பலி
0: உறவு அப்படிப்பட்டது இல்லங்க, என்னைக்கா இருந்தாலும் உங்களை தேடி கண்டுபிடிச்சிரும். சரியா,
5: அது போலதான்.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னமா?
5: எனக்கு இப்படி சாதனை படத்துல வானம்பாடி சாங் போடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க ரொம்ப நாளா சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன?
5: நான் சாதிக்கணும்னு நினைச்சதெல்லாம் அவ்வளவா எனக்கு அவ்வளவா எட்டிக்கலன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப என்னோட பாப்பாங்க இருக்காங்க, அவங்கள வச்சாத அது இது அவளுங்க மூலியமா எனக்கு நிறைவேறணுங்கிற ஒரு ஆசை. இல்ல, அவளுங்களுடைய ஆசை நிறைவேறினாலே அது என்னுடைய ஆசை நிறைவேறினாப்ல. எங்க பாப்பாவோட ஆசை ஒண்ணு இருக்கு, அது நிறைவேறிச்சுனாக்கா இந்த பண்பலையில அதை நான் சந்தோஷமா சொல்லுவேன். பாப்போம்,
0: கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சி அப்படி ஒரு நிகழ்ச்சியை வைக்கிறோம். நீங்க அதை சீக்கிரமாவே அதை சொல்றீங்க. சரியா,
5: அந்த ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கிறேன்.

உங்களுடைய கனவுகள் வந்து சீக்கிரமே நிறைவேற வாழ்த்துக்கள். பண்பலை நிகழ்ச்சியில் இந்த நேயர் கேட்ட பாடல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எஃபி பக்கத்தில் போட்ட போஸ்ட்டுக்கு கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு, அதை நம்ம இப்போ படிச்சிடலாம். ஐயவடி கனிமொழி அசோக்ராஜ், வணக்கம். என் மனசில் எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படின்னு நினைத்த ஒரு விஷயம், பெரியது, அதாவது என் கணவர் வந்து கணவரோட சேர்ந்து ஒரு சிறிய ஜவுளி கடை, அதோட சேர்த்து டைலர் கடை, இதுதான் நான் ரொம்ப நாளாக என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக இதை நிறைவேறுங்க, நிறைவேறக்கூடிய ஒரு ஆசை தான். பனங்கட்டங்குடி அனுஷியா சங்கர், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கணும், அதுக்காக நிறைய நகைகள் எல்லாம் பேங்க்ல வச்சோம், அதை சீக்கிரம் மீட்டு எடுக்கணும் என்பதுதான் என்னோட இப்போதைக்கு இருக்கிற எண்ணமே. சீக்கிரம் நிறைவேறும், கண்டிப்பா நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்க. உங்க உறுதி அப்படி நிறைவேறும். அடுத்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நந்தகுமார் அனுப்பிச்சிருக்கிறாங்க, நன்றிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னப்பேட்டையிலேருந்து ஜோதி சொல்லியிருக்காங்க, கார் வாங்க வேண்டும் எங்களுடைய நீண்ட நாள் கனவு, 2028 வாங்கியாக வேண்டும் என்று நினைக்கிறேன். இது நீங்கள் 28 வரைக்கும் போயிட்டீங்க, 27 முடிச்சிடலாமே, இல்லை 26 கூட நிறைவேறலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கும்பகோணம் குமரன், இணையவனுக்கும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. எனக்கு சொந்த வீடு கட்டணும், வீட்டை சுற்றி தோட்டம் அமைக்கணும், இதுதான் என் ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பத்மாவதி ஸ்ரீதர் தல திருக்காரைக்கால்லேருந்து, சீக்கிரமே உங்களோட கனவுகள் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க பண்பலை சார்பாக. இப்போ நிகழ்ச்சியில் பாட்டு வருது நேர்களுக்காக.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வணக்கம் தோழி. வணக்கம் தோழியில் வரும் அடுத்த தோழி. ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் தோழி.
5: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
6: சங்கரி.
5: சங்கரிக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
6: மரணம் 1000 1.3 பாடல், அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சலை காரை பண்பலை.
5: கண்டிப்பா உங்களை அந்த பாட்டு தேடி வந்துடும். சொல்லுங்க, ரொம்ப நாளா உங்க மனசுல இருக்கிற லட்சியமான ஒரு கனவுனா என்னன்னு சொல்வீங்க?
6: எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்கணும்னு ரொம்ப ஆசை தோழி.
5: சூப்பர்மா, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா?
6: சிறுக சிறுக சேமிச்சுட்டு இருக்கேன்.
5: நைஸ் நைஸ். உங்களுக்கு கண்டிப்பா சீக்கிரமே அந்த பெரிய அமௌண்ட்டை நீங்க டெபாசிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டும் வாங்கிட வாழ்த்துக்கள். சரியா?
6: சரி தோழி.
5: நேருக்கு பாட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்லாம் என்னென்ன எப்பி பக்கத்தில் போஸ்ட் பண்ண கொஷினுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்குறாங்க, அதாவது கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாமா? மெர்சிராணி கலைவாணன் ஜெயங்கொண்டத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ரொம்ப நாளாக கார் ஓட்ட ஆசை, ஓட்டி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சீக்கிரமே ஓட்டி கற்றுக்க வாழ்த்துக்கலுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நன்னிலம் மல்லிகா, என்னுடைய நீண்ட நாள் கனவு கார் வாங்க வேண்டும் என்ற ஆசை, 2027 வாங்கியே ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நிறைவேறுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொறவாச்சேரியிலேருந்து பிரியா கண்ணன், எனக்கு நீண்ட நாள் ஆசையாக இருந்து கொண்டிருப்பது என்னுடைய மகளை மருத்துவராக்கி ஏழைகளுக்கு மருத்துவம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதிலும் குறிப்பாக கிராமத்திற்கு சென்று அங்குள்ள கிராம மக்களுக்கு மருத்துவ பணி செய்து அவர்களுடைய அன்பை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதற்காக நாங்களும் கிராமத்திற்கு செல்ல கூட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு உன்னதமான ஆசைங்க. சீக்கிரமே அது நிறைவேற வாழ்த்துக்கள்ங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு ஒன்று பெரிய ஆசை, எல்லாம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. வாழ்க்கை இனிதாக இருக்க வேண்டும், நோய் நொடி இல்லாமல் உலகில் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். இதை விட பெரிய ஆசை வேற என்னங்க இருக்க முடியும்? இதை சொல்லியிருக்காங்க ஷோபா செந்தில்கண்ணன் பேரலம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இளவரசி பிரபாகரன் திருவாரூர் கூடு அடியிலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப நாளாக மனை வாங்கி வீடு கட்டணும்னு ஆசை, மனை வாங்கியாச்சு, அடுத்து வீடு கட்டி என் பொண்ணுக்கு நிறைய மலர்கள் வச்சு பார்க்கணும் ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் பூ பூத்திருப்பதை பார்த்தாலும் நாமளும் இது போல வளர்க்கணும்னு ஆசைப்படுவா, அதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டு மகாராணிக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு மகாராணி கண்டிப்பாக அந்த பூ மலர்கள் இடையில இருப்பாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, திருமணஞ்சேரி அனிதா தமிழ்வாணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, நாங்கள் 8 முன்பு வீடு கட்ட ஆரம்பித்தோம், நிறைய இழப்புகளை நிறைய போராட்டங்களுக்கு பிறகு மே மாதம் வீடு கட்டி குடிப்போனோம் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சூப்பருங்க, உங்களோட ஆசை நிறைவேறிச்சு. இன்னும் புதுசான ஒரு ஆசைகளை ஏற்படுத்திக்கோங்க, லட்சியத்தை ஏற்படுத்திக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் தோப்பு தெரு ஆனந்தவள்ளி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு 2 நான் அதிகமாக படிக்கலை, என் பெரிய பையன் இன்ஜினியர் ஆகிவிட்டார், பட்டம் பெற்றார், சின்ன பையன் பட்டம் வாங்கணும், அப்போதுதான் என் சாதனை நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 3 தேவை அப்படின்னு சொல்லிட்டு, 3 கழித்து உங்களுடைய சாதனை நிறைவேறும்.

வாழ்த்துக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அகர ஒருத்தூர் ஹரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நீண்ட நாள் ஆசை போலீஸ் ஆக வேண்டும், அதற்காக முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் முழு நம்பிக்கையுடன். இதுவே எனது மிகப்பெரிய ஆசை. நாகை அகர ஒருத்தூர் ஹரி இதை சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய ஆசை சீக்கிரமே நிறைவேற வாழ்த்துக்கள்ங்க. கார் வாங்கணும் ஆசை மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கருணா சித்ரா. இப்போ நேயர் கேட்ட பாட்டை காத்திருக்கிறாங்க, அவங்க அலட்சியம் நிறைவேறணும் இல்லையா, பாட்டு கொடுத்துடலாம்.

இந்த பாடலோடு நிறைவு பெறுவது வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சி.

நேரம் 12 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நேர்லி உங்கள் காரைக்கால் பண்பலையில் பகல் 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர். இன்றைய தளிர் செல்வன் கோவிஷ். 12:55 பன்னிசை, தென்னாடுடைய சிவனே என தொடங்கும் பாடல், பாடியவர் கோ சுப்பிரமணிய ஓதுவார் அவர்கள். 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:30 உலக தேங்காய் நாள் சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு சென்னை வானொலி நிலையம். 1:55 மெல்லிசை, 2:05 அச்சாணி. பந்தல் அலங்காரம் மற்றும் மேடை அமைப்பாளர் வேலை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி ஆறுமுகம் அவர்கள் பங்குபெறும் நேரலை. 3:00 கோபால் பல்படியின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். 4:00 ஊரும் உணவும். மயிலாடுதுறை மாவட்டம் பூதனூர் பேருந்து நிறுத்தம் அருகில் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். 4:30 வாய்க்கை.

27-25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் பணம் ஈட்டும் தென்னை. நாகப்பட்டினம் மாவட்டம் கோட்டாப்பாடி ஏ துரைராஜ் அவர்களுடன் நேர்முகம். 8:00 கோபால் பல்படியின் காற்றில் வரும் கானம். 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:30 பொன்னியின் செல்வங்கள்.

9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஈன் சொல்லமது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10 மணிக்கு இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன்.

இனி இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம். மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணமும். 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸின் தங்க மாணவர்கள்.

0: பெரிய கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வீ டூத் பேஸ்ட்.

மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்கும் பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இசை ராஜ்குமார் இசையில் யுகபாரதி வரிகளில் உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடிய ஆனந்தம் படப்பாடல் வருகிறது. இவர்களுக்காக ஹரிஹரன் கூடல் கார்த்திகேயன், அமுதா, அச்சையா, ஆதிஷ், ஹர்ஷவர்தன்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ செங்கல் சோலை மற்றும் மிதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் செலுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி.

0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இணைந்திருந்து கேட்கலாம் இளையராஜா இசையில் சாதனா சர்க்கம் பாடிய அழகி படப்பாடல். இவர்களுக்காக திருவாரூர் கூடூர் மாலாதேவி, ரவீந்தர், சுகன்யா, மரகதவேலன், அருண்மொழி, ஸ்ரேயாஸ்ரீ, திருவாரூர் கந்தசாமி, செல்லம்மாள், வேலா செந்தில்.

0: செய்ய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர் அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
3: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் பெயரளம் வழங்கும் நலம் தரும் நல்வுணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர்.
4: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
5: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.

0: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேரம் 12:25, இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் ரமணா கோகுலா இசையில் பழனி பாரதி வரிகளில் பத்ரி படப்பாடல். இவர்களுக்காக வருகிறது செம்மனார் கோவில் குணசேகர், திலகவதி பொன்சை, ஆறுமுகம் முத்துலக்ஷ்மி, பாலையூர் செல்வராஜ் செல்வி.

0: Why doesn't she just love me?
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 2-5 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை காலை 7:55 TLR லக்ஷ்மி நாராயண பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம் அன்னை ஏஜென்சிஸ் பறவை வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
4: 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
5: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
3: நேற்றில் இணை தொடர்ந்து கேட்கலாம் யுவன் சங்கர் ராஜா, இசையல் விஜய் சாகர் வரிகளில், ஹரிகரின் பாடிய தீனா படப்பாடல். இவர்களுக்காக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கலைவாணன், மெர்சி ராணி, வான்மதி, மோனிகா, பிரீத்தி, ஜென்சி, வான்முகிலன், அமீர் பவன், மருது, தர்மதுரை, தனமணி, உத்திரங்குடி சரவணன், தமிழரசி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சி நிறைவாக நந்தா படத்திலிருந்து பாடல் வருகிறது. இவர்களுக்காக குதூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, சமீமா பேகம், சலாமத் சுகைனா.

0: நேர்கள் இதுவரை கேட்டது மனதில் நின்றவை. சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி

0: கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லில் உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்காவுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டமைப்பு நிதி, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு, சுற்றுலா, தனியார் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்ததாக அவர் கூறினார். G20 நிதி அமைச்சர்கள் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக திருமதி நிர்மலா சீதாராமன் உலக வங்கி தலைவருடன் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் பல்வேறு கட்டமைப்புகளை மேம்படுத்த கடனுதவி பெறுவது குறித்து முக்கியமாக இதில் விவாதிக்கப்பட்டது. G20 நிதியமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஐரோப்பிய யூனியனின் பொருளாதார ஆணையர் திரு வால்டிஸுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. முன்னதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தென்கொரிய துணை பிரதமர் திரு கூ யுன்னுடன் இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாகவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லில் நடைபெறும் G20 நிதி அமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக பேசிய அவர், உலக அளவிலான நெருக்கடியின் போதிலும் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ந்து வருவதாக கூறியுள்ளார். நிலையான முதலீடு, ஏற்றுமதி, சேவைத்துறையில் வளர்ச்சி மூலம் இந்தியா பொருளாதாரத்தில் மேம்பட்டு வருவதாகவும் திரு அஜய் பங்கா தெரிவித்தார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்த விமானத்தில் 11 பேர் அடங்கிய மீட்புக் குழுவினர் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதில் 5.5 டன் அத்தியாவசிய மருந்துப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கார்கிலில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்தார். கார்கில் பகுதி மக்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப இந்த பாஸ்போர்ட் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அஞ்சல் துறையும் இணைந்து இந்த சேவை மையத்தை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மிசோரமில் பள்ளிகளுக்கு இடையேயான தூய்மை போட்டி தொடங்கியுள்ளது. மிசோரம் பசுமை பள்ளி இயக்கம் சார்பில் நடைபெறும் இந்த தூய்மை இயக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்தும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வழிவகை செய்கிறது. இதன் மூலம் பள்ளி மாணாக்கரிடையே தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று மாநில நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சப்தங்கா தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், ஆசிரியர்கள் மாணாக்கருடன் இணைந்து தூய்மை விழிப்புணர்வு இயக்கத்தில் பங்காற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின்

0: விபத்து காப்பீட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விபத்துக்குள்ளானவர்களின் குடும்பத்தினருக்கு காப்பீட்டுத் தொகை அளிக்கப்படும் என்று இந்தியன் வங்கியின் மேலாளர் திரு ராஜ்சேகர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிஎம்எஸ்பிஓன்றது இயர்லி வந்து பிரீமியம் 20 ரூபா தான். எனி கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட்டு, பாம்பு கடிச்சோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகியோ அது மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது அவங்க ஃபேமிலிக்கு உதவுற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து 70 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஎம்ஜேஜேபிஒய் வருஷத்துக்கு 436 ரூபா, அது வந்து 50 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து என்ரோல் ஆகிக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் நேச்சுரல் டெத்து ஆக்சிடென்ட் எந்த விதமாக அவங்களுக்கு ஒரு இருப்பு ஏற்படும் போது நம்ம கவர்மெண்ட் மூலமாக வந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒரு ஆள் வந்து ரெண்டுத்துலையுமே வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் மூலமாக இருந்தாங்கன்னா எஸ்பிஐலையும் 2 லட்சம், ஜேபிஐலையும் 2 லட்சம் உங்களுக்கு கிளைம் ஆகும்.
0: இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: எங்கள் வீட்டுக்காரர் சின்ன ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்தியன் அக்கௌண்ட் இருக்கு, அதில் இன்சூரன்ஸ் மூலிமா 2 லட்சம் கிடைச்சிது. எனக்கு 2 சின்ன குழந்தை இருக்கிறாங்க, ஒரு பாப்பாவுக்கு 1 வயசு, ஒரு பாப்பாவுக்கு 3 வயசு இருக்கு. அந்த காசு வந்து அவங்க பேரில் போட்டிருக்கேன், அவங்க படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகுது.
3: அண்ணா இறந்து நேராக 4 மாசம் 5 மாசம் ஆயிடுச்சுங்க. இப்போ 1.5 மாசத்துக்குள்ள கிளைம் பண்ணி கொடுத்துட்டாருங்க சார். எல்லாமே இந்தியன் பேங்க் மூலிமா எனக்கு 2 லட்சம் ரூபா வந்திருக்குங்க. பசங்க சின்னவங்களா இருக்காங்க, ஒரு 2 லட்சம் ரூபா கிடைச்சது வந்து அவங்களுக்கு அடுத்து ஸ்டடீஸ்க்கு என்ன பண்ணணும் அதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அவங்களுக்காக சேவிங்ஸ்ல போட்டு வச்சு காலேஜுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட செய்ய ரொம்ப உதவியா இருக்குங்க.
0: பீகாரின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பகல்பூர் மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கங்கை ஆற்றின் ஓரங்களில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாழ்வான இடங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு விஜயகுமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சாரன், வைஷாலி, அவுரங்காபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களின் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மிசோரமில் தொடர் கனமழை காரணமாக சிருளி பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. வட சவுண்டியி பகுதியில் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் பந்தார் அப்பாஸ், ஹோர்முஸ், ஜிரோஃப்ட் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய ஊடகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் ராணுவ மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதலில் வீடுகள் சேதமடைந்ததாகவும் 4 பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்தால் ஈரான் மீது மீண்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் சீ யூ ஜென்னை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி ஷர்மாவும், கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் கபிலா, தனிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-3, 11-2 என்ற செட் கணக்கில் எகிப்தின் மரியம் மெட்வாலியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரமித் டாண்டன் 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் கத்தாரின் அப்துல்லாவை வென்றார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 23-21 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் சோய்கி ஓங்கை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு மற்றொரு ஆட்டத்தில் அன்மோல் கார்பும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா கூறியுள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் கால்

0: சந்திக்கும் முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு
3: தெரியாது.
2: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட்
3: சொல்லணும். நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைக்கு தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ஜாமோ நகை மாளிகையின் பசந்தலேர் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம்பாக ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர்
3: என்ன?
2: என்ன
3: படிக்கிறீங்க? Female later. Summer on Uranus last for 21 years. An elephant drum can register more than 3 on the Richter scale. Lemurian bend their legs at the knee. Human teeth are the only part of the body that can't heal themselves. Sea stars don't have brains. House flies can't eat solid food. Honeybees beat their wings about 200 times a second. Octopus have 3 horns and bluebill. Dogs can smell cancer. Hummingbirds are the only bird that can fly backward. We eat too many carrots. Our skin can turn orange. A snail would take about 220 hours to crawl around 1.6 kilometer. Strawberries have more vitamin C than oranges. Human beings' bones are 5 times stronger than steel.
2: சூப்பரா சொன்னீங்கப்பா. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: மிலிட்டரி.
2: எதனால நீங்க ராணுவ அதிகாரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய போட்டோ பாப்பேன், அத பத்தி படிப்பேன்.
2: படிப்பீங்களா? அவங்க என்னென்ன பண்றாங்க?
3: நாட்டை காப்பாத்துறாங்க, நம்ம உயிரையும் காப்பாத்துறாங்க.
2: சரிங்கப்பா, நீங்க வருங்காலத்துல நீங்க சொன்ன மாதிரியே ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.

0: நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நேரம் 12:55. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமோ.

இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. காரைப்பண்பலையின் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: மனதோறும் ஏழு மகிழ்வலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. இடைவிடாத இடைக்கால பாடல்களின் இசைமழை. இது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த

0: இசைப்பாடும் தென்றல் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது இளையராஜா இசையில்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பொன்மானி படத்திற்காக

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தென்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கை கொடுக்கும் கைப்படத்திற்காக பி. சுசிலா சைலஜா பாடியது, இளையராஜா இசையில்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.

நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை காலை 10 நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை

0: மக்கள் டாக்டர் பாபுராஜந்தன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீனெட்ஸ் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதுச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மனதோறும் ஏழு மகிழ்வலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. ஒரு மணி 16 நிமிடத்தில் இணைந்திருக்கிற இந்த வேளையில தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் சம்சாரம் அது மின்சாரம் படத்திற்காக சித்ரா பாடியது. சங்கர் கணேஷ் இசையில், வைரமுத்து வரிகளில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இடைவிடாத இசைமழையில் நினைந்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேரம் 1:30.
6: இன்று உலக தென்னை தினத்தையொட்டி சில கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் ஈ அறவாழி அவர்கள். இவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் ஆவார்.
7: அன்பார்ந்த தென்னை விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம்.
8: ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 2 கொண்டாடப்படும் உலக தென்னை தினம் தென்னை துறையுடன் தொடர்புடைய மில்லியன் கணக்கான மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு சந்தர்ப்பமாகும். சர்வதேச தென்னை சமூக 1998 நிறுவியதன் நினைவு நாளை நினைவுகூரும் வகையில் இந்த நாள் உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தில் இந்தியா உட்பட 21 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த நாளில் சிந்தனை, கூட்டு நடவடிக்கை மற்றும் கொண்டாட்டத்திற்கான ஒரு தளமாக உருவெடுத்துள்ளது. ஊட்டச்சத்து, சுகாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்வாதாரங்களுக்கு தென்னை மரத்தின் மகத்தான பங்களிப்புகளை இது கௌரவிக்கிறது. அதே நேரத்தில் இந்த துறையின் எதிர்காலத்தை பாதுகாக்க எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை நமக்கு நினைவூட்டுகிறது. உலக தென்னை தினத்திற்கான கருப்பொருள்:
7: காலநிலை சவால்களை தாங்க வல்ல தென்னை, உணவு, ஆற்றல் மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்தல்
8: என்பது சரியான நேரத்தில் மற்றும் சிந்தனையை தூண்டும் வகையில்

0: உள்ளது. நவீன உலகில் தென்னையின் பல்துறை திறன் மற்றும் முக்கியத்துவத்தையும் சந்தை திறன் மற்றும் விநியோக யதார்த்தங்களுக்கான இடையிலான இடைவெளியை மூடுவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசரத்தையும் இது எடுத்து காட்டுகிறது. தென்னை இன்று பாரம்பரியம் மற்றும் நவீனத்தின் இடையில் இருக்கின்றது. கிராமங்கள் மற்றும் தீவுகளில் உள்ள வீடுகளின் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவதற்காக இது வாழ்க்கை மரம், ட்ரீ ஆஃப் லைஃப் என்று போற்றப்படுகின்றது. மறுபுறம் பார்த்தால் இளநீர் மற்றும் விர்ஜின் கோகனட் ஆயில் முதல் தென்னை நார் சார்ந்த பொருட்கள், செறிவூட்டப்பட்ட கார்பன் கைவினை பொருட்கள், ஊட்டச்சத்து மருந்துகள் மற்றும் உயிரி அடிப்படையிலான தொழில்துறை பொருட்கள் வரை உலகளவில் விரிவடையும் சந்தைகளை கண்டறிந்து வருவதால் இது மிகவும் விரும்பப்படும் உலகளாவிய பொருளாக மாறியுள்ளது. இயற்கை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களுக்கான தேவை அதிகரிப்பு எதிர்கால பொருட்களாக தென்னையின் இடத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. நவீன அறிவியல் தேங்காயின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நன்மைகளை அதிக அளவில் உறுதிப்படுத்துகின்றது. விர்ஜின் தேங்காய் எண்ணெய் இப்போது அதன் தனித்துவமான கொழுப்பு அமில சுய விவரத்திற்காகவும், இளநீர் அதன் இயற்கை எலக்ட்ரோலைட் உள்ளடக்கத்திற்காகவும், தேங்காய் மாவு பால் மற்றும் தாவர அடிப்படையிலான உணவுகளில் அவற்றின் பங்களிப்பிற்காகவும் பாராட்டப்படுகின்றது. செயல்பாட்டு உணவுகள் மற்றும் நிலையான உணவுகளை நோக்கிய உலகளாவிய இயக்கத்தில் இந்த தயாரிப்புகள் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளன. இந்தியா போன்ற உற்பத்தி செய்யும் நாடுகளுக்கு இது புதுமை, சான்றிதழ் மற்றும் பிராண்டிங் மூலம் அதிக மதிப்பை பிடிக்க வாய்ப்பளித்திருக்கிறது. இந்த துறையின் எதிர்காலம் புதுமை மற்றும் மதிப்பு கூட்டலில் உள்ளது. பாரம்பரிய தயாரிப்புகள் முதல் தென்னை உணவு முதல் அழகு சாதன பொருட்கள், தொழில்துறை மூலப்பொருட்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீட்டு பொருட்கள் வரை பல்வேறு வகைகளை பன்முகப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த புதுமைகளை அதிகரிப்பது, நிலையான தரத்தை உறுதி செய்வது மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த பிராண்டுகளை உருவாக்குவது அவசியம். தென்னை 90 மேற்பட்ட நாடுகளில் பயிரிடப்படுகின்றது. இது 10 மில்லியனுக்கும் அதிகமான விவசாய குடும்பங்களை ஆதரிக்கின்றது. உலகின் முன்னணி உற்பத்தியாளர்களின் ஒன்றான இந்தியா உலகளாவிய தென்னை நிகழ்ச்சி நிலை முன்னெடுப்பதில் சிறப்பு பொறுப்பை கொண்டுள்ளது. தென்னை மேம்பாட்டு வாரியம் மூலம் தரமான நடவு பொருள் உற்பத்தி, தென்னை சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துதல், தென்னை சார்ந்த பயிர் முறைகள் மூலம் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் மற்றும் பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான பல்வேறு திட்டங்களை நாடு செயல்படுத்தி உள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் விவசாயிகள், தொழில் முனைவோர், ஆராய்ச்சியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தென்னையுடன் தொடர்புடைய அனைவருக்கும் எனது தென்னை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தென்னையின் உண்மையான சக்தியை கண்டுபிடித்து அதன் வாக்குறுதியை செயல்படுத்தும் தொலைநோக்கு பார்வைக்கு நம்மை மீண்டும் அர்ப்பணிப்போம். விவசாயிகளின் மீள்தன்மை, படைப்பாற்றல் மற்றும் தென்னை மரத்தின் எல்லையற்ற ஆற்றல் ஆகியவற்றால் நாம் ஈர்க்கப்படுவோம். உறுதியுடனும் பொறுப்புடனும் இணைந்து செயல்படுவதன் மூலம் வரும் தலைமுறைகளுக்கு செழிப்பு, ஆரோக்கியம் மற்றும் நிலைத்தன்மையின் தூணாக தென்னை தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்ய முடியும்.
1: இதுவரை உலக தென்னை தினத்தை ஒட்டிய சிற்றுரை கேட்டீர்கள். வழங்கியவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் ஈ. அறவாழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: சுஷீலா குரலில் ஒலித்தது குல விளக்கு திரைப்பட பாடல்.
1: அங்க பாரு

0: அனைவருக்கு உளம்கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இணைந்திரங்கள் மகிழ்ந்திரங்கள். இது காரை பண்பலை 100.3. அன்பு சின்னம் திரைப்பட பாடல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். செட்டிநாடு, நடுவூர், சின்னசேலம் அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் இன்று மாலை உரையாற்றுகிறார். மழைநீர் சேகரிப்பில் மக்கள் பங்கேற்பு, ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2ம் கட்ட முன்னெடுப்புகள் உள்ளிட்டவை குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. இதனிடையே 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வரும் பெல்ஜியம் பிரதமர் பார்ட் டி வெபருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான தடையற்ற குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், மீஞ்சூரில் நாள் 1க்கு 400 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை அமைக்கப்படும் என்றார். ஆவடி மாநகராட்சியில் அனைத்து

0: வீடுகளுக்கும் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மதுரை கடலூர் மாநகராட்சிகள், 9 நகராட்சிகள், 20 பேரூராட்சிகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் வசதிகள் மேம்படுத்தப்படும். பழமையான 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை சீரமைக்க முதல் கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்க 410 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மதுரை மாநகராட்சியில் நவீன பாதாள சாக்கடை கழிவுநீர் மேலாண்மை பணிகளுக்காக 2400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாகர்கோவில் மாநகராட்சியில் விடுபட்ட மற்றும் புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளிலும், குன்றத்தூர் மற்றும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிகளிலும் 960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். சென்னை பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர் பகுதிகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த 236 கோடி ரூபாய் செலவிடப்படும். திருநெல்வேலி, சேலம் மாநகராட்சிகளில் 547 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திடக்கழிவிலிருந்து எரிசக்தி உற்பத்தி செய்யும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். சென்னை உட்பட அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 1850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். திருச்சி, திருப்பூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் 130 கோடி ரூபாய் செலவில் பெரிய பூங்காக்களும், மாநிலம் முழுவதும் 175 கோடி ரூபாய் செலவில் 250 புதிய பூங்காக்களும் அமைக்கப்படும். ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு சான்றிதழ் ஆகியவற்றை இணைய வழியில் பொதுமக்கள் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி அறிமுகம் செய்யப்படும் என்றார். கடந்த ஆட்சிக் காலங்களில் தங்களது கோரிக்கைகளுக்காக அமைதியான முறையில் போராடிய விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மனிதநேய அடிப்படையில் திரும்ப பெறப்படுவதாகவும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அமைச்சர், விழுப்புரத்தில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைய உள்ளதாக கூறினார். ஆம்பூர் மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவ சிகிச்சை வழங்க வசதிகள் செய்யப்படும். பன்ரொட்டி மருத்துவமனையில் பாம்புக்கடி, நாய்க்கடி போன்றவற்றிற்கு மருந்துகள் வழங்கப்படும் என்றார். லால்குடி புள்ளம்பாடியில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்துவதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றார். அனைத்து மருத்துவமனைகளில் மின்னணு தகவல் பலகை அமைக்கப்பட்டு பாம்புக்கடிக்கு எந்தெந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை வழங்கப்படும் என்ற விவரங்கள் அதில் இடம்பெறும் என்றார். நெல்லை, திருச்சி, தருமபுரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் புதிய செவிலியர் கல்லூரிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கூறினார்.
1: திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் தலா 100 இடங்கள் வீதம் ஆண்டுக்கு மொத்தம் 600 பிஎஸ்சி நர்சிங் பட்டய இடங்கள் உருவாக்கப்படுகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6 செவிலியர் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நிதியிலிருந்து நடத்திட தொடர் மற்றும் தொடரா செலவினமாக ரூபாய் 270 கோடி முன்மொழியப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள மருத்துவர் காலி இடங்களே இருக்கக்கூடாது என்பதன் அரசோட கொள்கை. ஒரு சில இடங்கள் இது இருக்கு, நிச்சயம் எங்கெங்கெல்லாம் அந்த வேகன்சி இருக்கோ அது ஃபில் செய்யப்படும்.
0: சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள். தமிழகத்தில் 6000 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள சேதமடைந்த கோவில்கள் புனரமைக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் காணாமல் போகும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி 20,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றார். கடலில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் திட்டம் விரைவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். கடல் வளத்தை பெருக்கும் நோக்கத்தில் கடலோர மாவட்டங்களில் செயற்கை மீன் குஞ்சுகள் உறைவிடங்கள் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 24 அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். செட்டிநாடு, நடுவூர் மற்றும் சின்னசேலம் ஆகிய அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு பிரிவுகளை நிறுவி புறக்கடை முயல் வளர்ப்பை ஊக்குவிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தமது மானிய கோரிக்கை

0: போது பேரவையில் தெரிவித்தார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பன்றி வளர்ப்பு பண்ணைகள் அமைக்கப்படும் என்றார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 30 மெட்ரிக் டன் திறன் கொண்ட நவீன ஒருங்கிணைந்த இறைச்சி பதப்படுத்தும் ஆலை அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 17 அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். விஞ்ஞானபூர்வமான கன்று வளர்ப்பு மற்றும் இனவிருத்தி மேலாண்மை பணிகள் 10 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். பேரவையில் பால்வளத்துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், கிராமப்புறங்களில் கொள்முதல் செய்யப்படும் பாலின் தரத்தினை பாதுகாக்க 25 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 60 தொகுப்பு பால் குளிர்விப்பான்கள் மற்றும் 40 தொகுப்பு குளிர்விப்பு நிலையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டப்படும் என்றார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளிக் கல்லூரி மாணாக்கரின் மனநலனை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆலோசனை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இம்மையம் செயல்படும் என்றார்.
1: திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலிங் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். கவுன்சிலிங் சென்டரில் போகும்போது ஒரு காம் அட்மாஸ்பியர் இருக்குமோ, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக அந்த கவுன்சிலர்கிட்ட உரையாடி அவங்களோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அதுக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கும். டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அத்தனை ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் சப்போர்ட் கொடுத்து அவங்கள வந்து இந்த போதை பழக்கம் இதிலிருந்தெல்லாம் அவங்கள மாற்றி ஒரு நல் வாழ்வுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சிக்கணும்.
0: தர்மபுரியில் அதிநவீன புதிய ஆதார் சேவை மையம் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு சராசரியாக 250க்கும் மேற்பட்டோர் பயனடையும் வகையில் உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் ஆதார் சம்பந்தமா யாருமே வந்து எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாமல் இருக்கிறதா இந்த சென்டர் ஓபன் பண்ணியிருக்கோம். இந்த சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் ஒரு நாளைக்கு வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த ஆதார் சென்டர் வந்து மார்னிங் 9:00 டு 6:00 வரைக்கும் ஒர்க் பண்ணும். 365 நாள் நம்ம இங்க வந்து ஆதார் பயன்படுத்திக்கலாம். ஆதார் சம்பந்தமான எல்லா விதமான அப்டேட்டும் நம்ம இங்கே கொடுக்கலாம். எல்லா வசதியும் இந்த சென்டரில் இருக்கு. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் சம்பந்தமா எதுவுமே வந்து பிரச்சனை இல்லாமல் நீங்கள் முடிச்சுட்டு போகலாம். நீங்கள்
0: விநாயகர் சதுர்த்தி வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையிலான மூலப்பொருட்களை கொண்டு பல்வேறு வடிவங்களில் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த ஈகை பகுதியில் 3 அடி முதல் 11 அடி வரை பல வகையான வடிவில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. பேப்பர் கூழ் மற்றும் மரவள்ளி கிழங்கு கலவையுடன் சிலைகள் தயாரிக்கப்படுகிறது. சிலை மீது அடிக்கப்படும் பெயிண்ட் உட்பட அனைத்தும் எளிதில் கரையக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களுக்கு எவ்வித தீங்கும் இதனால் ஏற்படாது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். செட்டிநாடு, நடுவூர், சின்னசேலம் அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மெல்லிசை.

0: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
0: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பந்தல் அலங்காரம் மற்றும் மேடை அமைப்பாளர் வேலை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் அரும்பாக்கம் ஆர் ஆறுமுகம் அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தும் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: ஐயா வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: பந்தல் அலங்காரம் அப்புறம் மேடை அமைக்கிறது,
1: ஆமாம் மேடம்,
0: இந்த தொழில் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா? எத்தனை வருடங்களாக இந்த தொழில் செஞ்சிட்ருக்கீங்க?
1: 37 வருடமாக செஞ்சிட்ருக்கேன் மேடம்.
0: 37. அப்போ மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு தொழிலாளர் தான் நீங்கள். ஓகே, எப்படி இதில் ஒரு ஆர்வம் எப்படி வந்துச்சு?
1: இது எங்கள் தகப்பனார் செய்த வேலையை வந்து, அதுக்கு பிறகு நான் அதை தொடர்ந்து அதை செஞ்சு அது கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் செஞ்சு செய்யறதுக்காக ஆசைப்பட்டு செய்ய ஆரம்பிச்சோம்ட்டான். நான் வெளியூரில் போய் கற்றுக்கிட்டு வந்து அதுக்கு பிறகு அதை ஃபுல்லாக செய்ய ஆரம்பிச்சேன்.
0: ஓ, இதுக்காக நீங்கள் வந்து பயிற்சியெலாம் எடுத்துருக்கீங்க?
1: பயிற்சி எடுத்துருக்கேன் மேடம்.
0: ஓகே, எப்படி என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க?
1: இப்போதைக்கு வந்து டெக்கரேஷன் ஃபுல்லாக மேடை அலங்காரங்கள் அனைத்தும் செய்கிறேன் மேடம். அதே அரசியல் ப்ரோக்ராமுங்களுக்கு உள்ள ஸ்டேஜி, பந்தல், மணவர டெக்கரேஷன் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் மேடம்.
0: சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது, ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு அலங்காரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எப்படி பிளான் பண்ணுவீங்க? ஏன்னா ஒரு பிளான் பண்ணாமல் வந்து எந்த ஒரு விஷயமும் சக்ஸஸ் ஆகாது.
1: கண்டிப்பாக முடியாது.
0: எப்படி பிளான் பண்ணுவீங்க?
1: நான் முன்கூட்டியே அவங்க ஆர்டர் வாங்கி, எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஆர்டர் வாங்கிவிடுவேன் மேடம். அந்த ஆர்டர் வாங்கிட்டுனா அதுக்கான மெட்டீரியலை என்னென்ன தேவைங்கிறதோ அதை கம்ப்ளீட்டாக பூர்த்தி பண்ணி கரெக்டாக அந்த மெட்டீரியலை ஃபுல்லாக எழுதிப்பேன். எழுதிட்டு ஆளுகளை வந்து ஃபுல்லாக இதெல்லாம் ஃபுல்லாக செய்யணும், ஃபுல்லாக எடுக்கணும்னு சொல்லி கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவோம். ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக முதல் நாளே போய் நாங்கள் வந்து முன்னாடி அவங்களுடைய ஒப்பினருக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம். ஏன்னா முன்னாடி செஞ்சு கொடுத்தா தான் நம்ம அவங்கள்ட்ட என்ன குறைகள் இருந்தால் நம்ம கேட்க முடியும். அதனால் கேட்டுக்கிட்டு அதுக்கானதை கரெக்டாக செஞ்சு கொடுப்போம் மேடம்.
0: இல்லை, இப்படி மாடல்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களா?
1: ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது மேடம், கேட்லாக் இருக்குது மேடம்.
0: ஓகே,
1: போட்டு கொடுப்போம். அவங்க என்ன மாடல் கேட்டாலும் நெட்டில் வந்து இப்போ எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த நெட்டில் இருக்கிற எடுத்து கொடுக்குற அளவுக்கும் செஞ்சு கொடுக்குறேன் மேடம்.
0: ஓகே, இப்போ மேடை அலங்காரம் பண்ணும்போது அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன?
1: கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மேடம், ஃபுல்லாக ரொம்ப எல்லாமே ரொம்ப எந்த ஒரு யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா சேஃப்டியாக செய்யறது தான் மேடம் என்னுடைய இதாகவும் செய்வேன். ஏன்னா ஒரு முறைக்கு 3 முறை பார்ப்பேன். ஒரு வேலையை செஞ்சிட்டேன்னா அதை நல்லா கவனித்து மீண்டும் பார்த்துக்கிட்டு தான் அதுக்கு பிறகு சொல்லுவேன் மேடம்.
0: ஓகே, ஒரு பாடல் கேட்கலாமா? உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்று கேட்போம், தொடர்ந்து நாம பேசலாம்.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் இணை வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மேலாணி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்கள்

0: மலை விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: பந்தல் அலங்காரம் மேடை அமைப்பு வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா நம்ம வந்து திருமணம் சொல்லலாம், காது குத்து, இந்த மாதிரி நிறைய வளைகாப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு இது இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரியான அலங்காரம் வந்து செய்ய முடியாது. ஸோ இப்போ இதை பற்றி சொல்லுங்கள் ஒவ்வொன்றா. அதாவது இன்னொன்று பட்ஜெட்டும் இதில் இருக்குது. சில திருமணங்கள் ரொம்ப கிராண்டாக கேட்பாங்க, சில திருமணங்கள் கம்மியாக கேட்பாங்க. இதுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து பிரித்து கொடுக்குறீங்க?
2: நான் கிராண்டாக நல்லா பெரிய லெவலில் செஞ்சுக்க மேரேஜ் மேடம், நிவேதா முருகன் மேரேஜ். அந்த மேரேஜ் அவங்க நிவேதா முருகன் அவங்க மச்சான் பொண்ணுக்கு மேரேஜ். அந்த மேரேஜ் வந்து பெரிய லெவலில் செஞ்சேன்.
0: சரி சரி.
2: பெரிய லெவலில் அது வந்து நாங்கள் 15 நாள் வேலை செஞ்சோம் மேடம். அதுதான் ஆரம்பம், இந்த பெரிய லெவலில் ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு ராஜி காம்ப்ளெக்ஸ் போன அவங்க இதுக்கு அந்த பெரிய லெவலில் செஞ்சேன் மேடம். அதை செய்கிறப்பெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் வெள்ளை கட்டி போட்டுறது தான் மேடம். அந்த அந்த ரொம்ப சிரமம். சிரமங்கள்னால் வந்து வெள்ளை கட்டுறதுனா பெரிய சிரமம். அதோட அதை அதுக்கு அதில் ஏறி இறங்கி செய்கிறது ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சுருந்தேன் மேடம். இப்போ உள்ள காலங்களுக்கு அது ஒரு அந்த இது நலிவடைஞ்சு போயிடுச்சு. அது வெள்ளை பந்தலுக்கு துணி கட்டி அதுக்கு பிறகு ஜீனா பேப்பர் டெக்கரேஷன் ஒர்க் தான் மேடம். டெக்கரேஷன்னாவே அதுதான். இப்போதைக்கு டெக்கரேஷன்
0: கீத்தால பந்தல் போட்டு
2: பந்தல் அடைச்சு மேலே பந்தல் ஃபர்ஸ்ட் பந்தல் போட்டு அதுக்கு பிறகு வெள்ளை துணி கட்டணும் மேடம். வெள்ளை துணி அது எத்தனை 500 அடியாக இருந்தாலும் சரி 600 அடியாக இருந்தாலும் கட்டி கொடுத்து அதுக்கு பிறகு டெக்கரேஷன் ஒர்க்கு ஜிகனா பேப்பர் ஒர்க்கு அதுதான் மேடம் ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன். இப்போ வந்து டெக்கரேஷனுங்கிறது வந்து இப்போ மாற்றங்கள் ஏகப்பட்டது ஆயிடுச்சு.
0: எல்லாமே ரெடிமேடாக.
2: ஆமாம் ரெடிமேட்.
0: நீங்கள் அப்போ இப்போ வந்து நீங்கள் ஒரே நாள்லேயே டெக்கரேட் பண்ணிடலாம்.
2: ஒரே நாளில் செய்கிறது இப்போ உள்ள மாடலுக்கு இப்போ ரெடிமேடுங்கிறதுனால ஒரே நாள்லேயே செய்கிறது இருக்குது மேடம். ஃபுல்லாக இது இப்போ இப்போ உள்ளதுக்கும் அதுக்கான தேவைக்கான பூர்த்தி தான் சமைச்சு.
0: அப்போல்லாம் வந்து நாள் ஆகும் இல்லையா திருமணம்னா? 2-3 நாள் முன்னாடியே நீங்கள் ஆரம்பிச்சு இந்த பந்தக்கால் முகூர்த்தம் பண்ணாலே நீங்கள் வேலையை.
2: ஆமாம் வேலை ஆரம்பிச்சாங்க மேடம்.
0: ஓகே. இப்போ அந்த மாதிரி ஒரு திருமணம் இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கோவில் திருவிழாக்கள்லாம் இருக்கும்ல
2: மேடம்,
0: அந்த கோவில் திருவிழா அந்த மாதிரியான ஃபங்க்ஷனோட அலங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வந்து வேற மாதிரி இருக்கும்.
2: ஆமாம் மேடம்.
0: ஸோ இதுலேருந்து அது வந்து வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு எப்படி நீங்கள் செய்வீங்க, அதுக்கு எப்படி செய்வீங்க, ரெண்டுத்துக்கும் மெட்டீரியல்ஸ் வந்து தனித்தனியாக வச்சுருப்பீங்க?
2: அதாவது கோவில் அலங்காரம்னாவே மேடம் ஃபுல்லாக அதாவது சாமி அலங்காரம் செய்கிறது அது தனி மேடம். எங்களுக்கு வந்து டெக்கரேஷன் ஒர்க்கு ஸ்டேஜ் ஒர்க்கு, அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னா அதுக்கு இந்த கச்சேரி ப்ரோக்ராம் நடக்குதுன்னா அதுக்கான ஸ்டேஜ், மேலே பந்தலுக்கு அதில் அலங்காரம் பண்ணுறது, கோவிலில் வந்து ஒரிஜினல் பூ நிற்கிறது பூ தொடுத்து அந்த பூவால் செட் பண்ணுறது, இது இதேமாதிரி செய்வோம் மேடம். இதேமாதிரி செய்கிறப்ப தான் அந்த செஞ்சு கொடுக்குறது மேடம்.
0: சரி ஓகே. இப்போது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த வாடிக்கையாளர் வந்து உங்ககிட்ட வரத்துக்கு முன்னாடியே ஒரு பிளான் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி இருக்கணும், இந்தந்த கலர் இருக்கணும், இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கணும். அதுவும் இப்போ உள்ளவங்கெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக வந்து முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி அவங்க ஒரு கற்பனையில் வருவாங்க இல்லையா, அவங்களோட இமேஜினேஷன் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அவங்க உங்ககிட்ட சொல்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது, ஆனால் அவங்களோட அந்த கனவு
2: அவங்களுடைய பூர்த்தி பண்ண முடியும் செஞ்சு அவங்களை கூப்பிட்டு கேட்போம். இது வேறு அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா, இந்த குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் உடனே அதை நிவர்த்தி பண்ணி செஞ்சு தரேன் நல்லா. ஏன்னா அவங்க டெக்கரேஷன் ஒர்க்குங்கிறது வந்து நம்ம அழகுபடுத்துறது தானே நம்ம ஃபுல்லாகவே நம்ம போகிறோம்.
0: அவங்களை ஒரு மன நிறைவாகவும் ஒரு சந்தோஷமாகவும் நம்ம
2: வைக்கணும்.
0: நல்லா பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு இது வேணும். உங்களோட இதுவும் வந்து பண்ணணும் அப்படின்னா அது நல்லா இருக்குங்கிற ஒரு பேர் கிடைச்சாதானே. இதை பார்த்து ஒரு 4 பேர்
2: கண்டிப்பாக மேடம். அவங்க சிம்பிளாக செய்ய போனாலும் நம்ம வந்து சிம்பிளாக செய்யறதே இல்லை மேடம். அவங்க வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு செய்ய விடுறாங்கன்னா நம்ம வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு தான் நம்ம செஞ்சு கொடுக்குறது. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தி ஏற்படும். அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம செய்யறதுக்கும் அவங்களுக்கும் ஒரு எண்ணங்கள் வந்து நல்லா செஞ்சுருக்காப்ல, நம்ம மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும் மேடம்.
0: ஓகே. ஒரு பாடல் கேட்கலாம், அவங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்
2: மேடம்.

0: பின்ன பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: மொத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டு கேட்கும் போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் ட்ரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 37 ஆண்டுகளாக வந்து இந்த பந்தல் அமைக்கிறது, மேடை அமைக்கிறது செஞ்சுட்டு வரீங்க இல்லைங்களா? இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பட்ஜெட்டோடு வருவாங்க உங்ககிட்ட. அது வந்து எப்படி நீங்கள், அதாவது குறைந்த அளவு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க, அதே வந்து அதிகமான ஒரு இது அப்படின்னா எந்த அளவுக்கு பண்ணுவீங்க?
1: லோ பட்ஜெட் 3000 ரூபாயிலும் செய்ய ஆரம்பிச்சுவோம் மேடம். லோ பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப 3000. அதிகபட்சம் ஏன்னா இன்றைக்கி ஆளுடைய கூலிகளுக்கு இருக்குது மேடம், எங்களுடைய கூலிகள் வந்து மெனகிறது எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு 3000 ரூபாய்க்கு ஆரம்பித்து தான் மேடம் அதை வந்து நம்ம வந்து செஞ்சு நல்ல கொஞ்சம் நார்மலாக செஞ்சு கொடுக்க முடியும். அதை வந்து ஆரம்பித்து நம்ம ஒரு 8 லட்சக்கணக்கில் எவ்வளோ வேணாலும் செய்யலாம் மேடம்.
0: ஓ, அதாவது இப்போ அதாவது குறைந்த அளவில் செய்வீங்க, அதே மாதிரி லட்சக்கணக்கிலையும் நீங்கள் செய்வீங்க. ஆனால் ஒரு அழகான ஒரு அலங்காரம் எனக்கு வேணும்னு வச்சுங்களேன், ஓரளவுக்கு குறைந்த அளவில் செய்யணும், அந்த மாதிரி செய்ய முடியுமா?
1: நார்மல் ஒரு 15000 ரூபாய்க்கு
0: ஓகே, 15000 பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாமே வந்து கவர் ஆகி பண்ணுவீங்க. ஓகே, இப்போ எப்படி நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2-3 நாள் கேம்பரமும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதை எப்படி அதுக்கு சார்ஜ் பண்ணுவீங்களா?
1: உங்களுக்கு ப்ரொசீஜர் எக்ஸ்டென்ஸாக உங்களுக்கு இப்போ அதாவது மொதல் நாள் போகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், மக்கள் அதுக்கு 3 நாள் ஆகிட்டுனா கொஞ்சம் பணம் கொடுத்தாலும் மேடம்.
0: ஓகே, அப்போ அந்த அந்த நாள் ஒவ்வொரு நாளுக்கும் ஆனால் நீங்கள்
1: ஒரு நாளுக்கு இல்லை வேலை 2 நாளுங்கிறது கணக்கு, 3 நாள் போனிச்சுன்னா நம்ம அது கண்டிப்பாக மெட்டீரியல் வந்து நாங்கள் அடுத்து

0: ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும்,
1: எடுத்துக்கணும்,
0: எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம அதை போய் வச்சு தான் நம்ம பிழைப்பை நடத்த முடியும்.
1: ஓகே, நம்ம ஒரு பாடல் கேட்கலாம், தொடர்ந்து பேசலாம்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சொலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமோநகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
7: நெத்தி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: சார், இப்போ பந்தல் அலங்காரம் அந்த மேடை அமைப்பு எல்லாத்துக்குமே வந்து முன்னாடிலாம் வந்து நீங்க ஆர்டிஃபிஷியலா செயற்கையான பூக்கள் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க, ஆனா இப்போ உள்ள ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நேச்சுரலான இயற்கையா கிடைக்கக்கூடிய பூக்கள், ஒரு வாசத்தோட இருக்கணும், நேச்சுரலான ஒரு இது இருக்கணும், அப்படி ஒரு கூலிங்கா இருக்கணும் மேடை, அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கறாங்க இல்லையா? அந்த மாதிரி அமைப்பெல்லாம் நீங்க செஞ்சு
8: கொடுத்தீங்க,
0: எப்படி என்ன மாதிரியான?
8: எங்களுக்கு வந்து நாங்க ஓசூர்ல பெங்களூர்ல இருந்து பூ வரைக்கும் மேடம், பூ வச்சு நேச்சுரல் ஃபுல்லா ஃபுல்லா பூ வச்சு அந்த பூக்கள் வந்து ஜெருப்புரா ஆஸ்பிரஸ் இலை அந்த மாதிரி லீஃப் எல்லா இலைகளும் வச்சுட்டு அவ்வளோ ஃபோம்லாம் வச்சு ஃபிட் பண்ணி ஃபுல்லாக அலங்காரங்கள் செய்யறதுக்கு அதுக்கான தேவையான அத்தனை இதுவும் முதல் நாள் நாளைக்கு மேரேஜ்னா இன்றைக்கி வர வச்சிடும் மேடம். வர வச்சு அதை தண்ணியில் வச்சு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி கரெக்டாக செஞ்சிடணும் மேடம். அப்போ தான் அது வந்து நல்லா பூத்து நல்லா நல்லாவும் இருக்கும் மேடம்,
0: வாடாமல்
8: இருக்கிறதுக்காக.
0: இப்போ அந்த வாடாமல் இருக்கக்கூடிய ஒரு பூக்கள் தானே நீங்கள் வந்து அதில்?
8: ஆமாம் மேடம், ஆமாம் செய்ய மேடம், அந்த ஃபோமில் குத்துறது மேடம்.
0: என்னென்ன பூக்கள் அந்த மாதிரி இருக்குது?
8: பூக்கள் ஜெருப்புறான்னு இருக்குது மேடம், ஆஸ்பிரஸ் இலை இருக்குது மேடம், லில்லியம் இருக்குது, கிளாட் இருக்குது. பூ வகைகள் பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஏன்னா வெரைட்டிகள் வந்து ஏகப்பட்ட இருக்குது மேடம். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சேர்த்து அதை வாங்கி செட் பண்ணுறதுக்கு முதலாளியே வச்சு தண்ணி வைக்கணும், தண்ணி வச்சு தான் ஃபுல்லாக செய்யணும் மேடம்.
0: தண்ணி வச்சுனா எனக்கு
8: தண்ணி முதல் நாள் முதல் நாள் வர வச்சு அதை ஃபுல்லாக அடியை வெட்டி விட்டு தண்ணி வச்சிடணும்.
0: ஓ, அவங்க வேரோடே கொடுத்துருவோம்.
8: அதில் வேறு அந்த வேர் எடுத்து அந்த கட் பண்ணி முடிச்சாதான் மேடம் அந்த பூ வந்து பூக்காக
0: சைஸாக கட் பண்ணி
8: கட் பண்ணணும்.
0: ஓகே,
8: அப்போ தான் அந்த பூ வந்து பூக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த அங்கேருந்து வர்றது தண்ணி இல்லாமல் தான் வந்திருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு பார்சலில் வர்றது, அதுங்க வச்சு அதுக்கு ஒருக்க வச்ச பிறகு தான் நல்லா இருக்கும் மேடம். அது தண்ணியை உறிஞ்சிட்டு இப்போ நம்ம அள்ளி தண்டு இருக்குல்ல, அள்ளி பூ இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். அது அந்த தண்டு வழியே தண்ணி ஃபுல்லாக ஏறிடும், ஏன்னா பிறகு அது நல்லா ப்ரெஸ் ஆகிடும் மேடம்.
0: ஓ, அந்த தண்ணி உறிஞ்சிக்கிட்டு அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் அது நல்லா அதே மாதிரி இருக்கும்.
8: அந்த ஃபோம் இருக்குல்ல, ஃபோம் நம்ம தண்ணியில் ஊற போட்டு தான் ஃபோம் எடுப்போம். அந்த ஃபோம் வந்து கரெக்டாக 3 நாளைக்கு அந்த தண்ணியை விடாது மேடம். 3 நாளைக்கு அதில் நம்ம பூவை குத்திட்டோம்னா கரெக்டாக அது வந்து ஒரு 24 மணி நேரம் நல்லா இருக்கும் மேடம்.
0: ஓகே ஓகே, அதை திரும்ப யூஸ் பண்ண முடியாது,
8: நோ யூஸ் மேடம், அது அதை தூக்கி தான் மேடம், ஓன் யூஸ் தான் மேடம்.
0: அவ்வளோ விலை கொடுத்து அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வாங்கி
8: நான் செய்யுது மேடம். நாங்கள் ஆர்டிஃபிஷியல்னால் வந்து நாங்கள் வாங்குறது வந்து எங்களுக்கு யூஸ் ஆகும், அடுத்தடுத்தது இது ரியலுங்கிறது வந்து அன்னு அது வந்து வைக்க முடியாது மேடம். இந்த அதுக்காக அது அது ஒன் யூஸ் தூக்கி போட வேண்டியதான் மேடம். அப்போ தான் பார்ட்டிக்காரங்கள்ட்ட வந்து அதிக அமௌண்ட் வாங்க வேண்டியது மேடம். அந்த அதிக அமௌண்ட் கொடுக்குறப்ப அதை சில பேரும் சில பேர் அம்மா வாங்கிட்டு வந்து இவ்வளோ செஞ்சுருக்கீங்க சொல்லி பணத்தை கரெக்டாக கொடுக்குறவங்களும் இருக்காங்க. பணத்தை வந்து இல்லைங்க எங்களுக்கு வந்து இதை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க.
0: இப்ப நீங்க சீசன் இருக்கு இல்லையா, இப்ப சில பூக்கள் சில சீசன்ல கிடைக்குது, அப்போ சீசன் இல்லாத டைம்ல கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
8: சீசன் இல்ல இல்ல, எப்போதும் பெங்களூர்ல வந்து அது ஃபார்ம் தான் மேடம், அந்த ஃபார்ம் தனியா தனியா வச்சிருக்காங்க, அதுக்கு நம்ம கேக்குறப்பலாம் பூ கொடுத்துருவாங்க.
0: பூ இருக்கும், ஆ
8: இருக்கும் மேடம்,
0: அந்த மாதிரி அவங்க உற்பத்தி
8: பண்ணிட்டு இருக்காங்க.
0: சரி ஓகே. இப்போ அதே வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு சீசன்னா நீங்கள் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்லாம் வந்துடும், நீங்கள் எடுத்துருவீங்க. இப்போ ரொம்ப மழை பெய்யுது, இப்போ ஐப்பசி கார்த்திகையிலலாம் மேரேஜ் வைக்கிறாங்க அப்படின்னு வச்சு
8: சிரமம் தான் மேடம். இப்படி நல்லா அதுக்கு அதான் முன்ன முதல் நாளுக்கு முதல் நாளே முன்னாடியே போட்டுருவோம்.
0: ஒரு நாள்
8: ஒரு நாளுக்கு முன்னாடியே போட்டுருவோம், ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து

0: நாளைக்கு வந்து கிடைக்குதோ கிடைக்கலன்னு ஒரு பயத்துல முன்னாடியே போட்டு நாங்க வச்சு.
1: கிளைமேட்டும் நல்லா இருக்கிறதுனால வாடாம?
0: ஆமா, வாடாம இருக்க மேடம்.
1: ஓ சரி சரி. இப்போ அந்த நேச்சுரல் எதுவும் பண்றீங்க நீங்க? ஆர்டிபிஷியல்
0: எதுவும் செய்யறோம் மேடம்.
1: பண்றீங்க இப்போ ஒரு ஸ்டேஜ் நீங்க பண்றீங்க, ஒரு ஒரு கலை நிகழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் பண்றீங்க அப்படிங்கும் போது நிறைய குழந்தைங்க கூட அதுல இருப்பாங்க. எப்படி நீங்க பாதுகாப்பு எப்படி உறுதி செய்யறீங்க?
0: பாதுகாப்பு வந்து நாங்க வந்து நாங்க போட்டு முடிக்கிற வரலையும் எந்த பிரச்சனையும் இல்லாம கரெக்டா முடிச்சு பாட்டிக்காரங்களை கூப்பிட்டு இது வரைக்கும் பூ போட்டு கொடுத்துட்டோம், பூவை பாருங்கன்னு ஃபோட்டோ எடுத்து, ஃபோட்டோ நாங்களும் எடுத்துப்போம், அவங்களையும் ஃபோட்டோ எடுக்க சொல்லிப்போம் மேடம். அவங்கள கிட்ட வந்து சொல்லிவிடுவோம், எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுவோம். சொன்னதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது வேற மாற்றங்கள் செஞ்சு கொடுக்கணுங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் மேடம் அவங்கள வந்து பாதுகாப்பு, பசங்களை பாதுகாப்பு பண்ணிங்க. ஏன்னா இப்போ பிச்சுட்டுனா போது நாளைய ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி முடிச்சு கொடுத்துருக்கோம், அது சரியாக வராது, கரெக்டாக நீங்கள் ஏதாவது நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பு தாங்கன்னு சொல்லிட்டு வந்துடும் மேடம்.
1: இல்லை நான் கேட்குறது இப்போ எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் அதில் கொடுக்குறீங்க?
0: எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து லைட்டிங்ஸ் கொடுப்போம் மேடம். அதெல்லாம் ஃபுல் அந்த அளவுக்கு சேஃப்டியாக தான் மேடம், ஃபுல்லாகவே அதுக்கு ஒரு ரொம்ப சேஃப்டி ஃபுல்லாக பின்னு த்ரீ பின்னு போட்டு அந்த மாதிரி தான் சேஃப்டி பண்ணி தான் மேடம் கொடுப்போம்.
1: எல்லா விதத்துலையுமே வந்து ஒரு
0: சேஃப்டி மெயினே நமக்கு நம்ம அவங்க பார்ட்டிக்காரவங்களுக்கு வந்து நமக்கு மெயினுக்கு சேஃப்டி தான். ஏன்னா மேரேஜ் காலில் ஃபுல்லாகவே கரண்டை கொடுத்துட்டு அது ஏன்னா பொண்ணு மாப்பிள் நிற்கிறோம்ல, அது ரொம்ப சேஃப்டி பண்ணுவோம் மேடம்.
1: அதான் கேட்குறேன், ஒரு சின்ன குழந்தைங்களும் இருப்பாங்க.
0: ஆமாம் மேடம்.
1: இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் இருக்கும்போதும் நீங்கள் வந்து அதெல்லாம் கரெக்டாக
0: கண்டிப்பாக
1: பண்ணுவீங்க. ஓகே, இன்னொரு உங்கள் விருப்பமான பாடல் கேட்போம், தொடர்ந்து நாம் பேசலாம்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் பேரளம் வழங்கும் நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர்
1: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்
2: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது
3: பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை காலை 7:55 TLR லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம் அன்னை ஏஜென்சிஸ் பறவை வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
5: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
0: பந்தல் அலங்காரம் மற்றும் மேடை அமைப்பு செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் அரும்பாக்கம் ஆறுமுகம் அவர்கள் அவங்களோட அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு மேடை அமைக்கிறது அப்படிங்கிறது எப்படி பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிறதுலேருந்து எந்தெந்த மாதிரியான பட்ஜெட்டில் பண்ணலாம், என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் ஆர்டிஃபிஷியல், அதே மாதிரி அவங்களோட சிரமங்களும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மழைக்காலங்களில் இந்த மாதிரிலாம் பாதுகாப்பான ஒரு இது தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் இதுவரை சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்து வந்து இதில் உள்ள அந்த தொழில்நுட்பம் அதை பற்றி சொல்லுங்கள். நவீன தொழில்நுட்பங்கள் நிறைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்திருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நவீன தொழில்நுட்பங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? முன்னாடி லைட்டு வந்து இந்த சாதாரண பல்பு தான் இருக்கும், இப்போ LED வந்திருக்கு. அது மாதிரி இன்னும் என்னென்னலாம் வந்திருக்கு?
6: இப்போ நாங்கள் LED பல்ப் வந்து கீழே வைக்கிறதோட சரி மேடம், நம்மளோட டெக்கரேஷன் ஒர்க் போகிறது இப்போ வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு தடவையும் வாங்குறாங்க. ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் வாங்குறோன்னா அந்த ஆர்டருக்கு தகுந்தாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக அதுவும் செஞ்சு வாங்கி தான் மேடம் செஞ்சு செய்கிறோம். சமயத்தில் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும், கார்பெண்டரை கூப்பிட்டு அதை ஃபுல்லாக வடிவமைச்சு ஃபுல்லாக செஞ்சு தான் மேடம் ஃபுல்லாக செய்கிறாமே இருக்கும் மேடம்.
0: இப்போ வந்து எப்படின்னா அந்த கலர், அதாவது பொண்ணு மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ஸு, அந்த ஃபங்க்ஷன் யாருக்கோ இல்லை ஒரு குழந்தையோட பர்த்டே ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்டு கேட்குறாங்க. அந்த அந்த கிளாத்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அது ஒரு மாதிரி நல்லா
6: இருக்கு. ஆமாம்,
0: அதெல்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க?
6: பெங்களூர்லேருந்து எடுக்கிறோம் மேடம், சென்னையிலேருந்து எடுக்கிறோம். நாங்கள் எல்லாம் மொத்தமாக ஹோல்சேலாக எடுக்கிறதுனால இது போயிடும் மேடம். இதை இப்போ இங்கே லோக்கலில் வாங்கினா அமௌண்ட் அதிகம் தான் மேடம். லோக்கலில் வந்து இங்கே வந்து 70 ரூபா கிட்ட போடுறாங்க மேடம். அங்கே வெளியிலாம் இப்போ வந்து 55 ரூபா 60 ரூபா போகிறோம். அதெல்லாம் நம்ம செய்கிறப்ப அதையும் அது அந்த பேக்ரவுண்ட் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறாட்டியும் படாதப்பட்டு பண்ணும் மேடம். ஏன்னா அவங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி ரொம்ப சிரமப்படுத்துவாங்க.

0: அதுக்கப்படியே செஞ்சு முடிச்ச பிறகு எனக்கு இதுக்கு நல்லா இல்லை, இதை நீங்கள் கொஞ்சம் மாற்றி கொடுங்க, அதையும் மாற்றி தான் மேடம். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ பொறுமையாக போகிறோமோ அவங்களுக்கு நல்லதுங்கிற மாதிரி தான் மேடம் பார்ப்போம்.
1: சரி, ஓகே. இப்போ வந்து அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனர்லாம் வைப்பாங்க, அதுவும் நீங்களே ரெடி பண்ணிடுவீங்களா?
0: பேனர் நம்ம வந்து செய்யறோம் மேடம். என்ன இருந்தாலும் அது வந்து இந்த வாசல் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு மட்டும் பேனர் நேம் அடிக்கிறோம் மேடம், அது பேனர் அடிச்சுப்போம் மேடம் ஃபுல்லாக போயிட்டு.
1: இப்போ வந்து நம்ம அலங்காரம் பண்றோம் இல்லையா, அதுல நிறைய ஆர்டிபிஷியல் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க. ஆனா சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி, சுற்றுச்சூழலை பாதிக்காத மாதிரியும் நீங்க அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா?
0: அந்த ஒரு காலங்கள் தான் மேடம், முன்னாடி வந்து ஜிகினா பேப்பர் இருந்தது, ஃபுல்லாவே ஜிகினா பேப்பரும் இல்லாமல் போயிடுச்சு மேடம். பிளாஸ்டிக் நம்ம 99% யூஸ் பண்றதே இல்லை மேடம், ஏன்னா பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த எல்லாம் துணியிலே செய்யப்பட்ட பூ தான் மேடம் ஃபுல்லாக செய்கிறோம். அது மக்கி போகிறது, அதை வச்சு தான் நாங்கள் வந்து யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் மேடம் அதை செஞ்சுக்கிட்டு
1: இருக்கோம்.
0: நேச்சுரல் ஃப்ளவர் அன்னையோ அது மாடு மாடு திங்கிறதுக்கு நல்லா அது ஒன்றும் ஒரு வாய்ப்பு இல்லை மேடம். அது தூக்கிப்படி யாருக்கும் எந்த யூஸ் இல்லை, அது மடிச்சு போயிடும் ஒன்றே மேடம். இந்த இதுக்கு பிரச்சனை யாருக்கும் இந்த சுற்றுச்சூழலாக இருக்க எந்த பிரச்சனையும் கிடையாது,
1: பிரச்சனை இல்லை அதுக்கு பாதிக்காத அளவுக்கு தான் பண்ணுறீங்க. ஓகே, இன்னொரு நம்ம பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்போ வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எதிர்காலத்தில் இந்த தொழில் எப்படி இருக்கும்?
1: நான் அட்வர்டைஸ்மெண்ட்டாக போயிட்டுருக்கேன் மேடம். இந்த தொழில் இதை வந்து இன்னும் வர இளைஞர்கள் வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் நல்லா நம்ம செய்யலாம் மேடம். பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸாகவும் நல்லா இப்போ ஏகப்பட்டது எல்லாம் ரெடிமேட் ஆகிடுச்சு. கஷ்டம் மின்னப்பட்ட கஷ்டங்கள் கிடையாது. இப்போ ஈஸியாக இருக்குது, ஈஸியாகவும் கிடைக்குது, எல்லாரும் செய்யலாம். எல்லாம் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது.
0: ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கணுங்கிற
1: அவசியம் இல்லை. முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டுக்கிட்டாங்க, கற்றுக்கிட்டேன் மேடம். இப்போலாம் அந்த இதுவே இல்லை மேடம். இப்போ ஈஸியாக எல்லா பொருளும் ஈஸியாக கிடைக்குது, வாங்கிட்டு வந்து செய்கிறாங்க. ஒரு பொருளை செய்யறதுக்கு முன்னாடி சிரமம். இப்போ பொருள் செஞ்சு செய்யணும். பூ கோக்கறதுனா பூவை வாங்கி அந்த பூவை வாங்கி கோத்து லீஃப் தனியாக அது இல்லை கோத்து செய்யணும். இப்போ அப்படி இல்லை மேடம், எல்லாமே கோத்து விற்கிது, வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டு
0: போயிடுறாங்க.
1: புதுசா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேடம்
0: இருக்கு.
1: இப்போ ஏஐ வரல வந்துச்சு, ஏஐ வந்து ஃபுல்லாக அது வேறு இன்னும் ஃபுல்லாக போட்டுட்டுருக்காங்க மேடம். செய்ய செய்யறது வாய்ப்புகள் இருக்குது மேடம்.
0: எப்படி அது உங்கள் தொழிலில்
1: இப்போ அது இப்போ வந்துருக்காங்க ஃபுல்லாக அதை எடுத்து இப்போ அந்த மாடலை எடுத்து கொடுக்குறாங்க மேடம். ஏஐயில் உள்ள மாடலை எடுத்து கொடுக்குறாங்க.
0: சரி,
1: இந்த மாடலை செட் பண்ணி கொடுங்க. அதே மாடலை நாங்கள் செட் பண்ணுறோம் மேடம். ஃபுல்லாக அதுக்கான மெட்டீரியலை வாங்கி ஜாமான் செட் பண்ணி செஞ்சுட்டு தான் மேடம் இருக்கும்.
0: சரி, ஓகே. இதுவரை வந்து பந்தல் அலங்காரம் அப்புறம் மேடை அமைப்புகள் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
1: நன்றி மேடம். இதுக்கு எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பந்தல் அலங்காரம் மற்றும் மேடை அமைப்பாளர் வேலை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் அரும்பாக்கம் ஆர் ஆறுமுகம் அவர்கள் தனது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

நேரம் 2:55 15 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர் 4 சென்டிமீட்டர், குடுமியான்மலை 3 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை 3 சென்டிமீட்டர், கீரனூர் 2 சென்டிமீட்டர், ஆலங்குடி, அன்னவாசல், திருமயம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியிலும் அதிகரித்து இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.6 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.6 டிகிரி செல்சியஸ். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தேவாலா, பார்வுட், மதுரை மாவட்டம் கல்லன்றி ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். அதிகள வெப்பநிலை திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், கோயம்புத்தூர்

0: மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இன்று நாளை திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் இடிமின்னலுடன் லேசானது மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 4ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 5ஆம் தேதியன்றும் இதே வானிலை தொடரக்கூடும். 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருக்கக்கூடும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 34.7 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3.

0: தொடர்கள் கேட்கலாம், ரசிக்கலாம். கோபால் பல்பொடியின் லைக், ஷேர், கமெண்ட். இது எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்,
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட். இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய

எல்எஸ்சி நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னோடனே கேள்வி எங்கே காணுமே அப்படின்னு பார்க்குறீங்களா? எப்படி பக்கத்தில் போய் பாருங்க. எஃபி பக்கத்தில் எல்எஸ்சின்னு ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த போஸ்ட்டில் நாம் என்ன கேள்வி கேட்டிருக்கோம்னா, நீங்கள் தட்டிலேயே கை கழுவுவரா இல்லை தட்டையும் சேர்த்து கழுவும் நல்லவரா அப்படின்னு தான். கேள்விக்கான கமெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? இது எல்எஸ்சி

காதோடு கானம் பாடும் கற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நாம் கேட்டிருக்கிற இன்னைக்கு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தட்டிலேயே கை கழுவுவரா, தட்டையும் சேர்த்தையே கழுவுவரா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 30 மெசேஜஸ் வந்துருச்சு. இன்னும் நிறைய மெசேஜ்களை நம்ம எதிர்பார்க்குறோம். எந்த அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம படிச்சிடலாம். நாம் கேட்ட கேள்விக்கு இவங்க போட்ட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் தோப்பு திரு வேல்முருகன், மாலை வணக்கம். ரகசியத்தை சொல்லிட்டீங்க, தட்டையும் சேர்த்து கை கழுபவர் நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையாக போயான்னு தெரியாது, நம்ம கேட்டுட்டு பதில் சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேரும் சாப்பிட்டு விட்டு தட்டை கழுவி வைப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமத்தை சொல்லியிருக்கிறாங்க. அண்ணப்பேட்டை ஜோதி. காரைக்கால் நளினி, நான் தட்டையும் சேர்த்து தான் கழுவேன், அதுதான் சிறப்பு. வேலையும் முடிந்துவிடும், வேலையும் முடிந்தது அடுத்த வேலையை பார்க்க போகலாம், அதை சேர்த்து வைத்து கழுவும் பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அன்பு தோழிக்கு வணக்கம். வணக்கங்க, எங்குங்க கேட்ட கேள்வி பதிலை காணோம், வணக்கத்தை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கொடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, வணக்கங்களும் சொல்லியிருக்காங்க. வணக்கங்க, வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்கும். கொள்ளிடும் கருணாநிதி, நான் தட்டில் கை கழுவும் கழுவும் தட்டை கழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமத்துங்க, இது யார் சொல்லியிருக்காங்கன்னா கொள்ளிடம் கருணாநிதி சொல்லியிருக்கிறாங்க. ஷால்னேரியா, நானும் சாப்பிட்டவுடன் தட்டை கழுவிடுவேன், அப்போ தான் பாத்திரம் சேராது, நம்ம வேலையும் சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் அருள் இதை அனுப்பிச்சிருக்கிறாங்க. கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குத்தாலத்துலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியலங்க, வெறும் பேர் மட்டும்தாங்க போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இனிய காலை அன்பான மாலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலம் சிவா இதை அனுப்பிச்சிருக்கிறாங்க. நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆனால் பதிலை சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் அந்த கேட்டகரியாக இருப்பாங்களோ, தட்டிலேயே கை கழுவுற கேட்டகரியாக இருப்பாங்களோ. சரி, ஓகே. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, நான் தட்டையும் சேர்த்து கழுவி வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் தட்டையே சேர்த்து கழுவுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா அஸ்ட்ரோமீனா பக்கிசாமி அத்திக்கோட்டகை. நாகை சிக்கல் சரண்யா சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு, தட்டையும் சேர்த்து தான் கழுவணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சமத்தா. அடுத்தது பார்த்திங்கன்னா, முதலில் தட்டில் கை கழுவேன், பின்னர் தட்டையும் சேர்த்தே கழுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் மருத பட்டணம் இருவேலி ரேவதி இளங்கோவன். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் எங்களுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன், நான் எப்பொழுதும் சாப்பிட்ட பிறகு என்னுடைய தட்டை நான் கழுவி வைப்பேன், எப்பொழுதும் பிறருடைய உதவியை நான் எதிர்பார்க்க மாட்டேன், என்னுடைய வேலை தான் சரிவர செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. இளவரசி திருவாரூர் கூடூர்லேருந்து, தட்டில் கழுவ மாட்டேன், தட்டையும் சேர்த்தே கழுவேன், ஏன்னா நான் தானே பாத்திரம் விளக்கணும், என்ன தொழில் இப்படி விதவிதமாக கேள்வியை கேட்டு எங்களை யோசிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து தட்டிலேயே கை கழுவுற வழக்கத்தை வச்சுருப்பாங்க, அது ஒரு சின்ன மாற்றத்தை இதை ஏற்படுத்தலாமே அப்படிங்கிறதும் நிறைய பேர் இதில் போய் கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அவங்க வைஃப் இதை பார்த்துட்டு போய் தானே சொல்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க இல்லையா. இந்த நிமிஷத்துலையாவது அவங்க அதை மாற்றிக்கலாம் இல்லையா. இது மாதிரியான ஒரு கலாட்டா கேள்வியாக இருந்தால் நீங்கள் என்ன மாதிரியான பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டு வைக்கிறோம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

பாடும் கற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. எஃபி பக்கத்தில் நாம் நீங்கள் வந்து சமத்தை சாப்பிட்ற தட்டை கழுவி வச்சுரு ஆளா இல்லை அதே தட்டில் கை கழுவுற ஆளா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் நமக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க கமெண்ட்ஸாக. அந்த வகையில் இவங்க என்ன வகை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருவோம். கும்பகோணம் குமரன், இனிய மதிய வணக்கம். சாப்பிட்டு முடிந்த கையோடு உடனே தட்டை கழுவி வைத்து விடுவேன். இந்த நல்ல பழக்கத்தை எப்பொழுதும் பின்பற்றி வருகிறேன் அப்படின்னு சமத்தா அவங்க சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, நாங்கள் தட்டில் கை கழுவு வைப்போம், பின்பும் அதே அனைவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் எல்லா பாத்திரங்களையும் ஒரே நேரத்தில் விலக்கி வைத்து விடுவோம், அதை கழுவி வைத்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, சட்டையும் சேர்த்து கழுவுவர். ஓ, அதாவது சாப்பிட்ட தட்டை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, சட்டைன்னு அதில் போட்டாங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி இதை சொல்லியிருக்கிறாங்க. திருபுவனம் சத்தியபாமா, தட்டையும் சேர்த்து கழுவேன், என் தங்கை அலமேலு மங்கை எப்பவும் தட்டிலேயே கை கழுவிடுவாள், அந்த தட்டையும் நானே கழுவேன். பார்த்தீங்களா, இவங்க தங்கை வந்து இந்த மாதிரி வாழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ணுறாங்களாம், இதை அவங்களே சேர்த்து கழுவுறாங்களாம். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை தியாகு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவரிக்காடு வித்யா வீரமணி, முதலில் தட்டிலேயே கை கழுவி பிறகு தட்டையும் சேர்த்து கழுவி வைத்து விடுவேன், எப்படி பார்த்தாலும் அந்த வேலையும் என்னுடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தனியாக போய் கழுவுனா என்ன, தட்டில் கழுவுனா என்ன, அந்த தட்டை நான் தானே கழுவி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தட்டில் கை கழுவ மாட்டேன், எழுந்து போய் கை கழுவேன், சமயங்களில் தட்டையும் கழுவுவேன், நான் எப்போதுமே தட்டை கழுவ மாட்டேன், எப்போதாவது தட்டை கழுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பேரலம் செந்தில் கண்ணன் இதை சொல்லியிருக்கிறாங்க. இனிய மதிய வணக்கம். திருமணம் ஆகிட்டாலே எல்லா வேலையும் நாம தான் பார்க்கணும், தட்டையும் சேர்த்து தான் கழுவணும். சத்யா மணக்குடி அப்படி, இது என்ன வம்பா போச்சு, வேலையை பிரித்து கொடுத்தா எல்லாரும் கழுவாங்க இல்லையா. திட்டச்சேரி ஃபைஜூர் ரகுமான், நான் தட்டில் கை கழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மை சொல்லிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியம், நான் தட்டிலே கை கழுவும் பழக்கம் உண்டு, தட்டையும் கழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெருமையாக சொல்லிட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா. இன்னையில இருந்தாலும் அதை கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணலாம்ல. நாகை அகர ஒரத்தூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹை ஸ்பீட் ஹரி, நான் சாப்பிட்டு விட்டு நானே கழுவி வைத்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கோமல் சரவணன், தட்டையும் சேர்த்து கழுபவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்னிலம் சுப்பிரமணியன், சாப்பிட்டு முடித்ததும் வீட்டில் அனைவரும் நாங்கள் சாப்பிட்ட தட்டை நாங்களே சுத்தம் செய்து வைக்கும் எங்கள் வீட்டில் வழக்கம். ஓ, வைப்பது எங்கள் வீட்டில் வழக்கம், சிறு வயதிலிருந்து இந்த பழக்கம் உள்ளது, குடும்பத்தின் அனைவரிடம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எவ்வளோ ஒரு அருமையான பழக்கம் பார்த்தீங்களா, அவங்கவுங்க தட்டை அவங்கவுங்களே கழுவணும் அப்படின்னு சொல்கிறது. இது இந்த எல்லா குடும்பத்துக்கும் பொருந்தாமல் இன்னை வரைக்கும் வந்து எல்லாருமே ஒரே ஆள் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சூழல்லாம் கொஞ்சம் மறைஞ்சினா என்ன, அவங்களுக்கும் மனுஷங்க தானங்க, அவங்களுக்கும் கை கஷ்டம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால அவங்கவுங்களே இந்த பிளேட்டை கழுவினா எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பிளேட்டு தான், எல்லாரோடையும் சேர்த்து கழுவும்போது அது எவ்வளோ பெரிய வேலை இல்லை. பந்தநல்லூர் ரபிகா, நான் தட்டில் தான் கை கழுவேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜான் ஹாஜான் நஜமுதீன், கொடிக்கால் பாளையத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தட்டில் கை கழுவுவர் தான், தட்டையும் சேர்த்து கழுவுவதில்லை, அந்த வேலையை என் அம்மினி பார்த்துக்கும் மேடம், ஆனால் தட்டிலே கை கழுவும் போதே தண்ணீர் விட்டு தட்டை சுத்தம் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் தட்டில் கழி கழுவுற வழக்கம் தான், ஆனால் அது அந்த ஏச்சல் இதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுட்டு போக மாட்டேன், அதை கழுவி ஊற்றிடுவேன் அப்படின்ற பெருமையாக சொல்லியிருக்கிறாங்க. பாருங்களேன் எப்படிப்படி அவங்கவுங்க வீட்டு நிலவரம் இருக்குது அப்படின்னு நம்ம அந்த கமெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுதில்லை.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை காலை 10:00 நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்களியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் எண் சொல்லாமது.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: தார்பைகள் கிரீனஸ் ஓஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. மனதோடும் உறவாடும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை.

0: இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ட தட்டிலே கை கழுவுவரா, தட்டையும் சேர்த்தே கழுவுவரா அப்படின்னு தான் கேட்டிருந்தோம் இல்லையா. அதுக்கு நிறைய நேயர்களும் பதில் சொல்லிகிட்டே வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தரம், நான் சாப்பிட்ட பிறகு தட்டை சாமான்கள் கழுவும் இடத்தில் வைத்துவிட்டு கை கழுவி வாய்க்கப்படுத்தி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன சமாச்சாரம்லாம் செய்வாங்களோ அதை அத்தனையும் சொல்லிட்டாங்க பாருங்க. நாங்கள் அதாவது வந்து நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் வரல, அந்த தட்டை வந்து அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டாலே ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தட்டில் கை கழுவுறதை விட இது சிறப்பான விஷயம்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, காரைக்கால் பூத்துறை செல்வகுமார் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, அதை நீங்கள் கொஞ்சம் டைப் பண்ணியே போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். செல்வகுமார் வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. என்னங்க இப்படி கேட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் தட்டில் கை கழுவ மாட்டேன், தட்டையும் கழுவ மாட்டேன், வெளியில் எந்திரிச்சு போய் கை கழுவிப்பேன். என் மனைவி தட்டை கை கழுவி தட்டை கழுவி வைத்து விடுவார்கள். கடையில் வாங்கிட்டு வந்து எப்படி சாப்பிட்றீங்க நீங்கள் கேட்பீங்க. அவங்க தான் வாழை இலையில் கொடுக்குறாங்களே, சாப்பிட்டு முடிந்தவுடன் டஸ்ட்பின்னில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களே ஒரு கேள்வியும் கேட்டு அதுக்கு பதிலும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சமத்து தான் போங்க நீங்கள். தஞ்சாவூர் பாக்கியராஜ், நான் தட்டில் கை கழுவி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமத்தா பார்த்தீங்களா, இதை வந்து இவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க பாருங்க. தட்டையும் சேர்த்தே கழுவுற வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் சரியா. ராஜேந்திரன் மணக்குடி, நான் சாப்பிட்ட தட்டை நானே கழுவுவேன், சாப்பிட்டு முடித்தவுடன் என் தட்டை நானே சுத்தம் செய்து வைப்பதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இதில் இந்த தயக்கம் என்ன இருக்குது, நம்ம தானே சாப்பிட்றோம், இல்லை தயக்கம் என்ன இருக்குது, நம்மால் பயன்படுத்த தட்டை நாமே கழுவுவது ஒரு நல்ல பழக்கம், உண்மையான பழக்கத்தை சொல்கிறீங்க, சிறப்பான விஷயமும் கூட. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கோபால் பல்பொடி இன் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சி வழங்கிய ரெண்டு நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி
0: தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியும் விளம்பரம் தர இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
8: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
9: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் ஷேகர் டெக்ஸ்டர் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல் அமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
2: பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பழக்கங்கள் இருக்குங்க. அதில் நல்ல பழக்கங்களும் இருக்கும், சிறிய தவறான பழக்கங்களும் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அது அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதா நன்மையை கொடுக்குதா அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்காமலேயே சில விஷயத்த பண்ணிகிட்டே இருப்போம். காலங்காலமாக இது வந்து தொன்று தொட்டு நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமா கூட இருக்கும். அந்த வகையில் நம்ம யோசிச்சு பார்த்ததில் இப்படி ஒரு விஷயம் இருக்கே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ஒரு டாப்பிக்கை நம்ம அது கொடுத்துருக்கோம். நீங்கள் கூட யோசிச்சிருப்பீங்க, இப்படிலாம் கொஷின்லாம் கேட்குறாங்களே, இதுக்கெல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு தடையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் அவங்களோட கமெண்ட்ஸ்களை போட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது தான் செய்யற தவறு அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் நம்ம செய்யறதுல பொய்யை சொல்லக்கூடாது அப்படின்னு.

ரொம்ப நேர்மையாக அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிமிஷத்தில் கூட அவங்க மனம் கூட மாறலாம். ஆமாம்ல, இந்த வழக்கமாக நம்ம இதை செஞ்சுட்டே இருக்கோம்ல, இதை மாற்றிக்கலாம்ல அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு ஏற்படலாம். அப்படி ஒரு கேள்வியை தான் நாம் இன்றைக்கி கேட்டு வச்சுருக்கோம். என்ன கேட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தட்டிலேயே கை கழுபவரா, தட்டையும் சேர்த்தையே கழுபவரா அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கு நம்ம நேயர்கள் வந்து நல்லாவே பதில் சொல்லிட்டே வராங்க. ராஜேந்திரன் மனக்குடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சாப்பிட்ட தட்டிலேயே தான் கை கழுவேன், சாப்பிட்டு முடிந்ததும் என் தட்டை நானே சுத்தம் செய்து வைப்பதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இதை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். இருந்தாலும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு திரும்பி படிச்சிட்டோம். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி என் கமெண்ட்டில் வந்து பேரை சொல்ல, அதனால் மறுபதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் நம்ம சரியாக பேர் அவங்க சொல்லலையா? ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தட்டையும் கழுவ மாட்டேன், தட்டையும் நான் கழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கையிலையும் கழுவ மாட்டாங்களா, தட்டையும் கழுவ மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்ன மேடம் வர வர இப்படி மொக்கையான தலைவர்களெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் தட்டில் மொக்க தான், ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, இப்படிலாம் கேட்டால் நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உண்மையும் சொல்வீங்க, பொய்யும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப சமத்தானவங்க, அப்படிலாம் இல்லைங்க. பாருங்கள் என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே கொடுத்துருக்குறாங்க. நான் தட்டில் கை கழுவுறது இல்லை, தட்டையும் கழுவுறது இல்லை, சாப்பிட்டு விட்டு வெளியே சென்று கை மட்டும் கழுவி விடுவேன் அப்படின்னு பவித்ர மாணிக்கம் ரகுபதி சொல்லியிருக்கிறாங்க. நான் தட்டில் கை கழுவ மாட்டேன், வாஷ்மிஷினில் போய் தான் கழுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்டை வைத்து விடுவேன், அது நம்ம வேலை இல்லை. என்னங்க, நீங்கள் இது வரைக்கும் சொன்னீங்க சரி ஓகே ஒத்துக்கலாம், அது நம்ம வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறது நியாயமா? எவ்வளோ காலம் வந்து வீட்டில் உள்ளவங்களே செய்வாங்க, நம்மளும் செஞ்சு பார்த்தா தானே அதுக்கு தெரியும். சோமசுந்தரம் சிவபுரி இதை சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும், இப்படி சொல்லவே கூடாது சரியா? பணங்கட்டங்கூடிய அனுஷ்யா சங்கர், நான் தட்டையும் சேர்த்து கழுவி வைப்பவன், ஏனென்றால் என் வேலையை நான் தானே முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் சமதா இவங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, நான் சாப்பிட்ட தட்டை நானே கழுவி வைத்து விடுவேன், எனது மனைவி ஜெயராணிக்கு வேலை கொடுக்க மாட்டேன், நீங்கள் சமத்துங்க தெரியுது. ஜெயராணி இதை வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல, பாருங்கள் என் கணவன் வந்து எப்போதும் தட்டை கழுவி வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வெறும் மனைவி மட்டும்தான் பதில் சொல்லணும், இல்லை கணவன் மட்டும்தான் பதில் சொல்லணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் இரண்டு பேருமே பதில் சொல்லலாம். ஏன்னா வந்து எப்பொழுதுமே வந்து மனைவி மட்டுமே எல்லாத்தையும் கழுவிக்கணும் அப்படின்னு இல்லை, சில கணவர்கள் வந்து கழுவி வைப்பாங்கள்ல, அதையும் நீங்கள் வெளிப்பட்டு சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு அது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கும் சரியா? காமேஸ்வரம் செல்வி அறிவிழகன், இனிய மதிய வணக்கம், வணக்கங்க. நான் சாப்பிட்டதும் கையை கழுவேன், தட்டையும் உடனே சுத்தம் செய்து வைத்து விடுவேன், இல்லை என்றால் நமக்கு வேலை சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு விவரம் தெரிந்த நாள் வரை நான் உணவு சாப்பிட்ட பிறகு என் தட்டை நான் கழுவி வைப்பேன், மிகவும் இது ஒரு நல்ல பழக்கம். ஆமாங்க, உண்மைதாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே ஓடுதுரை சேப்பு விஜயராகவன், பாருங்களேன் இது என் வேலையே இல்லை அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் வந்து அப்படியே கழுவிட்டு வச்சுட்டு போயிடுவேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர், நான் கை கழுவ மாட்டேன் பட் வந்து தட்டை கழுவுற வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் கையும் கழுவிட்டு தட்டையும் கழுவிட்டு வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க, இல்லைங்க என் மனைவி தட்டையும் சேர்த்தே கழுவேன் அப்படின்னு சொல்லுவீங்களான்னு பார்க்குறேன், ஆனால் நடக்கலை இது வரைக்கும். சரி ஓகே, எவ்வளோ அவசரம்னாலும் தட்டை கழுவி வைத்து வைப்பது என் பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாழிப்பட்டி எழில் முத்துக்குமரசாமி. இப்போ நம்ம பாட்டு கேட்டுட்டு திரும்பி கமெண்ட்ஸ் படிக்கலாம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாளை காலை 7:15 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டது சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. உங்கள் கடை கும்பகோணம்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: தரமான தரப்புகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ரஸுக்கு அட்ரஸுக்கு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசரியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கிண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசரியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பணியம் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

காதோடு காணும் பாடும் காற்றல் இது காரைக்கால் 100.3 பண்பலை. இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நாம் நீங்கள் தட்டிலேயே கை கழுவுவோரா தட்டையும் சேர்த்தே கழுவுவோரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நீங்கள் செய்கிற செயல் உங்களை உயர்த்தலாம் தாழ்த்தவும் செய்யலாம். எல்லா செயலையுமே மாற்றத்துக்குரியது தான். நம்ம நம்மளை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறப்பான ஒரு அரங்கேற்றம் அங்கே நடக்கும். எல்லா நேரத்துலையும் நாம் பெர்ஃபெக்டான ஆள் தான் அப்படின்னு இருக்க முடியாது. ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் வந்து இம்பெர்ஃபெக்டாக கூட இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் எப்பொழுதுமே ஒரு செயலை நாம் தெரியாமலே செஞ்சுக்கிட்டோம் இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அது நம்மளை மாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இல்லையா? மாற்றிக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு செயலாக தான் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம். நீங்கள் தட்டிலேயே கை கழுவுவரா தட்டையும் சேர்த்தையே கழுவுவரா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப அழகாகவே பதில் சொல்லிட்டு வர்றாங்க. அந்த வகையில் நாம் பார்த்திங்கன்னா மேலவாஞ்சூர் பாத்திமா முற்பகல் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்டில் கை கழுவ மாட்டேன், தட்டையும் சேர்த்தே கழுவி வச்சுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, நான் எப்பவும் தட்டையும் சேர்த்து தான் கழுவி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹரிஹரன், கையை கழுவிட்டு தட்டையும் கழுவுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அவசர வேலை ஏதாவது தட்டில் கை கழுவிடுவேன். ஓஹோ, அவசர வேலை வரும்போது தட்டில் கழுவிக்கலாம், அப்படி இல்லைன்னா தட்டையும் சேர்த்து நான் கழுவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோ கார்த்திகையின் பூந்தோட்டம், என்றைக்கோ ஒரு நாள் அப்படி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது தப்பு இல்லை, ஏன்னா அது அவசரகதியாக அது ரெண்டு பேருமே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்பொழுதுமே அதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பும் நம்ம கிட்ட தான் இருக்கு. தட்டையும் சேர்த்து கை கழுபவர் நான் அப்படின்னு சொல்லிட்டு பூக்கடை மணி இதை சொல்லியிருக்கிறாங்க. வலங்கைமான் ஆட்டோதுரை என்ன சொல்லியிருக்காங்க, சில நேரங்களில் அப்படியும் சில நேரங்களில் இப்படியும் இருப்பது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வலங்கைமான் ஆட்டோதுரை. வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு மதிய வணக்கம். ஆய்மழை மணிகண்டன், நான் சாப்பிட்டு விட்டு தட்டை கழுபவன் அப்படின்னு சொல்லிட்டு சமத்து பையனை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதம்பா ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தட்டில் கை கழுவ மாட்டேன், கை கழுவது பிடிக்காது, வெளியில் சென்று தான் கை கழுவேன். கை கழுவது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்தே போயிட்டேங்க, சரி கை கழுவுறதே பிடிக்காது போல இருக்குன்னே, வெளியில் சென்று கை கழுவாங்களா? தட்டில் கை கழுவும் தட்டை கழுவி வைப்பதும் அவர்களுக்கு பிடிக்காது. ஓ, துணைவியார் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ஐயாவுடைய அசோக்ராஜ் கனிமொழி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம், நான் சாப்பிட்ட தட்டை சாப்பிட்டு முடித்ததும் நானே தட்டையும் சேர்த்து கழுவிடுவேன் அப்படின்னு சொல்லுங்க. அதம்பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்க, தட்டில் கை கழுவ மாட்டேன், தட்டையும் சேர்த்து தான் கழுவுவேன், வீட்டில் எல்லா பாத்திரமும் நான் தான் கழுவ வேண்டும், அதனால் கழுவுற வேலையெல்லாம் பெருசாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செல்வி செல்வம் இதை சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் இது பொதுவாக வந்து அவங்க தட்டிலேயே கழுவினாலும் சரி, தட்டை எடுத்துகிட்டு போய் கழுவினாலும் சரி, எல்லாருடைய பாத்திரமும் அவங்க கழுவுறது அவங்களோட வேலையாகவே இருக்குது. ஆனால் ஒரு சில ஆண்கள் துணைவர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இப்போ குழந்தைகளையும் பழக்கிறாங்க, அதாவது அவங்கவுங்க பிளேட்டை அவங்களே கழுவணும், அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க பிளேட்டையும் கழுவுற அந்த சகிப்பு தன்மையை வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்கவுங்க பிளேட்டை அவங்கவுங்க கழுவிக்கிறது அப்படின்றது தான் சாலச்சிறந்த விஷயம் நம்மளை பொறுத்தளவுக்கு. டிஆர் பட்னம் ரமேஷ், சாப்பிட்டவுடன் தட்டில் கை கழுவாமல் எழுந்து போய் வாஷ்மிஷின் கை கழுவுற பழக்கம் வீட்டில் அனைவருக்கும் எப்பொழுதும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடே ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க போல இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நாகூர் யூசுப் மாலிக், நான் சிறு வயதிலிருந்து எப்பொழுதும் சாப்பாடு தட்டில் கை கழுவ மாட்டேன், வாஷ்மிஷின் தான் கழுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் தட்டையும் சேர்த்து கழுவேன், சில நேரங்களில் என் மனைவி மற்றும் குழந்தைகளின் தட்டையும் சேர்த்து கழுவிப்பேன். அந்த சிறப்பான நபர் நீங்கள் தானா? யார் இதை சொல்லியிருக்காங்கன்னா பூதமகளம் காதர் இதை சொல்லியிருக்காங்க. அனைவரும் பகிர்ந்து செய்தால்தான் அழகாக ஓடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்கிறாங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டர் மன்னர்குடிலேருந்து, தட்டில் கை கழுவ மாட்டேன், தட்டையும் சேர்த்து கழுவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாகூர் என் முகமது ஜலீல், எங்கள் வீட்டில் அனைவரும் சாப்பிட்டவுடன் தட்டை அவர்களை கட்டாயம் கழுவ வேண்டும் என்பது எங்கள் வீட்டில் சட்டம், இதை நாங்கள் தவறாது கடைபிடிப்போம். சூப்பருங்க, இந்த சட்டம் இருக்கிறதுல தப்பே கிடையாது. தட்டில் கை கழுவ மாட்டேன், எழுந்து போய் கை கழுவேன், சில நேரங்களில் தட்டையும் கழுவேன், சில நேரங்களில் தட்டை கழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் இப்படியுமா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரைக்கால் வினோத்குமார்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிறைவா வந்திருக்கிற கமெண்ட்ஸ்களை நாம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கடகடன்னு படிச்சிடலாம். நான் குழந்தை கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நான் எப்பொழுதுமே சாப்பிட்டு விட்டு தட்டை கழுவி வாஷ்மிஷினில் வைத்து விட்டு தான் வருவேன். வீட்டில் உள்ளவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பவில்லை. சூப்பருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருத்திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கர் என்ன சொல்லுங்க, தட்டையும் சேர்த்து கழுவு பழக்கம் தான் எங்கள் வீட்டில் அனைவருக்கும் இந்த பழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளம் வயதில் சாப்பிட்டு விட்டு தட்டை கழுவி விட்டு போகிறது வழக்கம். அது ஒரு நல்ல பண்பாகவும் இருந்தது. அதே நடுத்தர வயதில் அம்மா கழுவிடுவாங்க, ஆனால் திருமணமான பிறகு சுத்தமாக அந்த வேலையே இல்லை. உட்காந்த இடத்துலையே சாப்பிட்டு விட்டு கையை கழுவிட்டு போகிறது சொல்லுவாங்க. மனைவி கையை வெளியில் போயிட்டு கழுவக்கூடாதா என்று அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்வதே இல்லை. மனைவி சொல்கிறாங்களாம், சொன்ன பிறகும் எவ்வளோ ஒரு சோம்பேறித்தனத்தை பாருங்கள். கழுவிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயில் இருந்தாலும் அவங்க வந்து நேர்மையாக உண்மையே இங்கே ஒப்புக்கொண்டாங்க, நான் இப்படி தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? அம்மா கூட பொறுத்துப்பாங்க, மனைவி கஷ்டம் இல்லையா? எத்தனை பேர் அவங்க சமாளிக்கிறது? அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்ன குழந்தைகளையும் உங்களே பார்த்துக்கணும், உங்களுக்கும் அதே வேலையை செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லாயிருக்கும். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் கேபிள் டிவி சக்தி, நான் சாப்பிட்டவுடன் தட்டில் கை கழுவி முடித்தவுடன் எனது தட்டை நானே கழுவிட்டு வெளியேறிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்னிலம் அம்பலவாணன், நான் எப்பொழுதும்

0: சாப்பிட்ட பிறகு என்னுடைய தட்டை நான் கழுவி வைத்து விடுவேன், இந்த பழக்கம் சிறு வயதிலிருந்தே உள்ளது அப்படின்னு சொல்லி சிறப்பான விஷயமா சொல்லியிருக்கிறாங்க. நாம் சாப்பிட்டு முடித்தவுடன் தட்டையும் சேர்த்து கழுவுவேன். அதே போல் வெளியில் சாப்பிட்டால் தட்டை வைத்து விட்டு வாஷ்பெயின் அப்புறம் அங்கே போய் கழுவி வச்சுட்டு வர முடியும். அதே போல் என்னுடைய துணிகளை நானே துவைத்து விடுவேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சூப்பருங்க. இந்த பழக்கம் அப்படின்னா உண்மையிலேயே வந்து குழந்தைகளுக்கும் நம்ம பழக்கி வைக்கணும், அதுதான் சிறப்பான விஷயமா இருக்க முடியும். நான் தட்டிலேயே கழுவேன், எனது மனைவி உடல்நிலை சரியில்லை என்றால் மட்டும் தட்டை கழுவி வைத்து விடுவேன். மீன் சுருட்டி ராஜா. உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கே இதுதான் காரணமாக இருக்கும் தெரியுமா? ஏன்னா சமைக்கிறதும் அவங்களோட வேலையாக இருக்கும், கழுவுறதும் அவங்களோட வேலையாக இருக்கும், உங்களை பாதுகாக்கிறதும் அதே வேலையாக இருக்கும். ரொம்ப கஷ்டங்க மனைவிங்களை பாடலாம். வீட்டில் மனைவி இருக்கும்போது நான் ஏன் கழுவ வேண்டும்? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? பாருங்கள் எத்தனை நேர்கள் வந்து எல்லாமே சேர்த்து கழுவுறேன் வேறு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. திட்டச்சேரி எம் ஷாகுல் காம்பிது. இந்த கொள்கையை கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவி இளவரசன் பஞ்சநிதி குளத்திலேருந்து. என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க? நான் தட்டிலும் கழுவ மாட்டேன், தட்டையும் கழுவ மாட்டேன். என் இல்லத்தரசி விஜயலட்சுமி தான் கழுவாங்க, ஆனால் அவங்க ஊருக்கு சென்றிருந்தால் நான் தான் கழுவேன், மற்றபடி எங்கள் வீட்டில் பிரச்சனை வராது. பிரச்சனை வரத்துக்காக இல்லைங்க, நம்ம மனசை நம்ம சமாதானப்படுத்திக்கணும் இல்லையா? எல்லாத்தையும் அவங்க கிட்டேயோ படித்தா எப்படி? தட்டையும் சேர்த்து கழுவேன் ரவிக்குமரன் தானிய கோட்டகத்திலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னாக்கா அகரக்கொந்தகை கார்த்திகேயன். பெரும்பாலும் தட்டிலேயே கை கழுவ மாட்டேன், ஏனெனில் சாப்பிட்ட பிறகு நன்றாக வாய்க்கு பிடித்து கழுவிடுவேன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சசிகலா தியாகராஜன். எங்கே மேடம் நாங்கள்லாம் தட்டில் கை கழுவ முடியுமா? பாத்திரம் முழுவதும் கழுவுதானே நம்ம வேலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வைத்தீஸ்வரன் கோயில் தாமிர செல்வி. நான் சாப்பிட்ட தட்டை மட்டுமல்ல என் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரின் தட்டையும் நான் கழுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன். வெளியில் போய் கைகள் ஒரு பழக்கம், அதாவது வெளியில் கை கழுவாங்களாம், சிறு வயது முதலே இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ் நகர் ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சாப்பிட்ட பிறகு நானே கழுவி வைத்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி இந்நிகழ்ச்சி இப்பகுதியை வழங்கும். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களோட கமெண்ட்ஸ்களை அழகாக அனுப்பிய அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சி. நேரம் 4 மணி.

உணவும். இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை மாவட்டம் பூதனூர் பேருந்து நிலையத்தில் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டமாக நம்ம நிகழ்ச்சி வரவிருக்குது.

வணக்கம் நேயர்களே, காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் ஊரும் உணவும், அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் சென்று அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள சிறப்பான உணவு முறைகள் என்ன அப்படின்னு அங்கே உள்ள மக்களே வந்து அதோட செய்முறையை நமக்கு இந்த நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா. இன்றைக்கு நம்ம என்ன ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சங்கரன்மத்திலேருந்து பொறையாருக்கு போகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குதுங்க. பூதனூர் அப்படின்னு ஒரு அழகான கிராமம். அந்த பூதனூர் பேருந்து நிறுத்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர நின்றுட்டு இருக்கோம். இப்போ வந்து இங்கே வந்து என்ன சாப்பாடு சிறப்பாக இருக்குது, அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், இதெல்லாம் நம்ம கேட்க போகிறோம். தரங்கம்பாடி பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க என்ன வகையான உணவுகள் அதிகமாக விருப்பமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு ஓரளவு கெஸ் பண்ணியிருப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சந்திப்போமா, ஆரம்பிக்கலாங்களா?

0: நம்ம ஊரும் உணவும் நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லோருக்கும் சுத்தத்தை கொடுக்குற ஒரு அம்மா, தூய்மை காவலர் அப்படின்னு ஒரு டிஷர்ட்டை போட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக தூய்மை பண்ணி நம்மளை வந்து தொற்று நோயிலிருந்து காவல் காக்கிற ஒரு அம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: என் பேர் மகாலட்சுமிம்மா.
0: என்ன ஊர் நீங்கள்?
1: பூதனூர் காளியமங்கலத்தூர்.
0: இப்போ தூய்மை பணியில் வந்துட்டு இருக்கும்போது இங்கே என்ன எல்லாரும் கூட்டமாக நின்று பேசிட்டு இருக்கீங்களே, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே சமையல் குறிப்பிடணும், நானும் சமையல் குறிப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. உங்கள் கணவருக்கு அல்லது உங்கள் வீட்டில் உள்ள யாருக்காவது நீங்கள் செய்கிற சாப்பாட்டிலே, சமைக்கிற சாப்பாட்டிலே ரொம்ப பிடித்த சாப்பாடு அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க?
1: உப்புக்கறின்னு தான் என் பையனுக்கு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: உப்புக்கறி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, உப்புக்கறினா என்ன, கறியை வாஷ் பண்ணிட்டு உப்பு போட்டு கொடுத்துருவீங்களா?
1: இல்லை இல்லை, வெறும் மிளகாய் மட்டும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெச்சுருவம் பெருஞ்சுரம் போட்டு அந்த கறியோட பெரட்டி எடுக்கணும். மிளகாய் தூள் எதுவுமே நாங்கள் போட மாட்டோம்.
0: மிளகானா முழுசாக போடுவீங்களா?
1: ரெண்டு ரெண்டா போட்டு எண்ணெயில் விட்டு வதக்கணும். மிளகாவை மெரூன் கலர் வரும், அந்த மெரூன் கலரை போட்டு நல்லா எண்ணெயில் விட்டு வதக்கிட்டு அந்த கறியை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜீரகம் நெச்சுரம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். அதை போட்டு பிணைஞ்சி நம்ம உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சுருவோம். மிளகாலையே போட்டு பெரட்டி பெட்டி நம்ம எடுத்தோம்னா மிக்ஸ் பண்ணோம்னா பொரிச்ச கறி மாதிரியே வந்துடும். நம்ம சமைக்கிறோம்ல கறி, மிளகாய் தூள் போட்ட மாரியும் இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் போட்ட மாரியும் வந்துடும்.
0: ஒரு கால் கிலோ கறிக்கு எத்தனை மிளகாய் எடுத்துப்பீங்க?
1: 10 மிளகாய் எடுத்துப்போம்.
0: கால் கிலோ கறிக்கு 10 மிளகாய்
1: பார்த்து எடுத்துப்போம். அதே அந்த உரப்பே உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும்.
0: ஜீரகம் பெருஞ்சீரகம் போட்டு பிரட்டி உப்பு போட்டு
1: இஞ்சி பூண்டு
0: இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்.
1: மசாலாலாம் போடவே வேணாம், இது மட்டும்தான். ஆனால் நல்லா இருக்கும்பா.
0: அதாவது ரொம்ப
1: என் பிள்ளைங்களுக்கு நல்லா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம்.
0: அதாவது எங்கள் வீட்டுக்காரர் விரும்பி சாப்பிடுவாருன்னு சொல்லும் போதே அவங்க கண்ணில் அந்த காதல் தெரியுது. அந்த அளவுக்கு அது இந்த உப்போட சேர்த்து மிளகாவோட சேர்த்து ஒரு பாசத்தையும் சேர்த்து சமைக்கிறாங்க மகாலட்சுமி இல்லையா? அதனால ரொம்ப அருமையாக அவங்க வீட்டுக்காரர் சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கு உப்பு கறி இல்லாமல் வேற ஏதாவது ஸ்பெஷலாக?
1: வெள்ளை குருமா செய்வோம்.
0: அது என்ன வெள்ளை குருமா?
1: வெள்ளை குருமா வந்து முந்திரி நெச்சுருவோம் பிரிஞ்சிருவோம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். அரைச்சி வச்சுக்கணும் அந்த மசாலாவை. வச்சுக்கிட்டு வெங்காயம் தக்காளி அதுலேயும் பச்சை மிளகாய் போட்டுக்கணும். போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கறியை அதை என்ன பண்ணணும், இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் பாருங்க, அந்த மசாலாவை அப்புறம் தான் போடணும். தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எண்ணெயில் விட்டு வதக்கி பட்டை கிராம்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் விட்டு நல்லா வதக்கணும். வதக்கி பிறகு நல்லா மசஞ்ச பிறகு அடுத்தது கறி எடுத்து போடணும். கறி எடுத்து போட்டு கறி நல்லா வெந்துடணும். நல்லா வெந்த பிறகு நல்லா வெந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக நல்ல ஒரு இதுக்கு வர கண்டிஷனத்தில் முந்திரி பச்சை மிளகாய் தேங்காய் நெச்சுரம் பஞ்சிரம் இதெல்லாம் கசகசா இதெல்லாம் வச்சு அரைச்சி உள்ள சாந்தை கொட்டி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து நல்லா பெரட்டி பெட்டி எடுத்து சொத சொதனும் இருக்கும், நல்லாயிருக்கும் குருமா.
0: மகாலட்சுமி சொல்லும் போதே, வெள்ளை குருமா சொல்லும் போதே எல்லாருக்கும் செய்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வெள்ளை குருமா உப்புக்கறி இது பற்றி மகாலட்சுமி சொல்லியிருக்காங்க புதனூரில் இருந்து. அது என்ன எப்படி செஞ்சாங்க அப்படின்னு செய்முறை சொல்லியிருக்காங்க இல்லையா, அது மாதிரி செய்து பார்த்து நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்க.
2: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வீ டூத்

0: வந்து திருமணமாகி வந்திருக்கீங்க?
1: ஆமாம்.
0: உங்க பிறந்தவர் என்ன?
1: எங்க பிறந்தவர் வந்து மணல்மடு திருச்சிற்றம்பலம்.
0: ஓ, ஆ சரி. திருமணமாகி எத்தனை வருஷம் இருக்கும்?
1: எங்களுக்கு 32 வருஷம் ஆகுது.
0: இப்போ 32 வருஷத்தில் வந்து நிறைய ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும், சமையலையும் சரி குடும்பத்தில் ஒரு நிர்வாகத்துலேயும் எவ்வளோ இப்படி எடுத்து குடும்பத்தை எடுத்து ஒரு பொறுப்பாக பார்த்துக்கிட்டதுலேயும் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். இப்போ சமையலில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உங்களுக்கு பேர குழந்தை பக்கத்தில் நிற்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பேர குழந்தைகளுக்கும் ஏதோ ஒரு சளி பிடிச்சிது அப்படின்னா பாட்டியில் என்ன பண்ணுவாங்க? அதை வந்து சமையல் மூலமாகவே சரி பண்ணுவாங்க. சில விதமான ரசம் வச்சு கொடுப்பாங்க, ஒரு மருந்து குழம்பு வச்சு கொடுப்பாங்க. இப்படிலாம் சொல்லும்போது உங்களுக்கு ஏதாச்சும் அதுமாரி அனுபவம் இருக்கா? இப்போ நீங்கள் ஒரு பின்னோக்கி போகிறீங்க, 32 வருடங்கள் ஆகுது இல்லையா? இப்போ திருமணமாகி உங்களுக்கு 1 மாதம் தான் ஆகுது. அப்போ உங்கள் கணவர் வந்து எனக்கு ஒரு தலையை வலிக்குது, ஏதோ புது மாப்பிள்ளையே இருந்திருக்கிறாரு, எனக்கு தலையை வலிக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து எனக்கு ஏதாவது ஒன்று டீ போட்டு கொடுங்க இல்லை ஏதாவது பண்ணி கொடுங்க, தலைவலியை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
1: தலைவலின்னா இஞ்சி டீ, இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு இவங்கெல்லாம் தட்டி போட்டு பாலை ஊற்றி தூளை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு கொடுப்போம். அப்படி இல்லைன்னா ரசம் வைப்போம். அது மிளகு, ஜீரகம், இந்த வெத்தலை சேர்த்துப்போம், திப்பிலையும் சேர்த்துப்போம். சேர்த்து அதை நுனி,
0: அது எப்படி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா அந்த செய்முறை எப்படின்னு?
1: மிளகு, ஜீரகம் எப்போதுமே நார்மலாக ரசத்துக்கு போடுற மாதிரி எல்லாமே சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு எல்லாம் வறுத்துக்கணும். வறுத்துட்டு மிளகு, ஜீரகம், திப்பிலி இவங்களெல்லாம் வறுத்துட்டு அதை மிக்ஸியில் விட்டு அடிச்சுக்கிறது. அதுலேயே 4 வெத்தலையை கூட பிச்சு போட்டு அதை வந்து சரி பண்ணி கொடுத்து அதை ஒரு ரசம் வச்சு கொடுக்கறது.
0: தலைவலியை சரி பண்ணியாச்சு. சரி, இப்போ அடுத்தது நம்ம வந்து மழை காலத்தில் எதிரோக்கின்னு இருக்கிற நேரத்தில் ஒரு பேரப்பிள்ளைக்கு ஒரு சளி பிடிக்குது அப்படின்னாக்கா அந்த பேரப்பிள்ளைக்கு என்ன பண்ணுவீங்க?
1: அவங்களுக்கு என்னென்னா வெத்தலை, ஓமவல்லி எல்லாம் வீட்டில் தான் வளர்க்குறோம். அது வெத்தலை
0: சமையல் மூலமாக சாப்பிட்ற
1: மூலமாவா? அது குழந்தைங்களுக்கு நான் அவ்வளோவா செய்யறது.
0: சரி, இப்போ இஞ்சிட்டி, தலைவலிக்கு இஞ்சிட்டி போட்டு கொடுத்தேன், சளிக்கு வந்து நான் வந்து வெத்தலை ரசம் வச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ பொதுவாக வந்து பெண்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்ப அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தான உணவுப் பொருள் ஏதாவது வீட்டுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு சமையல் செய்முறையாக இருக்கட்டும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு செய்முறை சொல்கிற மாதிரி ஐடியா இருக்கா உங்களுக்கு?
1: அதாவது இப்போ வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம் எல்லாமே இருக்கு. அதுக்கு வந்து உளுந்தடை பெஸ்ட்டாக இருக்கும். உளுந்துனா 1 கிலோ பச்சை உளுந்தாவே, 1 கிலோ உளுந்து, 1/2 கிலோ பச்சரிசி போட்டு மில்லில் அரைச்சிக்கணும் வந்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதில் 2 கண்டி 4 கண்டி போட்டு 2 முட்டையோ 1 முட்டையோ என்ன எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, மாவுக்கு தகுந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி சர்க்கரை, வெல்லம், ஏலக்காய், தேங்காய் பூ எல்லாம் திருவி போட்டு அதை பக்குவமாக கிளறி அதை ஒரு அடை மாதிரி, அடையாவோ கொஞ்சம் நைஸாக தோசையாவோ ஊற்றி சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்லது தான்.
0: அளவு என்ன சொன்னீங்க, எத்தனை கிலோ உளுந்துக்கு எவ்வளோ?
1: 1 கிலோ உளுந்துக்கு 1/2 கிலோ பச்சரிசி.
0: மிஷின்லேயே மாவை அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கணும்.
1: நம்ம எப்போ தேவையோ அரைச்சிக்கலாம், ஏன்னா அது உளுந்து தோலோடு இருக்குல்ல, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது.
0: கருப்பு உளுந்து எடுத்துக்கணும்.
1: உளுந்து தான், கருப்பு உளுந்து தான்,
0: கருப்பு உளுந்து தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, சத்தும் அதிகம் இல்லையா, அதனால் தேவையான சத்தான நமக்கு அவசியமான ஒரு சிம்பிளாக இருந்தாலும் சொன்னாங்க ஒரு வெத்தலை ரசம், அப்புறம் எல்லாருக்குமே தேவையான அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு தேவையான சத்து நிறைந்த ஒரு உளுந்து அடைய சொல்லியிருக்கிறாங்க. நன்றிமா.
2: மாசம் மாசம் வந்து ஈடி பில் பார்த்தாலே கவலையா இருக்கு.
3: இனி இந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் பேனல் அமைத்து ₹1,08,000 வரை மானியம் பெறுங்கள். மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு.
2: இன்றே தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியம் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
9: பாட்டு.
8: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் MAM ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
8: தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்களியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவருக்கான அறிவிப்புகள்.
11: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
8: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல் அமுது. தார்பாகல், கிரீன் நட்ஸ், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு

0: ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நம்மோட பேசுவோம். அடுத்த அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சம்பத்குமாரி.
0: சம்பத்குமாரி சொல்லுங்க, இந்த பூதனூர்

0: உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது ஊரும் உணவும்.

0: ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் புதுனூர் பேருந்து நிறுத்தத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இப்போ ஒரு அம்மா வந்து எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, வயல் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா?
1: பிள்ளை இருக்க போகிறோம் மாட்டு.
0: பிள்ளை அறுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கும்போது எங்கள் கூட்டமாக இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நீங்கள் நல்லா சமைப்பீங்களா அப்படின்னு கேட்டோன்னே நல்லா சமைப்பனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்க.
1: ரஜினிகலா.
0: உங்கள் வயது என்ன இருக்கும் உங்களுக்கு?
1: எனக்கா 48.
0: பார்த்தா தெரியல அப்படி. அதாவது அந்த 48 அப்படிங்கும்போது பாரம்பரிய உணவு முறை நிறைய சேர்த்துப்பீங்களோ, அதனால தான் வயது தெரியாமல் இருக்கீங்களோ. இப்போ சமையல் அப்படிங்கும்போது இது எனக்கு ரொம்ப பிடித்த உணவு அப்படின்னு ஒரு உணவு நம்ம கண் முன்னாடி வரும் இல்லையா, அது என்ன உணவு? அது
1: என்ன? மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடுவோம்.
0: மீன் பிடிக்கும். யார் சமைச்சா பிடிக்கும்? அது நீங்கள் வச்சு மீன் குழம்பு பிடிக்குமா, அம்மா சமைச்ச மீன் குழம்பு பிடிக்குமா, இல்லை மருமக இருக்காங்களா மருமக வச்ச மீன் குழம்பு பிடிக்குமா, யார் சமைச்ச மீன் குழம்பு பிடிக்கும்?
1: அம்மா அப்படி வச்சா பிடிக்கும்.
0: அம்மாவோட மீன் குழம்ப நான் சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்கும்போது எத்தனை வருஷங்கள் இருக்கும் அது?
1: அது வந்து 20 வயசு, 23 வயசு தான். எனக்கு
0: ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த

0: நிகழ்வு இன்னும் அந்த நாக்கில் இருக்குது, மீன் குழம்பு அப்படிங்கும் போது அந்த இப்போ ஒரு ஐயா சொன்னார், அவரும் எனக்கு எங்கள் அம்மா சமைச்ச சாம்பாரும் மீன் குழம்பு தான் பிடிக்கணும், நீங்களும் அதே தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் சமைச்ச சாப்பாட்டில் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கும், என் கணவருக்கு பிடிக்கும் அப்படின்னு என்ன சாப்பாடு சொல்லுவீங்க?
1: எங்கள் கணவருக்கும் மீன் குழம்பு தான் பிடிக்கும்.
0: நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்க? கணவருக்கு யார், அவங்க அம்மாவோட மீன் குழம்பு பிடிக்குமா உங்களோட மீன் குழம்பு பிடிக்கும்?
1: என்னோட மீன் குழம்பு தான் பிடிக்கும்.
0: அது எப்படி வைப்பீங்க சொல்லுங்க?
1: அதை மீனை அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு வந்து வெங்காயம் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் அரிஞ்சு பெசரி வச்சு காய லேசாக உணர வச்சுருவோம். மிளகாய் வந்து அரைச்சி தான் போடுவோம். அப்போல்லாம்
0: இப்போ
1: இப்போ தான் என்ன தூள் வந்துருச்சு, அப்போ டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதில்
0: காய அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? அம்மியில் அரைச்சிலாம்
1: அந்த மாதிரிலாம் படிச்சு வச்சுருக்கோம். எல்லாம் மாவு வந்து கையால் தான் இருக்கும். இப்போ தானே வந்திருக்கு அது மாதிரிலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் அர்த்தம்.
0: சரி, இந்த அரைச்சி வைக்கிற மீன் குழம்பு தான் சொல்லுங்களேன் எப்படின்னு.
1: அது வந்து மிளகாய் தூள் இருக்கும், ஆனால் இந்த மீன் வறுக்கிறதுக்காக பெருஞ்சீரகம் வெங்காயம் அதெல்லாம் வச்சு அரைச்சி, மிளகாய்
0: வெங்காயம்
1: வச்சு அரைச்சி அதை பெசரி வச்சிடணும். சத்தனாய் வச்சாலும் சூப்பராக இருக்கும்.
0: இப்போ இந்த தலைமுறையில் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் இப்படி சமைப்பேன், நான் வந்து மிளகாலாம் அரைச்சி செஞ்சு கொடுத்துருக்கேன் என் கணவருக்கு, ஆனால் இப்போ காலக்கட்டி
1: தான் போடுவேன்.
0: இப்பவும் அரைச்சி தான்
1: மிளகாய் தூள் போடுறது கிடையாது, அதில் ஒரு டேஸ்ட் அதிகமாக இருக்கும்.
0: சரி, இப்போ உங்களுக்கு பொண்ணு இருக்காங்களா, மருமக இருக்காங்களா?
1: பொண்ணு தான் இருக்கு.
0: பொண்ணுக்கு அந்த செய்முறையை சொல்லி கொடுத்துருக்கீங்க?
1: சொல்லி கொடுத்துருக்கு.
0: செய்வாங்களா அவங்க? அவங்க புள்ளா இருக்க போகிறேன், நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு வந்தேன், என்னை பிடிச்சி வச்சு மீன் குழம்பு எப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்களே, எனக்கு பசி வந்துடும்ல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப
1: நன்றிமா,
0: விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க.
2: தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம். வைக்கிங் பனியன் ட்ரீப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் பதிவு வழங்குவோர் வைக்கிங் பனியன் ட்ரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் பூதனூர் கிராமத்தில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் மக்கள் பேசிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ பேருந்து நிறுத்தத்துக்கு எதிரில் ஒரு தபால் நிலைய அலுவலகம் இருக்குது. அந்த அலுவலக ஊழியர் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துட்டு மெதுவாக நானும் பேசுகிறேன் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: பேர் தங்கப்பாண்டி, பந்தங்குடியிலேருந்து வரேன். பிபிஎம்மா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக இருக்கேன்.
0: நாங்கள் ஊரும் உணவும் நிகழ்ச்சியில் எல்லாரும் பேசியிருக்கும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்க என்ன நடக்குது அப்படின்னு சந்தேகமாக பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது சமையல் தெரிந்தவர்கள் சமையல் செய்முறைகளை சொல்கிறாங்க, இல்லை சமையல் அனுபவங்களை எனக்கு பிடித்த உணவு இதெல்லாம் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு பிடித்த உணவு சமையலை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்களுக்கு திருமணம் ஆகிட்டாங்க.
1: திருமணம் என்ன ஆகல மேம்?
0: திருமணம் ஆகலை. வர மனைவி வந்து நல்லா சமைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க, இல்லை சமையல் தெரியலனா பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா?
1: இல்லை மேம், அம்மா மாதிரி சமைக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
0: எல்லாருமே அம்மா சமையல் தான் இல்லையா? அம்மா சமையல்னா அம்மா வந்து நார்மலாக வீட்டில் சமைச்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ மனைவிக்கிட்டேயும் அம்மா சமையல்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அது கொஞ்சம் குழப்பம் வரும் இல்லையா? அது ரெண்டு பேரும் எப்படி சமாளிப்பீங்க நீங்கள்?
1: அவங்க இன்னும் பெட்டராக சமைக்க நான் சொல்லிக் கொடுப்பேன், அவங்க சமைப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கும்.
0: அப்போ நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போதே தெரியுது உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும்.
1: எஸ் மேம்.
0: இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு நல்லா சமைக்க தெரிந்த ஒரு செய்முறை என்னன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு
1: சிக்கன் பிரியாணி நல்லா சமைப்பேன் மேம்.
0: எப்படி சொல்லுவீங்க, எப்படி செய்வீங்க சொல்லுங்கள். நான் அப்பப்போ பார்த்து தான், ஃபோனை பார்த்து பார்த்து தான் செய்வேன். இப்போ திடீர்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு
1: சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம் மேம், யூடியூப் பார்த்து தான் மேம் சமைப்பேன்.
0: நீங்கள் ஒரு மொபைல் பார்த்தோ அல்லது ஒரு புக்கை பார்த்து தான் நீங்கள் வந்து சிக்கன் பிரியாணி நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை சாப்பிட்டுட்டு அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, அம்மாவோட ஃபீட்பேக் என்ன இருக்குது?
1: இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம்.
0: ஏதாவது டிப்ஸ் கொடுத்துருக்காங்களா?
1: டிப்ஸ்னா இதில் கொஞ்சம் காரம் கொஞ்சம் கூடுதலாக போடலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மேம்.
0: இப்போவே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க மகனுக்கு இல்லையா?
1: ஆமாம் மேம். எஸ் மேம்.
0: வாழ்த்துக்கள். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு மனைவி வர வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ ஸோ மச்.
0: நன்றி.

0: நேர்களுக்கு உளம் கணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் கோபால் பல்பொடி, விருதுச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: தகதி தருகிடத்தோம்.

0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் பூதனூர் கிராமத்தில் பேருந்து நிறுத்தத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இப்போ தொடர்ந்து இப்போ இந்த வழியாக போகிறவங்கலாம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நிறுத்தி நானும் பேசுகிறேன் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. காரைக்கால் வானொலி கேட்குற நிறைய பேர் வந்து நானும் பேசுகிறேன் அப்படின்னு ஆர்வமாக வராங்க. சில பேர் வேடிக்கை பார்க்குறதுக்காக வரவங்களையும் பிடிச்சி நாங்கள் இழுத்து பேச வச்சுருக்கோம். இப்போ ஒருத்தவங்க வந்து பேசுகிறதுக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம் ஐயா.
1: என் பேர் ஆனந்தராஜ்.
0: காரைக்கால் வானொலியெலாம் கேட்பீங்களா?
1: கேட்பேங்க.
0: கேட்பீங்களா? சொல்லுங்கள். இப்போ ஊரும் உணவும் அப்படின்னாக்கா இது வந்து சமையல் சம்மந்தமான ஒரு நிகழ்ச்சி. இது சமையல் குறிப்புகள் சொல்லலாம். அல்ல, உங்களுக்கு பிடித்த சாப்பாடு?
1: எனக்கு பிடிச்ச சாப்பாடு மீன் குழம்பு சார்.
0: எல்லாருமே இந்த ஊரில் மீன் குழம்பு தாயா சொல்கிறீங்க? அப்படி என்ன இந்த பூதனூருக்கு பக்கத்தில் மீன் எதாவது?
1: காட்டுச்சேரி. எனக்கு காட்டுச்சேரி மீன் குழம்பு தான் விரும்பி சாப்பிடுவோம்.
0: இங்கே வந்து பக்கத்தில் மீன் அதிகமாக கிடைக்குமா?
1: ஆமாம், தரங்கம்படி பக்கம் தானே,
0: அதனால மீன் அதிகமாக கிடைக்குங்களா? எங்களுக்கு எல்லாம் மீன் குழம்பு தான் பிடிக்கும்.

0: நல்லா சீப்பாக கிடைக்குது. நாங்கள் லேபர் வேலை செஞ்சுட்டோம்னா கறி கீரெல்லாம் சமைச்சிருக்கா சாப்பிட முடியாது. வெயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், கரு மரம் வெட்டிக்கிட்டு கிடக்குறோம். மீன் குழம்புனா கொஞ்சம் நல்லா இந்த கூலிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும் உடம்புக்கு.
1: எங்கள் வேலைக்கு ஏற்ற சத்துக்கள்லாம் நான் இருக்குது, எங்கள் வருமானத்துக்கு ஏற்ற ஒரு உணவு, அதனால அது எங்களுக்கெல்லாம் பிடித்த ஒரு உணவாக மாறிட்டு.
0: கன்ஃபார்ம் அதுதான்.
1: இது உங்களுக்கு பிடித்தது வந்து நாட்டு மீனா?
0: கடல் மீன்.
1: கடல் மீன், கடல். அதான் சொல்லிட்டீங்க தரங்கம்பாடி பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
0: வெயில்ல வேலை பார்க்கறது வந்து ஹீட்டு அதிகமாக இருக்காது, மீன் குழம்பு சாப்பிட்டா அதில் தயிர் சாதமாக இதெல்லாம் செட் ஆகுது. எங்கள் வேலைக்கு எவ்வியான வேலை, கருவை மரம் வெட்டி கட் பண்ணி லோடு அனுப்பி விட்டுருவோம். எங்களுக்கு தகுந்த மீன் குழம்பு உணவு தான்.
1: ஏன் இப்போ மீன் குழம்பு தான் எங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க?
0: வீட்டில் இருந்தாலும் சரி, வேலை செஞ்சுட்டு போய் வீட்டுக்கு போனால் அந்த அந்த டைமில் அந்த உணவு தான். மருந்து போனோம்,
1: அதாவது மீன் குழம்பு தயாரிக்கும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான மருந்து பொருட்களும் சேர்த்து தயாரிக்கிறாங்க. அதோட தேவையான உடலுக்கு தேவையான சத்தும் கிடைக்குது, எங்களுக்கு தேவையான அந்த குளுமையும் கிடைக்குது.
0: நாங்கள்
1: வெயிலே வேலை பார்க்கறதுனால குளுமையும் கிடைக்குது அப்படின்னு சொல்ல மீன் குழம்பு பிடிக்கிறீங்க. இப்போ நாங்கள் வழக்கமாக கேட்குற கேள்விதான், இவங்களுக்கு திருமணம் ஆயிட்டுல, இப்போ ஒரு உங்களுக்கு தர்ம சங்கடமான ஒரு கேள்வி கேட்போம். அம்மா மீன் குழம்பா, மனைவி மீன் குழம்பா?
0: எனக்கு வந்து எங்கள் அம்மா குழம்பு
1: மாட்டினீங்க.
0: இல்லை, எங்கள் அம்மா குழம்பு தான் பிடிக்கும். அப்புறம் அம்மாவுக்கு வயசாகின பிறகு போய் ஒய்ஃப் தான் செஞ்சு கொடுத்துருக்குறாப்ல.
1: மனைவிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியுமில்ல?
0: தெரிஞ்சாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க.
1: ரேடியோ கேட்பாங்க தானே?
0: கேட்பாங்க, கேட்பாங்க. எஃப்எம் வச்சிருங்க செல்லில்.
1: புதன்கிழமை இந்த நிகழ்ச்சி வரும்.
0: என் ஒய்ஃப் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங், எங்கள் அம்மாவும் அவங்களும் அதெல்லாம் எந்த பிரச்சனை. ஸோ ஓகே, நன்றி
1: நன்றி நன்றி.

0: புதனூர் கிராமத்தில் உள்ள அடுத்த ஒரு பெண் நம்மகிட்ட பேசுறதுக்காக ஒரு உணவு நிகழ்ச்சிக்காக நான் ஒரு சமையல் குறிப்பு சொல்றேன் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: பேர் மதுமிதா.
0: சொல்லுங்க மதுமிதா, சமையல் ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற சமையல் என்ன சொல்லுவீங்க? மாமியாரை பார்த்தே பேசிட்டு இருக்கும்போது தெரியுது மாமியார் தான் சமைப்பாங்க, நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா?
1: அப்படிலாம் இல்லை, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நான் செய்வேன்,
0: கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன், மீதி எல்லாம் மற்ற தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கொஞ்சத்தில் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செய்முறை சொல்லுங்களேன்.
1: ஹெல்த்தியான டிஷ்ஷண்டாக பீட்ரூட்லாம் நிறைய பேர் ரொம்ப எடுத்துக்க மாட்டாங்க குழந்தைங்கள்லாம், அதனால் பீட்ரூட்டை வந்து நல்லா சீவிட்டு நெய் போட்டு

0: பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு அந்த பீட்ரூட்டை சீவி வச்ச பீட்ரூட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும் அப்படின்னா, ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் திஸ் தண்ணி ஊற்றி ஒன் கொல கொலை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதில் வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், பெரியவங்க அப்படின்னா சக்கரை நார்மலாக நம்ம சீனி போட்டுக்கலாம். அது மாதிரி போட்டு அது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு கேசரி மாதிரி ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும்.
1: இல்லை எதுக்கு பட்டை போட சொல்கிறீங்க?
0: அது வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் அந்த பட்டை,
1: நாங்கள் பீட்ரூட் அல்வா இதோட கொஞ்சம் மாறுபட்டு இருக்கோம் செய்வோம். நீங்கள் இதில் பட்டை போட்டு சரி அது காரமாக செய்ய போறீங்களா என்னென்னு யோசிச்சிட்டே இருக்கேன். அதில் வெள்ளம் போட சொல்லுங்க.
0: ஆமாம், அது இது அந்த பட்டைலாம் போட்டதுனால கொஞ்சம் ஸ்வீட் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.
1: அதாவது ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான, உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸில் இது ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இல்லையா? மதுமிதா, இப்போ வந்து நீங்கள் சமைக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கு டிப்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் ரெசிபி சொன்னீங்க. இப்போ நீங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறதுலே நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு, நான் இதை செஞ்சேன்னா அதாவது நம்ம சமைச்சா நமக்கே பிடிக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா? யாராவது சமைச்சு கொடுத்தா நமக்கு சாப்பிடுவோம், நிறையா சாப்பிடுவோம். பண்ணிக்கு நான் செஞ்ச ஒரு சமையல் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன், எனக்கு எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசே வராது அப்படின்னு சொல்கிற ஒரு ரெசிபி என்ன?
0: இப்போ உங்கள்ட்ட சொன்ன பீட்ரூட்டு பச்சடி, அது வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாரும் செய்ய மாட்டாங்க. அது வந்து மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் சைடு தான் அதை அது வந்து செய்வாங்க. அந்த பச்சடி அப்புறம் கஞ்சி அப்புறம் வந்து அந்த ரைத்தான்ற மாதிரி எல்லாம் வச்சு செய்வாங்க. அது பிரியாணிக்கும் வைப்பாங்க. அது வந்து நல்லாயிருக்கும், ஒரு ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து அதை செஞ்சால் நான் தான் அதை சாப்பிடுவேன் முக்கால்வாசி.
1: ஓ, இப்போ நான் சொன்னதே நான் எனக்கு பிடிச்சது தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி பீட்ரூட் பச்சடியை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. நன்றி.
0: பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும்.
1: நன்றி மேம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ஊரு உணவு நிகழ்ச்சிக்காக ஒரு பெரியவர் நம்ம நிகழ்ச்சிக்காக பேசுறாங்க. வணக்கம் ஐயா.
6: வணக்கம்.
5: பஸ்க்காக நிக்கிறீங்களோ?
6: ஆமாங்க, பஸ்ல நிக்கிறோம்.
5: என்ன ஊர் போறீங்க?
6: கிளியனூர் போறோம்.
5: கிளியனூர் போறீங்க, சொல்லுங்க. பேர் சொல்லுங்க.
6: பேர் கலியமூர்த்தி.
5: சொல்லுங்க, உங்களுக்கு வயது என்ன?
6: வயசு 65.
5: 65 வயதாவது. 65 வயதுல இது வரைக்கும் வந்து அம்மா சாப்பாடை சாப்பிட்டு அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு மனைவி சாப்பாடை சாப்பிடும்பொழுது என் அம்மா சாப்பாடை நான் மிஸ் பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு எந்த சாப்பாடை நீங்க மிஸ் பண்ணீங்க, உணர்ந்தீங்க அம்மா செஞ்சா நல்லா இருக்கும்னு எதை உணர்ந்தீங்க?
6: சாம்பார் வச்சா நல்லா இருக்கும் செய்வாங்க, அப்புறம் மீன் குழம்பு வச்சாலும் அது நல்லா இருக்கும். அவங்க மாதிரி வைக்க முடியாது,
5: அம்மா மாதிரி சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க. அம்மா வைக்கிற சாம்பார் அப்படி மறைஞ்சிருந்து பாத்துருக்கீங்களா? அது எப்படின்னு ஒரு ஞாபகம் இருக்கா எப்படின்னு சொல்லுங்களா?
6: அது எனக்கு தெரியாதுங்க.
5: சுவை மட்டும் தான் நாக்கில் இருக்குது, சமைச்சதெல்லாம் மறந்து போயிட்டு அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல மனைவிக்கு பயந்துட்டு இருக்கீங்களா?
6: இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல.
5: எப்படி நீங்க அம்மா சாப்பாடு தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னு மனைவி கேட்பாங்கன்னு ஒரு பயம்?
6: நானே நேரம் கேட்பேன் எங்க வீட்டுல.
5: அதாவது எல்லாருக்குமே இந்த அம்மா சாப்பாடு பிடிக்கும் அப்படிங்கும் போது இவங்களுக்கு வந்து சாம்பார் மீன் குழம்புலாம் ரொம்ப யோசிச்சு பார்க்குறாங்க. கொஞ்சம் நாள் ஆயிட்டுல, வருடங்கள் ஆகினதுனால யோசிச்சு சொல்றாங்க அந்த சாம்பாரோட சுவை இன்னும் என் நாக்கில் இருக்குது.
6: இருந்தாலும் எங்கள் அம்மா சாப்பாடு மீன் கிடைக்காது,
5: எனக்கு அம்மா சாப்பாடு தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லிடுறாங்க. பஸ்ஸுக்காக நின்றுட்டுருக்காங்க, போதுன்னு ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட இப்போ நம்ம பேசியிருக்கோம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.
6: காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நம்ம கிட்ட பேசுவோம் அடுத்த மகளிர். வணக்கம்.
7: வணக்கம்.
6: உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் டர்ஃபினா.
6: டர்ஃபினாவுக்கு என்ன சமையல் ஸ்பெஷலிஸ்டா? இல்ல நான் நார்மலா தான் சமைப்பேன், இல்ல நான் எங்க வீட்டுல சமைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? மாதிரி எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே வித்தியாசமா இருக்கு, என்னால கெஸ்ட் பண்ணவே முடியல.

0: சொல்ல போறீங்க அப்படின்னு.
1: நான் வந்து நார்மலாக சமைக்கிற ஆள் தான், ரொம்பலாம் டிஷ் வந்து அதிகம் சமைக்கிறது கிடையாது. எல்லாம் மாமியார் அம்மா இவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டது தான்.
0: உங்களுக்கு கணவருக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் சமைச்சு கொடுக்க மாட்டீங்களா?
1: நான்வெஜ் சமைப்பேன், இறால் பிரியாணி, சிக்கன். அதிகமாக சாப்பிட்றது மட்டன் தான்.
0: இறால் பிரியாணி எப்படி பண்ணுவீங்க? தம் கட்டி பண்ணுவீங்களா இல்லை தனியாக மசாலா பண்ணி இல்லை ரைஸோட சேர்த்து ஒன்றாக்கிடுவீங்க?
1: தம் கட்டு கிடையாது, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குக்கரில் போட்டு, குக்கரில் போட்டு ரெண்டு விசில் எடுத்து எடுத்து.
0: அப்போ இறால் பிரியாணி அப்படிங்கும்போது இறால் மட்டும் தனித்தனியால் பிரிஞ்சு இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்பொழுது?
1: இல்லை இல்லை, எல்லாம் மசாலாலாம் சேர்த்து குக் பண்ணுறப்ப அது வந்து ரைஸோட சேர்த்து மிக்ஸ் ஆகிடும்.
0: ஏதோ பண்ணுவேங்க,
1: ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது, டிஷ்ஷு வந்து ஏதோ ஓரளவு சமைப்பேன்.
0: சரி, உங்கள் கணவர் எங்கே இருக்காங்க?
1: என் கணவர் வந்து சென்னையில் இருக்காங்க, லீவுக்கு மட்டும் வருவாங்க, ஒரு மந்த்துக்கு 2 டேஸ் அப்படி தான் வருவாங்க.
0: சரி, நார்மலாக உங்கள் வீட்டில் யார் சமைப்பாங்க?
1: எங்கள் அம்மா எங்கள் மாமியார் சமைப்பாங்க, அங்கே போனால் அம்மா, இங்கே வந்தால் மாமியார்.
0: இறால் பிரியாணி என் கணவருக்காக செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது எப்படி நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு கொஞ்சம் பொதுவாக சொல்லிவிடுங்களேன். இருங்க, நான் மறந்துட்டேன், நான் போய் புக்கை பார்த்துட்டு வந்து நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டர்ஃபினா வந்து கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்கள்ல அந்தமாரி ஓடிட்டாங்க, மறந்துட்டாங்களாம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சிறுநீர்களை தொடர்ந்து கரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் ஒரு உணவு நிகழ்ச்சியோடு அணிந்திருங்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கல்வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நம்ம இப்ப மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் பந்தல் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற புதுனூர் இந்த கிராமத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்ததுல இருந்து நாங்கள் வந்து இங்கே ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, பிரபா எங்க பிரபா எங்க பிரபா நல்லா சமைக்குமே மீன் கழுவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கதை வாங்கிட்டேன், யார் அந்த பிரபா மீன் கழுவிட்டு வரட்டும் அப்படின்னு பார்த்தா பிரபாவும் வந்துட்டாங்க. பிரபா மீன் கழுவிட்டாங்களா சமைச்சிட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். என்ன பிரபா மீன்லாங்க வாஷ் பண்ணி முடிச்சாச்சா, மீன் குழம்பு வச்சாச்சா, வறுவல்ல முடிஞ்சு?
2: இல்லை இல்லை, மீன் குழம்பு வைக்கலை, வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இனிமேல் தான் குழம்பு வைக்கணும்.
1: இவங்கெல்லாம் முடிச்சுட்டு போட்டோம் அப்புறமா பண்ணிப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: அப்படி இல்லை, நீங்கள் இருந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டே போகலாம். கண்டிப்பாக
1: கண்டிப்பாக நீங்கள் எப்போ குழம்பு வைக்கிறீங்களோ அப்போ தான் நாங்கள் கிளம்புவோம்.
2: கண்டிப்பாக இருந்து சாப்பிட்டு போங்க.
1: இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க பிரபா நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு நீங்கள் சமையலில் வல்லுநரா?
2: சமையல் வல்லுநர் இல்லை, ஆனால் சமைப்பேன். டெய்லி சமைச்சு சமைச்சு நம்மளுக்கு அந்த இது வந்துருச்சு, அதனால் சமைப்பேன், நல்லாவே சமைப்பேன்.
1: அது தினம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து தொடர்ந்து பண்ணும்போது அதில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நேர்களே, உணவு அதாவது சமையல் என்பது ஒரு உணவு தயாரிப்பு மட்டுமல்ல, அது வந்து நம்ம வந்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அக்கறையும் அன்பையும் கலந்து நம்ம தயாரிக்கிறது உணவு இல்லையா, அதுதான் வந்து சமையல். நம்ம பெரும்பாலும் பெண்கள் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, இவங்களுக்கு கொஞ்சம் உப்பு கூட போடுவோம், இவங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரை கூட போடுவோம் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுறது தான் நம்ம பெண்களோட இயல்பாக இருக்குது. அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. நான் டெய்லி தினமும் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்பெஷலாக பிரபாவோட ஸ்பெஷல் அப்படின்னா, வீட்டில் மாமியாருக்கு என்ன பிடிக்கும், மாமனாருக்கு என்ன பிடிக்கும், என்ன சமையல் இப்போ சொல்ல போகிறீங்க, எங்களுக்கு என்ன சமையல் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க?
2: எங்கள் வீட்டில் நான்வெஜ் சீ ஃபுட் தான் அதிகமாக இருக்கும். பையன் வந்து சீ ஃபுட் வந்து ரொம்ப நல்லா சாப்பிடுவான், மீன் நண்டு ப்ரான் இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாமே நல்லா செய்வேன் மோஸ்ட்டாக. எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் மாமியாருக்கெலாம் மீன் குழம்பு பிடிக்கும், என் பையனுக்கு சிக்கன் மீன் அந்த மாதிரி பிடிக்கும்.
1: இப்போ என்ன எங்களுக்கு சமையல் செய்முறையை சொல்ல போகிறீங்க?
2: மீன் குழம்பு இன்றைக்கி வைக்க போகிறோம், அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பொதுவாக நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது சிலவங்க வெங்காயத்தை அப்படி போடுவாங்க, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு அதை வந்து இடிக்கல்ல வச்சு இடித்து பூண்டு சின்ன வெங்காயமும் ஒரு சேம் ரேஷியோவாகவே எடுத்து இடிச்சிடுவேன். இடிச்சிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெந்தயம் போட்டுட்டு அப்புறம் அந்த இடித்ததை போட்டுட்டு,
1: அதாவது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போடாமல் இடித்து போடணும்னு சொல்லிட்டு, ஏன் எப்படி
2: அதோட அரோமா நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த இடிச்சிட்டு நம்ம அந்த எண்ணெயில் அதை போடும்போது அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அப்புறம் போட்டுட்டு அப்புறம் நம்ம தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு புளி கரைச்சி நம்ம.
1: பிரபா கொஞ்சம் சவுண்டாக பேசலாம், மீன் குழம்பு சாப்பிட்டாதான் நான் திம்பா பேசுவேன்
2: சொல்கிறீங்களா? இல்லை, அப்போ வந்து அதனால் நம்ம இடித்து போட்டுட்டு நம்ம மிளகாத்தூள் எல்லா புளி எல்லாம் கரைச்சி அதில் ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிட்டு மாங்காய் போட்டு சிலவங்க குழம்பு வைப்பாங்க, நாங்களும் மாங்காய்லாம் போடுவேன். மாங்காய் போட்டுட்டு லாஸ்ட்டாக மீன் போட்டு ஒரு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சிடணும். உடனே நம்ம சர்வ் பண்ணால் மீன் குழம்பு கொஞ்சம் வச்சுருந்துட்டு சாப்பிட்டா மீனில் அந்த மசாலாலாம் இறங்கி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக.
1: மீனில் அந்த உப்பு உரப்புலாம் அது வந்து கலந்து
2: அப்படியே இருக்கும், மீன் கொஞ்சம் மசாலா இறங்காத மாதிரி ஒன்று கலர் ஆகாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம சாப்பிட்டோம்னா கூட நல்லாயிருக்கும்.
1: இப்போ நீங்கள் இன்னும் மீன் குழம்பு வைக்கவே ஆரம்பிக்கல, நீங்கள் எப்போ குழம்பு வைத்து அது எப்போ மசாலா இறங்கி நாங்கள் எப்போ சாப்பிட்றது?
2: 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், 10 மினிட்ஸில் குழம்பு வச்சுருவோம்.

0: ரூம்மேட்ஸ் இருந்தால் கூட சாப்பிட்ரு போகலாம்.
1: வந்து உங்கள் வீட்டில் பிடித்த உணவுன்னு சொன்னால் அசைவம் தான் சொல்லிட்டுருக்கீங்க, சைவத்தில் எதுவும் உங்களுக்கு எக்ஸ்பர்ட் இல்லையா?
0: சைவம் நல்லா செய்வேன், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்வேன், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கும், பையனுக்கு பிடிக்காது கத்திரிக்காயெலாம், ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
1: பையனுக்கு கடலில் உள்ள கத்திரிக்காய் தான் பிடிக்கும்,
0: அவனுக்கு நான்வெஜ் மட்டும்தான் பிடிக்கும், வெஜ்ஜெல்லாம் பிடிக்காது. அது வந்து கத்திரிக்காய் நம்ம சின்ன சின்ன கத்திரிக்காயாக எடுத்து அதை நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மேலே மட்டும் அந்த காம்பு அப்படி வச்சுட்டு அடிப்பக்கத்தில் நாலாக கீறி அதை வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் அந்த கத்திரிக்காயை போட்டு நம்ம லைட்டாக சால்ட் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஷாலோ ஃப்ரை மட்டும் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம அந்த கடாயிலே கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பூண்டு ஒரு வேலை சைஸ் இஞ்சி அப்புறம் சீரகம் சோம்பு கொஞ்சம் மிளகு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டு குழம்பு மசாலா வீட்டில் இருக்கும் இல்லையா அதையும் போட்டுட்டு தேங்காய் ஒரு ஹாஃப் தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சட்னி மாதிரி நம்ம அதை அரைச்சி வச்சிடணும். திரும்பி நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம வெந்தயம் போட்டு வெந்தயம் கடுகு லைட்டாக போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் இதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் வெங்காயம் தக்காளிலாம் போடணும்னு இல்லை, போடுறதுனால போட்டுக்கலாம், கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதை எடுத்து அதில் ஊற்றி நம்ம அதுலேயே மசாலா மிளகாத்தூள் எல்லாமே போட்டுருவோம் இல்லையா, கொதித்ததுக்கப்புறம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து போடணும், அதை போட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லைட் மெல்லாம் லைட்டாக போட்டால் நம்ம டேஸ்ட் கொஞ்சம் நல்லா கொடுக்கும், அப்போ கொஞ்சம் நல்லா திக்கானோன்னு நம்ம அதுக்கு வேறு எந்த சைடிஷுமே தேவையில்ல, ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதும், அந்த கத்திரிக்காய் குழம்பும் ஒரு அப்பளமும் வச்சு நல்லா சாப்பிட்லாம்.
1: சொன்ன அந்த மீன் குழம்பை விட இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் எனக்கு ரொம்ப சாப்பிட்டு போகணும்னு ஆசையாக இருக்குது, இதையும் வச்சு கொடுப்பீங்களா எங்களுக்கு?
0: கண்டிப்பாக இருங்க வெயிட் பண்ணுங்கள், கத்திரிக்காய் தான் இல்லை போய் வாங்கினா சொல்லி செஞ்சு தந்துடுறேன்.
1: பிரபா வந்து மீன் குழம்பு அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப அருமையாக சொன்னாங்க, தொடர்ந்து அடுத்ததில் யாரெல்லாம் என்ன சமையல் குறிப்பு சொல்ல போகிறாங்க அப்படின்னு தொடர்ந்து நிகழ்ச்சியோடு தொடர்ந்து அடைந்திருங்கள் நேயர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கிய ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
2: காலத்தின் பரிசு சிறுகதை.
1: எண்ணமும் எழுத்தும்
2: வேதாரண்ய மட்டம் மரங்காய நல்லூர் எம் கலா.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
6: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டம் மரங்காய நல்லூர் எம் கலா எழுதிய காலத்தின் பரிசு சிறுகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வளம் வரப்போற அஞ்சனா, சரஸ்வதி, தேவராஜன் இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்துல வளம் வந்து இன்னைக்கு நமக்கு என்ன கருத்தை சொல்ல போறாங்க கேட்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க கதையை கண்டு தெரிஞ்சுக்குவோம்.
7: மாலை வேளை கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் அஞ்சனா தேவி. வீட்டுக்குள் நுழைந்து முகம் கை கால்களை கழுவி கொண்டு வந்த அஞ்சனா தேவியிடம், அம்மாடி அஞ்சன, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீ காலேஜில இருந்து எப்ப வருவேன்னு பாத்துக்கிட்டே இருந்த. நாம ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவோம், சீக்கிரம் கிளம்புமா என்றாள் அஞ்சனா தேவியின் தாய் சரஸ்வதி. சரிம்மா என்றபடியே குளிப்பதற்காக கிணற்றடிக்கு சென்றாள் அஞ்சனா தேவி. சரஸ்வதியும் பின்தொடர்ந்தாள். தாய் மகளும் ஆளுக்கு ஒரு பக்கமாய் கிணற்றடியில் குளித்து முடித்து கோவிலுக்கு புறப்பட்டனர்.
8: ஐயோ என்னடி இது, சுடிதார் போடுற, லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு வா, இந்தா இந்த பச்சை கலர் புடவை, பார்டருக்கு மேச்சா அரக்கு கலர் பிளவுஸ், இத போட்டுக்க உனக்கு நல்லா இருக்கும், வீறு வீறுன்னு கட்டிக்கிட்டு சீக்கிரம் புறப்படு என்றாள் தாய் சரஸ்வதி.
7: போமா, எப்ப பார்த்தாலும் புடவையே கட்டிக்க சொல்ற, ஒரே போர்மா இவ்வளோ.

0: புடவை கட்டிக்கிறதுக்குள்ள எனக்கு தலைவலியே வந்துடும் என்று மெலிதாய் கோவித்துக் கொண்டாள் அஞ்சனா. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு புடவையோட அருமை எங்க தெரியுது? அந்த காலத்துல நான் தாவணி போட்டுக்கிட்டு அழகா தலை பின்னி தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு போனா எல்லாருக்கும் ஏன் மேலதான் இருக்கும் என்று தன் பெருமையை சொல்லிக் கொண்டிருந்த சரஸ்வதி தேவதை போல் வந்து நின்ற தன் மகள் அஞ்சனாவின் அழகில் வாயடைத்து நின்றாள். அம்மாடி, என் பொண்ணு என்ன அழகா இருக்கா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்று அஞ்சனாவின் முகத்தை வழித்து நெட்டி முறித்தான் சரஸ்வதி. சரி சரி வாமா, பொழுது சாயறதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துருவோம் என்று விரைவு படுத்தினான் அஞ்சனா.
1: சரி அஞ்சனா, இங்கே நெல்லு, நான் போய் அந்த பெட்டி கடையில அர்ச்சனை வாங்கிட்டு வர்றேன் என்று கூறிவிட்டு
0: பெட்டிக்கடை நோக்கி சென்றாள் சரஸ்வதி. அந்த கடையின் அருகே இளைஞன் ஒருவன் அஞ்சனாவை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். அஞ்சனா எதையும் கண்டுகொள்ளாதவளாய் இருந்தாள். இருப்பினும் இவன் மனசு என்ன மாதிரி என்ன ஓட்டத்தோட இருக்கும்னு எனக்கு தெரியாதா என்று எண்ணியபடியே தன் அம்மாவின் வருகைக்காக காத்திருந்தாள் அஞ்சனா.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: அர்ச்சனையை வாங்கிக் கொண்டு அஞ்சனாவின் அருகில் வந்த சரஸ்வதி, அந்த இளைஞன் அஞ்சனாவையே கண்ணிமைக்காமல் பார்த்துக் கொண்டிருப்பதை கவனித்து விட்டு கோபம் அடைந்தவள், யாரவன், இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே, கொள்ளி கண்ணு பய, எப்படி பாக்குறான் பாரு, இவன் இருக்கிற அழகுக்கு கூலிங் கிளாஸ் வேற, வச்ச கண்ணு வாங்காம பாக்குறத பாரு என்று கொந்தளித்தாள். ஆமா, நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம், இங்க வந்து இப்படி எல்லாமா பேசுறது, வாய முடிக்கிட்டு சும்மா வாங்கம்மா என்றாள் அஞ்சனா. அப்பனே முருகா, என் பொண்ணு எந்த குறையும் இல்லாம வாழ நீதான் அருள் புரியணும் என மனமுருகி தன் ஒரே மகள் அஞ்சனாவுக்காக வேண்டிக் கொண்டாள் சரஸ்வதி. சில நிமிடங்களுக்கு பிறகு, அம்மா மணி ஆயிட்டு, நான் பரீட்சை

0: இவரை படிக்கணும், நேரத்தை வீணடிக்காம சீக்கிரம் கிளம்புங்கம்மா என்றாள் அஞ்சனா. அது இருக்கட்டும்டி, நல்லா சாமி கிட்ட வேண்டிக்க, பரீட்சையில பாஸ் பண்ணணும்னு என்றபடி மீண்டும் கண்ணை மூடி வேண்ட ஆரம்பித்தாள் சரஸ்வதி. ஆமா, எதா இருந்தாலும் அதுல நம்ம முயற்சியும் இருக்கணும், சாமியை மட்டும் வேண்டிக்கிட்டே இருந்தா பத்தாது, தயவு செஞ்சு கிளம்புங்கம்மா என்று அஞ்சனா வற்புறுத்திய பிறகு புறப்பட்ட சரஸ்வதி. கோவிலுக்கு வெளியே உள்ள பெட்டிக்கடையில் அந்த இளைஞன் நகராமல் நின்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு தனக்குள்ளேயே ஏதோ முணுகிக் கொண்டே வந்தாள். ஆனாலும் அந்த இளைஞன் அஞ்சனாவையே பார்த்துக் கொண்டிருந்தான். வீடு வந்து சேர்ந்ததும் அஞ்சனாவை புடவையை மாற்றச் சொல்லியும் திருஷ்டி சுத்தி போடவும் படாத பாடுபடுத்திவிட்ட சரஸ்வதி ஒரு வழியாக தூங்கி போனாள். தன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கும் தன் அம்மாவை பார்க்க பாவமாய் இருந்தது அஞ்சனாவிற்கு. தூங்கிக் கொண்டிருந்த தாயின் தலையை தன் மடியில் வைத்துக் கொண்டு சரஸ்வதியின் நெற்றியில் உள்ள வேர்வையை துடைத்துவிட்டு அவள் உச்சியில் முத்தமிட்ட அர்ச்சனா சில நிமிடங்களில் தன் அறைக்கு சென்று படிக்க தொடங்கினாள். பொழுது விடிந்தது. அஞ்சனாவின் அறைக்குள் காபி கோலையுடன் வந்த சரஸ்வதி டங் என்று காபி டம்ளரை வைத்துவிட்டு ஏதோ முணுமுணுத்தாள். என்னமாச்சு, காலங்காத்தாலேயே என்ன முணுமுணுக்கிறீங்க என்றாள் அஞ்சனா. நேத்து பெட்டிக்கடையில நின்னானே ஒருத்த, அவன் யாரடி என்று பட்டென்று கேட்டாள் சரஸ்வதி. எனக்கு என்னமா தெரியும், நேத்துதான் நானும் பார்த்தேன் என்று சலிப்போடு கூறினாள் அஞ்சனா. பெண்ணை ஏண்டி அவன் உன்னையே பாத்துக்கிட்டு இருந்தான் என்றாள் சரஸ்வதி. அம்மா, நீங்க தப்பு தப்பா யோசிக்கிறீங்க, திருவாரூர் தேரு மாதிரி பொண்ண ஜோடிச்சு அழைச்சுக்கிட்டு போனா கண்ணுள்ள யாரும் பாக்கதான் செய்வாங்க என்றாள் அஞ்சனா. நான் எல்லாரும் பார்த்தத கேக்கல, அவன் பார்த்ததை மட்டும்தான் கேக்குறேன் என்றாள் சரஸ்வதி. அம்மா, காலையிலேயே என்ன வெறுப்பேத்தாதீங்க, நான் பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றாள் அஞ்சனா. எங்க பாரு அஞ்சனா, உன் மனசுல ஏதாவது தாறுமாறா என்ன இருந்தா தயவு செஞ்சு அதை இப்பயே மாத்திக்கோ, அப்புறம் காதல் கீதல் ஏதாவது சொல்லிக்கிட்டு வந்தீனா நான் பொல்லாதவளாயிடுவேன் என்று எச்சரித்தாள் சரஸ்வதி.
1: நிறுத்துங்கம்மா, உங்களுக்கு மூளை ஏதும் குழம்பி போயிடுச்சா என்ன, ஏன் இப்படி வளர்றீங்க?
0: நேத்து பக்கத்து வீட்டு ஜானகியத்தை என்ன பார்த்து உன் பொண்ணு எம்புட்டு அழகா இருக்குன்னு சொன்னப்ப நீங்க என்ன சொன்னீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அஞ்சனா கோடீஸ்வர வீட்டுல பிறக்க வேண்டியவ, தவறி ஏன் வயிற்றுல பிறந்துட்டான்னு வருத்தமும் சந்தோஷமும் கலந்து பதில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, என்னோட அழக பக்கத்து வீட்டு அத்தை பார்த்து ரசிச்சது மாதிரிதான் அந்த பையனும் பார்த்து ரசிச்சிருக்கான், அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும், உங்க பொண்ண நீங்களே சந்தேகப்படலாமா என்றார் அஞ்சனா. ஐயோ, அது இல்ல அஞ்சனா, அந்த பையன் என்று ஏதோ கூற வந்த சரஸ்வதியின் கையை பிடித்த அஞ்சனா. அம்மா, ஒரு பொருள் அழகா இருந்தா அத வாங்க முடியலனாலும் அதை பார்த்து ரசிக்கிறது இல்லையா? அப்படிதாம்மா இதுவும், உங்க வயசுல உள்ள பக்கத்து வீட்டத்தை உங்க பொண்ணு அழகா இருக்கான்னு சொன்னதும் பூரிச்சு போனீங்க, அதே சமயம் ஒரு பையன் பார்த்ததுக்கு கோபப்படுறீங்க, இது என்னமா நியாயம்? பெத்தவங்களே அவங்க பிள்ளைங்களை சரியா புரிஞ்சுக்கலனா வேற யாருமா புரிஞ்சுக்குவா? தினமும் சந்தேகப்பட்டு நச்சரிச்சா பிள்ளைங்க வாழ்க்கையே வெறுத்து போயிடுவாங்கம்மா. யாரோ ஒரு பையன் என்ன பார்த்ததுக்கு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டா நான் என்னமா சொல்ல முடியும் என்ற குமரி அஞ்சனாவின் கண்கள் கலங்கி இருந்தன. அஞ்சனாவையே உற்று நோக்கிய சரஸ்வதி தன் புடவை முந்தானியில் இருந்த ஒரு தாளை எடுத்து நீட்டியபடி, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இது உன் கையெழுத்துதானே என்றாள் புரியாத முகத்தோடு. அந்த தாளை கையில் வாங்கிய அஞ்சனா அதை பிரித்து படித்தாள். நான் எதற்காகவும் காத்திருந்ததில்லை, எப்போதோ எதையோ தொலைத்து விட்டது போன்ற ஞாபகம், அது கிடைத்து விட்டால் என் காத்திருப்பும் கலைந்து விடலாம், ஆனால் காலம்தான் என்னை கடந்து செல்கிறது, தொலைந்தது மட்டும் இதுவரை கிடைக்கவில்லை, யாரிடம் தொலைத்தேன் என்றும் புரியவில்லை, தொலைந்த இடத்தை விட்டுவிட்டு கிடைக்காத இடத்தில் தேடும் நான் என்று அந்த தாளில் இருந்த கவிதை வரிகளை படித்துவிட்டு தலை நிமிர்ந்த அஞ்சனா, ஐயோ அம்மா, எங்க காலேஜில் நடந்த கவிதை போட்டிக்கு தேடலுன்னு ஒரு தலைப்புல கவிதை எழுத சொன்னாங்க, எழுதின, அவ்வளவுதான் என்றாள் அஞ்சனா. இதை கேட்டு கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்ட சரஸ்வதி மெல்லிய குரலில், அது இல்லடி அஞ்சு, யாரும் இல்லாம தனி ஒருத்தியா நின்னு ஆம்பளை துணை இல்லாம உன்னை வளர்க்கறேன், ஏதாவது தவறு நடந்துருமோங்கிற பயத்துலதான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன், அப்பா இல்ல அம்மா வளர்த்தா அடக்கி வைக்க ஆள் இல்லாம போயிடுச்சு, அப்படி இப்படின்னு ஊர் உலகம் பேசிடுமோன்னு எனக்குள்ளேயே ஒரு பயம், அவ்வளவுதாண்டி என்றாள். முதல்ல உங்க பொண்ண நீங்க நம்புங்கம்மா, அதுக்கப்புறம் ஊர் உலகத்தை பத்தி கவலைப்படலாம். குழந்தையில நான் கைய காலை ஆட்டி அசைச்சு அழுதப்ப எனக்கு பசிக்குதுன்னு ஓடி வந்து பால் கொடுத்தவங்க நீங்கதாம்மா, எனக்கு என்ன டிரெஸ் பொருத்தமா இருக்குன்னு நீங்க தாமா பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தீங்க, இப்பவும் என்ன கல் சுமந்து சம்பாதி

0: நீங்க தானமா படிக்க வைக்கிறீங்க. அதே போல என் வாழ்க்கைக்கு யார் பொருத்தமா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தானமா தெரியும். உங்க பேச்ச மீறி நான் எப்பவும் நடக்க மாட்டேமா. நீங்க கை காட்டுற பையனைதான் நான் கட்டிப்பேமா, என்ன நம்புங்க என்று கூறிய தன் செல்ல மகள் அஞ்சனாவை கட்டி தழுவிக்கொண்டாள் சரஸ்வதி.
1: தன் மகள் அஞ்சனா தேவியை முழுமையாக புரிந்து கொண்ட இந்த சரஸ்வதி இனி எப்படியெல்லாம் நடந்து கொள்வாள்?
2: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை காத்திருக்க வேண்டும். ஆண் நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் காணமும். இன்று இடம்பெற்றது
0: காலத்தின் பரிசு சிறுகதையின் முதல் பகுதி,
1: எண்ணமும் எழுத்தும்
0: வேதாரண்ய மட்டம் மரங்காயநல்லூர் எம் கலா,
1: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏ.எம். அருண் பிரகாஷ். சரி நேர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்கள் இதுவரை கேட்ட கதையும் காணமும் நிகழ்ச்சியோட விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்,
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
6: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:15. திரையிசை.

0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பீட்ரூட் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நிறைவாக நீங்கள் கேட்டவை

திரையிசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:30.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் விளக்கேற்றும் வேளை. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: நாகை மூரா சென்ஸின் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். கல்வி கரை காண முடியாத கடல், யாரும் களவாட முடியாத செல்வம். கல்வியை கசடர கற்றுத்தரும் ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் 5 வரை ஆசிரியர்கள் வாங்கும் ஜவுளிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும். ஆசிரியர்கள் ID ப்ரூஃப் எடுத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக MR விஜயா பாடியது.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்பங்கள் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் விளக்கேற்றும் வேளை.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: நாகை மூராசன்ஸின் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். கல்வி கரை காண முடியாத கடல், யாரும் களவாட முடியாத செல்வம். கல்வியை கசடர கற்றுத்தரும் ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் 5 வரை ஆசிரியர்கள் வாங்கும் ஜவுளிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும். ஆசிரியர்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் இனி எஸ் சரளா பாடியது

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் அங்கலன்மங்கள் தங்கமாளிகை வழங்கிய விளக்கேற்றும் வேளை. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் அங்கலன்மங்கள் தங்கமாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. பண்ணிசை நிகழ்ச்சியில் மருந்தறியேன் என தொடங்கும் பாடல் பாடியவர் TM சவுந்தரராஜன் அவர்கள்.

இன்னும் சில நொடிகளில் மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து மணி 6:10 மாநில செய்திகள் புதுச்சேரி அஞ்சல்.

0: இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். In Uttar Pradesh, former commander of Western Air Command, retired Air Marshal Jitendra Mishra has been appointed as the first CEO of Shri Ram Janmabhoomi Kshetra Trust in Ayodhya today. The appointment was announced after the meeting of the trust held at Mani Ram Das Chavani in Ayodhya under the chairmanship of Trust President Mahant Nritya Gopal Das. The CEO will be responsible for overseeing the administrative functioning of the trust and handling key operational responsibilities related to the Sri Ram Temple complex. The trust's interim general secretary, Krishna Mohan, informed about the appointment of three new members, which include Madan Mohan Pandey, a senior advocate from Ayodhya, Mahesh Bhagchandka of Delhi, and retired principal Dr. Nirmala Yadav from Shikohabad. India continues to extend all possible assistance to Nepal in the ongoing rescue and relief efforts. The fifth Indian aircraft carrying relief and rescue assistance has reached Nepal. In a social media post, External Affairs Minister Dr. S. Jaishankar has said the aircraft carried 11-member rescue team with specialized equipment along with 5.5 tons of essential medicines. A 19-member Indian forensic team has begun analyzing DNA samples alongside forensic experts to assist in identifying people affected by the recent flash floods in Nepal. Meanwhile, the death toll in the devastating floods has crossed 1,100. According to Nepal's National Disaster Risk Reduction and Management Authority, 95 bodies have been identified so far and handed over to relatives. Around 4,000 people still remain missing. Meanwhile, Prime Minister of Nepal, Valendra Shah, today briefed the House of Representatives on the devastation caused by flash floods, saying determination and courage are needed to overcome the crisis. Mr. Shah said the disaster has not only devastated the three affected districts of Rasuwa, Nuwakot and Thading, but has also dealt a severe blow to the entire country. He said that in this hour of crisis, the country's leadership must provide courage, support and reassurance rather than tears. Japanese credit rating agency JCRA has upgraded India's sovereign rating to A- from BBB+, citing the country's solid economic growth, robust private consumption and public investment, along with improvements in the soundness of its financial system. In an official statement today, JCRA said the Indian economy has maintained a high growth rate of more than 7%, supported by strong private consumption and public investment. It stated the government has steadily implemented policies conducive to productivity, growth and economic development. Union Finance Minister Nirmala Sitharaman met Managing Director of the International Monetary Fund, Kristalina Georgieva, and World Bank President Ajay Banga on the sidelines of the G20 Finance Ministers and Central Bank Governors meeting in Asheville in the United States. She discussed the global economic outlook and India's evolving growth trajectory with Ms. Georgieva. With Mr. Banga, the Finance Minister discussed further strengthening the India-World Bank Group partnership. The discussions also covered a sector-based programmatic approach to credit enhancement for infrastructure. Ms. Sitharaman also met the European Commissioner for Economy, Valdis Dombrovskis. The Supreme Court today said it will take up the reconstitution of the Bar Council of India after the newly elected state bar councils complete the statutory process for constituting the BCI. The Apex Court was hearing pleas challenging the continued occupation of the BCI chairperson's post by senior advocate Manan Kumar Mishra and the purported extension of his tenure till 2030. The government has announced the Tenzing Norgay National Adventure Awards for the year 2024. The awardees are Baljeet Kaur and Skalzang Rigzin in Land Adventure category, Remo Saha in Water Adventure category, and Shiv Prasad Chamoli in the Lifetime Achievement category. The selections were made following the recommendations of the National Selection Committee. Benchmark domestic equity indices ended around 0.5% lower today, extending their losing streak to 3 consecutive sessions. The Sensex declined 374 points to close at 76,570. And with that, we end this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாவதை தவிர்ப்பதுடன் மற்றவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாவதையும் தடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று அமெரிக்காவின் ஆஷ்வில் நகரில் உலக வங்கித் தலைவர், சர்வதேச செலாவணி நிதியத்தின் மேலாண் இயக்குநர் ஆகியோரை சந்தித்து பேசினார். நாட்டின் அனைத்து 770 மாவட்டங்களிலும் உள்ளார்ந்த ஏற்றுமதி வாய்ப்புகளை வெளிக்கொணர மத்திய அரசு புதிய முன்முயற்சி ஒன்றை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 4,800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு குடிநீர் மேம்பாட்டு திட்டங்களை முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாவதை தவிர்ப்பதுடன் மற்றவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாவதையும் தடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் 3வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், மருத்துவக் கல்வி முடிப்பவர்கள் நாட்டு மக்களின் ஆரோக்கியம் மற்றும் வாழ்விற்கு சேவை புரியும் பொறுப்பையும் தங்களின் தோளில் ஏற்க வேண்டும் என்றார். சத்தீஸ்கர் மாநிலத்தை நக்சல்வாதம் இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் ஆகியோரின் முயற்சிகளை குடியரசு துணைத் தலைவர் பாராட்டினார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல், சத்தீஸ்கர் ஆளுநர் திரு ரமேன் டேகா உள்ளிட்டோர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டனர். விழாவின் போது படிப்பு முடித்த 689 பேருக்கு பட்டங்களும், பல்வேறு பாடப்பிரிவுகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பதக்கங்களும் வழங்கப்பட்டன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று அமெரிக்காவின் ஆஷ்வில் நகரில் G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தின் நிகழ்வுகளுக்கு இடையே உலக வங்கித் தலைவர் திரு அஜய் பங்கா, சர்வதேச செலாவணி நிதியத்தின் மேலாண் இயக்குநர் திருமதி கிறிஸ்டலினா ஜார்ஜியேவா ஆகியோரை சந்தித்து பேசினார். உலக அளவிலான நிதி அமைப்புகளுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்புகளின் போது முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இந்தியாவின் வலுவான பொருளாதார செயல்பாடுகளை IMF மேலாண் இயக்குநர் பாராட்டினார். இந்தியா தற்போது உள்ளதை விட வேகமாக வளர வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக உலக வங்கித் தலைவர் கூறினார். நாட்டின் அனைத்து 770 மாவட்டங்களிலும் உள்ளார்ந்த ஏற்றுமதி வாய்ப்புகளை வெளிக்கொணர மத்திய அரசு மாவட்டமே ஏற்றுமதி கேந்திரம் என்ற பெயரில் புதிய முன்முயற்சி ஒன்றை அறிவித்துள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு உலக அளவில் சந்தை வாய்ப்புகளை தேடித்தருவதன் மூலம் நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் எல்லா மாவட்டங்களும் பங்களிப்பதை உறுதிப்படுத்த DEH என்னும் புதிய திட்டத்தினால் ஏதுவாகும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விக்சித் பாரத் இலக்கை நோக்கிய நாட்டின் பயணத்தை மாவட்டங்களை மையமாக கொண்டதாக மாற்றவும், மாவட்டங்களுக்கு இடையே போட்டி திறனை வலுப்படுத்தவும் இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும். இந்தியாவின் ஒவ்வொரு மாவட்டமும் வேளாண் பொருட்கள், பொறியியல் பொருட்கள், பிரத்யேக பொம்மைகள் மற்றும் புவிசார் குறியீட்டு பொருட்களுக்கு பெற்று திகழ்வதும், மாவட்ட அளவிலான இப்பொருட்களை வர்த்தகம், முதலீடு மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளாக மாற்ற சாத்தியங்கள் அதிகம் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கான நிவாரண மற்றும் மீட்பு பொருட்கள் அடங்கிய இந்தியாவின் 5வது விமானம் இன்று பிற்பகல் நேபாளத்தை சென்றடைந்தது. 11 உறுப்பினர் மீட்பு குழு ஒன்றையும், சுரங்கப் பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கான சிறப்பு கருவிகள் மற்றும் 5.5 டன் அத்தியாவசிய மருந்துகளையும் இந்த விமானம் ஏற்றிச் சென்றது. நேபாளத்தில் உள்ள இந்திய தூதர் சமூக ஊடகத்தில் இத்தகவலை பகிர்ந்து கொண்டுள்ளார். இதற்கிடையே நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1100 தாண்டி அதிகரித்திருப்பதாக நேபாள பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. நீர் மின்சார உற்பத்தி நிலையங்களின் ஊழியர்கள், பாதுகாப்பு படையினர், வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் உட்பட சுமார் 4000 பேரை காணவில்லை என்றும், மீட்பு பணிகளுக்கு இதுவரை குறைந்த அளவில் மட்டுமே பலன் கிடைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இயற்கையுடன்

0: ஒருங்கிணைந்த மானுட சகவாழ்வு என்பதே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகளுக்கான அடிப்படையாக திகழ வேண்டும் என மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, உயிரி பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் சுற்றுலாவை வாழ்வாதாரம் மற்றும் வருவாய் பெருக்கத்திற்கான தூண்களாக மாற்றுதல் என்பது குறித்து இன்று புதுடெல்லியில் 2 நாள் சர்வதேச பயிலரங்கு ஒன்றை அவர் தொடக்கி வைத்து பேசினார். சர்வதேச பெரும் பூனை கூட்டணி, ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இப்பயிலரங்கில் குறிப்பாக புலிகளின் வாழ்விட பாதுகாப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. லோகயான் 26 என்ற பெயரில் உலகை சுற்றி பெருங்கடல் பயணம் மேற்கொண்டுள்ள இந்தியாவின் INS சுதர்ஷினி பாய்மர பயிற்சி கப்பல் இன்று ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. கப்பல் மாலுமிகள் பார்சிலோனாவில் தங்கியிருக்கையில் ஸ்பானிய கடற்படை மற்றும் இதர கடல்சார் ஏஜென்சிகளுடன் இணைந்து பல்வேறு தொழில்முறை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர். இந்தியாவின் கடல்சார் பாரம்பரிய மற்றும் கடல் பயண மரபுகளை ஸ்பெயின் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள ஏதுவாக வரும் 4ஆம் தேதி INS சுதர்சனி பாய்மர கப்பலில் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் மொத்தம் 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு குடிநீர் மேம்பாட்டு திட்டங்களை முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று தமிழக சட்டமன்றத்தில் தாமாகவே முன்வந்து வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் இத்திட்டங்களை அறிவித்தார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: வட சென்னையின் குடிநீர் தேவைகளை சமாளிக்க மீஞ்சூரில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை தினசரி 400 மில்லியன் லிட்டர் திறன் கொண்டதாக அமைக்கப்படும் என்றும், ஆவடி மாநகராட்சி பகுதியில் வீடுகளுக்கு 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க 500 கோடி ரூபாய் செலவில் திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்தார். மதுரை கடலூர் மாநகராட்சி பகுதிகள், 9 நகராட்சி பகுதிகள் மற்றும் 20 பேரூராட்சி பகுதிகளில் குடிநீர் வசதிகளை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், அனைத்து கூட்டு குடிநீர் திட்டங்களையும் புதுப்பிக்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். சென்னை கீழ்ப்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு ஆலையின் திறன் கட்டமைப்பை மேம்படுத்த 410 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் மேலும் தெரிவித்தார்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டமன்றத்தில் தாமாகவே முன்வந்து வெளியிட்ட மற்றொரு அறிக்கையில், கணிப்பொறி செல்லுடன் கூடிய டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமங்கள் தமிழகத்தில் வரும் 15ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்படும் என அறிவித்தார். QR கோட் ஸ்கேனிங் மூலம் 250 ரூபாய் கட்டணம் செலுத்தி எங்கிருந்து வேண்டுமானாலும் இதற்கு பதிவு செய்ய முடியும் என அவர் கூறினார். வாகனத்தை ஓட்டிக்காட்டும் தேர்வு நடைபெறும் அதே நாளில் ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும் என்றும், இதனால் காத்திருப்பு காலம் குறைவதுடன் லைசன்ஸ் வழங்கும் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை மேம்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2021 முதல் 2026 ஆண்டு வரை விவசாயிகள் போராட்டம் மற்றும் ஆசிரியர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவர் மீதான எல்லா வழக்குகளும் விலக்கிக் கொள்ளப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காக ஜனநாயக முறையில் மேற்கொள்ளப்பட்ட அமைதி போராட்டங்களே இவை என்பதை கருத்தில் கொண்டு அரசு இவ்வாறு முடிவு செய்திருப்பதாக அவர் இன்று தமிழக சட்டமன்றத்தில் தாமாகவே முன்வந்து வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கூறினார். அனைத்து கட்சிகளும் இந்த அறிவிப்பை வரவேற்றன. கர்நாடகத்தில் உள்ள காங்கிரஸ் அரசு மேகதாதுவில் அணை கட்ட முயற்சித்தாலும் புதுச்சேரி மக்களின் நலன் கருதி மத்திய அரசு அதை அனுமதிக்க கூடாது என்று புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் தாங்கள் வலியுறுத்துவதாக முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காரைக்கால் பகுதி விவசாயிகள் உரிய அளவில் காவிரி நீர் கிடைக்காமல் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேகதாதுவில் அணை கட்டினால் காரைக்காலுக்கு வரும் காவிரி நீர் மேலும் தடைபடும் என்றார். கேள்வி ஒன்றுக்கு அவர் பதிலளிக்கையில், இந்தியா கூட்டணி கட்சியினர் ஒருமித்த கருத்து அடிப்படையில் பிரதமர் பதவிக்கான வேட்பாளரை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும், திரு ராகுல் காந்தியை பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஏற்றுக்கொள்வார் என்றும் கூறினார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த 5 உயர் சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வரும் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ சேவைகளை வழங்க உள்ளனர். காரைக்கால் பகுதி மக்கள் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், தஞ்சை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழை

0: மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 8ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாவதை தவிர்ப்பதுடன் மற்றவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாவதையும் தடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று அமெரிக்காவின் ஆஷ்வில் நகரில் உலக வங்கித் தலைவர், சர்வதேச செலாவணி நிதியத்தின் மேலாண் இயக்குநர் ஆகியோரை சந்தித்து பேசினார். நாட்டின் அனைத்து 770 மாவட்டங்களிலும் உள்ளார்ந்த ஏற்றுமதி வாய்ப்புகளை வெளிக்கொணர மத்திய அரசு புதிய முன்முயற்சி ஒன்றை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 4,800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு குடிநீர் மேம்பாட்டு திட்டங்களை முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:20. நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லும்போது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: உபயோகப் பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம் ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
4: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
4: மற்றும் தி நகர், சென்னை.
6: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
7: வணக்கம். மனமது செம்மையானால் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி அவருடைய தோட்டத்தில் நிறைய முருங்கை மரங்கள், அவை எப்போதும் கொத்து கொத்தாக காய்த்து கொண்டே இருக்கும். அந்த ஏழை விவசாயிக்கு அந்த முருங்கை காய்களை வைத்துதான் பிழைப்பு ஓடிக்கொண்டிருந்தது. மளிகை கடை ஒன்றில் கொடுத்துவிட்டு அவர் கொடுக்கும் பணத்தில் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி கொண்டு செல்வார். அவர் முருங்கை காய்களை எண்ணி பார்ப்பதோ நிறுத்து பார்ப்பதோ கிடையாது. காய்கள் சுவையாக இருந்ததால் கொண்டு வந்த சற்று நேரத்தில் எல்லா காய்களும் விற்று போவதில் கடைக்காரருக்கு மிக்க சந்தோஷம். அதனால் அவர் மளிகை வியாபாரமும் நன்கு செழிப்பாக வளர்ந்தது. இப்படியே கொஞ்ச நாட்கள் சென்றது. சில நாட்களில் விவசாயி வீடு மாறும் சூழ்நிலை ஏற்பட்டது. போகும்போது முருங்கை மரத்தை விட்டு பிரிய மனமில்லாமல் ஆசையுடன் அதை வருடி கொடுத்தவர் சில கிளைகளை மட்டும் வெட்டி சென்று தன் புதிய வீட்டில் நட்டார். அங்கும் அம்மரம் சரியான காய்ப்பு காய்க்கவே சொற்ப செலவில் ஒரு காய்கறி கடை ஒன்றை தொடங்கினார். வியாபாரம் நாளுக்கு நாள் மிக சிறப்பாக நடந்தேறியது. நாளடைவில் பல கடைகளுக்கு முதலாளியானார். விவசாயி முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்க அந்த மளிகை கடைக்காரரின் நிலை தலைகீழாய் மாறிப்போனது. மளிகை வியாபாரம் சரிவை கண்டதால் ஒரு நாள் வெளியூர் பயணத்தில் இருந்தவர் இடையில் இறங்கி குளிர்பானம் அருந்த வந்தவர் விவசாயியின் அசுர வளர்ச்சியைக் கண்டு வியப்பும் அடைந்தார். இருவரின் வாழ்விலும் ஏற்பட்ட இம்மாற்றங்களுக்கு என்ன காரணம் என்பதை பார்ப்போம். விவசாயி சூதுவாது அறியாதவர் அந்த கடைக்காரரை நம்பி கொடுப்பதை வாங்கி கொண்டு போனார். ஆனால் மளிகை கடைக்காரர் ஒரு ஏமாற்று பேர்வழி. காய்களுக்கு சரியான விலையும் தரவில்லை, நிறுத்ததிலும் 1 கிலோ குறைத்து போட்டு காசு தந்தார். அதன் விளைவே மளிகை கடைக்காரரின் வீழ்ச்சி. அக்காலத்தில் வாணிகம் நடத்துபவர்கள் கொள்வதும் மிகை கொள்ளாமல் கொடுப்பதும் குறை கொடாமல் வாணிகம் செய்தனர் என்று பட்டினப்பாளை என்னும் சங்க இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ளது. நேர்மையாக வாழ்பவர்கள் ஒரு நாள் உயர்ந்த நிலையை நிச்சயம் அடைவார்கள். மாறாக ஏமாற்று வஞ்சகம் உடையவர்கள் உயர்வது போல தோன்றினாலும் அவர்களின் வாழ்வு நிச்சயம் ஒரு நாள் சரிவைத்தான் காண்கிறது. நன்னிலை கண் தன்னை நிற்பானும் நிலை கலக்கி கீழிடுவானும் மேன்மேலும் உயர்த்து நிற்பானும் தன்னை தலையாக செய்வான்.

0: தான் என்கிறது நாலடியார் பாடல் ஒன்று. இதன் மூலம் நாம் பெறும் நீதி, இருக்கும் நிலையிலிருந்து ஒருவன் உயர்வதற்கும் இருக்கும் நிலையிலிருந்து ஒருவன் சரிவதற்கும் ஒரு உச்சநிலையை அடைந்து சிகரத்தை தொடுவதற்கும் அவரவரின் எண்ணங்களும் செயல்பாடுகளுமே காரணம். எண்ணம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம், எண்ணம் போல் வாழ்வோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமர்ஸ் ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியவர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமர்ஸ் ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல்லமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியவர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோகப் பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:25.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: கல்யாணத்துல கவனிச்சியா,
10: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு,
9: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
11: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: லைட் ஹவுஸ். இன்று மாலை நமது நிலையம் ஒளிபரப்பு உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். பணம் எட்டும் தென்னை, நாகப்பட்டினம் மாவட்டம் கோட்டப்பாடி ஏ துரைராஜ் அவர்களுடன் நேர்முகம். 8:00 கோபால் பல்படையின் காற்றில் வரும் கானம். 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரியின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது வழங்குகிறார் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சர்வசங்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வழங்கும் நலம் தரும் நல்வுணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதைநாயகி அவர்கள். 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானம் நல்வை கேட்க படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூசேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது வழங்குகிறார் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்த அம்பலவாணன் அவர்கள். இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலை ஊழல் வழக்கில் 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்குட் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் மின்சார வாகனங்களின் விற்பனை 51% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று சமயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெறுவதற்கும் உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ளவில்லை என்று குறை கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறப்பதற்காக முதலமைச்சர் சென்றதற்கு 5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணை கால தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். விருதுநகர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 100 நாட்களில் அறிவித்த பல்வேறு திட்டங்களை தவேக அரசு செயல்படுத்த தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். முறைகேடுகளுக்கு வகை செய்யும் திட்டங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீதான நடவடிக்கையை தவேக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சர்க்கரை ஆலையில் 4 பேர் மட்டுமே பணியில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த சர்க்கரை ஆலை தொடர்ந்து இயங்குவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்ய உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதி கட்டாயம் என்பதை நீக்குவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்காக வேளாண் நிலங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்வதற்கான சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள மசோதாவை மாநில அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு ஜோதிராமன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர்,

0: திருச்சிராப்பள்ளி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால்
1: உலக தென்னை தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்னை விவசாயிகள் பங்கேற்ற கண்காட்சி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பாரூர், அரசம்பட்டி, போச்சம்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 30,000 ஹெக்டேர் நிலப்பரப்புகளில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தென்னை விவசாயிகள் தங்களுடைய பொருட்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட சந்தைப்படுத்துதல் குறித்த உலக தென்னை தினமான இன்று மாபெரும் கண்காட்சி நடைபெற்றது. விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை இயற்கையான முறையில் மக்களை சென்றடைய சேரும் வகையில் தென்னை உற்பத்தி பொருட்களில் இருந்து கலைநயத்துடன் கூடிய பல்வேறு பொருட்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இது பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருந்த விவசாயிகள் மற்றும் பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: விநாயகர் சதுர்த்தி வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதிகபட்சமாக 10 அடி உயர சிலை வரை இங்கு தயாரிக்கப்படுவதாக அப்பணியில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர் ராமலிங்கம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இங்க வந்து களிமண் பொம்மைகள் அதிகமாக செய்கிறோம். விநாயகர் சதுர்த்தி காலங்களில் வந்து பசுமை மாறாமல் களிமண் சிலையாக செய்து மற்ற இடங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இது அதிகபட்சமாக ஒரு 10 அடி சிலைகள் வரைக்கும் இங்கே உற்பத்தி ஆகிறது. அந்த களிமண் வந்து இந்த விளாச்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய கண்மாயிலிருந்து எடுக்கிறோம். இந்த மண்ணானது தரமுள்ள மண்ணு, கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக அதை பயன்படுத்தி வர்றதுனால புவிசார் குறியீடு போன ஆண்டு கிடைச்சிருக்குது. இதில் செய்யக்கூடிய சிலைகள் வந்து மிக சிறப்பாகவும் ஒரு தெய்வீகத்தன்மை உள்ளதுன்றதுனால விநாயகர் சிலைகள் வந்து அதை பயன்படுத்திட்டு வரோம்.
1: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கொசவன்பாளையம் கிராமத்தில் வரும் 9ஆம் தேதி மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அமூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் மலர் செடிகளை நடும் பணியினை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவுகளைச் சார்ந்த மாணவர்கள் மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திரு மோகன சுந்தரம் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேருந்து நிலையத்தில் பொன்னி சித்திரக்கடல் மாணவர்களின் ஓவிய கண்காட்சி மற்றும் விற்பனை அரங்கை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் ரயில் பயணிகளின் உடைமைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஏதுவாக உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட அதிநவீன டிஜிட்டல் லக்கேஜ் லாக்கர் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். சென்னையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் சென்னை வருவாய் கோட்டாட்சியர் திரு ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அகூட் தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சேட்டன், ஷாகர் சிங், ரோஹித் உள்பட 20 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் இப்போட்டி அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பண்ட் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சமர் வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-20, 21-13 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் காங்ஸோ ஸ்வைனை வென்றார். ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகலேஸ், நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளிலும், ராமேஸ்வரன் சதீஷ் இணையும் சமர்வீர் வைஷ்ணவ் இணையும் இரட்டையர் பிரிவுகளிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில்

0: உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலை ஊழல் வழக்கில் 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்குட் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
3: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: நேரம் 6:40.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:40. நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்
6: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
4: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
8: தொடர்புக்கு 8925936936.
4: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் புதுச்சேரி பாரதி செவிலியர் கல்லூரி.
9: அனுபவ வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
10: பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் ஒரு புதிய உதயம்.
9: அனுபவம் மிக்க ஆசிரியர் பெருமக்கள் நவீன வகுப்பறை மற்றும் ஆய்வக வசதி, பாதுகாப்பான வேன் வசதி, சுகாதாரமாக அமைப்பெற்ற ஹாஸ்டல் மற்றும் கேன்டீன் வசதி அமைந்துள்ளன. தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
10: தொடர்புக்கு 9943707438 மற்றும் 9943913785. பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூர்.
1: நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
11: பேலன்ஸ் டயட் அப்படின்னா நம்ம சரிவிகித உணவுன்னு சொல்லலாம், அது மட்டும் இல்லாமல் சமச்சீர் உணவுன்னு சொல்லலாம். அதாவது பேலன்ஸ் டயட் அப்படின்னா நம்மளோட பிளேட்ல என்னெல்லாம் நிறைஞ்சிருக்கு, மெனு பிளானிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபுட் குரூப்ஸ்ல அந்த சீரியல்ஸ் அண்ட் மில்லர்ஸ், பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, தானியங்கள், பருப்பு வகைகள், கீரைகள், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், ஃபிஷ் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி இந்த ஃபுட் குரூப்ஸ்லேருந்து எல்லாமே நமக்கு ஆட் ஆகுற மாதிரி நம்ம வந்து மெனு பிளான் பண்ணி நம்ம பேலன்ஸ் டயட் எடுத்துக்கணும். அப்போ ஹோல் டேலும் நமக்கு எல்லா நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் தானிய வகைகள், பருப்பு வகைகள் என்ன விதத்தில் எடுத்துக்கலாம், குழம்பா எடுத்துக்கலாமா, இல்ல அது வந்து சூப்பா சாப்பிடலாமா, பழங்கள்னா ஜூஸா எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி எல்லாமே அந்த ஹோல் டேல ஒரு நாள் முழுவதும் சாப்பிடக்கூடிய 3 வேளை சாப்பாடா இருக்கட்டும், இல்ல இடையில மிட் மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறம் மிட் மார்னிங் சொல்லுவோம், அந்த வேளையில வந்து நம்ம வந்து சூப் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். மிட் ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் ஐட்டமா இருக்கட்டும், நம்ம சாப்பிட வேண்டிய எல்லா ஃபுட் இன்கிரீடியன்ஸும் நமக்கு அதுல அடங்கிடும். அப்போ நமக்கு பேலன்ஸ் டயட் கிடைச்சிடும். நம்ம பாடி ஹைட் வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம மெனு பிளான் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு கண்டிப்பா எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கும், நாம எப்பயுமே ஆரோக்கியமா இருக்கலாம். குழந்தைங்களுக்கு எப்படி உணவு அளிக்கலாம் பத்தி பார்ப்போம். குழந்தைங்க அப்படின்னா கரு உருவாறதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும், பிரெக்னன்சி பீரியட்லேருந்து 1 வயது முடிகிற வரைக்கும் நம்ம இன்ஃபான்சி பீரியட்னு சொல்லுவோம். கரு உருவாறதுலேருந்து என்னென்ன சத்துக்கள்லாம் அந்த பிரெக்னன்ட் உமனுக்கு என்னெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட், விட்டமின் சி, அந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் அவங்க நார்மல் இன்டேக்கை விட அவங்க அதிகமாக அடிஷ்னலாக எடுத்துக்கணும். ஒரு 300 கிலோ கேலரி ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அப்படியே டபுளாக எடுத்துக்கணும் அவங்க, 600 டு

0: 700 கிலோ கலரிஸ் கன்சியூம் பண்ணும். குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு குழந்தைக்கு வந்து கம்ப்ளீட் பிரெஸ்ட் மில்க் தான் கொடுக்கணும். அதிக எதிர்ப்பு சக்தி ஃபர்ஸ்ட் அந்த கொலஸ்ட்ரம்ல தான் அதிகமாக கிடைக்கும். அதனால கண்டிப்பாக குழந்தைக்கு குழந்தை பிறந்த உடனே ஒரு 1/2 hour கண்டிப்பாக அந்த மில்க் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு கம்ப்ளீட்டாக 6 மந்த் வரைக்கும் பிரெஸ்ட் மில்க் மட்டுமே கொடுக்கணும், வேற எதுவுமே கொடுக்கக்கூடாது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர். பிரியவதனா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்கியோர். காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங்.
5: அனுபவ வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: சிந்தனை துளி, உறுப்பு தானம் செய்வோம், உயிர் தானம் அளிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பணியன்கள் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம் நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பணியன்கள் பிரீஃப்ஸ்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
8: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
9: இன்றே பயன்பெறுவீர்கள். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
10: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
11: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
10: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
11: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
12: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
13: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
12: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
14: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: நிகழ்ச்சியில் இனி ஆதவன். அன்பே

0: கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு செய்வார்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். இசைத்துறை நிகழ்ச்சியில் இனி வருகிறது மாற்றான்.

0: நாளை காலை மணி 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட் வழங்கும் உழவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ONGC காவிரி அசெட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ்.
0: நிகழ்ச்சியில் இனி சிவாஜி.

0: பழைய கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பீட்ரூட் பேஸ்ட்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: நிறைவாக ஜெயிலர்.
8: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையை பகிர்ந்துள்ளார். இதுவரை இல்லாத அளவிற்கு முதல் முறையாக இந்த எண்ணிக்கை எட்டப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தரவு மைய முதலீட்டிற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற மாநாட்டிற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்கநிலை காணப்பட்டு வந்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்தே காணப்படுவதாகவும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவ பண்புகளும் மக்களின் பங்களிப்புமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மத்திய பிரதேசின் சிவபுரியில் அஞ்சலகங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட அஞ்சல் அலுவலகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். அஞ்சல் சேவையோடு வங்கி, காப்பீடு, ஆதார் மற்றும் பார்சல் சேவைகளையும் இந்த அஞ்சலகம் வழங்கும் என அவர் குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகக்கூடிய வசதிகள் இந்த அஞ்சலகத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அசாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித் குமார் தாஸ் உடனான கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். அசாமின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்கள் தொடர்பாக காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது கண்டிக்கத்தக்கது என மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கேரள காங்கிரஸ் கட்சி இதுகுறித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை சுட்டிக்காட்டி விளக்கம் அளித்திருக்கிறார். உண்மைக்கு புறம்பான தகவல்களை காங்கிரஸ் தொடர்ந்து பரப்பி வருவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு வட்டி சலுகையுடன் கூடிய கடன் வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் கூறியுள்ளார். இன்று மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பான திட்டத்தை வகுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த திட்டம் விரைவில் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சர்க்கரை ஆலைகளுக்கான நிலுவைத் தொகை குறித்த காலத்திற்குள் விடுவிக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் தெரிவித்தார். மணிப்பூர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. வரும் 7ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அரசு அதிகாரிகள் இடமாற்றத்தில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, இடமாற்றத்திற்கு லஞ்சம் பெறப்பட்டதாகவும் இதில் முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியே இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இடமாற்றத்திற்கான தொகை நிர்ணயிக்கப்பட்டு வசூல் செய்யப்பட்டதாகவும் இதுகுறித்த விவரங்கள் அமலாக்கத்துறையின் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இதன் காரணமாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் திரு கௌரவ் பாட்டியா கோரிக்கை விடுத்தார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பதிவு தொடர்பான 2 நாள் மாநாடு இன்று தொடங்கியது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் வாக்காளர் பதிவு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல்

0: அதிகாரி திரு ரவிக்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தலின்படி இந்த மாநாடு நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநிலங்கள் தோறும் இதுபோன்ற மாநாடுகளுக்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் திரு ரவிக்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2024 ஆண்டிற்கான இந்த விருதுக்கு 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். நில சாகச பிரிவில் பல்ஜீத் கவுர், ஸ்கல்ஜாங் ரிஸ்விங் ஆகியோருக்கும், நீர் சாகச பிரிவில் ரிமோ சஹாவுக்கும், வாழ்நாள் சாதனையாளர் பிரிவில் சிவபிரசாத் சமோலிக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய விளையாட்டு விருதுகள் வழங்கப்படும் விழாவில் இந்த விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்குவார் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்திய பெருங்கடல் மண்டலத்திற்கான தொலைநோக்கு திட்டத்தில் சீஷெல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சீஷெல்ஸ் அவைத்தலைவர் அஸ்ரேல் எர்னஸ்டாவுடன் நடத்திய பேச்சுக்களின் போது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான ஜனநாயக மாண்புகள் குறித்தும் நாடாளுமன்ற ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த பேச்சுக்களின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜார்க்கண்டில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த 30 நாட்களில் 36 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முக்கிய மருத்துவமனைகளில் பன்றிக் காய்ச்சலுக்கான பரிசோதனை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு பாலேந்திர ஷா கூறியுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இந்த பேரிடர் குறித்து பேசிய அவர், இந்த வெள்ளம் காரணமாக மத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் உள்ள கிராமங்கள் மற்றும் நகரங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 4000க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மீட்புப் பணிகளில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வெள்ளத்தால் ரெசுவா, நுவாகோட் மற்றும் தடாங் மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த மாவட்டங்களில் மின் விநியோகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாலேந்திர ஷா தெரிவித்தார். காங்கோவில் எபோலா பாதிப்பினால் 3000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. 6000க்கும் மேற்பட்டோர் எபோலாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண சட்டப்பேரவையில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை செய்ய வகை செய்யும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக பஞ்சாப் மாகாண அரசு கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் பீட்டர் கில்கிறிஸ்டிடம் தோல்வியடைந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-11, 21-16 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் காங் ஹாய் சிங், சுனாதி ஆரிஃப் இணையை வென்றது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 18-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் லியோ ஜுவோ ஃபூவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ரக்ஷிதா ஸ்ரீ, மான்சி சிங், லீஷா பால் ஆகியோரும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சனி தயானந்த், ரோனக் சௌஹான், தருண் மானப்பள்ளி ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவீன் சிவகுமார் மற்றும் அபிஜித் சகுஜா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீன

0: தொழில்மயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:25. நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.

0: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு எம்டி பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: உழவர்களுக்கு
4: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
5: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
6: அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 5 நாளைக்கு நம்ம பகுதியில் வறண்ட வானிலை இருக்கும். ஏதாவது ஒரு சில இடத்துல தூறல் பட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றபடி வறண்ட வானிலை தான் இருக்கும். இதனால் பகலில் வெப்பநிலை கொஞ்சம் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 36-37 டிகிரி செல்சியஸும் போகும். அதனால் வெப்பம் தாக்குதல் இருக்கும். இரவு நேர வெப்பநிலை 24-25 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். ஆகையால் அந்த சமயத்துலேயும் வெப்பம் அதிகமாக இருக்கும். காற்றில் உள்ள ஈரப்பதம் பகல் நேரங்களில் சுமார் 40-50% பதிவாகும். இரவு நேரில் 70-80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 5-6 கிலோமீட்டர் அளவில் தான் இருக்கும். அதனால் காற்றின் வேகம் இருக்காது. இது வந்து தென்மேற்கு திசையிலிருந்து இந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகையால் அடுத்த 5 நாளைக்கு வறண்ட வானிலை இருக்கும். மழை பெய்ய வாய்ப்பில்லை, தூறல் மட்டும் காணப்படும். ஆகையால் இந்த குறுவை சாகுபடி செஞ்ச விவசாயிகள் நிறையா அறுவடை ஸ்டேஜில் இருக்குது, அதை விரைந்து வந்து முடிச்சிடலாம். அதே போல் வந்து கேழ்வரகு, எள்ளு சாகுபடி செஞ்ச விவசாயிகளும் இப்போ அறுவடை ஸ்டேஜில் இருக்குது, அதையும் வந்து முடிச்சிடலாம். முடித்து அடித்து தூத்தி அந்த நல்ல வெயில் பயன்படுத்தி காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மார்க்கெட்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். சம்பா பயிர் செய்கிற போகிற விவசாயிகள் மத்திய கால நெல் ரகங்களான வெள்ளை பொன்னி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி, அப்புறம் KKLR 2, KKLR 4, அது மட்டும் இல்லை IR 20, அதுபோல் மத்திய கால நெல் ரகங்கள் மட்டும் பயன்படுத்தி இப்போ நாத்தாங்கால் தயார் செய்யலாம், இல்லை நேரடி விதைப்புக்கும் ரெடி பண்ணலாம். இப்போ நிறைய இடங்களில் மிஷின் நடவு செய்ய போகிறனால இந்த நாற்று நடவு வந்து மிஷின் நடவில் கான்ட்ராக்டில் நிறைய விவசாயிகள் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த விதைகளை நீங்கள் பரிந்துரை செஞ்சு அவங்க நாத்தாங்கால் தயார் செஞ்சு உங்கள் வயலே கொண்டாந்து நட்டு கொடுப்பாங்க, அதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இப்போ ஆள் கிடைப்பது வந்து மிகவும் கடினமாக உள்ளது. விதைகள் வந்து வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் விதை தொழில்நுட்ப பிரிவில் விற்பனை செஞ்சிட்ருக்காங்க, விவசாயிகள் வாங்கி பயன்பெறலாம். கொஞ்சம் நீர்ப்பாசன வசதி உள்ள விவசாயிகள் பசுந்தாள் உரங்கள் பயிர் செஞ்சலாம். தக்கப்புண்டு, டெஞ்சா, சனப்பை போன்ற பயிர் விதை கிடைச்சதுன்னா அதை போட்டு விதைச்சு பூக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி, அதாவது முழங்கால் ஹைட்டுக்கு இல்லைன்னா அதை விட ஒரு 3 அடி 2.5 அடி ஹைட்டுக்கு வர்றப்போ மடக்கி உழுதலாம். இதனால மண்ணில் சத்து அதிகரிக்கும், பூச்சி பூஞ்சானம் களைகள் அனைத்தும் வந்து கட்டுப்படுத்தப்படும். அப்புறம் விவசாயிகள் இப்போ இந்த நம்ம உர செலவை குறைக்கிறதுக்கு நானோ யூரியா, நானோ DAP போன்ற உரங்கள் வந்திருக்கு, அதை பயன்படுத்தலாம். இது பயன்படுத்தினா மண்ணின் தரம் வந்து அதிகரிக்கும். நம்ம ஏகப்பட்ட யூரியா, சூப்பர் பொட்டாஷ் போடுறதா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த மாசு கட்டுப்பாடு மற்றும் வந்து இயற்கை விவசாயம் அது போல வந்து மண்ணை பாதுகாக்கிறது மிகவும் அவசியமாக உள்ளது. ஏன்னா இந்த எல்நினோன்னு சொல்லக்கூடிய வெப்பநிலை வந்து அதிகமாகிறதுக்கு காரணம் வந்து மாசு கட்டுப்பாடு தான். இதற்கு தகுந்தாப்புல விவசாயிகள் பணிகளை வந்து மேற்கொள்வது மிகவும் நல்லது. பொதுமக்களும் வந்து இந்த வானிலை முன்னறிவிப்பு தகவல் தகுந்தாப்புல அவங்களுக்கு பணிகளை வந்து மேற்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
3: கேட்டது உழவர்களுக்கு.
4: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
5: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக

0: மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
1: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:30.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
4: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
5: அது ONGC-யோட சின்ன வகை ரிக்கும்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
4: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
5: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
4: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
5: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
4: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
6: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
5: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
6: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுத்தது நமக்காக கொடுத்தது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
7: ராமண்ண, இங்க உங்களை பார்க்கே முடிய மாட்டேது.
8: ஆமா, நான் டெய்லி ரோட்ல போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கேன். நீ என்ன பார்க்க மாட்ற? உனக்கு 1008 வேலை இருக்கு.
7: ஓ, நான் தான் பாக்கலையாப்போ. அது சரிண்ணா, உங்க வீட்டுக்கிட்ட ஏன் ஒரே கூட்டமா இருந்துச்சு நேத்தி?
8: அதுவா, நம்ம தென்னந்தோப்புல இளநீ வெட்டுறதுக்கு ஆள் வந்துச்சு, அதான் கூட்டமா இருந்திருக்கும்.
7: ஏன்ன, இளநீக்கு கொடுத்துட்டீங்களா?
8: என்ன சுபா இப்படி கேட்டுட்ட? அட, இளநியா குடுக்கறதுல எவ்வளவு லாபம் தெரியுமா இருக்கு உனக்கு?
7: அப்படியான எனக்கு என்னென்ன தெரியும் இதை பத்தி? இன்னைக்கு கூட பணம் ஈட்டும் தென்னை அப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்டம் ஐ கோட்டப்பாடியிலிருந்து ஏ துரைராஜ் அப்படிங்கிறவங்க தான் சொல்ல இருக்கிறாங்களாம்.
8: அப்ப அந்த நிகழ்ச்சியை கேட்டாவது இந்த தென்னையை பத்தி தெரிஞ்சுக்க கொஞ்சம்.
7: சரியா சொன்னீங்க. தோ போடுற ரேடியோவை.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சி ஒரு சிறப்பானதா இருக்க போதுங்க. ஏன்னா இன்னைக்கு உலக தென்னை நாள். இந்த தென்னை நாள்ல ஒரு தென்னை சாகுபடி செய்யற ஒரு விவசாயி தான் சந்திச்சு நம்ம பேச போறோம். அதுக்காக நம்ம நிலையத்துக்கு தென்னை சாகுபடி செய்யற ஒரு விவசாயி வந்திருக்காங்க. வணக்கம் சார்.
9: வணக்கம். தென்னை சிறப்பு தினத்திற்கு வந்திருக்கிறது உள்ளத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது.
2: சரிங்கய்யா, எத்தனை வருஷமா நீங்க தென்னை சாகுபடி செஞ்சிட்டு இருக்கீங்க?
9: 40 வருடமா தென்னை சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
2: இந்த தென்னங்கன்றுலாம் நீங்க வச்சதா எப்படிங்கய்யா?
9: நான் வச்சதுதாங்க.
2: அப்பா வச்சாங்க அந்த மாதிரிலாம் இல்லையா?
9: இல்ல, அப்பா வச்சது இருக்கு, நான் வச்சது இருக்கு நிறைய.
2: நீங்க வச்ச தென்னைக்கும் அப்பா வச்ச தென்னைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு?
9: வித்தியாசம் வந்து ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஒரே தாய் மரத்துலேருந்து தான் நெத்தெல்லாம் எடுத்தோம். அப்பா வச்சதுன்னா இந்த பட்டுக்கோட்டை நெட்ட ரகங்களில் கண்ணு வச்சாங்க. நான் இங்கே வந்ததில் புது ரகங்கள்லையும் சேர்த்து வச்சுருக்கேன்.
2: புது ரகங்கள்லாம்
9: தென்னம் கண்ணும் போட்டு அதில் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கேன்.
2: இப்போ என்னென்ன புது ரகங்கள்லாம் வச்சுருக்கீங்க?
9: கிழக்கு கடற்கரை நெட்டை ரகம்.
2: கிழக்கு கடற்கரை நெட்டைங்களா? நெட்டை குட்டை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்பா வச்ச ரகங்கள்லாம் வந்து நெட்டை தானா?
9: நெட்டை தான், எல்லாம் நெட்டை தாங்க.
2: நீங்கள் வச்சதுலாம்?
9: அதில் நெட்டை குட்டை கொஞ்சம் இருக்குங்க. நெட்டை குட்டை வெளியிலேருந்து பதிய வாங்கி வச்சிருக்கோம்.
2: எத்தனை மரங்கள் ஐயா இருக்கு? எவ்வளோ பரப்பளவில் வச்சிருக்கீங்க?
9: பரப்பில் ஒரு 4 ஏக்கர் தோட்டங்க அது. அதில் ஒரு 1.5 ஏக்கர் தென்னை மரம் இருக்குங்க. அது பக்கத்து பக்கத்தில் நிறையா இருக்குது. ஒரு 400 தென்னை மரம் இருக்குது எங்கள் ஃபேமிலிக்கு.
2: சரிங்க, அதை எப்படிங்க பராமரிக்கிறீங்க? தென்னையை பொறுத்தளவு பராமரிக்கிறது சுலபமா? இப்போ ஒரு மரம் ரெண்டு மரம்னா வச்சு பார்த்துக்கலான்னு சொல்கிறோம். ஆனால் வீட்டில் இருக்கிற அந்த ஒரு ரெண்டு மரத்துலேயே அவ்வளோ பிரச்சனைகள் வருது. இந்த காண்டாமிருக வண்டு, ஊசி துளையிட்ட மாதிரி அதுலேருந்து வெளியில் அந்த பவுடர் மாதிரி கொட்டிகிட்டே இருந்து அந்த மாதிரி, அப்புறம் சாறு வடிகிறது, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு ரெண்டு மரத்தையே பாதுகாக்க முடியாமல் பட்டு போகிறதெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் வந்து எப்படி இத்தனை வருஷமாக பராமரிச்சிட்ருக்கீங்க?
9: காண்டாமிருகல் தாக்குதல் வண்டுக்கு இந்த முத்துக்கொட்டை புண்ணாக்கு பானையில் வச்சு வச்சு அதில் வண்டெல்லாம் வந்து விழுந்துருங்க. அந்த

0: சிவப்பு கூண்டுக்கு வந்து பர்மனன்ட் ட்ராப்ஸ் இருக்குது, அது கூண்டில் வச்சு இது பண்ணலாம். இந்த சார் ஒடிகிற நோய் பார்த்தோம்னா சார் ஒடிஞ்சிருக்கும், வந்துட்டோம்னா போடோ கலவை தயார் பண்ணி தடை விட்டோம், இல்லாட்டினா ஃபைட்டோலோன் மருந்து இருக்குது, அதை பட்டையை சீவிட்டு அதில் அடித்து விட்டுருந்தோம், அடித்து விட்டு அந்த வாடல் நோயை கவுந்து பண்ணிக்கலாம்.
1: இந்த காண்டா மிருக வண்டுலாம் இருக்குல்ல, சிவப்பு கூண் வண்டு, இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் அதிகமான மரங்கள் இருக்கிறதுனால எப்போதுமே இத்தனை நாளைக்கு ஒரு தடவை செஞ்சிடலாம் அப்படின்னு எதுவும் தொடர்ந்து பண்ணுவீங்களா எப்படிங்க?
0: இல்லை இல்லை, எட்ட எட்ட வச்சுருந்தோம்னா அதில் வந்து விழுந்துடுங்க. இளம் கண்ணில் தான் இந்த தாக்குதல் நிறையா இருக்குது, பெரிய மரமாக போனால் தாக்குதல் ரொம்ப இல்லை,
1: பெரிய மரத்துக்கு வராது
0: தாக்குதல் இல்லை. குப்பை குழல் நிறையா இருக்கு, சாணி குப்பை இருந்துச்சுன்னா அதில் அந்த வண்டு உருவாகும், அது இல்லாமல் பார்த்துக்கணும்.
1: எத்தனை வருஷம் மரங்கள் பாதுகாக்கணும்?
0: இது மரம் இப்போ நான் வச்சதுலேருந்து 40 வருஷம் ஆகுதுங்க, காய்ச்சிக்கிட்டு இருக்கு. 80 வருஷம் 100 வருஷம் நாட்டு மரம் இருக்கும். இந்த நெட்டைக்குட்டை இந்த ரகம்லாம் 40 வருஷத்தோடு முடிஞ்சிடும், நிறைய காய்க்கும், நிறையா பூச்சி தொந்தரவுலாம் நிறையா வரும். சிவப்பு குண்டு வண்டு தாக்குதல், இந்த தாக்குதல்லாம் அது இனிப்பு சுவை இருக்குது இந்த மரத்தில், அதனால் தாக்குதல் அதிகம். நாட்டு மரத்தில் வச்சோம்னா பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் அதிகமாக வராதுங்க.
1: நாட்டு மரங்கன்னா அதில் என்னங்க வித்தியாசம் இருக்குது? எங்களை பொறுத்தளவு தேங்காய் அப்படின் தான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சொல்கிறதுல இப்போ நெட்டை குட்டைன்னா ஒரு 50 வருஷம் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க, நாட்டு மரம்னா இன்னும் அதிகமாகவே வரும்னு சொல்லுங்க.
0: 100 வருஷம் வரைக்கும் இருக்கும், காசீரான அளவு தாங்க பெருத்து இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது, ரவுண்டு நல்லா ஷேப்பாக நல்லா இருக்குங்க. அது வந்து இந்த ஐவிலாம் பெரிய பெரிய காயாக இருக்குங்க, 3/4 கிலோ எல்லாம் வரும். இது 1/2 கிலோ கீழே தான் இருக்கும், 400 கிராம் 1/2 கிலோ அளவுக்கு தான் உள்ள தத்து இருக்கும்.
1: ஓஹோ, அதாவது நம்ம தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் அளவில் பெருசாக அதிக தண்ணியோட நல்ல பருமனோட இருக்கிறதுலாம் வந்து இப்போ உள்ள கண்டுபிடிப்புகளில் வந்தது.
0: ஆமாம், இளநீர் ரகம்
1: ஏற்கனவே பொதுவாகவே உள்ளது வந்து நாட்டு ரகம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் அப்பா வச்ச நாட்டு ரக மரங்கள்லாம் இருக்கா இன்னும்?
0: இருக்குங்க.
1: அதில் எதுவும் நோய் தாக்குதல் அதெல்லாம் வர்றது இருக்கு?
0: நோய் தாக்குதலாம் இல்லைங்க, ரொம்ப உயரம் வளர்ந்துட்டு அந்த மரம்லாம் நோய் தாக்குதல் இல்லை.
1: ரொம்ப உயரம் வளர்ந்துட்டு இல்லை, அதை எப்படி பறிப்பீங்கயா?
0: பறிக்கிறது அந்த நாட்டில் பறிக்கிற ஆள் இருக்காங்களே, ஏறி தான் பறிக்கிறாங்க. ரொம்ப உயரமான மரத்தில் வந்து ஏறலைன்னா அந்த நெத்தா உழுந்துடுது, உழுந்ததை எடுத்து உபயோகப்படுத்திக்கிறோம். முதல்லாம் நிறையா மரம் ஏறுறவங்க இருந்தாங்க, இப்போ இல்லை, ஆள் இல்லை, அதனால் இந்த உயரமான மரத்தில் ஏற வரமாட்டேங்கிறாங்க. கட்டையாக உள்ள மரம்லாம் ஈஸியாக ஏறி பறித்து கொடுக்குறாங்க.
1: அதுக்குன்னே பிரத்யேகமான இயந்திரங்கள்லாம் வந்துச்சுல, தானாக ஏறுற மாதிரி, பெண்கள்லாம் கூட ஏறுற மாதிரி சுலபமாக பயன்படுத்தலாம் அப்படிலாம் சொல்லி போடுவாங்களே, அதே மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பயன்படுத்துறது
0: இல்லை? அது வந்து பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க, யாரும் பயன்படுத்துறதில்ல. ஒரு நாள் ஏறினாங்க, அதோட விட்டாங்க, அதோட இதுதான் எங்களுக்கு ஏறது ஈஸியாக இருக்குன்னு இந்த ஆளுங்க ஏறுறாங்க. காலில் கயிறு கட்டிகிட்டு ஏறுறது தான் உந்தி ஏறுறது.
1: உங்களுக்கு இந்த தென்னை சாகுபடி மட்டும்தானாங்கய்யா, இல்லை வேற எதுவும் நீங்கள் தொழில் பண்ணுறீங்களா? விவசாயம் அதெல்லாம் உண்டுங்களா?
0: நெல் சாகுபடி உண்டுங்க, தென்னை சாகுபடி, தென்னை நெல், அப்புறம் பருத்தி போட்டுருவோம், பருத்தி அப்படி கத்திரி மிளகாலாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சாங்க,
1: காய்கறி
0: காய்கறி
1: வீட்டுக்காகையா?
0: வீட்டுக்காக தான்,
1: வீட்டுக்காக.
0: தேன்பட்டி 2 வச்சுருக்கேன், மகரந்த செயற்கைக்காக 2 தேன்பட்டி இருக்குங்க. மீன் குளம் ஒன்று விட்டு, மீன் பண்ணை குட்டை நடுப்பில் விட்டு மீன் வளர்க்குறாங்க. அதில் மிளகு செடியும் வச்சுருக்கோம், தென்னையில் மிளகு செடி வச்சுருக்கோம். தென்னை சாவடியில் வந்துங்க ஒற்றை மரமாக இந்த 70 மரம் வச்சா லாபம் கிடையாதுங்க, ஊடு பயிர் செஞ்சால் தான் தென்னையில் லாபம். வர வர வந்து இந்த நுனி சிறுத்தல் நோய் நிறையா வந்துட்டு அது மரம் காய்க்காமல் போயிடுது. இந்த அடல் இடையில வந்து இந்த மிளகு சாவடி, கிளேரி செடியாக வைக்கிறது, பப்பாளி, பாக்கு மரம், ஜாதிக்காய், மாமரம், இதுமாரி கலப்பு மரமாக வச்சோம்னா தென்னை சாவடிக்கு லாபம் நல்லா கிடைக்குங்க.
1: அப்படிங்களா? நீங்கள் வந்து என்னையா ஊடு பயிராக வச்சுருக்கீங்க?
0: ஊடு பயிர், மிளகு, கிளேரி செடியாக தழைக்காக, இந்த மாமரங்கள் மரம்லாம் ஒன்று ஒன்று இருக்குங்க. புதுசாக வந்து இந்த கிரீன் மென்யூருக்காக பூனைக்காளின்னு ஒரு விதைய வயல் தெளிச்சிருக்கோம், அது வந்து கவர் கிராப், வயல் பூரா சுத்தமாக பச்சை பச்சைன்னு ஒரு 5 அடி உயருக்கு தழையாக மண்டி போயிடும்.
1: சரிங்க.
0: அது 1 கிலோ விதை யூஸ் பண்ணோம்னா 1 டன் நாட்டு உரம் அடித்தது சமமாகிடும், அந்த தழைகள் உழுந்து அதான் மக்கி போயிடும்.
1: அதுவே நீங்க போய் உடலாம் வேணா, இதுவே
0: ஒன்றும் செய்ய வேண்டாம், மக்கி போயிடும். திரும்ப அந்த அதில் விதையை எடுத்து விற்றுக்கலாங்க.
1: பூனைக்காளியா?
0: பூனைக்காளி பெங்களூர் ISR இதில் வந்து சிறப்பு இதாக அதை செய்ய சொல்கிறாங்க. கவர் கிராப்பாக இது பண்ணிட்டோம்னா அங்கக சத்து வந்து மண்ணில் அதிகமாகிறதுக்கு இந்த பூனைக்காளியை 1 நட 2 நட இது பண்ணிட்டோம்னா 1 டன் உரம் போட்டு சமமாகிடுது, 1% வந்து அங்கக இதாகிடுது, மண் வளமாகிடுது தான். அதில் எந்த செடி வச்சு கொடி வச்சாலும் நல்லா வளர்ச்சி வருதுன்னு புதுசாக ஒரு பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் வந்து பெங்களூரில் வாங்கி இந்த கருப்பு பூனைக்காளி விதை வாங்கி 10 கிலோ வாங்கினேன். அப்புறம் இந்த ஈஷாவில் வந்து பயிற்சி நடத்தினாங்க, அங்கே அவர் இந்த ISR டாக்டர் செந்தில்குமார் இருந்தார், அவர்கிட்ட 1 10 கிலோ வெள்ளை பூனைக்காளி வாங்கினேன், தெளிச்சிருக்காங்க. இப்போ மிளகு முன்னாடி செஞ்சது போல் இந்த பூனைக்காளி விதையும் ஃபர்ஸ்ட் நான் தான் இது பண்ணிருக்கேன்.
1: இப்போ நீங்கள் அந்த ஊடு பயிராக போட்டிருக்கீங்க, அதுக்கு இடையில மிளகும் வச்சிருக்கீங்க, இதனால இதுக்கு ஃபுட் காம்படிஷன் சொல்லுவாங்களே, நீரை எடுத்துக்கிறது, சத்து எடுத்துக்கிறது, இதனால இது பிரச்சனை எல்லாம் இல்லையா?
0: இது வந்து மிளகோட வேறு 2 அடி அகலம் தான் பரவும், அதிகமாக பரவாது. தென்னையோட வேறு 6 அடி டயமீட்டர்ல தான் அதிகமாக இருக்கும், அதனால ஒன்று ஒன்று எடுத்துக்காது.
1: பூனைக்காளி,
0: பூனைக்காளி வந்து கவர் பண்ணி எல்லாரையும் மூடிடும், உள்ள 5 அடி உயரம் வளருதுங்க.
1: அதாவது மற்ற களை எதுவும் வளராது,
0: ஒரு களை கூட வராது,
1: இதுவே வளர்ந்து
0: மூடிப்படும்,
1: மண்ணுக்கு உரமாயிடுது.
0: அப்புறம் வந்து அதோட வேர்ல ஒரு என்சைம் இருக்குதுங்களா, அது நெமட்டோடு இதை வந்து அழிக்குது,
1: நூற்புழுவெல்லாம்
0: காலி பண்ணிடுது. அதோட இந்த கவர் கிராப்பாக போயிடுது, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் தயார் பண்ணி பூமிக்கிறது கேட்டுது. அதுக்கப்புறம் வந்து காய்கள் வந்து இளங்காய் சமையலுக்கு

0: வச்சுக்கலாம். முத்திட்டா ஒன்றும் செய்ய முடியாது. முத்தின பிறகு விதையை எடுத்து விதையை வந்து ப்ரோட்டீன் பவுடராக தயார் பண்ணிக்கலாம். மறுபடியும் மெடிசனுக்காக வைத்துக்கலாம்.
1: நீங்கள் பறிச்சிங்களா காயெலாம்?
0: காயெல்லாம் இல்லை, வாங்கியாந்து இப்போ தான் போட்டிருக்கேன். இனிமேல் ஒரு வருஷம் தான் காய்க்கும்.
1: சரிங்கய்யா, இன்னைக்கு உலக தென்னை தினம் இல்லையா? தென்னையோட சிறப்புகள்லாம் சொல்லுங்களேன். இப்போ ஒரு விவசாயி தென்னையை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்கிறாங்க, ஒரு தோப்பு வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அதில் என்னென்ன அனுகூலம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: தென்னையில் வந்து வேஸ்ட்டாக எந்த பொருளும் கிடையாதுங்க, எல்லாமே உபயோகப்பட்ட பொருள். மட்டையை கிழிச்சு இது பண்ணால் வாறுகோல் தயார் பண்ணிக்கலாம். மட்டையை எரிபொருளாக வச்சுக்கலாம். தேங்காய் மூடி வந்து இந்த பவுடர் தயார் பண்ணுறாங்க, கார்பன் இது பண்ணுறாங்க. தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குங்கிறாங்க. இப்போ சாப்பிட முன்னெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நிறையா, இப்போ தேங்காய் உபயோகப்படுத்த சொல்கிறாங்க. இளநீராகவும் தென்னை பயன்படுதுங்க. பல வகையில் தென்னை எல்லா பொருளும் பயன்படுதுங்க தென்னையில்.
1: இளநீருக்குன்னே தனியாக உள்ள ரகங்கள்லாம் இருக்கு இல்லையா?
0: இருக்குங்க. இளநீருக்காக உள்ள தான் இந்த டிஎன்டிங்கிறது, குட்டை நெட்டை, நெட்டை குட்டை, கங்கபந்தன் அப்படின்னு இளநீருக்காக ஒரு ரகம் இருக்குங்க. அப்புறம் இளநீரும் தேங்காய்க்கும் உள்ள ரகங்கள் இருக்கு, இளநீர் மட்டும் உள்ள ரகங்கள் இருக்கு.
1: இந்த செவ்வெளனி அப்படிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் எதுக்கு உள்ளதுங்க?
0: செவ்வெளனிங்கிறது இளநீருக்கு உள்ளது,
1: இளநீருக்கு மட்டும்தான். அது வந்து காயா மாறினா என்ன எப்படி இருக்கும்?
0: அந்த இளநீர் காய் வந்து காயா மாறினா அந்த உள்ள இது வந்து வழவழன்னு இருக்குங்க, பருப்பு சரியா இருக்காது. நெட்டை குட்டைலாம் சொல்ற பாருங்க, இளநீராகவும் பயன்படுத்திக்கலாம், பல்ப் நல்லா இருக்கும், தேங்காயும் பயன்படுத்திக்கலாம். இதுல வந்து ரெண்டு ரகம் இருக்கு இளநீர்ல, மஞ்சள் பச்சை சிகப்பு, மூணு ரகங்கள் இருக்குங்க.
1: இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள அந்த தேங்காய்கள் எல்லாம் காயாக விற்பனை பண்ணுறீங்களா, இல்லை எண்ணெயை ஆட்டி வச்சுக்கிறீங்களா, இல்லை அதை எண்ணெயாக மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறீங்களா, எப்படிங்க?
0: இளநீராக விற்பனை பண்ணிடுறேங்க, காயாக விற்பனை பண்ணிடுறோம். இப்போ வந்து பெட்டி காயை போட்டு எண்ணெய் உற்பத்தி பண்ணுறதுக்கு 80 கிலோ பருப்பு இருக்குங்க, அதை எண்ணெய் ஆட போகிறேன்.
1: நீங்களே மில் அந்த மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா?
0: மில் இல்லை, சேத்தூர்ல இருக்கிறாரு, அவர் மில்ல வந்து ஆடிடுவோம், அங்கதான் வச்சிருக்கோம். இப்ப
1: அந்த பின்னாக்குகளை எதுவும் விவசாயத்துக்கு
0: பயன்படுத்துறீங்க?
1: எப்படிங்கய்யா?
0: அந்த பின்னாக்கு வாங்கிட்டு 200 பேரல்ல போட்டு ஒரு நாள் ஒரு 5-6 நாள் ஊற வச்சிட்டோம்னா அந்த என்சம் அதிகமாயிடுது. அதை வந்து ரவுண்டு பாத்தி வச்சிருக்கோம், அதுல ஊத்திட்டு வேண்டியதுதான்.
1: தென்னைக்கே?
0: தென்னைக்கே ஊத்திடலாம்,
1: அங்கே எடுத்து அங்கே.
0: ஆமா,
1: நம்மாழ்வார் கூட சொல்லுவாங்க இல்லையா, எங்கேருந்து எடுத்தோமோ அதை அங்கேதான் வைக்கணும். அதாவது அந்த தாவரத்தோட உபப்பொருள்கள் மறுபடியும் அந்த மண்ணுக்கே வந்தாதான் அதுக்கு சத்து. அதை ரொம்ப தெளிவா பண்றீங்க. மத்தபடி அந்த குப்பைகள்லாம் இருந்துச்சுன்னா காண்டாமிருக வண்டு வரும்னு சொன்னீங்க, அதை சுத்தப்படுத்துறது அதெல்லாம் உண்டுங்களா?
0: அதை மக்க வச்சிடணுங்க, ஒரு ஒரு இடத்துல கொண்டு கொட்டி மக்க வச்சிடணும் தனியா. அந்த சாணி பச்சை சாணி இருந்தால் தான் காண்டாமிருகம் உண்டுங்க, அதெல்லாம் ஒரு இடத்துல கொடிச்சு மண் போட்டு மூடி இது பண்ணிக்கணும்.
1: அப்புறம் தென்னையில பராமரிப்பு அப்படின்னு பார்த்தா அந்த இடையில உள்ள அந்த களைகள்லாம் எடுப்பாங்கல்ல, அதாவது இந்த அடசல் மாதிரி உள்ளதுலாம், அதெல்லாம் எப்ப எடுக்கணும்? வேற எதுவும் பராமரிப்பு இருக்கா?
0: தென்னை மரத்து மேல வந்து இந்த கார்த்திகை மாதிரி மேலே ஏறி இந்த கூராஞ்சி கிராஞ்சி பாலையெல்லாம் சுத்தம் பண்ணி விடுவாங்க. கீழே வந்து உழவு வந்து ஒரு லேசா உழுவா போதுங்க, ஆழமா உழக்கூடாதுங்கிறாங்க, அதனால புல்லு மண்டி இருந்தா பரவாயில்ல நல்லதுங்கிறாங்க.
1: வண்டினா அது நீங்க விடுவீங்களா?
0: வண்டினா அந்த ட்ரில்லர் ஓட்டும்.
1: சரிங்க, அந்த அடசல் எடுக்கிறது எதுக்காக? பொதுவா
0: மேல அந்த குப்பை குழு வந்தா அந்த பூச்சி நோய் புழுகளில் தங்கும், அதனால களை எடுத்து சுத்தமாட்டினா சூரிய வெளிச்சம் நல்லா கிடைக்குங்க. நம்ம மட்டையெல்லாம் பிச்சு விட்டு அகனியெல்லாம் எடுத்து விட்டா சூரிய ஒளி நல்லா அங்கே கிடைக்கும், மட்டையை எடுக்கல கிடைக்கிறதுனால நல்லா காய்ப்பு வரும்.
1: பொதுவா இளநீருக்கு வந்து மரம் விட்டா காய்ப்பு அதிகமாகுமா குறையுங்களா? அதுல எதுவும் இருக்கா?
0: இளநீருக்கு விட்டு அதிகமா காய்ப்பு அதிகமாகும்.
1: காய்ப்பு அதிகம்,
0: இளநீர் வந்து 30 நாளில் வெட்டிடுறது, காய் வந்து 60 நாள் வெட்டுறது. 30 நாளில் இளநீ பறிச்சிட்டோம்னா அந்த 2 மாதம் சத்து வேஸ்டாகும் அதில் போகணும். இதில் வந்து தேங்காய் விட்டோம்னா காயெல்லாம் ஒதுக்குவாங்க, புள்ளிக்காய் சின்னக்காய் அது இதெல்லாம் இளநீருக்கு ஒதுக்காமல் வாங்கிட்டு போயிடுறாங்க. இளநீரில் விட்டுறதுனால அது தெரியாது, அது இளநீர் தான் லாபம். தேங்காயோட இளநீர் 2 ரூபா கூட வாங்கி கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க.
1: மிளகை வந்து ஊடு பயிராக பயிரிட்டிருக்கேன்னு சொன்னீங்களே, அது எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க?
0: அது 3-4 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஓரளவு காய்ச்சிட்ருக்கு, அது எப்படியாக இல்ல, நல்ல ரகங்களை இப்போ ஹைப்ரிட்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் வச்சா நல்லா காய்க்கும். இது வந்து இந்த பன்னி ஒரு ஒன்றுன்னு வச்சோம், அது 1 வருஷம் காய்ச்சிச்சுன்னா மறு வருஷம் காய்க்க மாட்டேங்குது. கறிமுண்டா வந்து நாட்டு ரகம், தொடர்ந்து காய்க்கும். என்னிட்ட எல்லாம் பன்னீர் ரகம் தான் வச்சது, அதனால் இந்த வருஷம் காய்ப்பு மட்டும்.
1: நீங்க போன தடவை வந்தப்ப சொல்லிருந்தீங்க, அதை பத்தி அதையே வளைச்சு கூட வேர் புடிக்க வச்சு கட் பண்ணி கட்டிங்ஸ் வைக்கலாம் அப்படிலாம் சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இதை பண்ணிட்டு
0: வந்து எல்லாம் இதுல வைக்க விடாண்டாங்க. 7 வருஷம் ஆனா முத்த பயிர்லேருந்து தான் கட்டிங்ஸ் போடணுமா.
1: ஓஹோ,
0: எல்லாம் இதுல வச்சா காய்ப்பு சரியா வராதுட்டாங்க, கட்டிங் போடல. நான் இன்னொரு 2-3 வருஷம் கழிச்சு பதியம் போடலாம்.
1: அறுவடை பண்ணீங்களா?
0: அறுவடை போன வருஷம் ஒரு இங்க வந்துட்டு போனப்ப வந்து ஒரு செடிக்கு 6.5 கிலோ கிடைச்சிச்சு.
1: 6.5 கிலோ எத்தனை செடிங்க வச்சிருக்கீங்க?
0: அது ஒரு 100 செடி வச்சாங்க, 30 தான் அதிகம் நல்லா வந்தது. அதுக்கப்புறம் இப்போ சின்ன சின்னதாக வாங்கி வச்சிருக்கேன்.
1: வாங்கி வச்சிருக்கீங்களா? நீங்களே உற்பத்தி பண்ணி
0: உற்பத்தி இல்லை, வாங்கி தான் வச்சு.
1: வாங்கி வாங்கினது பன்னியூருங்களா கறிமுண்டா?
0: பன்னியூர்.
1: பன்னியூர்
0: ஈஷாவில் வாங்கினாங்க அவங்க, அவங்களும் கறிமுண்டான்னு சொன்னாங்க. ஆக அது பன்னீர் ரகத்தை தான் கொடுத்துட்டாங்க.
1: எப்படியா இருக்கு மிளகு சாகுபடி, பராமரிப்பு அதிகமா இருக்காங்களா எப்படிங்க?
0: மிளகுக்கு பராமரிப்பு அதிகங்க. நீர்ப்பாசனம் வந்து 4 நாளைக்கு ஒரு தூரம் தண்ணி கொடுத்துட்டு இருக்கணும். சொட்டு நீர் வச்சாதான் மிளகு சாகுபடி பண்ணணுங்க. ஆள் வச்சு முண்டு ஊத்துறதெல்லாம் ரொம்ப சிரமமா போயிடுது. சொட்டு நீர் பைப்பு நம்ம இது பட்டோம்னா உரம் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது எல்லாம் அது வழியா கொடுத்துட்டோம்னா ஈஸியா போயிடுது.
1: நீங்க சொட்டு நீர் தான் போட்டிருக்கீங்க?
0: போடல, முண்டு தான் ஊத்திட்டு இருக்கேன்.
1: ஆனா உங்களுக்கு தெரியுது என்ன நன்மைன்னு. ஆனா நீங்க ஏங்கயா போடல?
0: இல்ல செய்யணும் கேட்டிருக்கேன், இந்த வருஷம் செஞ்சு தரேன்னு அரசு மானியத்துல கேட்டிருக்கோம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
2: ஓஎன்ஜிசி பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ஓஎன்ஜிசியில 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
3: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
4: சுபா, பணம் ஈட்டும் தென்னை, நாகப்பட்டினம் மாவட்டம் ஐ கோட்டாப்பாடி. ஏ துரைராஜ், அவங்க தென்னை மர வளர்ப்பை பத்தி சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 40 வருஷமா சாகுபடி பண்றாங்களாம். ஏ அப்பா,
1: இதுல உன கவனிச்சிங்களானே, இன்னைக்கு உலக தென்னை தினமா. அந்த நாள்லயே இன்னைக்கு தென்னையை பத்தி பல விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிட்டு.
4: இன்னொரு விஷயம் கேட்டியா, அந்த தென்னை மர தோப்புல ஊடு பயிரா மிளகு போட்டிருக்காராம். கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல,
1: சமவெளியிலே மிளகு பண்ணா அப்புறம் ஆச்சரியம் இல்லாம. இத கவனிச்சிங்களா, பூனை காளி அப்படிங்கிற பசுந்தால் உரத்தை போட்டிருக்காங்களாம். அது வளர்ந்து கொட்டி மண்ணுக்கு வளமாயிருதா.
4: சரி சரி வா, அடுத்த பகுதியில என்ன சொல்றாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: தென்னைக்கெல்லாம் மருந்து வைக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எதுவும் பண்ணிருக்கீங்களா? 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இன்னும் சொல்ல போனா அப்பா வச்ச மரங்கள்
0: இருக்கு,
1: அப்பாவும் தென்னை சாகுபடி பண்ணிருக்காங்களா?
0: ஆமா பண்ணிருக்காங்க.
1: விற்பனை அந்த மாதிரிலாம் அப்ப சின்ன பிள்ளைல இருந்தே பாத்துட்டு இருக்கீங்க. இந்த அரை வட்டமா போட்டு மருந்து வைக்கணும் அதெல்லாம் பத்தி
0: முன்னாடியே அரை வட்டம் போட்டுதான் மருந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆழமா விட்டுவோம் அப்ப குழி. இப்ப அப்படிலாம் ஆழமா விட்டுனா தென்னை வேர் விட்டுப்பட்டா ஒரு 100% வேறுபட்டு 30% தான் அப்புறம் வருங்கிறாங்க. ஆழமாக சொன்னால் இப்போ மேலோட்டமாக பாத்தி பிடிச்சிடுவோம். முன்ன வந்து ஆழமாக ரவுண்டு வெட்டி போடுவோம். இப்போ அதை கூட
1: மேலாம் எந்த தொந்தரவும்
0: மேலே வெட்டவே கூடாது. மேலால வெட்டினா போதும், மேலே உரம் போட்டு தண்ணி வச்சாவே அது லீக்கேஜ் ஆகி கீழே போயிடுது, வேருக்கு போயிடுது. 2 அடி ஆழம்தான் வந்து தென்னை வேர் இருக்கும், 6 அடி நீட்டுக்கு இருக்கு. சில பேர் வந்து 100 அடி வேருக்கு ஸ்டம்பு மாரி வேறு போவோம், மேலே தான் போவோம், கீழே போகாது. அந்த ஆழமாக வெட்டி வச்சோம்னா தென்னை வேருக்கு கீழே போயிடுது உரம்லாம். அதனால மேலே லேசாக சீச்சு விட்டா போதும், அதில் உரத்தை போட்டு தண்ணி விட்டுடணும்.
1: 6 மாதத்துக்கு ஒரு தடவை அரை வெட்ட மாற்றி மதி போடுவீங்க.
0: ஆமாம்.
1: அந்த வைக்கிற உரம் வந்து இயற்கை உரமாக இருக்குமா ரசாயன உரமாக இருக்கும்?
0: முன்னெல்லாம் ரசாயன உரம் தான் வச்சுங்க, யூரியா சூப்பரு பொட்டாஷ் போடுறது. இப்போல்லாம் இயற்கை உரம், நாட்டு உரம். இந்த டிகேசி உயிர் உரங்கள்னு வந்துருக்கு பாருங்க, காசியாபாத்தில் இருந்தார் கிருஷ்ணசந்திரான்னு, அவரோட நுண்ணுயிர் நான் தயார் பண்ணுறேன் சொந்தமாக. 6 வகை நுண்ணுயிர் உரம்
1: தென்னைக்குன்னு உள்ளது.
0: இல்லை எல்லா மரத்தையும் உபயோகப்படுத்தலாம், அதை அதை ஊற்றிட்டு இருக்காங்க. அது ஒரு கான்செப்ட் எப்படின்னா, நம்ம வந்து தாய் திரம் வச்சுட்டோம்னா தாய் உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கலாம்,
1: நுண்ணுயிர்
0: நுண்ணுயிர்கள் பெருக்கம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கு ட்ரம்மு ஒரு 15-20 ட்ரம்மு வாங்கி அதில் பெருக்கம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: அது என்ன நுண்ணுயிர் தெரியுமாயா?
0: ட்ரைகோட்டோமா விரிடி, சூடோமோனஸ், இது வேமு, என்பிகே, எக்கோ ஃபங்கி.
1: என்பிகேவா?
0: என்பிகே தான், நைட்ரஜன் பொட்டாஷ் இது வருது இல்லை,
1: அந்த கலந்துக்கலாம். அது
0: தனியாக ட்ரம்மில் நுண்ணுயிர் 3 ஒன்றா நுண்ணுயிர். அது
1: நுண்ணுயிர்லாம் தனியாக வச்சுப்பீங்க?
0: ஆமாம்.
1: என்பிகேவை தனியாக வச்சுப்பீங்க?
0: என்பிகேங்கிறது 3 சேர்ந்த ஒரு நுண்ணுயிர். அசோசியெல்லாம் பாசோபேக்டரியா பொட்டாஷ் மொபிலைசர்னு தனித்தனி நுண்ணுயிருங்க. இது 3 ஒன்றாவே நுண்ணுயிர் கலவை இப்போ வந்திருக்கு தாய் திரவம்.
1: பிளீச்சிங்
0: பவுடர் கலக்காத தண்ணிய, போர் தண்ணி, குளத்து தண்ணிய, அதுல இந்த பாக்கெட்டை விட்டு 2 கிலோ வெள்ளம் கரைச்சி விட்டுற வேண்டியது. 6-7 நாள் காலையில குச்சியால சுத்தணும், சாயந்தரம் சுத்தணும், காடா துணியை போட்டு மூடி கட்டி வச்சிடணும். 7 நாள்ல பெருக்கம் அடைஞ்சிடும். பெருக்கம் அடைஞ்ச பிறகு நம்ம இதுல சொட்டு நீர் பாசனத்தை விட்டுலாம், வாய்க்கால் பாசனம் விடலாம், முண்டு
1: மரத்துக்கு
0: எவ்வளோ காலம்னாலும் இந்த 10 நாளில் பெருக்கம் அடைஞ்சிட்டுனா அப்படியே வச்சுட்டுனா உறக்க நிலையிலே இருக்கும். 3 மாதம் கூட அப்படியே வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா 2 கிலோ வெள்ளத்தை போட்டு கம்பால் சுற்றினோம்னா நுண்ணீர் பெருகிடும். சுத்தம் போய் பார்த்தா இந்த சவுண்டு வரும், அந்த புளிச்சா வாடனெலாம் வந்துடும். அதுமாரி இப்போ வருஷக்கணக்கில் பயன்படுத்திகிட்டே இருக்கலாம்.
1: சரிங்க, நீங்கள் முன்னாடியிலேருந்து தென்னை சாகுபடியை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா, பார்த்துருக்கீங்க. அப்போ வந்து ரசாயன உரம் தான் வைப்பாங்க அப்படிலாம் சொல்லி, அப்போ பண்ணதுக்கும் இப்போ நீங்கள் அந்த நுண்ணுயிரிகள் இந்த மாதிரிலாம் அந்த தொழில்நுட்பங்கள்

0: தெரிஞ்சிட்டு பண்றீங்கல்ல, பயிற்சிக்கு போறது இந்த மாதிரிலாம், அதுக்கும்
1: என்னென்ன
0: அனுகூலம்லாம் இருக்கு நினைக்கிறீங்க?
1: விளைச்சி காய்கள் நிறைய கிடைக்குதுங்க,
0: மகசூல்
1: அதிகமா வருது,
0: கண் கூட தெரியுது,
1: நல்லா தெரியுது. நான் இந்த காசர்கோடு வேப்பங்குளம் விவசாய தனியாராட்சி இடத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டுலாம் வருவேன். பார்த்துட்டு அவங்க என்ன தொழில்நுட்பம்லாம் செய்யறாங்க சொல்றாங்களோ அதெல்லாம் கடைபிடிச்சு செய்யறது.
0: இப்போ அதிகப்படுத்திருக்கீங்களா எப்படிங்க? தென்னை,
1: தென்னை ஆரம்பத்துலேருந்து இப்போ அதிக தாங்க படுத்திருக்கோம். முன்னெல்லாம் ஒரு ஏக்கர் தான் இருந்ததுங்க, இப்போ எல்லாம் 4-5 ஏக்கரில் இருக்குது. தம்பிங்க தங்கச்சி எல்லாம் வரிசையாக தோட்டம்
0: எல்லாருக்குமே இருக்குது,
1: எல்லாருக்குமே இருக்குங்க.
0: பொதுவாக இது எப்படி விற்பனை பண்ணுவாங்க? வியாபாரிங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களா, அந்த மட்டையோட வாங்குவாங்களா, உரிச்சு தரணுமா, எப்படி?
1: மட்டையோட வியாபாரி வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க, அதுதான் நமக்கு பிரச்சனை இல்லாது. உரிச்சு கல்யாணத்துக்கு அங்கெல்லாம் கேட்குற போது நம்ம ஆள் வச்சு ஏறி உரிச்சு எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப சிரமமாயிடுது. இவங்க வந்து வியாபாரிங்க வந்து வாங்குறது, அவங்களே ஆள் கொண்டாந்து ஏறி பறிச்சிக்கிறாங்க, தேங்காய் எடுத்துகிட்டு போய் காசு கையில் கொடுத்துட்றாங்க. 1-2 ரூபா குறைஞ்சாலும் அதான் நமக்கு லாபமாக இருக்கு.
0: மெனக்கடல் அதிகமாக இருக்கும்.
1: ஆமாம்,
0: நம்ம ஒரு ஆள் வச்சு உரிச்சு அதை கொடுத்து
1: உரிக்கிறது, பறிக்கிறது, ஆள் அள்ளி கொட்டுறது.
0: ஓ, பறிக்கிறது அவங்களே பறிச்சுப்பாங்க?
1: இப்போ வர்றது வந்து வியாபாரி வந்தால் வியாபாரியே பறிச்சிக்கிறாங்க, அவங்களே ஆள் வச்சு டிராக்டர் அள்ளி எண்ணி டிராக்டர் அள்ளி போட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. பணம் நமக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் வந்துடுது.
0: இவ்வளோ காய் இருந்துச்சுங்க, இவ்வளோ பணம் அப்படின்னு கொடுத்துருவாங்க.
1: ஆமாம் ஆமாம், இப்போ வந்து 10 ரூபா ரேட்டு போதுங்க. தென்னை,
0: தேங்காய்,
1: தேங்காய்
0: அது அளவு பொறுத்து அந்த மாதிரிலாம் மாறுங்களா? ஏன் சின்னது பெருசு?
1: ஆமாம், பிரிச்சுக்குவாங்க. அதாவது பெரிய காயா இருந்தா வந்து ஒன்னு குடிச்சு எண்ணுவாங்க, கொஞ்சம் அளவுல சின்னவா போயிட்டா 3 காயா 2 காயா எண்ணிக்குவாங்க. அதுமாதிரி 2 ரகமாக பிரிச்சுக்குவாங்க. அவங்க விற்கிறது வந்து தென்னை உரிச்சு டன்னு கணக்கில் வந்துட்டுங்க. இப்போ டவுனில் எல்லாம் பெரிய பெரிய இடத்துலலாம் எடை கணக்கில் வந்துட்டு, இன்னும் கிராமத்துக்கு எடை கணக்கு இல்லை, அவங்க வந்து எண்ணிக்கை கணக்கு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க.
0: வேறு எதுவும் இந்த மட்டைகளை வந்து இந்த கயிறு தயாரிக்கிற இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாதிரிலாம் இது கேட்கறதுமா?
1: இவங்க அந்த மொத்தமாக பறித்து வியாபாரி வச்சுருக்காங்களே அவங்க கொடுத்துட்றாங்களாம் லாரி லோடில். கிராமத்தில் அதுக்கு முன்னெல்லாம் மட்டையை அடித்து கயிறு திரிச்சிட்டு இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாகலாம் செஞ்சுட்டு இருந்தோம். அது இப்போ யாரும் செய்கிறதில்ல, ஊற போட்டு படைச்சி சொந்த நாரெல்லாம் தயார் பண்ணுறதுங்க. மொத்த வியாபாரியும் வந்து அவங்க வாங்கிட்டு போயிடறாங்க. வாங்கிட்டு போய் இந்த தேங்காய் ஓடு இருக்கு பாருங்க, அது ப்ராசஸ் இந்த ரப்பர் மாரி ஒன்று தயார் பண்ணுறாங்களாம், இது கயிறு தயார் பண்ணுறாங்க.
0: அப்போ உங்கள்கிட்டருந்து தேங்காய் வாங்கி அதுலேருந்தே அவங்க பல இது பண்ணாமலையே, தேங்காய்க்கு தேங்காய் கொடுத்துருவாங்க, மட்டைக்கு இந்த மாதிரி கயிறு எடுத்து கொடுத்துடலாம்.
1: அந்த தேங்காய் நார் இருக்கு பாருங்க, கோக்கா பித்து, அது இந்த இயற்கை வேளாண் செடியெல்லாம் எடுக்கிறதுக்கு அது எடுத்துக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது, 5-6 ப்ராசஸ் பண்ணிடுறாங்க அது தேங்காய் வாங்குறவங்க.
0: தேங்காய் நார் கழிவாக மாற்றி அந்த கேக் மாதிரி ஆக்கிடுவாங்க.
1: கேக்கு
0: நீங்க அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? அடுத்த கட்டத்துக்கு நம்ம இதை வச்சு ஏதாவது பண்ணணும், உங்களோட பசங்க இதை மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்களா?
1: இது இல்லை இல்லை, அதுக்கெல்லாம் வந்து ஏரியா நிறையா தென்னை மரம் வேணுங்க. இந்த தென்னை இதுமாரி கோவப்பட்டையாக வந்து சேர்ந்து பண்ண சொல்கிறாங்க கவர்மெண்ட்ல, அதுக்கு ஒத்து உதரம் இல்லை. இப்போ தென்னம்பளை போட்டு விற்கிறோம் தான், அடுத்தது எண்ணெய் ஆடி விற்கலாம், தேங்காய் புண்ணாக்கு வேப்படுத்து எண்ணெய் தேங்காய் லோக்கலில் கொஞ்சம் கொஞ்சம் விற்றுக்கலாங்க. இதேமாரி செய்யறதுக்கெல்லாம் பெரிய அளவில் ப்ராசஸ் வேணும், செய்யணும்.
0: சரிங்க, இந்த தென்னங்கன்றுகள்லாம் உற்பத்தி பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படிங்க?
1: தென்னங்கன்று நம்ம தோப்புல உள்ள மரத்திலேயே நல்ல தரமான தென்னை மரமாக பார்த்து அதில் இந்த தேங்காய் 12 மாதம் முத்தின பிறகு கயிறு கட்டி இறக்கி அதை தேங்காய்
0: ஓ கீழே விழக்கூடாதுங்களா?
1: விழக்கூடாது, கயிறு கட்டி இறக்கிடணும். இறக்கி அந்த தேங்காய்களை வந்து 1 மாதம் நிழலில் வச்சுட்டு மணல் கொட்டி அந்த நிழலில் வச்சிடணும். அதுக்கப்புறம் மணலில் வந்து 10 ரூபா பதியம் போட்டுடணும். 1 மாதத்தில் மழை விட்டு வந்துடும், 6 மாதத்தில் கண்ணு ஊற்றிடலாம்.
0: நான் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே நெத்தா உழுவுற காயை எடுத்து தான் நாங்கள் சேகரித்து வைப்போம்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அது கீழே விழக்கூடாது, கயிறு கட்டி இறக்கணும்.
1: கயிறு கட்டி இறக்கணும், கீழே வந்தால் அந்த செதர்ல கொஞ்சம் மலைப்பு தரம் வராதுங்கிறாங்க. இல்லாட்டினா அந்த குப்பை குளம் மெத்த மாரி போட்டுருக்கோம் பாருங்க, அதில் விழுந்தால் அதை எடுத்துக்கலாம். அது அதிர்ச்சி இல்லாமல் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை.
0: ஆனால் அதுகளுக்கே தெரியுது அது அந்த கீழே விழுந்தால் முளைக்காமலாம் இருந்திருக்கு.
1: கிடந்தரையில் விழுந்தால் முளைக்காது, இந்த மெத்த மாரி உள்ள விழுந்தால் அது முளைச்சிடுதுங்க.
0: தென்னங்கன்று வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழி எடுத்து ஆற போடணும்.
1: ஆமாம் ஆமாம்.
0: என்னென்னலாம் அடியில் போடணுங்க? அடி உரமாக,
1: அடி உரமாக வந்து நல்லா மக்குன நாட்டு உரம் தாங்க, கொஞ்சம் மணல் நட்டுன வேப்பம் புண்ணாக்கு. இப்போ இந்த டைகோட்டோ மாவுரிட்டி இருக்கு பாருங்க, அது சூடமனஸ் பவுடரு, இந்த அசோஸ் பயிலம் பவுடரு, இதெல்லாம் அந்த நுண்ணுயிரில் கலந்து 3-3 குழி வெட்டி நடுப்புற கூம்பாச்சி மண்ணை வச்சு அதுக்குன்னா பள்ளமாக வெட்டி அதிலே வச்சுருவோம். இப்போ கூம்பாச்சி அப்படி வைக்க சொல்கிறாங்க, வச்சு நடுப்புற வச்சு தண்ணியை ரவுண்டில் தான் ஊற்ற சொல்கிறாங்க, ஊற்றினா நல்லா வந்துடும்.
0: அது மேலே பட்டுச்சுன்னா அந்த அழுகி போகிறதுக்கான வாய்ப்பு,
1: அதனால தண்ணியை வேர்க்க வராமல் இப்படி.
0: எத்தனை நாள் அந்த குழி எடுத்து ஆற போடணுங்கய்யா?
1: 1 மாதம் ஆற போடணுங்கிறாங்க, 10-15 நாள் இருந்தால் கூட போதும். அந்த வெயில் பட்டுச்சுன்னா அதில் பூஞ்சாலங்கஞ்சாலாம் இருந்தால் சாகணுங்கிறதுக்காக இப்போ தான் நம்ம வேப்ப முன்னாக்கு சூட மனசெல்லாம் போடுறோம்ல, அதில் வந்து அழிஞ்சிடும்.
0: சரி,
1: அதனால் நம்ம 10 நாள் இருந்தால் போடுறோம், 10-15 நாள் இருந்தால் போதும் குழி.
0: ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இடையில இடைவெளி எவ்வளோ இருக்கணும்?
1: 25 அடி இருக்கணும் குறைச்சல, அதிகமா இருந்தா நல்லா காய். இப்போ 70 மரம் வைக்கிற இடத்துல 35 மரம் வச்சா கூட அந்த காய்ப்பு காய்ச்சிடுங்கிறாங்க. இடைவெளி நிறையா இருந்தா, இடைவெளி இருந்தா அந்த இடைவெளியில வந்து மற்ற பயிரெல்லாம் செய்யலாம்.
0: இப்போ தேங்காய் பறிக்கிறது அப்படின்னா அந்த தோப்புல 1 நாள் தான் பறிப்பீங்க, எல்லா மரத்துக்கும் ஏறி பறிக்க சொல்லுவீங்க அப்படிதானங்க? அப்பனா வருஷத்துக்கு எத்தனை தடவை பறிப்பீங்க, இல்லை மாசத்துக்கு எப்படி?
1: தேங்காய் பறிக்கிறது 6 நடை தேங்காய் வெட்டு, 2 மாதம் 60 நாளைக்கு ஒரு வெட்டு.
0: 1 வருஷத்துக்கு 6 முறை
1: 6 முறை வெட்டுறதுங்க. இது இளநின்னா மாசம் மாசம் வெட்டலாம்.
0: அது எப்படி இத்தனை மரங்கள் இளநிக்குன்னு அப்படியே ஒதுக்கிடுவீங்களா?

0: இல்லை, அதுலேயே மேலே இளநீர் பறிச்சிக்க வேண்டியதான். முத்தாத இலசாவில் தான் இளநீக்கு பறிச்சிக்க வேண்டியது. இந்த மழை காலத்தில் நிற்கிறதெல்லாம் முத்தி போயிடும், அது தேங்காய் விட்டு கொடுத்துடும்.
1: இப்போ இளநீக்கு உள்ளதை நீங்கள் பறிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து காய்க்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும்ல?
0: இளநீ வெட்டினோம்னா அந்த குலை கொஞ்சம் சீக்கிரமாக வருங்கிறாங்க. ஒரு குலை ரெண்டு குலை கூட வரும்.
1: இந்த வெள்ளை பிரச்சனை பற்றி சொல்கிறாங்களே, அது இருக்குங்களா?
0: அதுதாங்க பெரிய பிரச்சனை.
1: ஆ,
0: வெள்ளை வந்து தொடர்ந்து மழைகளை பெஞ்சிட்டா அது சரியாயிடுதுங்க, இல்லைன்னா வந்துடுது. அந்த வெள்ளை வந்து தாக்குதுன பிறகு அதோடய எச்சத்தில் வந்து கருப்பாக மேலே படலாம் வந்துடுது. அதை வந்து தண்ணியை ஸ்ப்ரே வச்சு அடித்தா கூட போதுங்கண்ணா, தண்ணியை வச்சு அடிச்சுட்டு
1: மாவு கூட கலந்து
0: ஆமாம்
1: அடிக்க சொல்லுவாங்க. அதோட பேந்து கீழே விழுந்துரும்.
0: இது இந்த மைதா மாவை 100 ml கரைச்சி இது பண்ணி ஸ்ப்ரே பண்ணோம்னா படலமாக மேலே இருக்கும். வெயில் வரும்போது படலமாக கீழே வந்துடும்.
1: ஓஹோ,
0: தண்ணியை நல்லா ஸ்ப்ரேயரில் ஸ்பீடாக அடித்தோம்னா கூட அது போயிடுது.
1: ராக்கர் ஸ்ப்ரேங்களா வச்சுருக்கீங்களா? அது
0: ராக்கர் ஸ்ப்ரேயர் இல்லைங்க, சாதாரண ஸ்ப்ரேயர் தான் இருக்குது.
1: நுனி சிறுத்தல்னு சொன்னீங்கல்ல, ஒரு பிரச்சனை வரும்.
0: ஆமாம் ஆமாம், சற்று பத்தாக்குறையினால நோய் தாக்குனுச்சுன்னா நுனி சிரித்து போயிடுதுங்க. அதுக்கு நுண்ணூட்டங்கள் உரங்கள்லாம் அதிகமாக பொட்டாஷெலாம் 1-2 times வச்சோம்னா சரி பண்ணலாம்.
1: ஓ, சரி பண்ணிடலாம்.
0: சரி பண்ணிடலாம். அது நுனி சிரித்து போனால் சரி பண்ணது 4 years ஆகுங்கிறாங்க.
1: அந்த மாதிரி இருந்து சரியாக இருக்கா?
0: சரியாக இருக்கு.
1: நீங்கள் எப்படி வேளாண் அலுவலர்களோட தொடர்பில் இருப்பீங்களா? அடிக்கடி அழைச்சிட்டு வந்து காட்டுறது, இன்னும் வேறு என்ன செய்யலாம் அந்த மாதிரிலாம் எதுவும்?
0: ஆமாம், வர்றவங்கள்ட்ட காட்டி யோசனை கேட்போங்க.
1: மற்றபடி இந்த மரத்தில் எதுவும் பிரச்சனை வராமல், இந்த அரிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு, கரையான் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எதுவும் மேலே பூச்சிலாம் கொடுப்பீங்களா?
0: மேலே பூச்சி வந்து சுண்ணாம்பு அடி நீர் பேஸ்ட் பண்ணி அடிப்பாங்க, அடிக்கலிங்க. கரையான் மருந்து போட்டுறது,
1: ஒரு ஒரு மரத்துக்கும் தனியாக
0: அந்த ரவுண்டில் போட்டுற வேண்டியது. கரையான் ஏறுறது இல்லை.
1: நீங்கள் போன முறை வந்தப்பே சொன்னீங்க, தென்னை மரத்தில் ஊடு பயிராக நீங்கள் மிளகு சாகுபடி செஞ்சுருக்கிறதுனால அந்த பறிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது, தேங்காயை பறிக்கிறதுல அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எப்படிங்க இருக்குது, எப்படி சமாளிச்சிட்ருக்கீங்க?
0: அது ஏணி வச்சு ஏறிடுறதுங்க.
1: ஏணி வச்சு ஏறிடுவீங்க, அந்த செடிக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல். அப்போ பறித்து போடும்போது மேலெலாம் விழாதுங்களா?
0: அது மட்டை விழும்போது மேலே விழுந்துடுதுங்க. கொஞ்சம் செடியை சரிச்சு விட்டுட்டு அப்புறம் அது துளுத்துக்கும். தென்னை வந்து தனி பயிராக செய்யாமல் கலப்பு பயிராக செய்யணும், அப்போ தான் லாபம். 6 feet சுற்றுவதை தான் அந்த வேர் மண்டலம் போகும், இந்த சத்தம் எடுத்துக்கும். மீதி எல்லாம் வேஸ்ட்டாக இருக்கும். அந்த வேஸ்ட்டாக உள்ளதுலாம் ஒவ்வொரு பப்பாளி மரம், இந்த மிளகு, இந்த இது கிளேரி சீடியா செடி, அதேமாரி பல பேர் வாழை, அதேமாதிரிலாம் எலுமிச்சி, அதேமாதிரிலாம் செஞ்சிட்டோம்னா லாபம். வெறும் 70 மரத்தோடு விட்டுறக்கூடாது தென்னைக்கு, அதான் முக்கியம்.
1: சரிங்க, அந்த இடத்தை பயன்படுத்திக்கணும். ஏன்னா இடைவெளி 25x25.
0: ஆமாம்,
1: அதெல்லாம் நம்மளுக்கு தென்னை மட்டுமே நம்பி இருக்காமல் ஊடு பயிராகவும் செய்யலாம் அப்படின்னு
0: சொல்லுவாங்க. லாபம் ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட மிளகு 1000 கன்று வச்சுட்டோம்னா 4-5 lakhs கிடைக்குதுங்கிறாங்க. இந்த ஜாதிக்கா மரம், இதுமாரி நிழல் விரும்பு பயிரெலாம் வைக்கலாம். இப்போ வந்து இந்த அவகேடா வைக்க சொல்லுவாங்க, கோகோ வைக்கிறாங்க. அவகேடான்னு புதுசாக வந்துருக்கு, அதுவும் வளருங்கிறாங்க. இது மிளகு நல்லா வளர்ந்துட்டு, நான் வச்சு நல்லா வளர்ந்துட்டு.
1: ரொம்ப நன்றிங்கய்யா, இன்னைக்கு உலக தென்னை தினம், இந்த நன்னாளில் நீங்கள் பண்ணிகிட்ருக்க தென்னை சாகுபடியை பற்றி பல தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிலையத்துக்கு வந்து உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட அலைபேசி என்ன நேயர்களுக்கு தரேன், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவாங்க. குறித்து கொள்ளுங்கள் நேர்களே, நாகப்பட்டினம் மாவட்டம் ஐ கோட்டாப்பாடி ஏ துரைராஜ் அவங்களோட அலைபேசி எண் 9150524516. மீண்டும் ஒரு முறை, 9150524516. ரொம்ப நன்றிங்கய்யா.
0: ரொம்ப நன்றிமா.
1: தென்னையை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நாகப்பட்டினம் மாவட்டம் ஐ கோட்டாப்பாடி ஏ துரைராஜ் அவங்க மூலம் தான் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேனே.
2: தெரிஞ்சுக்கிட்டா சரிதான். அது மட்டும் இல்லை, அவரோட தென்னை வளர்ப்பில் இயற்கை உரங்களை மட்டும்தான் போட்டு வளர்க்குறாராம்.
1: இயற்கை உரத்தோட சேர்த்து உயிரி உரங்களையும் பயன்படுத்துகிறாங்களா? இப்போ தெரியுது ராமண்ண, நீங்கள் ஏன் தேங்காவாக கொடுக்காம இளநியாக கொடுக்குறீங்கன்னு.
2: அது மட்டும் இல்லை, தென்னை மரத்தில் காண்டாமிருகம் ஒன்றுன்னு ஒரு பூச்சி வரும், அது பெரிய பிரச்சனையில கொடுக்கும். அதையும் அவர் எப்படிலாம் சமாளிக்கிறாருங்கிறதே சொன்னார்.
1: நீங்களும் இப்படிதான் பண்றீங்களானே?
2: அட ஆமா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
1: உழவர் அரங்கம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: காரைக்கால் ONGC காவிரி
4: அசட். ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
5: நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் இறால் வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பம், தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வள ஆராய்ச்சி நிறுவனத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே எஸ் விஜய் அமிர்தராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரம்.

தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. சிந்தனை துளி. நம் உறுப்புகள் பல உயிர்களின் எதிர்காலம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8 மணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது கோபால் பல்படியின் காற்றில் வரும் கானம். நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்கள். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்படியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்படி.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் கானம், நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்கள். உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழ 0436823123 அல்லது 2994840 அல்லது 2995850 அலைபேசி எண் 9566427231. நிகழ்ச்சியில் இன்று உங்களுக்கான தலைப்பு, ஒரு நாளைக்கு செல்போனில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள்? ஒரு நாளைக்கு செல்போனில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள்? நிகழ்ச்சியில் உங்கள் பதிவுகளை காரைக்கால் FM 100.3 என்ற ஃபேஸ்புக் தளத்தில் நீங்கள் பதிவிடலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்மோடு இணையக்கூடிய நம் நேயர், வணக்கம்.
10: அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம் கூறுவது திருவாரூர் மாவட்டம் திருவள்ளி மாவட்டம் சார்.
0: முகனையா, என்ன பாட்டுக்கு விரும்புறீங்க?
10: படம் புது பாடகர் பாடகர் அழகு மயில் பாடல். வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி.
0: நன்றிங்க ஐயா.

திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரவடை எம்சி கிருஷ்ணா சார்.
0: கிருஷ்ணா, என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க
1: சார்? கலகலப்பு திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் அனிதா இணைந்து பாடிய நாம் பார்த்ததிலே உன்ன போல யாரும் இல்ல என்ற இனிய பாடலை ஒளிபரப்புங்க சார். நன்றி சார்.
0: நன்றி.

0: நேரம் 8:14. காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோபால் பல்படி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம். நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து இணையும் நம் நேயர், வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம் ஐயா.
1: சங்கரம்தல் ராஜி பேசுறேன்.
0: ராஜி ஐயா, என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: மறைந்த ஜானகி அம்மாள் நினைவாக காற்றினிலே வரும் கீதம் படத்திலிருந்து கண்டேன் எங்கும் பூமகள் நாட்டியம்.
0: சரிங்க ஐயா, பாடல் வரும், கேட்போம்.
1: ரொம்ப நன்றி ஐயா.
0: நன்றிங்க ஐயா.
1: நன்றி ஐயா. நன்றி.
0: நேர்களே, நாளைய நிகழ்ச்சிகளை அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு இணையும் நம் நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: உடையார் போலயம் மஜின்
0: ஹஜிம் ஐயா, என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
2: எனக்கு ஆவாரம் பூ படத்துல இருந்து சார், சாமி கிட்ட சொல்லி சொல்லி அந்த பாட்டு கொடுங்க.
0: சரிங்க, பாடல் கேட்போமா?
2: நன்றி சார்.
0: நன்றி.
3: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமி.

0: நேயர்களுக்கு கோபால் பல்படியின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: காற்றில் வரும் காரம் நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு இணையும் நம் நேயர், வணக்கம்.
3: இனிய இரு வணக்கம் அன்ப சகோதர, நலம் மாறிக்கலாம் சகோதர?
0: நலம். என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க ஐயா?
3: கத்திராமங்கலம் காவேரி மேட்டத்திலிருந்து மணிகண்டன் பேசுறேன் சகோதரர்.
0: மணிகண்டன் ஐயா, பாட்டு சொல்லுங்க, உங்கள் விருப்ப பாடல்.
3: நந்தவன திரு திரைப்படத்திலிருந்து வெள்ளி நிலவே. வாய்ப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
0: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: நேரம் 8:30, காரைக்கால் பண்பலை 100.3 இனி கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரியின் காற்றில் வரும் கானம். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரி விருத்தாச்சலம்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவலரி.
6: ஸ்ரீ ஜெயின் ஜுவலரி விருத்தாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சிகள் அடுத்து நம்முடைய இணையம் நம்முடைய வணக்கம.
9: வணக்கம், காரைக்கால் பத்மாவதி சீதர்.
2: என்ன பாடல் மா கேட்க விரும்புறீங்க?
9: எனக்கு கரிசல் காட்டு பூவை படத்துல இருந்து 1000 கோடி.
2: சரிங்க, பாடல் வருது கேட்போம். நன்றி
9: நன்றி நன்றி சார்.

0: இது கோபால் பொல்படி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பொல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள

0: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு இணையும் ரம்ளியர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: கண்ணதன் நாகராஜன் பேசுறேன்.
0: ஐயா, என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: அமராவதி படத்திலிருந்து புத்தம்புது மலரே, அந்த பாட்டை கொடுங்க. நன்றி.
0: நன்றிங்க ஐயா. நேர்களை, முகநூல் பக்கத்தில் நாம் கேட்டிருந்தோம், ஒரு நாளைக்கு செல்ஃபோன் எவ்வளோ நேரம் பயன்படுத்துறீங்க, செலவிடுறீங்கன்னு கேட்டிருந்தோம். இதுக்கு நம்முடைய நேயர் அனுப்பியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், எனக்கு அதிகமாக வராது, பண்பலைக்கு ஃபேஸ்புக் அனுப்புவேன், வாட்ஸ்அப்பில் பாடல் கேட்பேன், ஒரு நாளைக்கு சுமார் 20 முதல் 25 நிமிடம் வரை பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் வீடு வண்ணை கணேசன் காற்றில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சத்யா மணக்குடியிலிருந்து அனுப்பியிருக்காங்க, ஒரு மணி நேரம் செலவிடுறதா அனுப்பிச்சிருக்காங்க. பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால் தலத்திரிலிருந்து அனுப்பியிருக்காங்க, காலை மாலை இரவு என்று கூட்டி கழித்து பார்த்தா ஒரு நாளைக்கு 2 அல்லது 2.5 மணி நேரம் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து வந்து உங்கள் பதிவுகள் முன்னோட்டம் இடுவது மற்றும் பேசுவது உட்பட 2 மணி நேரம் பயன்படுத்துகிறேன்னு நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி அனுப்பிச்சிருக்காங்க. காட்டூர் சிவகுமார் அனுப்பியிருக்காங்க, 4 to 5 மணி நேரம் பயன்படுத்துகிறதா அனுப்பியிருக்காங்க. அடுத்தது வந்து அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் அனுப்பியிருக்காங்க, பிள்ளைகளிடம் பேச எடுப்பேன், வேற என்னங்க, நம் காரைக்கால் பண்பலைக்கு முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு எடுப்பேன் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்க இவ்வளவு நேரம் தான் பயன்படுத்துகிறேன்னா அவங்க குறிப்பிடலை. அடுத்து ஃபாத்திமா பக்ரி முகமது அனுப்பிச்சிருக்காங்க, மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பயன்படுத்துகிறதா அனுப்பிச்சிருக்காங்க. நான் மொபைலில் ஒரு நாளைக்கு குறைந்தது 2 மணி நேரம் செலவிடுகிறேன், செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்தது 4 பேர் இருக்காங்க, 11 மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்க, அதில் நானும் ஒருத்தர் அப்படின்ட்டு மயிலாப்பட்டியில் சென்னையிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க நேயர். அடுத்து கலாவதி ராஜமோகன் இரவாஞ்சேரியிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க இவ்வளோ நேரம்னு குறிப்பிடலை. அடுத்து வந்து அண்ணப்பன்பேட்டை எஸ் ஜோதி அனுப்பியிருக்காங்க, அதெல்லாம் கேட்காதீங்க, சுமார் 2 மணி நேரம் போகுது இப்போ எல்லாம் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து கருணாநிதி வீரவநல்லூர், 2 மணி நேரம் தாங்க, மற்ற நேரங்களில் வானொலி கேட்பது தான் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்தது விஜயராகவன் மேலவோடுதுறை, எஸ் சேப்பு விஜயராகவன் அனுப்பிச்சிருக்காங்க, நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டுமே காரைக்கால் பண்பலை 100.3 வானொலி நேரலை நிகழ்ச்சிக்கு கமெண்ட் பதிவுகள் பதிவு செய்வதற்காக மட்டுமே கைபேசியை பயன்படுத்தி வருகிறேன். ஆமாங்க, உண்மைங்க, அவ்வளோதாங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து ரகுபதி அனுப்பிச்சிருக்காங்க, தொடர்ச்சியாக இல்லாமல் நேரம் கிடைக்கும்போது மட்டும் ஒரு 10 முதல் 20 நிமிடம் வரை ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அனுப்புகிறேன் அப்படின்னு பவித்ர மாணிக்கம் ரகுபதி அனுப்பியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூரா அனுப்பிச்சிருக்காங்க, 3 மணி நேரம் செலவிடுகிறேன் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. திருமணஸ்தானம் வீரசுந்தரி அனுப்பிச்சிருக்காங்க, முகநூல் பக்கத்தில் பதிவெடுப்பேன், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வேலையில் செய்ய வேண்டிய நேரத்தை தவிர மற்ற நேரமெல்லாம் என் கையில் தான் செல்ஃபோன் இருக்கும், இவ்வளவு நேரம் என்று கிடையாது அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. பில்லூர் சதாகவதம்னு அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் நம்முடைய நேயர்கள் ஏராளமாக அனுப்பிச்சிருக்காங்க, அடுத்து நம்முடைய நேயர் கேட்ட பாடலை கேட்டு மீண்டும் படிப்போம்.

0: நேரம் 8:45. காரைக்கால் பண்பலை 100.3 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம், நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ஸ்மார்ட் EV கார் பைக் வாட்ச் சும்மா அப்கிரேட் ஆட்டு போயிட்டே இருக்கிய ப்ரோ, எப்படி இதெல்லாம்?
4: PM சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு

0: ஸ்டாப்ல 3 kW சோலார் பிளான் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க www.pmsuryagar.gov.in.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நிகழ்ச்சியில் அடுத்து இணையும் நம் நேயர், வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார். செந்தில், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
4: இந்த வசந்த வைப்புகள்ங்கிற பாட்டு. என்ன, இந்த ஒரு பாட்டு போடுங்க சார்.
3: சரிங்க,
4: நன்றி சார்.
3: நன்றி.

0: சுகம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: வணக்கம்
5: சார். வணக்கம் சார், நான் பவித்ரம் மாணிக்கம் ரகுபதி பேசுறேன் சார்.
4: ரகுபதி சார், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
5: எனக்கு வந்து மௌன கீதங்கள்ன்ற படத்துல இருந்து ஒரு அழகான பாடல், மூக்குத்தி பூ மேலே காற்று உட்கார்ந்து பேசுதுன்னா ஒரு பாடல் சார்.
4: சரிங்க, பாடல் வரும், கேட்போம்.
5: ரொம்ப நன்றி
4: சார். நம்ம நேயர்கள் வந்து செல்போனை எவ்வளவு நேரம் பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டதுக்கான அடிச்சிருக்காங்க, மறுபடியும் படிப்போம். பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் செல்போன் பயன்படுத்துகிறேன்னு அனுப்பியிருக்காங்க. கும்பகோணம் குமரன், குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் பயன்படுத்துறதா அனுப்பியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, நான் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பயன்படுத்துகிறேன், தொடர்ச்சியாக இல்லை, அவ்வப்போது வானொலி நிகழ்ச்சிக்காக சமூக ஊடகங்கள் பயன்படுத்துறதுக்காக போதும் பயன்படுத்துகிறேன், வேறு எந்த பொழுதுபோக்கு ஊடகங்களும் இல்லாத வானொலி மொபைலுக்கு தான் உற்ற தொழிலாக இருக்கிறதுன்னு நினச்சிருங்க. 6 மணி நேரம் அதிகமாக தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து எனக்கு ஃபோன் அதிகமாக வராது, நான் அதிகமாக பயன்படுத்துவது காரைக்கால் வானொலிக்கு தான் பயன்படுத்துகிறேன். ஜெயங்கொண்ட கலைவாணன் மின்சிராணி அனுப்பியிருக்காங்க, ஆனால் இவ்வளோ நேரம் தான் அவங்க குறிப்பிடலை. அடுத்து புதுத்துறை, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், என்னங்க சார் இப்படி கேட்டுட்டீங்க? நான் பண்பலைக்கு முகநூலில் கமெண்ட் போடுவதற்கு மட்டும்தான் எடுப்பேன், எப்போயாச்சும் கொஞ்சம் நேரம் முகநூல் பார்ப்பேன், அவ்வளோதான் அப்படின்னு அடிச்சிருக்காங்க. அடுத்து புவனகிரி சுமதி ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, 2 மணி நேரம்னு ஒரே வரியில் சொல்லிட்டாங்க. அடுத்து செல்வநாதன், வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன் அனுப்பியிருக்காங்க. நல்லா தான் பிறந்தேன், நல்லா தான் வளர்ந்தேன், விவரம் தெரியாத என் கையில் வந்தவுடன் நான் என்னை மறந்து விடுகிறேன், பாதி நேரம் இதில் தான் போகிறது அப்படின்னு நினச்சிருக்காங்க. அடுத்து 5 மணி நேரம் செல்ஃபோனில் செயல்படுகிறேன், சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்திலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. காரைக்கால் நளினி, குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் அப்பப்போ எப்படியாவது பார்ப்பேன், வானொலிக்கு போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. பேரளம் மகேஷ், அவங்க நினச்சிருக்காங்க, நான் காலையில் செல்ஃபோன் பார்க்க ஆரம்பித்தால் நாள் முழுவதும் பார்த்துக்கொண்டே இருப்பான்னு அனுப்பிச்சிருக்காங்க. டிஆர் பட்டணம் நளினி சங்கர், 1 மணி நேரம் குறிப்பிட்டிருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன், 2 மணி நேரம் குறிப்பிட்டிருக்காங்க, உண்மையாவா? அசோக் ராஜ் கனிமொழி, அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. காரைக்கால் பண்பலையில் வரும் ஃபேஸ்புக் மெசேஜ் வாட்ஸ்அப் செய்திகள் பார்ப்பேன், அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. சராசரியாக தினமும் 90 நிமிடங்கள் அப்படின்னு அப்துல் ரஜாக் திட்டச்சேரியிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மொத்தத்தில் அவ்வளோதான் அழைப்புகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரவிச்சந்திரன், அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து நான் குழந்தை கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், வணக்கம் சார், எனது தொலைபேசி எப்போதுமே பயன்படுத்தி கொண்டு தான் இருப்பேன், எனது வேலை எப்படியே அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் அனுப்பியிருக்காங்க, குறைந்தபட்சம் 4 மணி நேரமாவது செலவிடுறேன் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து தலைஞாயிறு ராஜா முகமது அனுப்பிச்சிருக்காங்க, சுமார் 1 மணி நேரம் தான் சார் அப்படின்றாங்க, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது. அடுத்து வாழ்த்துக்கள். அடுத்து ஆரூர் குடிக்கால் பாளையம் ஜான் ஹஜா நாஜிபுதீன் அனுப்பிச்சிருக்காங்க, கமெண்ட் பண்ணவும் காரைக்கால் பண்பலை நிகழ்ச்சிகள் கேட்கவும் செலவிடுறேன், இது தான் சார் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஆரூர் குடிக்கால் பாளையம் ஜான் ஹஜா நாஜிபுதீன். ரவி பாப்பா கோயிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க, 1 மணி நேரம்னு குறிப்பிட்டிருக்காங்க. பேரளம் சந்தோஷ்குமார் அனுப்பிச்சிருக்காங்க, செல்ஃபோன் பார்க்கவே மாட்டேன், காலையில் எழுந்தவுடன் நமது பண்பலையில் காலை 8:05 ஒளி உலா வரும் துள்ளி வரும் பாட்டு 9 மணி வரைக்கும் கேட்டுவிட்டு அதன் பிறகு வேலை பார்க்க சென்று விடுவேன்னு குறிப்பிட்டிருக்காங்க. திருவாரூர் குடிக்கால் பாளையம் ஷாகுல் அமீத் ராஜா, வானொலி சம்பந்தமாக அனைத்து நிகழ்ச்சிகளும் தற்போது முகநூல் வழியாக பதிவிட்டு வருகிறேன், காலையில் இரவு வரை நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சி கலந்து கொள்கிறேன், அதிக நேரம் செல்விடுகிறது அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. நாகூர் அலோன்ஸ் ராஜ், நான் தினந்தோறும் பகலில் 2 மணி நேரம் பயன்படுத்தினேன், இரவில் 9:00 to 11:00 பயன்படுத்துகிறேன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நீடாமங்கலம் மட்டும் கருக்கலாச்சேரி, நான் பேசுவதை தவிர்த்து விட்டு 6 மணி நேரம் செயல்படுகிறேன்னு அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி நந்தகுமார் நெம்மேலியிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க, காவாலக்குடி புகுங்குன்றன்னு அனுப்பிச்சிருக்காங்க. மேமாத்தூர் அவங்க ஒன்றும் வாழ்த்துக்கள் பெருமாளும் சொல்லியிருக்காங்க, நான் உங்கள் நண்பன் காரைக்கால் நல்லம்பல் அன்பர், 24 மணி நேரமாக ஆன்லைனில் தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிருக்காங்க. மதுரை சோமசுந்தரம் அனுப்பிச்சிருக்காங்க, ஸ்ரீதர் நடேசன்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய காற்றில் வரும் கானம், நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்கள். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: சுந்தர சோழருடைய ஏழு நாடியும் ஒடுங்கி அவருடைய உடலும் சதையும் எலும்பும் எலும்புக்குள்ளே இருந்த ஜீவசத்தும் உறைந்து போயின. தீபம் அந்த உருவத்தின் முகத்தின் மீது விழவில்லை. சற்று முன்னாலேயே தரையில் விழுந்து உரண்டு டணங் டணங் என்று சத்தமிட்டது. அகல் விளக்கு அணைந்து விட்ட போதிலும் நல்ல வேளையாக அந்த அறையின் இன்னொரு பக்கத்தில் வேறொரு தீபம் எரிந்து கொண்டிருந்தது. அதன் மங்கலான வெளிச்சத்தில் சுந்தர சோழர் உற்று பார்த்து மந்தாகினியின் ஆவி வடிவம் இன்னும் அங்கேயே நிற்பதைக் கண்டார். அதனுடைய முகத்தில் விவரிக்க முடியாத வேதனை ஒரு கணம் காணப்பட்டது. பின்னர் அது கடைசி முறையாக ஒரு தடவை சுந்தர சோழரை அளவில்லாத ஆதங்கத்துடன் பார்த்துவிட்டு திரும்பி அங்கிருந்து போவதற்கு எத்தனித்தது. அந்த நேரத்திலேதான் சுந்தர சோழரின் உள்ளத்திலே முதன் முதலாக ஒரு சந்தேகம் உதித்தது. இது மந்தாகினியின் ஆவி உருவமா, அல்லது அவளை வடிவத்தில் முழுக்க முழுக்க ஒத்த இன்னொரு ஸ்திரீயா, அவளுடைய இரட்டையாகப் பிறந்த சகோதரியா, அல்லது ஒருவேளை அவளேதானா? அவள் சாகவில்லையா? இன்னமும் உயிரோடு இருக்கிறாளா? தாம் நினைத்ததெல்லாம் தவறா? அவளேயாக இருக்கும் பட்சத்தில் அவள் பேரில் தாம் விளக்கை எடுத்து எரிந்தது எவ்வளவு கொடுமை! அவளுடைய முகத்தில் சற்று முன் காணப்பட்ட பரிதாபம் மாறி விவரிக்க முடியாத வேதனை தோன்றியதே! தம்முடைய கொடூரத்தை எண்ணி அவள் வேதனைப்பட்டாளோ? ஆஹா, ஆஹா, அதோ அவள் திரும்பி போக எத்தனிக்கிறாள். எந்த பக்கம் போகலாம் என்று பார்க்கிறாள்.
1: பெண்ணே, பெண்ணே, நீ கரையர் மகள் மந்தாகினியா, அல்லது அவளுடைய ஆவி வடிவமா, அல்லது அவளுடன் பிறந்த சகோதரியா? நில், நில், போகாதே, உண்மையை சொல்லிவிட்டு போ.
0: இவ்விதம் சுந்தர சோழர் பெரும் குரலில் கூவிக் கொண்டிருந்த போது தடதடவென்று பலர் அந்த அறைக்குள் புகுந்தார்கள். மலையமான் மகள், குந்தவை, வானதி, பூங்குழலி, முதன் மந்திரி, அவருடைய சீடன், அத்தனை பேரும் அறைக்குள்ளே வருகிறார்கள் என்பதை சுந்தர சோழர் ஒருகண நேரத்தில் தெரிந்து கொண்டார்.
1: நிறுத்துங்கள், அவளோடி போகாமல் தடுத்து நிறுத்துங்கள். அவள் யார், எதற்காக வந்தாள் என்பதை கேளுங்கள்
0: என்று சுந்தர சோழர் அலறினார். உள்ளே வந்தவர்கள் அவ்வளவு பேரும் ஒரு கணம் வியப்பினால் திகைத்துப் போய் நின்றார்கள். சுந்தர சோழரின் வெறிகுண்ட முகத்தோற்றமும் அவருடைய அலரும் குரலில் தொனித்த பயங்கரமும் அவர்களுக்கு பீதியை உண்டாக்கின. மந்தாகினி தேவியை அங்கே பார்த்தது அவர்களை வியப்பு வெள்ளத்தில் திக்குமுக்காடச் செய்தது. இன்னது செய்வது என்று அறியாமல் எல்லாரும் சற்று நேரம் அசைவற்று நின்றார்கள். முதன் மந்திரி அனிருத்தர் நிலைமை இன்னதென்பதையும் அது எவ்வாறு நேர்ந்திருக்கக் கூடும் என்பதையும் ஒருவாறு ஊகித்து உணர்ந்து கொண்டார். அவர் பூங்குழலியை பார்த்து,
1: பெண்டே, இவள்தானே உன் அத்தை என்றார்.
0: ஆமையா என்றாள் பூங்குழலி.
1: திருமலை, என் மரம் போல் நிற்கிறாய். மந்தாகினி தேவி ஓட பார்க்கிறாள், அவளை தடுத்து நிறுத்து, சக்கரவர்த்தியின் கட்டளை
0: என்றார். ஆழ்வார்க்கடியான் தன் வாழ்நாளில் முதன்முறையாக குருவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தான்.
2: ஐயா, அதை காட்டிலும் புயற்காற்றை தடுத்து நிறுத்தும்படி எனக்கு கட்டளையிடுங்கள் என்றான்.
0: இதற்குள் பூங்குழலி சும்மா இருக்கவில்லை. ஒரே பாய்ச்சலாக ஓடிச் சென்று அத்தையின் தோளை பிடித்து கொண்டாள். மந்தாகினி அவளை உதறி தள்ளிவிட்டு ஓடினாள். ஆழ்வார்க்கடியான் சட்டென்று ஒரு காரியம் செய்தான். சற்று முன்னால் முதன் மந்திரி முதலியவர்கள் நுழைந்து வந்த கதவண்டை சென்று அதை சாத்தி தாளிட்டான். பிறகு கதவை யாரும் திறக்க முடியாதபடி கைகளை விரித்து கொண்டு நின்றான். வேடர்களால் சூழ்ந்து கொள்ளப்பட்ட மானைப் போல நாலாபுரமும் பார்த்து மிரண்டு விழித்தாள் மந்தாகினி. தப்பிச் செல்வதற்கு வேறு வழியில்லை என்று தான் இறங்கி வந்த வழியாக ஏறிச் செல்ல வேண்டியதுதான் என்றும் தீர்மானித்துக் கொண்டாள். அவள் மேல்மாடியை நோக்கிய பார்வையிலிருந்து அவளுடைய உத்தேசத்தை மற்றவர்களும் அறிந்து கொண்டார்கள். சுந்தர சோழர்,
1: பிடியுங்கள், அவளை பிடித்து நிறுத்துங்கள். அவள் எதற்காக வந்தாள்? யாரை பழி வாங்க வந்தாள் என்று கேளுங்கள்
0: என்று மேலும் கத்தினார். தூணின் வழியாக மேல் மாடத்துக்கு ஏறிச் செல்ல ஆயத்தமாயிருந்த மந்தாகினி தேவியிடம் மறுபடியும் பூங்குழலி ஓடி நெருங்கினாள். இம்முறை அவளை பிடித்து நிறுத்துவதற்கு பதிலாக பூங்குழலி கையினால் சமிக்ஞை செய்து ஏதோ கூற முயன்றாள். மந்தாகினி அதன் பொருளை தெரிந்து கொண்டவள் போல் கீழே விழுந்து கிடந்த அகல் விளக்கை சுட்டி காட்டினாள். இதை கவனித்துக் கொண்டிருந்த குந்தவை, அப்பா, பெரியம்மாவின் பேரில் தாங்கள்தான் விளக்கை எடுத்து எரிந்தீர்களா என்று கேட்டாள்.
1: ஆம்மகளே, அந்த பேய் என்னை பார்த்த பார்வையை என்னால் சகிக்க முடியவில்லை, அதனால் விளக்கை எடுத்து எரிந்தேன்
0: என்றார் சுந்தர சோழர். தந்தையே, பேயுமல்ல ஆவியுமல்ல, உயிரோடு இருக்கும் மாதரசியேதான். அப்பா, பெரியம்மா சாகவே இல்லை, முதன் மந்திரியை கேளுங்கள், எல்லாம் சொல்லுவார் என்று குந்தவை கூறிவிட்டு மந்தாகினியும் பூங்குழலியும் மௌன வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த காட்சி

0: தேவகியை பார்த்தாள். உடனே அந்த இடத்துக்கு பாய்ந்து சென்றாள்.
1: மகளே, அவளிடம் போகாதே, அந்த ராட்சசி உன்னை ஏதாவது செய்து விடுவாள்
0: என்று சுந்தர சோழர் கூவிக்கொண்டே குந்தவையை தடுப்பதற்காக படுக்கையிலிருந்து பரபரப்புடன் எழுந்திருக்க முயன்றார். மலையமான் மகள் வானமாதேவி அவருடைய தோள்களை ஆதரவுடன் பிடித்து படுக்கையில் சாய வைத்தாள். பிரபு,
2: சற்று பொறுங்கள்,
0: தங்கள் திருமகளுக்கு அபாயம் ஒன்றும் நேராது என்று கூறினாள். குந்தவை தன் அருகில் வந்ததும் மந்தாகினி அவளை ஒரு கணம் உற்று பார்த்தாள். அப்போது யாரும் எதிர்பாராத ஒரு காரியத்தை இளைய பிராட்டி செய்தாள். தரையில் விழுந்து மந்தாகினியின் பாதங்களை தொட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தாள். மந்தாகினியின் கண்களில் கண்ணீர் பெருகிற்று. அவள் குனிந்து குந்தவையை தூக்கி எடுத்து அணைத்து கொண்டாள். பிறகு இளைய பிராட்டி அவளுடைய ஒரு கையை தோள் வரையில் சேர்த்து தன் கையினால் தழுவி பிணைத்து கொண்டு சக்கரவர்த்தி படுத்திருந்த இடத்தை நோக்கி வந்தாள். சக்கரவர்த்தினி இப்போதுதான் மந்தாகினியின் முகத்தை நன்றாக பார்த்தார். அவளுடைய நெற்றியிலிருந்து இரத்தம் வழிவதைக் கண்டார். சுவாமி, தாங்கள்தான் விளக்கை எரிந்து காயப்படுத்தி விட்டீர்களா? ஐயோ, என்ன காரியம் செய்தீர்கள் என்று மலையமான் மகள் அலறினாள்.
1: இல்லை இல்லை, நான் எரிந்த விளக்கு இவள் பேரில் விழவே இல்லை. அதற்கு முன்னாலேயே இவள் இரத்த காயத்துடன் வந்து நின்றாள். ஆனால் இந்த பாதகி என் பேரில் பழி சொன்னாலும் சொல்லுவாள். நீங்கள் நம்பி விடுவீர்கள். நீங்கள் எல்லோருமே அவளுடைய பட்சத்தில் இருக்கிறீர்கள். மலையமான் மகளே, அம்மா, இவளிடம் நீ கூட பரிதாபப்படுகிறாயே. இவள் யார் என்பது உனக்கு தெரியுமா
0: என்று சுந்தர சோழர் கேட்டார். தெரியும் சுவாமி, இவர் என் குலதெய்வம், சோழர் குலத்துக்கே தெய்வம்.
1: என் அருமை மகன், காவேரியில் மூழ்கி போய்விடாமல் காப்பாற்றி கொடுத்த தெய்வம் அல்லவா? ஆஹா, நீ கூட அவ்விதம் நம்புகிறாயா? குந்தவை ஒருவேளை அவ்வாறு உன்னிடம் சொன்னாளா?
0: நானே கண்ணால் பார்த்ததைத்தான் சொல்கிறேன். குந்தவையும் அப்போது குழந்தை அல்லவா, அவளுக்கு என்ன தெரிந்திருக்க முடியும்? அருள்மொழியை காப்பாற்றியது மட்டுமல்ல, சோழ நாட்டுக்கு தங்கள் உயிரை காப்பாற்றி கொடுத்த தெய்வமும் இவர்தானே.
1: தாங்கள் பூதத்தீவில் காட்டுக்கரடிக்கு இரையாகாமல் காப்பாற்றிய தெய்வம் அல்லவா? கடவுளே, அது கூட உனக்கு தெரியுமா? இவள் இத்தனை நாள் உயிரோடு இருந்து வருகிறாள் என்பதும் தெரியுமா?
0: சில காலமாக தெரியும். தெரிந்தது முதல் இந்த தேவியை ஈழ நாட்டிலிருந்து அழைத்து வரும்படி முதன் மந்திரியிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன்.
1: அனிருத்தர, இதென்ன மகாராணி சொல்லுவது? இவள் உண்மையிலேயே அந்த கரையல் மகள் தானா? இவள் உயிரோடு இருக்கிறாளா? இவள் இறந்து விட்டாள் என்பது பொய்யா? இவள் ஆவி என்னை வந்து சுற்றுகிறதென்று நான் எண்ணியதெல்லாம் பிரமையா? ஏற்கனவே என் அறிவு குழம்பி இருக்கிறது. எல்லோருமாக சேர்ந்து என்னை முழு பைத்தியமாக்கி விடாதீர்கள்
0: என்றார் சக்கரவர்த்தி சுந்தர சோழர்.
3: பிரபு, இவர் கரையர் மகள் என்பது உண்மைதான். இவர் இறக்கவில்லை என்பதும் உண்மைதான். சக்கரவர்த்தி, நான் பெரிய குற்றவாளி. நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பே இல்லை. ஆனாலும் தங்கள் கருணையினால்
1: முதல் மந்திரி, இப்போது தெரிகிறது, கோடிக்கரையிலிருந்து நீர் பலவந்தமாக பிடித்து கொண்டு வர சொன்னவள் இவள்தான். பல்லக்கில் வந்தவள் அந்த ஓடக்கார பெண் என்று நீர் கூறியது உண்மை அல்ல.
3: மன்னர் மன்னா, அடியனை மன்னிக்க வேண்டும்.
1: மன்னிக்க வேண்டுமாம்? சக்கரவர்த்தி என்றும் மன்னர் மன்னன் என்றும் கூறப்பட்ட ஒருவன் என்னை போல ஏமாற்றப்பட்டது இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நேர்ந்திராது. எனக்கு தெரியாமல் ஏன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும்? ஏன் முன்னாலேயே சொல்லி இருக்கக்கூடாது? இன்று சாயங்காலம் என்னுடன் அத்தனை நேரம் பேசிக் கொண்டிருந்தீர்களே, அப்போது கூட ஏன் சொல்லவில்லை? முதன் மந்திரி, எனக்கு எல்லாம் விளங்குகிறது. பழுவேட்டரையர்கள் சொல்லுவது சரிதான். நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறீர்கள்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: இந்த சோழ குலத்து மன்னர்களே அதிசயமானவர்கள் தான். வீரத்தில் எப்படியோ அப்படியே அறத்திலும் மிக்கவர்கள், அறத்தில் எப்படியோ அப்படியே தெய்வ பக்தியில் சிறந்தவர்கள். அத்தகைய சோழகுல மன்னர்களுடன் நட்பு

உரிமை கொள்ளும் பேறு தனக்கு கிடைத்திருப்பது பற்றி நினைக்க நினைக்க வந்தியத்தேவனுடைய தோள்கள் பூரித்தன. இந்த நெடுங்கதியின் தொடக்கத்தில் ஆசிரியர் வல்லவரையனின் மனநிலையை இப்படி வர்ணிச்சிருந்தார் அல்லவா? சுந்தர சோழரை பொறுத்தவரையில் அழகில் எப்படியோ அப்படியே வீரத்திலும் சிறந்தவர்னு சேர்க்க தோணுது லெய்டன் செப்பேட்டு வர்ணனைகளை கேட்கும்போது. சேவூரில் நடந்த இரண்டாவது போரில் அவர் காட்டின தீரத்தை சொல்லும்போது, எதிரிகளின் யானை படையை அவர் வீழ்த்திய விதத்தை ஒரு காவியமாகவே பார்க்கிறோம். தாம் கண்ணால் பாராத காட்சி, அதாவது ஒரு பெண் உருவம் தலைகீழாய் பாய்ந்து கடலில் விழும் காட்சி, கனவுல வரும்போதெல்லாம் அலறி புடைச்சிக்கிட்டு எழுந்ததையும், மனைவி கவலையோடு கேட்டதும் ஒன்றுமில்லைன்னு மழுப்பினதையும், சில சமயம் போர்க்கள பயங்கரங்களை கற்பனை செய்து சொன்னதையும் மகளிடம் பகிர்ந்துகிட்டது நினைவிருக்கும். புராணங்கள்லேயும் வரலாறுகள்லேயும் எத்தனையோ போர்கள், வருஷக்கணக்கில், மாதக்கணக்கில், நாள் கணக்கில் எப்படி நடந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு.

0: இல்லைன்னு மழுப்பினதையும், சில சமயம் போர்க்கள பயங்கரங்களை கற்பனை செய்து சொன்னதையும் மகளிடம் பகிர்ந்துகிட்டது நினைவிருக்கும். புராணங்கள்லேயும் வரலாறுகள்லேயும் எத்தனையோ போர்கள், வருஷக்கணக்கில், மாதக்கணக்கில், நாள் கணக்கில், எப்படி நடந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றன. இவை எல்லாத்தையும் விட ஓயாமல் நடந்துகிட்டு இருக்கிற போர் மனுஷன் தன் மனத்தோடு நடத்துகிற போர். சுந்தர சோழரின் மனக்களத்தில் இந்த கட்டம் எத்தகைய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? இந்த பகுதியில் நம் கவனத்தை ஈர்த்துள்ள சில சொற்களும் தொடர்களும் ஏழு நாடி பல்வேறு உறுப்புகளையும் உணர்வுகளையும் இயக்கிற ஆற்றல் நாளங்கள். யோக கலையில் சப்த நாடிகள்னு சொல்லப்படுற காந்தாரி, ஹஸ்தி ஜிஹ்வா, யசஸ்வினி, பூஷா, அலம்புஷா, குஹு, சங்கினி ஆகியவை. இடது கண், வலது கண், இடது காது, வலது காது, வாய், கீழுள்ள உறுப்புகள், தொண்டை, இவற்றோடு தொடர்புடையவை. அடுத்து திக்கு முக்காடல் என்ற தொடர். திக்கு திசை, முக்காடல் மூச்சு முட்டுவது போல திணறி தடுமாறுறது. உத்தேசம் தோராயமான ஒரு மதிப்பீடு. ராட்சசி அரக்கி, ராட்சசன் என்பதன் பெண்பால். இதுக்கு சுவையான பின்னணி புராண கதையில் காணப்படுது. படைப்பு கடவுள் பிரம்மன் துர்க்குணத்தால் உண்டான வடிவத்தில் பசியை தோற்றுவிச்சார். அதிலிருந்து கோபம் வெளிப்பட்டுச்சு. இதை வச்சு கோர உருவங்கள் வந்தன. இவை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு பொருள் தரும் ரக்ஷ ரக்ஷன்னு முறையிட்டன. இந்த கூக்குரலை எழுப்பினவங்க ராட்சசர்கள்னு பெயர் பெற்றிருக்காங்க. அரக்கிக்கு ஒரு எடுத்துக்காட்டு ராமாயணத்தில் வரும் தாடகை. சரி, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

சிந்தனை துளி. இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இன்று திரைப்பட நடிகர், பின்னணி பாடகர், நவரச நாயகனாக தமிழ் சினிமாவில் வலம் வந்தவர். இவர் மூத்த நடிகர் ஆர். முத்துராமனின் மகன். 1980-90களில் திரையுலகின் முக்கிய நட்சத்திரங்களில் ஒருவராக இருந்தவர். இவர் முதன் முதலில் இயக்குனர் பாரதிராஜா அவர்களால் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு ஏராளமான தமிழ் திரைப்படங்களில் நடித்தவர். நடிகர் கார்த்திக் இன்று இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா இசையில் கார்த்திக் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா இசையில் நடிகர் கார்த்திக் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்.

0: இதுவரை உங்கள் உள்ளம் தொட்ட கானங்கள் தந்தது இசை ஊஞ்சல். நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா இசையில் நடிகர் கார்த்திக் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:55.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
4: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
3: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
5: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சூர் அமுது. இந்த நிகழ்ச்சியை

0: வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீநட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை
3: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
4: வணக்கம். மணமது செம்மையானால் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி அவருடைய தோட்டத்தில் நிறைய முருங்கை மரங்கள். அவை எப்போதும் கொத்து கொத்தாக காய்த்து கொண்டே இருக்கும். அந்த ஏழை விவசாயிக்கு அந்த முருங்கை காய்களை வைத்துதான் பிழைப்பு ஓடிக்கொண்டிருந்தது. மளிகை கடை ஒன்றில் கொடுத்துவிட்டு அவர் கொடுக்கும் பணத்தில் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி கொண்டு செல்வார். அவர் முருங்கை காய்களை எண்ணி பார்ப்பதோ நிறுத்து பார்ப்பதோ கிடையாது. காய்கள் சுவையாக இருந்ததால் கொண்டு வந்த சற்று நேரத்தில் எல்லா காய்களும் விற்று போவதில் கடைக்காரருக்கு மிக்க சந்தோஷம். அதனால் அவர் மளிகை வியாபாரமும் நன்கு செழிப்பாக வளர்ந்தது. இப்படியே கொஞ்ச நாட்கள் சென்றது. சில நாட்களில் விவசாயி வீடு மாறும் சூழ்நிலை ஏற்பட்டது. போகும்போது முருங்கை மரத்தை விட்டு பிரிய மனமில்லாமல் ஆசையுடன் அதை வருடி கொடுத்தவர் சில கிளைகளை மட்டும் வெட்டி சென்று தன் புதிய வீட்டில் நட்டார். அங்கும் அம்மரம் சரியான காய்ப்பு காய்க்கவே சொற்ப செலவில் ஒரு காய்கறி கடை ஒன்றை தொடங்கினார். வியாபாரம் நாளுக்கு நாள் மிக சிறப்பாக நடந்தேறியது. நாளடைவில் பல கடைகளுக்கு முதலாளியானார். விவசாயி முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்க அந்த மளிகை கடைக்காரரின் நிலை தலைகீழாய் மாறி போனது. மளிகை வியாபாரம் சரிவை கண்டதால் ஒரு நாள் வெளியூர் பயணத்தில் இருந்தவர் இடையில் இறங்கி குளிர்பானம் அருந்த வந்தவர் விவசாயியின் அசுர வளர்ச்சியைக் கண்டு வியப்பும் அடைந்தார். இருவரின் வாழ்விலும் ஏற்பட்ட இம்மாற்றங்களுக்கு என்ன காரணம் என்பதை பார்ப்போம். விவசாயி சூதுவாது அறியாதவர் அந்த கடைக்காரரை நம்பி கொடுப்பதை வாங்கி கொண்டு போனார். ஆனால் மளிகை கடைக்காரர் ஒரு ஏமாற்று பேர்வழி. காய்களுக்கு சரியான விலையும் தரவில்லை. நிறுத்ததிலும் ஓரிரு கிலோ குறைத்து போட்டு காசு தந்தார். அதன் விளைவே மளிகை கடைக்காரரின் வீழ்ச்சி. அக்காலத்தில் வாணிகம் நடத்துபவர்கள் கொள்வதும் மிகை கொள்ளாமல் கொடுப்பதும் குறை கொடாமல் வாணிகம் செய்தனர் என்று பட்டினப்பாளை என்னும் சங்க இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ளது. நேர்மையாக வாழ்பவர்கள் ஒரு நாள் உயர்ந்த நிலையை நிச்சயம் அடைவார்கள். மாறாக ஏமாற்று வஞ்சகம் உடையவர்கள் உயர்வது போல தோன்றினாலும் அவர்களின் வாழ்வு நிச்சயம் ஒரு நாள் சரிவைத்தான் காண்கிறது. நன்னிலை கண் தன்னை நிற்பானும் நிலை கலக்கி கீழிடுவானும் மேன்மேலும் உயர்த்து நிற்பானும் தன்னை தலையாக செய்வானும் தான் என்கிறது நாலடியார் பாடல் ஒன்று. இதன் மூலம் நாம் பெறும் நீதி, இருக்கும் நிலையிலிருந்து ஒருவன் உயர்வதற்கும் இருக்கும் நிலையிலிருந்து ஒருவன் சரிவதற்கும் ஒரு உச்சநிலையை அடைந்து சிகரத்தை தொடுவதற்கும் அவரவரின் எண்ணங்களும் செயல்பாடுகளுமே காரணம். எண்ணம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். எண்ணம் போல் வாழ்வோம். நன்றி.
3: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன்சொல்லமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீநட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: சிந்தனை துளி. பலப்பக்கம் முந்துவோம், இடப்பக்கம் ஒதுங்குவோம், விதிகளை பின்பற்றி நடப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10:00.

இரவு மலரும். இரவு நேரத்தில் இனிய கானங்கள் கேட்டு மகிழ்வோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகள், டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியது, படம் என் அண்ணன்.

0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி கவிஞர் கண்ணதாசன் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. படம் சுமதியின் சுந்தரி.

நாளை இரவு மணி 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என்று சொல்லும் போது இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீன் நட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நேரம் 10:10, காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும். நிகழ்ச்சியில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது, கவிஞர் வாலியின் பாடலுக்கு இசை எம் எஸ் விசுவநாதன், படம் ரிக்ஷாக்காரன்.

அழகிய தமிழ் மக இவள் இருவேழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல்

0: அழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உலவிடும் உடல், நினைத்தேன் அழைத்தேன் மலர் போல் பறித்தேன்.
1: அழகிய தமிழ் நகை இவள், திருவிழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உடவென குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும்.
2: இனி எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், படம் கௌரவம்.

0: நாளை இரவு மணி 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி SM சுப்பையா நாயுடு இசையில் பாலியின் பாடல் வரிகள். TM சவுந்தரராஜன், P. சுசீலா பாடியது படம் மன்னிப்பு.

நேரம் 10:30. காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி SP பாலசுப்ரமணியம் P. சுசீலா பாடியது படம் உத்தரவின்றி உள்ளேவா.

0: நேயர்களுக்கு கோபால் பல்பணியின் உலகிடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நிகழ்ச்சியில் இனி வாலியின் பாடல் வரிகள். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியது. படம் ஒரிதாதி மேக்கள்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நேரம் 10:45, காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி ஏ.எம். ராஜா ஜெக்கி பாடியது படம் வீட்டு மாப்பிள்ளை.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: நிகழ்ச்சியில் இனி எம் எல் ஸ்ரீகாந்த் இசையமைத்து வாணி ஜெயராமுடன் பாடியது படம் நினைப்பது நிறைவேறும்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இரவு 11 மணி. காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சர்வசங்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வழங்கும் நலம் தரும் நல்புணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதை நாயகி அவர்கள். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி கவரியசன் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூசேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமுது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்த அம்பலவானன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங் வழங்கும் பசுந்தளிர். நாளைய தளிர் ஜி பரணிகா. 7:25 சைபால் வழங்கும் காவல் நேரம். 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சர்வசங்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வழங்கும் நலம் தரும் நல்வுணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடரில் வழங்குகிறார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதை நாயகி அவர்கள். 7:35 காலை காம்போ நிகழ்ச்சியில் சேவை செய்திகள் இடம்பெறும். 7:55 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். வழங்குபவர் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரருள் திரு சி இருதயராஜ் அவர்கள். 8:00 துள்ளிவரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரம் குழு ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளிவரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளிவரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் பாயிண்ட். 10:05 சிந்தனை அரங்கம் நன்றி மறவேல் என்ற தரப்பில் நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழியை விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நாளைய தளிர் ஜி பரணிகா. 12:55 பன்னிசை மருந்தவை என தொடங்கும் பாடல் பாடியவர் டி ஆர் நாராயண ஓதுவார் அவர்கள். 1:00 தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவுனி வரும். 1:55 மெல்லிசை. 2:00 மயிலாடுதுறை ஜேகார் பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். 4:00 தேநீர் நேரம். 4:30 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். மாலை 5:15 அலையோசை. 5:30 விளக்கேற்றும் வேளை. 6:00 பன்னிசை அந்தியம் என தொடங்கும் பாடல் பாடியவர் அசோக் நகர் சகோதரிகள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்த அம்பலவானன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் இறால் வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனத்தின் இணைப்பேராசிரியர் முனைவர் கே எஸ் விஜய் அமிர்தராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:30 காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்த அம்பலவானன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையின் நாளில். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ரஸாக்க அட்ரஸாக்க, 10 மணிக்கு நாமக்கல் இமயம் சோஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி, 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம், 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியான கொள்கையுடன் பாட்டுக்கு என்ன போட்டி. இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. India has stepped up its relief operation in flood-hit Nepal, with New Delhi delivering a fifth tranche of emergency material. India's ambassador to Nepal in a social media post shared that the fifth Indian aircraft carrying relief and rescue assistance arrived in the Himalayan nation this afternoon. The aircraft carried an 11-member rescue team equipped with specialized tunnel rescue equipment along with 5.5 tons of essential medicines. The flash floods triggered by the collapse or avalanche of ice and rocks near the Nepal-Tibet border devastated towns and villages in northern and central Nepal on the 26th of last month. The Indian Air Force has carried out several sorties to transport essential supplies to the affected areas. India has also offered specialized search and rescue support. Indian teams have been involved in operations around hydropower tunnels and in forensic efforts to identify victims amid the high number of casualties and missing people. Meanwhile, Nepal Prime Minister Balendra Shah, while speaking in Parliament today, thanked India for its quick response to the devastating flash floods. As rescue teams continue searching for survivors and missing people in some of the worst affected areas, death toll from the devastating flash floods in the Himalayan nation has risen to 1,200, with over 4,000 people still missing as rescuers battled rain and debris. Addressing the House of Representatives, Mr. Shah acknowledged the emergency assistance provided by India and China, including relief supplies, technical support, and rescue personnel. The Prime Minister said the devastation caused by the flash floods stands as a stark warning of escalating climate risks in the Himalayan region and called on the international community to share responsibility for mitigating its impacts. Prime Minister Narendra Modi has called for sensitizing urban local bodies to the challenges arising from urbanization, including population growth and future water requirements, and suggested organizing similar Chintan Shivirs for urban local bodies. Mr. Modi today chaired the valedictory session of the 2-day National Departmental Summit on Water, organized by the Ministry